ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று சக ஆண்டு 1948 ஜெய்ஷ்ட மாதம் 26 நாள், ஸ்ரீ பராபவ வருடம் ஆணி திங்கள் 2 நாள், 2026 ஆண்டு ஜூன் மாதம் 16 தேதி செவ்வாய்க்கிழமை. 101.8 பண்பலை வரிசையில் இன்றைய எமது ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. நிகழ்ச்சியின் துவக்கமாக கேட்போம் மங்கள இசை. இன்று இடம்பெறுவது கம்பீர நாட்டை.

நேரம் 5:51 ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி 101.8. குறளமதம் கேட்கலாம். இன்று இடம்பெறுவது இரவு அச்சம் என்னும் அதிகாரத்தில் அமைந்த 3வது குறள். இன்மை இடும்பை இறந்து நீர் வாம் எனும் வன்மையின் வன்பாட்டது இல். பொருள், வறுமையை போக்கிக் கொள்ள முயற்சி செய்யாது, பிச்சை எடுக்க துணிதல் மிகவும் கொடுமையானது. குறளும் பொருளும் மீண்டும், இன்மை இடும்பை இறந்து தீர் வாம் என்னும் வன்மையின் வன்பாட்டாது இல். வறுமையை போக்கிக் கொள்ள முயற்சி செய்யாது, பிச்சை எடுத்து துணிதல் மிகவும் கொடுமையானது. குறளும் பொருளும் கேட்டீர்கள். இன்று இடம்பெற்றது இரவு அச்சம் என்னும் அதிகாரத்தில் அமைந்த 3வது குறள்.

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. நிகழ்ச்சி நிரல் கேட்கலாம். இன்று எமது நிலையத்திலிருந்து ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இந்த அறிவிப்பினை தொடர்ந்து 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல் 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் இமயவன். 6:15 அருளிசை பக்தி பாடல்கள். 6:40 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். 6:45 மாநில செய்திகள். 6:55 இயற்கையின் மொழி. நீலகிரி உயிர்கோளத்தில் காணப்படும் அரிய வகை விலங்குகள் குறித்த தகவல்கள் வழங்குகிறார் இயற்கை ஆர்வலர் முனைவர் லாமுவேல் அவர்கள். 7:00 காலை கதர் நலமுடன் வாழ. சர்க்கரை நோய் குறித்து பல்வேறு தகவல்களை வழங்குகிறார் மருத்துவர் ஏஞ்சல் சன்னி அவர்கள். தொடர்ந்து திரைகாணும் நிறைவாக சட்டமறிவோம். பணியிடங்களில் பெண்களுக்கு எதிரான துன்புறுத்தங்கள் தடுப்பு சட்டங்கள் குறித்து சட்ட ஆலோசனைகள் வழங்குகிறார் வழக்கறிஞர் தன்யா அவர்கள். தமிழில் செய்திகள். 7:25 குட் மார்னிங் நீல்கிரேஸ். புதிய தகவல்களுடன் புத்துணர்ச்சி தரும் பாடல்கள், புதின பக்கங்கள், எழுத்தாளர் ந. பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பல்லவம் புதின தொடர் 3 பருவம். தொடர்ந்து அறிவோம் அரசின் திட்டங்கள். 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல் 8:30 திரைகாணம். 8:45 சர்வதேச யோகா தினத்தை ஒட்டி வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் சிறப்பு நிகழ்ச்சி. 9:00 ரெட்ரோ ராகங்கள் உங்கள் நாளை இனிமையாக்கும் இனிய பாடல்கள். 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். 9:15 உதகை உழவர் சந்தை காய்கறி விலை நிலவரம். தொடர்ந்து ரெட்ரோ ராகங்கள். 10:00 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 10:30 மாணவர் குரல். 11:00 செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சல். 11:02 என் கேள்விக்கு என்ன பதில், நீங்கள் கேட்டவை நேயர் விருப்பம். தலைப்பு மனதார சிரித்த ஒரு தருணம். 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல் 12:10 சிநேகிதியே நலவாழ்வின் நம்பிக்கை குரல் மகளிர் பங்கேற்கும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி. 12:40 தமிழில் செய்திகள். 12:50 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொடர்ந்து மெல்லிசை. 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல் 1:10 வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள். 1:45 மாநில செய்திகள். 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல் 2:15 நீலமலை நேரம் இருளர் பாடல்கள். 2:30 மருத்துவ மலர். பிற்பகல் 3:00 செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சல். 3:02 ஹலோ ஊட்டி ஒரு சொல் திரை இசை நேயர்கள் பங்கு பெறும் நேரடி நிகழ்ச்சி. மாலை 4:00 எதிரும் புதிரும் விதவிதமான தலைப்புகளில் வினாடி வினா நிகழ்ச்சி சரியா தவறா. 5:00 செய்திச் சுருக்கம். 5:02 பொன் மாலை பொழுது வாடாமலர் நினைவில் நின்ற பாடல்களின் தொகுப்பு. 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல் 6:10 விளக்கேற்றும் வேளை திரையில் ஒலித்த பக்தி பாடல்கள். 6:30 மாநில செய்திகள். 6:40 பெட்டதகமலு படுகுமொழி பாடல்கள். 7:00 திரைகாணம். 7:10

நீலகிரி மாவட்ட செய்திகள். 7:15 தமிழில் செய்திகள். 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். 7:30 தோட்டமும் தொழிலும். 8:00 செய்தி அறிக்கை. 8:05 நினைத்தாலே இனிக்கும். தொலைபேசி வழி மற்றும் வாட்ஸ்அப் வழி நேயர் விருப்பம். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல். 9:15 செய்திச் சுடர். 9:30 அறிவியல் நேரம். பெண்களும் செயற்கை நுண்ணறிவும். செயற்கை நுண்ணறிவு துறையில் பெண்களுக்கான வாய்ப்புகள் குறித்து கணினித்துறை உதவி பேராசிரியர் முனைவர் கங்காதேவி அவர்களுடனான நேர்முகத்தின் 2 பகுதி கேட்கலாம். 10:00 காற்றோடு கலந்திடவா. 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல். நேயர்கள் இதுவரை கேட்டது இன்று எமது நிலையத்திலிருந்து ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் தொடரும். டெல்லியிலிருந்து

0: நேரம் காலை 6 மணி 10 நிமிடம்.
1: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் இமயவன் எஸ் சிவகுருநாதன் அவர்கள்.
2: உலகத்திலேயே மிகத் தொன்மையான மொழி என்பது நம்முடைய தமிழ்தான். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாழோடு முன்தோன்றிய மூத்த தமிழ்குடி என்று இலக்கியம் சொல்லும். முத்தமிழ் என்று சொல்லுவார்கள். ஏற்றமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ் என்று 3 தமிழ்கள் உண்டு. மற்றொன்று இலக்கணத்தில் எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி என்று 5 இலக்கண வகைகள் தமிழிலே உண்டு. மற்ற மொழிகளில் பார்த்தால் எழுத்து, சொல் இவைதான் இருக்கும். ஆனால் பொருள், இலக்கணம், இந்த உலகத்தில் வாழ்வை எப்படி நடத்துவது என்று வாழ்வியலுக்கு வழிகாட்டிய பொருள் இலக்கணத்தை தந்தவர்கள் தமிழ் பெருமக்கள். மிகத் தொன்மையான இலக்கண நூல் உலகத்திலேயே தொல்காப்பியம்தான். இந்த உலகத்திலே எப்படி வாழ வேண்டும் என்று சமயங்கள் சொல்லும். சமயங்கள் எந்த சமயமாக இருந்தாலும் இறைவன் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று நீதிகளை வகுத்து அளித்தான் என்று சமயங்கள் சொல்லும். அதை வாழ்வியல் உறுதி பொருட்கள் என்று தொல்காப்பியம் நமக்கு உணர்த்தும். அது என்ன வாழ்க்கை உறுதி பொருட்கள்? இந்த உலகத்திலே பிறந்து விட்டோம், ஆனால் வாழ்க்கை எப்படியோ போகக்கூடாது, காற்றடிக்கின்ற திசையெல்லாம் மாறக்கூடாது, இப்படித்தான் வாழ வேண்டும் என்று ஒரு நியதியை நம்முடைய இலக்கணம் சொல்லுகிறது. தொல்காப்பிய இலக்கணம் அறம், பொருள், இன்பம், வீடு. அது என்ன? அறம், பொருள், இன்பம், வீடு. இதை நான்மறை என்று சொல்லுவார்கள். இதை தொல்காப்பிய இலக்கணம் வாழ்க்கையின் உறுதி பொருட்கள் என்று சொல்லுகிறது. இந்த உலகத்திலே வாழ்கின்ற பொழுது அறத்தின் வழி நின்று பொருளிட்ட வேண்டும். எந்த தொழிலை செய்தாலும் சரிதான், அதிலே ஒரு நேர்மை இருக்க வேண்டும், அதிலே ஒரு நியாயம் இருக்க வேண்டும். தராசை பிடித்தால் சரியாக பிடிக்க வேண்டும், அதிலே போய் புரட்டு இருக்கக்கூடாது. வாழ்க்கையே அறத்தின் வடிவமாகவே இருக்க வேண்டும். ஆகவேதான் இறைவனை சொல்லுகின்ற திருவள்ளுவனார் என்று சொல்லுகிறார், அறவாழி அந்தணன் என்று சொல்லுகிறார். இறைவன் இந்த உலகத்தை எப்படி உருவாக்கி இருக்கிறான் என்றால் அறத்தின் வழியிலே இயங்க வேண்டும் என்றுதான் உருவாக்கி இருக்கிறான் என்று ஆண்டோர்கள் சொல்லுவார்கள். அப்படி வாழ்க்கை அறத்தின் வழியிலே இருக்க வேண்டும். அப்படி இருந்து பொருள் ஈட்ட வேண்டும். ஈட்டிய பொருளை கொண்டு இந்த உலகத்திலே வாழ்வியலை துவக்க வேண்டும். ஒருவனுக்கு ஒருத்தி என்ற நெறியில் இல்லறை என்பம் துய்த்து வாழ்வதுதான் அது வாழ்க்கை. மற்றவையெல்லாம் பிழைப்பு. பலர் பிழைக்கிறார்கள், சிலர் வாழ்கிறார்கள். வாழ்வது என்பது இலக்கோடு இலக்கணத்தோடு இந்த உலகத்திலே நாம் வாழ்வது. ஆனால் பிழைப்பது என்பது எண்ணத்தின் வழியே சிந்தனை செல்லுகின்ற இடமெல்லாம் சென்று இலக்கு இன்றி இலக்கணமின்றி இந்த உலகத்திலே காலத்தை கடத்துவது, அது பிழைப்பு, இது வாழ்வு. அப்படி வாழ்கின்ற பொழுது எத்தனையோ கடமைகள். வள்ளுவனார் சொல்லுவார், விருந்தோம்பல் என்று சொல்லி விருந்து புறத்தான் தான் உண்டல் சாவா மருந்து எனினு வேண்டற்பாற்றென்று. விருந்தினர் ஒருத்தர் வீட்டுக்கு வந்துட்டார்னா உயிரே போகாமல் காக்கின்ற அமிர்தமே கிடைத்தாலும் அந்த விருந்தினருக்கு கொடுக்காமல் நாம் உண்ணக்கூடாது என்று சொல்ல வருகிறார். அப்படிப்பட்ட சிறப்பு தமிழகத்தினுடைய விருந்தோம்பல். எல்லாரும் நண்பர்கள், பங்காளிகள், இவர்கள் தான் உறவினர்கள் நினைக்கிறார்கள். விருந்தின புதுமைன்னு அர்த்தம். அந்த காலத்துல தின்ன வச்சு கட்டிருப்பாங்க. எங்கிருந்தோ அறிமுகம் இல்லாமல் ஊருக்குள்ளே வருகின்ற பொழுது களைத்து விட்டால் வீட்டு திண்ணையிலே படுத்து உறங்கி செல்வார்கள். அப்படி எங்கிருந்தோ வருகிறார்கள் அல்லவா, அவர்கள்தான் விருந்தினர்கள். அறிமுகம் இல்லாமல் எங்கிருந்தோ வருகின்றவர்கள், அவர்களைத்தான் காக்க வேண்டும் என்று வள்ளுவனார் சொல்லுகின்றார். விருந்து என்பதற்கு பொருள். அப்படி ஒருவனுக்கு ஒருத்தி என்ற நெறியில் இல்லறு இன்பம் துய்க்கின்ற பொழுது விருந்தினர்களை போற்றி பாதுகாக்க வேண்டும் என்று நம்முடைய இலக்கணம் சொல்லி காட்டுகின்றது. அப்படி வாழ்ந்து நிறைவாக இறைவன் திருவடியை சென்று அடைய வேண்டும். வீடு பெற்றி அடைதல் வேண்டும். வீடு என்றால் வெளியில் திரிந்தால் நாம் தங்குகின்ற இடம். அதுபோல உலகத்திலே இங்கே வாழ்ந்து ஊடாடி திரிந்து கடைசியாக இறைவன் திருவடியிலே நாம் இளைப்பாற வேண்டும் என்று அறம், பொருள், இன்பம், வீடு. அறத்தின் வழி நின்று பொருளீட்டி ஒருவனுக்கு ஒருத்தி என்ற நெறியில் இல்லறை இன்பம் துய்த்து வீடு பெற்றி அடைதல் என்று நம்முடைய தொல்காப்பியம் சொல்லுகிறது. இதைதான் பின்னால வந்து ஔவையார் சொல்லுவார்,

0: எனைத்தானும் நல்லவை கேட்க. வழங்கியவர் இமயவன் எஸ் சிவகுருநாதன் அவர்கள். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் 6:15. அருளிசை பக்தி பாடல்கள் கேட்கலாம்.
2: நிகழ்ச்சியின் துவக்கமாக கேட்போம் உன்னிகிருஷ்ணன் அவர்கள் பாடிய பாடல்.

நிகழ்ச்சியில் ஒழித்தது ஹேமா ஜான் பாடிய பாடல். நிலையத்தில் நேரம் 6:27. நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.

வாணி ஜெயராம் குரலில் ஒலித்த அந்த பாடலுடன் இன்றைய அருளிசை பக்தி பாடல்கள் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நிலையத்தில் நேரம் 6:40. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம், ஊட்டி FM 101.8.

விவசாயிகளுக்கான அறிவிப்புகள் கேட்கலாம். கோவை விதை பரிசோதனை நிலைய அலுவலரிடமிருந்து வந்துள்ள ஓர் அறிவிப்பு. விவசாயத்தில் விதைதான் மிக முக்கியமான மற்றும் அடிப்படையான இடுபொருள். விதை பரிசோதனையின் மூலம் விதைப்புக்கு தகுதியான விதைகளின் தரம் நிர்ணயிக்கப்படுகிறது. விதை குவியல்களின் தரத்தை அறிந்து விதைகளை விற்பனை செய்ய விதை பரிசோதனை அவசியமாகிறது. கோவை விதை பரிசோதனை நிலையம் இந்தியாவிலேயே பொதுத்துறை விதை பரிசோதனை நிலையங்களில் பன்னாட்டு விதை பரிசோதனை குழுமத்தின், அதாவது இன்டர்நேஷனல் சீட் டெஸ்டிங் அசோசியேஷன் சுவிட்சர்லாந்து, அங்கீகாரம் பெற்ற முதல் விதை பரிசோதனை நிலையம் என்ற பெருமைக்குரியது. விதைகளை ஏற்றுமதி செய்வதற்கு இந்த ISTA அங்கீகாரம் பெற்ற ஆய்வக விதை பரிசோதனை மிகவும் அவசியமாக கருதப்படுகிறது. கோவை விதை பரிசோதனை நிலையம் ISTA அங்கீகாரம் பெற்ற ஆய்வகம் என்பதால் சர்வதேச தரத்திற்கு விதை மாதிரிகளை உறுதி செய்யும் பொருட்டு ஏற்றுமதிக்கு தகுதியான ஆரஞ்சு நிற விதை குவியல் சான்றிதழ் மற்றும் நீல நிற விதை மாதிரி சான்றிதழ் வழங்கும் தகுதியை இந்த ஆய்வகம் பெற்றுள்ளது. விதை ஏற்றுமதியாளர்கள் இந்த ISTA என்னும் பன்னாட்டு விதை பரிசோதனை குழுமத்தின் அங்கீகாரம் பெற்ற விதை சான்றளிப்பு மற்றும் உயிர்ம சான்றளிப்பு துறையின் கீழ் இயங்கும் கோவை விதை பரிசோதனை நிலையத்தில் நீல நிற சர்வதேச விதை மாதிரி சான்றிதழ் மற்றும் ஆரஞ்சு நிற சர்வதேச விதை குவியல் சான்றிதழ் பெற்று விதை ஏற்றுமதி செய்து அதிக வருவாய் பெறலாம் என்று கோவை விதை பரிசோதனை அலுவலர் கூறுகின்றார். காய்கறி பயிர்களை தாக்கும் நச்சுரி நோய்களுக்கான ஒருங்கிணைந்த நோய் மேலாண்மை முறைகளை பற்றி தெரிந்து கொள்ளலாம். நோயற்ற விதைகளை தேர்ந்தெடுக்க வேண்டும். ஒரே பயிரை திரும்ப திரும்ப பயிரிடக்கூடாது. நச்சுயிரி தாக்கப்பட்ட செடிகளை சேகரித்து அழிக்க வேண்டும். நாற்றங்கால் படுக்கைகளின் மீது நைலான் வலை அல்லது வைக்கோல் கொண்டு மூட வேண்டும். மிளகாய் போன்ற காய்கறி பயிர்களை பயிரிடும் போது 2-3 வரிசை மக்காச்சோளம் அல்லது சோளத்தை வரப்பு பயிராக பயிரிட வேண்டும். ஒட்டுப்பொறிகளை நீலம் அல்லது மஞ்சள் முறையே ஏக்கருக்கு 5 என்ற எண்ணிக்கையில் வயலில் பொருத்த வேண்டும். தேவையெனில் டைமெத்தியேட் 2.0 மில்லி லிட்டர், தயோமிதெக்சம் 0.2 மில்லி லிட்டர், இமிட்டாக்ளோப்ரிட் 0.2 மில்லி லிட்டர் என்ற அளவில் கை தெளிப்பான் கொண்டு மழை இல்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும்.

விவசாயிகளுக்கான அறிவிப்புகளை கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் 6:45 மாநில செய்திகள் தொடரும் சென்னையிலிருந்து. இணைந்திருங்கள். இது ஊட்டி FM 101.8. இங்கெல்லாமே சமஹிட்டு.

0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். பிரான்ஸ் நாட்டின் எவியன் நகரில் நடைபெறும் G7 உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்கிறார். உலகில் படைப்பாற்றல் மற்றும் பொழுதுபோக்கு துறையில் இந்தியா வளர்ச்சியடைந்து வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். மாணவர்களின் எதிர்காலத்தை உருவாக்குவதில் ஆசிரியர்கள் முக்கிய பங்காற்றுவதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். பெண்கள் மற்றும் குழந்தைகள் மீதான பாலியல் வன்கொடுமைகளை தடுக்க மாநில அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். லண்டன் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யுகி பாம்ரி நியூசிலாந்தின் மைக்கேல் வீனஸ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரான்ஸ் நாட்டின் இவியான் நகரில் நடைபெற்று வரும் G7 உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்கிறார். புதிய கூட்டாண்மையை உருவாக்குதல், சர்வதேச ஒற்றுமையை மீண்டும் கட்டமைத்தல் என்ற தலைப்பில் நடைபெறும் அமர்வில் அவர் பங்கேற்கவுள்ளார். இதில் G7 நாடுகளின் தலைவர்கள், கூட்டாண்மை நாடுகளின் தலைவர்கள், உலக வங்கி மற்றும் ஆப்பிரிக்க வளர்ச்சி வங்கியின் பிரதிநிதிகள் ஆகியோர் பங்கேற்கின்றனர். இம்மாநாட்டிற்கிடையே கனடா, பிரிட்டன், ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாடுகளின் தலைவர்களுடன் பிரதமர் இருதரப்பு பேச்சு நடத்தவுள்ளார். அதைத் தொடர்ந்து பிரான்ஸ் அதிபர் திரு இம்மானுவேல் மேக்ரோன் அளிக்கும் விருந்திலும் பிரதமர் பங்கேற்கவுள்ளார். G7 உச்சி மாநாட்டில் உலகில் நிலவும் சமநிலையின்மை, புவி அரசியல் நெருக்கடிகள், குழந்தைகள் தொடர்பான பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பது உள்ளிட்டவை குறித்து தலைவர்கள் விவாதிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உலகில் படைப்பாற்றல் மற்றும் பொழுதுபோக்கு துறையில் இந்தியா வளர்ச்சியடைந்து வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். ஆவணப்படங்கள், குறும்படங்கள், அனிமேஷன் படங்களுக்கான சர்வதேச திரைப்பட விழாவை மும்பையில் நேற்று அவர் தொடங்கி வைத்து உரையாற்றினார். கதை சொல்லல், படைப்பாற்றல், தொழில் முனைவு ஆகியவற்றுக்கான உலகளாவிய மையமாக இந்தியா உருவாகியுள்ளதாக அவர் தெரிவித்தார். நமது நாட்டின் திரைப்பட மற்றும் ஆவணப்பட கதைகள் உலக அளவில் பார்வையாளர்களை ஈர்க்கும் திறனை கொண்டுள்ளதாக அவர் கூறினார். மேலும் படைப்பாற்றல் மிக்க திறமையாளர்களின் எண்ணிக்கை அதிக அளவில் உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இந்தியாவில் ஊடகம் மற்றும் பொழுதுபோக்குத்துறை கடந்த ஆண்டு 9% வளர்ச்சி பெற்றுள்ளதாக அவர் கூறினார். டிஜிட்டல் ஊடகம் இத்துறையில் மிகப்பெரிய பிரிவாக உருவெடுத்து முதல் முறையாக 1,00,000 கோடி ரூபாய் வருவாயை கடந்துள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். கடந்த ஆண்டு மட்டும் இந்தியாவில் 1,900,000-க்கும் மேற்பட்ட திரைப்படங்கள் வெளியிடப்பட்டதாகவும், அதன் மூலம் திரையரங்கு வருவாய் 16% அளவிற்கு உயர்ந்ததாகவும் டாக்டர் எல் முருகன் குறிப்பிட்டார். மாணவர்களின் எதிர்காலத்தை உருவாக்குவதில் ஆசிரியர்கள் முக்கிய பங்காற்றுவதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டத்தில் 10 மற்றும் 12 வகுப்பில் 100% தேர்ச்சி பெற்ற பள்ளிகள் மற்றும் தலைமை ஆசிரியர்கள், ஆசிரியர்கள் ஆகியோருக்கு பாராட்டு சான்றிதழ் வழங்கி அவர் உரையாற்றினார். ஒவ்வொரு மாணவரையும் சமூக பொறுப்புள்ளவர்களாக மாற்ற வேண்டியது நமது கடமை என்று அவர் கூறினார். கல்விக்கு தேவையான அனைத்து திட்டங்களையும் செயல்படுத்த மாநில அரசு தயாராக உள்ளதாக திரு அருண்ராஜ் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பால்வளத்துறை அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி, வணிகவரித்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் ஆகியோரும் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பெண்கள் மற்றும் சிறு குழந்தைகள் மீதான பாலியல் வன்கொடுமைகளை தடுக்க மாநில அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். மயிலாடுதுறையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இத்தகைய குற்றங்களில் ஈடுபடும் குற்றவாளிகளை எந்த சமரசமும் இன்றி சட்டத்தின் முன் நிறுத்தி தண்டிக்க வேண்டும் என்று கூறினார். இது தொடர்பான விழிப்புணர்வு இயக்கங்களும் தீவிரப்படுத்தப்பட வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். மேகதாது அணை விவகாரத்தில் மாநில அரசின் நிலைப்பாடு வரவேற்கத்தக்கது என்று அவர் கூறினார். காவிரியின் குறுக்கே அணை கட்டும் முயற்சியை தடுக்க மாநில அரசு உறுதியுடன் செயல்பட வேண்டும் என்றும் திரு வீரபாண்டியன் கேட்டுக்கொண்டார். சேலம் மற்றும் தருமபுரி மாவட்ட மக்களின் நீண்டகால எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும் வகையில் தொப்பூர் மலைப்பாதை உயர் பாதுகாப்பு மிக்க சிறப்பு வழித்தடமாக மாற்றும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இப்பணிகள் 41% முடிவடைந்த நிலையில் திட்டமிட்டபடி 2028 மார்ச் மாதம் அனைத்து பணிகளும் நிறைவடையும் என்றும், இதன் மூலம் அப்பகுதியில் விபத்துகள் குறையும் என்றும் இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணைய திட்ட இயக்குநர் திரு ஸ்ரீனிவாசுலு எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: நிறைய ஆக்சிடென்ட்ஸு குறையும், ஆக்சிடென்ட்ஸ் இருக்காது அப்படின்ற ஒரு எங்களோட நம்பிக்கை. அதுக்காக தான் நிறைய இந்த இந்த டிசைனில் வந்து நம்ம ஆக்சிடென்ட்ஸ் இருக்கக்கூடாதுன்ற ஒரு ஃபீச்சர்ஸ் நாங்கள் டிசைன் பண்ணியிருக்கோம். இந்த ப்ராஜெக்டோட ஸ்பெஷல் ஃபீச்சர் வந்து எலிவேட்டட் காரிடோர், 3.68 கிலோமீட்டர்ஸ். அதுதான் இந்த ப்ராஜெக்டோட ரொம்ப ஸ்பெஷல்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மாணவர்கள் உயர்கல்வியில் சேர்வதை ஊக்குவிக்கும் வகையில் சேர்க்கை வழிகாட்டுதல் மற்றும் ஆலோசனை மையம் அனைத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களிலும் செயல்பட்டு வருகிறது. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அனைத்து மாணவர்களும் தங்களது உயர்கல்வியை தொடர வேண்டும் என்று தருமபுரி மாவட்ட ஆட்சியர் திரு சரவணன் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
3: 12ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்ற, தேர்ச்சி பெறாத மற்றும் பள்ளியில் இடைநின்ற மாணவர்கள் அனைவரும் இந்த ஆலோசனை மையத்தின் சேவைகளை பயன்படுத்திக் கொள்ளலாம். குறிப்பாக பெற்றோரை இழந்த குழந்தைகள், மாற்றுத்திறனாளி மாணவர்கள், ஒற்றை பெற்றோர் குழந்தைகள், பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்கள், குறைந்த மதிப்பெண் பெற்ற மாணவர்கள், இலங்கை அகதிகள், பழங்குடியினர், ஆதி திராவிடர் மற்றும் பிற நலிவுற்ற மாணவர்கள் உயர்கல்வியில் சேர்வதற்கு சிறப்பு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு ஆலோசனைகள் வழங்கப்படுகின்றன. மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் 97 50 98 23 94 அல்லது 97 88 85 85 80 என்ற அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம்.
0: தமிழகத்தில் நாமக்கல், சேலம், திருச்சி, பெரம்பலூர், அரியலூர், கள்ளக்குறிச்சி, தஞ்சாவூர், திருவாரூர் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்களிலும் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. தேனி மாவட்டத்தில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் வானம் மேக மூட்டத்துடன் காணப்படும் என்றும், மாலை அல்லது இரவு நேரங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். அமெரிக்கா ஈரான் இடையேயான மோதலை முடிவுக்கு கொண்டுவரும் வகையில் ஏற்பட்டுள்ள ஒப்பந்தம் முறைப்படி சுவிட்சர்லாந்தின் ஜெனீவாவில் வரும் 19ஆம் தேதி கையெழுத்தாகும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பங்களாதேஷில் தட்டம்மை நோயால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 656 அதிகரித்துள்ளது. நீட் வினாத்தால் முன்கூட்டியே வெளியான வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 3 பேரை சிறையில் விசாரிக்க சிபிஐ விடுத்த கோரிக்கைக்கு தில்லி நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. சர்வதேச யோகா தினத்திற்கான முன்னோட்ட நிகழ்ச்சி புதுதில்லியில் மத்திய இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் தலைமையில் நடைபெற்றது. குடிமைப் பணிக்கான முதல்நிலை தேர்வு முடிவுகளை மத்திய குடிமைப் பணியாளர் தேர்வாணையம் வெளியிட்டுள்ளது. ஊரக வளர்ச்சித் திட்டங்கள் தொடர்பாக புகார்கள் இருந்தால் உரிய விசாரணை மேற்கொண்டு சம்பந்தப்பட்ட அலுவலர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று துறை செயலாளர்களுக்கு மாநில அமைச்சர் திரு ஆனந்த் அறிவுறுத்தியுள்ளார். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் ஊரக வளர்ச்சித் திட்டப் பணிகள் மற்றும் மக்களின் அடிப்படை பிரச்சினைகள் குறித்து அரசு அலுவலர்களுடன் மாநில அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி ஆலோசனை நடத்தினார். திருப்பத்தூர் மாவட்டத்தில் முதியோர் வன்கொடுமை ஒழிப்பு உறுதிமொழியை ஆட்சியர் திரு ரவிக்குமார் தலைமையில் அனைத்துத்துறை அரசு அலுவலர்களும் ஏற்றுக்கொண்டனர். தமிழகத்தில் தொழில் பயிற்சி நிலையங்களில் நடப்பாண்டு நேரடி சேர்க்கைக்கான கால அவகாசம் வரும் 30ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். லண்டனில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யூகி பாம்ரி நியூசிலாந்தின் மைக்கேல் வீனஸ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 6-4 7-5 என்ற செட் கணக்கில் ஆஸ்திரேலியாவின் அலெக்ஸ் டி மினோர் பிரிட்டனின் கேமரோன் இணையை வென்றது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்பெயின் கேப் வெர்டே அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் கோல் இன்றி டிராவில் முடிவடைந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரான்ஸ் நாட்டின் எவியான் நகரில் நடைபெறும் G7 உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்கிறார். படைப்பாற்றல் மற்றும் பொழுதுபோக்கு துறையில் இந்தியா வளர்ச்சியடைந்து வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். மாணவர்களின் எதிர்காலத்தை உருவாக்குவதில் ஆசிரியர்கள் முக்கிய பங்காற்றுவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். பெண்கள் மற்றும் குழந்தைகள் மீதான பாலியல் வன்கொடுமைகளை தடுக்க மாநில அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். லண்டன் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யுகி பாம்ரி நியூசிலாந்தின் மைக்கேல் வீனஸ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
4: நேரம் 6:55. இது ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி FM 101.8.

0: இயற்கையின் மொழி.
1: நிகழ்ச்சியில் இப்போது நீலகிரி உயிர்க்கோளத்தில் காணப்படும் அரிய வகை விலங்குகள் குறித்த தகவல்களை வழங்குகிறார் இயற்கை ஆர்வலர் முனைவர் வி. லாமுவேல் அவர்கள்.
2: அடுத்ததாக இது மாத்திரமில்ல, மேலும் வந்து இது அரிய வகை உயிரினங்களை கூட இந்த நீலகிரி உயிர்க்கோளம் வந்து தன்னகத்தை உள்ளடக்கியுள்ளது. எடுத்துக்காட்டுக்கு நீலகிரி தார், இது தமிழ்நாட்டில் வந்து மாநில விலங்காக வந்து இருக்கிறது. இந்த தார் பொறுத்த வரைக்கும் இது மேற்கு தொடர்ச்சிகளில் மலைப்பகுதிகளில் மட்டுமே காணப்படும். இது வந்து தற்போது வந்து பார்க்கும்போது இது அழியும் தருவாயில வந்து இருக்கிறத வந்து நாம் பார்க்க முடியும். அடுத்ததாக சிங்கவால் குரங்கு, அதாவது லைன் டெயில்டு மக்காக்கு, இது வந்து ரொம்ப வந்து ஒரு ரேர் ஸ்பீசியஸ் சொல்லலாம். இது வந்து மேற்கு தொடர்ச்சி மலைகளுக்கே உரித்தான ஒரு விலங்காக இருக்கிறது. இது நீலகிரி பயோஸ்பியர் ரிசர்வ், அதாவது நீலகிரி உயிர்கோள பகுதியில் மட்டுமே காணப்படக்கூடிய ஒன்று. அடுத்ததாக நீலகிரி லங்கூர், இந்த நீலகிரி லங்கூரும் கருப்பு நிற உடல் அமைப்பை கொண்ட இந்த குரங்கு இனம் நீலகிரியில் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு தனி சிறப்பு வாய்ந்த ஒரு உயிரினமாக கருதப்படுகிறது. அடுத்து மலபார் ஜெயண்ட் ஸ்குரில், அதாவது இது மலபார் அணில் நம்ம சொல்றோம். இது பல வண்ணங்கள் கொண்ட இந்தியாவின் மிகப்பெரிய அணிலாக வந்து இருக்கிறத வந்து நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக பறவை இனங்களை பொறுத்தவரை 350 மேற்பட்ட பறவை இனங்கள் இந்த நீலகிரி உயிர்கோள பகுதியில் வந்து காணப்படுகிறது வந்து நாம் வந்து பார்க்க முடியும். குறிப்பா நாம் வந்து பார்க்கும்போது மயில், மலபார் கிளி, நீலகிரி ஈர்ப்பிடிப்பான், நீலகிரி நீல ராபின் அல்லது நீலகிரி ப்ளூ ராபின், கழுகுகள், ஆந்தைகள், மரக்கொத்திகள் போன்ற அரிய வகை பறவைகள் வந்து இந்த நீலகிரி உயிர்கோள பகுதியில் வந்து இருக்கிறத வந்து நாம் வந்து நிச்சயமா பார்க்க முடியும். அடுத்ததாக பார்க்கும்போது ஊர்வன ரெப்டைல்ஸ், அடுத்ததாக ஆம்பிபியன்ஸ், அதாவது இருவாழ்விகள், அதாவது நீலிலும் நிலத்திலும் வாழக்கூடிய உயிரினங்கள், அரிய வகை பாம்புகள், பல்லிகள், தவளை இனங்கள் ஆகியவை நீலகிரி உயிர்கோள பகுதிகளில் முக்கிய பங்கு வகிக்கிறது. குறிப்பா வந்து சொல்லும் போது இந்திய மலைப்பாம்பு, ராஜநாகம் கிங் கோப்ரா, பல வகையான பல்லிகள், இருவாழ்விகள், மேற்கு தொடர்ச்சி பகுதி மலைகளில் மட்டுமே காணப்படும் பல தவளை இனங்கள் இந்த நீலகிரி உயிர்கோள பகுதிகளில் காணப்படுவது மிகவும் சிறப்பம்சம் கொண்டது. அடுத்ததாக நீலகிரியில பூச்சி இனங்களை பொறுத்த வரைக்கும் 300 வகையான பட்டாம்பூச்சிகள் வந்து இந்த நீலகிரி உயிர்கோள பகுதியில் வந்து இருக்கிறத வந்து நாம் வந்து பார்க்க முடியும். இதில் ஒரு சில இனங்கள் வந்து மேற்கு தொடர்ச்சி மலையகத்திற்கே உரியவையாக இருக்கிறது. இது வந்து எண்டமிக் ஸ்பீசியஸ் நம்ம சொல்லுவோம். உதாரணத்துக்கு இந்த பட்டாம்பூச்சியை பொறுத்த வரைக்கும் நீலகிரி டைகர், சதன் பேட்விங், ப்ளூ மோர்பான், காமன் ரோஸ், கிரிம்சன் ரோஸ், பாரிஸ் பீகாக் போன்ற பட்டாம்பூச்சி இனங்கள் வந்து நீலகிரிக்கு உரித்தான பட்டாம்பூச்சி இனமாக இருக்கிறது. அடுத்ததாக நாம் பார்க்கும்போது தட்டான்கள், ஊசி தட்டான்கள், அதாவது டிராகன் ஃபிளைன்ஸ் சொல்றோம்ல, டிராகன் ஃபிளைன்ஸ், டேம்ஸ் ஃபிளைஸ், நீர்நிலைகள் மற்றும் சோலைக்காடுகளில் பல வகை தட்டான்கள் வந்து காணப்படுகின்றன. இந்த தட்டான்கள் வந்து கொசுக்களின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்த பெரும் காரணியாக இருக்கிறத வந்து நாம் வந்து பார்க்க முடியும். அடுத்ததாக இதில் வந்து குறிப்பா வந்து ஸ்கார்லெட் ஸ்கிம்மர், காமன் கிளப்டைல், ப்ளூ டேஷர், ட்ரீம் குளோரி, டேம்ஸ்பிளை ஆகிய பூச்சிகள் வந்து இந்த நீலகிரி உயிர்கோள பகுதியில் இருக்கிறத வந்து நாம் வந்து பார்க்க முடியும். அடுத்ததாக வந்து வண்டுகளை பொறுத்தவரை, வண்டுகள் வந்து நீலகிரி உயிர்கோள பகுதியில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. இது வந்து இலைகள் மற்றும் மரக்கழிவுகளை சிதைத்து மண்ணை வளப்படுத்துகிறது. மேலும் மகரந்த சேர்க்கைக்கு கூட இந்த வண்டுகள் மிகவும் உபயோககரமாக உள்ளதை வந்து நாம் வந்து பார்க்க முடியும். எடுத்துக்காட்டுக்கு வந்து ஸ்டாக் பீட்டல், ஜோல் பீட்டல், லாங்கான் பீட்டல், டங்க் பீட்டல், ஸோ இந்த மாதிரி பல வண்டு இனங்கள் வந்து இந்த நீலகிரி உயிர்கோள பகுதியில் இருக்குது. அடுத்ததாக நாம் பார்க்கும்போது தேனீக்கள் மற்றும் குலைவிகளை பொறுத்தவரை இது மகரந்த சேர்க்கையில் முக்கிய பங்கு வகிக்கிறத வந்து பார்க்க முடியும். குறிப்பா வந்து இந்தியன் அனிபி, அதாவது இந்திய தேனின்னு சொல்றோம், அடுத்தது ராக் பி, கார்பென்டர் பி, பேப்பர் வாஸ்ப் போன்ற பல தேனீக்கள் மற்றும் குலவி இனங்கள் நீலகிரி உயிர்கோள பகுதியில் பார்க்கிறோம். அடுத்ததாக எறும்புகளை பொறுத்தவரை வீவர் ஹேண்ட், பிளாக் ஹேண்ட், ரெட் ஹேண்ட், கார்பென்டர் ஹேண்ட், அதாவது கருப்பு எறும்பு, சிவப்பு எறும்பு, ஸோ கார்பென்டர் எறும்பு, இவ்வாறு பல வகையான எறும்புகள் கூட இந்த நீலகிரி உயிர்கோள பகுதியில் இருக்கிறத நாம் பார்க்கிறோம்.

0: இயற்கையின் மொழி நிகழ்ச்சியில் இதுவரை நீலகிரி உயிர்கோளத்தில் காணப்படும் அரிய வகை விலங்குகள் குறித்த தகவல்களை வழங்கினார் இயற்கை ஆர்வலர் வி. லாமுவேல் அவர்கள்.
1: நிலையத்தில் நேரம் 7 மணி. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி FM 101.8. தொடர்ந்து கேட்போம் காலை கதிர். கேட்பதற்கு முன்
2: உங்களுக்கு கண்டிப்பாக கனடா நாட்டை பற்றி தெரிந்திருக்கும். கனடாவின் மொத்த மக்கள் தொகைக்கு இணையான எண்ணிக்கையில் ஏழைகளுக்கு நமது நாட்டில் கான்கிரீட் வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டுள்ளன. கடந்த 12 ஆண்டுகளில் பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 4 கோடிக்கும் அதிகமான வீடுகள் கட்டப்பட்டு கோடிக்கணக்கான குடும்பங்களின் வாழ்வாதாரம் மேம்படுத்தப்பட்டுள்ளது.
3: பரிவார் ஆத்ம சம்மான் பட் ஜாத்தா அப்னா வர்த்தமான் சுதாரணை சாத்தி பெஹத்தர் பவிஷ்ய கே பாரே மே சோச்னே லக்தா.
2: 12 ஆண்டு கால நம்பிக்கை வளர்ச்சி மக்கள் நலன்.

0: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
1: உங்களுக்கு தெரியுமா, இந்தியாவில் உள்ள லட்சாதிபதி சகோதரிகளின் எண்ணிக்கை பெல்ஜியம், கிரீஸ் போன்ற நாடுகளின் மொத்த மக்கள் தொகையை விட அதிகமாகும். 3 கோடிக்கும் அதிகமான பெண்கள் லட்சாதிபதி சகோதரிகளாக மாறி தங்களது குடும்பத்தையும் மற்றும் தேசத்தின் பொருளாதார அடித்தளத்தையும் வலுப்படுத்தியுள்ளனர்.
2: லக்பதி தீதி பனானே கா யே அபியான் ஆனே வாலி பீடியோ கோ சசக்த கர்னே கா எக் மஹா அபியான் ஹை.
1: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
0: நேரம் 7:01.
3: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம்.
4: இன்றைய நிகழ்ச்சியில் சர்க்கரை நோய் குறித்து பல்வேறு தகவல்களை வழங்குகிறார் பொதுநல மருத்துவர் டாக்டர் ஏஞ்சல் அவர்கள்.
5: இன்னொன்று எக்ஸசைஸ் தான். வாரத்தில் 5 நாள் தினமும் 30 நிமிஷங்கள் வாக்கிங் அல்லனா எக்ஸசைஸ் சைக்கிளிங் மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுறது நல்லது தான். இதில் எல்லாமே கண்ட்ரோல் ஆகாமல் இருக்கணும். ஹை சுகர் இருக்கிறவருக்கு தான் மெடிசின் ஸ்டார்ட் பண்ணுறது. நிறைய மெடிசின்ஸ் இருக்குது. இன்னொன்று மெடிசின்னாலே சுகர் கண்ட்ரோல் ஆகலைன்னா இன்சுலின் தான் எடுக்கிறது. இன்னொன்று சுகர் பேஷண்ட்ஸோட ட்ரீட்மெண்ட் தான் சொல்ல போகிறேன். எந்த டைப்ல டேப்லெட் எடுக்கணும், எந்த டைப்ல சுகரை டயட்டில் எக்ஸசைஸில் கண்ட்ரோல் பண்ண முடியும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஃபாஸ்டிங் பிளட் சுகர் இருக்குது, போஸ்ட் பிராண்டியல் பிளட் சுகர் இருக்குது, HbA1c இருக்குது. எல்லா சுகர் பேஷண்ட்ஸுக்கும் டேப்லெட் முதலாக ஸ்டார்ட் பண்ண வேண்டாம். ஃபாஸ்டிங் பிளட் சுகரு, போஸ்ட் பிராண்டியல் பிளட் சுகரு 200 கீழே இருக்குது. HbA1c 3 மந்த் பிளட் டெஸ்ட்டு 6.5 கீழே இருக்குன்னா அந்த பேஷண்ட்ஸுக்கு டேப்லெட் ஸ்டார்ட் பண்ணவே வேண்டாம். அவரோட சுகரு டயட்னாலேயும் எக்ஸசைஸ்னாலேயும் கண்ட்ரோல் பண்ண முடியும். அதுக்கு மேலே இருக்கும்போது இந்த HbA1c 7 மேலே இருக்குன்னா நம்ம மெதுவாக டேப்லெட் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறது. டேப்லெட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கப்புறம் சுகர் கண்ட்ரோல் இல்லை அந்த மாதிரி இருக்கிறவருக்கு மெதுவாக 1 டேப்லெட் தான் ஸ்டார்ட் பண்ணுறது. அதுக்கப்புறம் இன்னொரு டேப்லெட் அதோடு சேர்த்து ஆட் பண்ண போகிறேன். அப்படி ஆட் பண்ணி சுகர் கண்ட்ரோல் பண்ண முடியுமா இல்லையான்னு தான் பார்க்க போகிறது. முதலாக இன்சுலின் இன்ஜெக்ஷன் ஸ்டார்ட் பண்ண மாட்டேன். அதுவும் இந்த மாதிரி HbA1c சுகர் லெவல்ஸ் எல்லாமே செக் பண்ணி டேப்லெட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கப்புறம் காம்பினேஷன் டேப்லெட்ஸ் கூட ஸ்டார்ட் பண்ணுறதுக்கப்புறம் சுகர் கண்ட்ரோல் ஆகவே இல்லை அந்த மாதிரி டைமில் தான் இன்சுலின் ஸ்டார்ட் பண்ணுறது. இன்னொன்று சுகர் கம்மியாக இருக்கிறவருக்கு என்ன ஆகிடும், சுகர் பேஷண்ட்ஸ் ஆல்ரெடி டேப்லெட் எடுத்துகிட்டு இருக்கும்போது ஏதாவது மீல் ஸ்கிப் பண்ணுறேன் அந்த மாதிரி இல்லைன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகும்போது சுகர் லோ ஆகிடும். அதுக்கு தான் ஹைப்போக்ளைசீமியான்னு சொல்கிறது. அந்த டைமில் அவருக்கு வரண சிம்டம் தான் தலை சுற்றி கீழே விழுந்துடும். அதனால எல்லா சுகர் பேஷண்ட்ஸ்கிட்டையும் அவர் கையில் எப்போவும் ஒரு சாக்லேட் இல்லைன்னா

0: கொஞ்சம் சுகர் எப்பவும் கையில வச்சுட்டே வாக் பண்ண சொல்லிடும். எதினாலேனா சுகர் லோ ஆகி தலை சுத்தி கீழே விழுது. அப்படி இருக்குன்னா அந்த ஒரு கேண்டி தான் அப்போ எடுக்க வேண்டியது. அது மட்டுமே அல்ல, அப்படி ஏதாவது ஆச்சுன்னா பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு அப்போவே கூட்டிட்டு போகணும். இன்னொன்று, சுகர் ஜாஸ்தி இருக்குன்னா என்னென்ன ஆயிடும்? ஒன்று, அது ரத்தக்குழலுக்கு டேமேஜ் ஆயிடும். அப்படி ஸ்ட்ரோக் வருறதுக்கு, ஹார்ட் அட்டாக் வருறதுக்கெல்லாம் சான்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கு. மங்களான பார்வை வருறதுக்கு சான்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கு. நரம்புக்கு பாதிப்பு வந்துடும். நரம்புக்கு பாதிப்பு வந்துச்சுன்னா கால் மரத்து போன மாதிரி, தொடர்ந்து தெரியாத மாதிரி எல்லாம் ஆயிடும். இது எப்படி ப்ரிவென்ட் பண்ண முடியும்னா, சுகர் கண்ட்ரோல் வைக்கணும். அது கூடாமல் நரம்பு பாதிப்பு தடையிறதுக்கு சுகர் பேஷண்ட்ஸ் அந்த டேப்லெட் எடுக்கும்போது இந்த மல்டி விட்டமின் டேப்லெட்ஸ் கூட சேர்த்து தான் எடுக்கணும். இன்னொன்று, மெதுவாக காயம் குணப்படுத்துது. வூண்ட்ஸ் அல்லனா காயம் வராமல் பார்த்துக்கணும். எப்போவும் செப்பல் இல்லைனா சோக்ஸ் போட்டுட்டு தான் வாக் பண்ணிகிட்டே இருக்கணும். ஏதாவது காயம் வந்துச்சுன்னா நல்லா க்ளீன் பண்ணி ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு போய் ட்ரெஸ்ஸிங் எல்லாம் பண்ணி நல்லா தான் வச்சுட்டே இருக்கணும்.
1: நலமுடன் வாழ
2: நிகழ்ச்சியில் இதுவரை சர்க்கரை நோய் குறித்த பல்வேறு தகவல்களை பொதுநல மருத்துவர் டாக்டர் ஏஞ்சல் அவர்கள் வழங்க கேட்டோம்.
1: நேரம் 7:06. இனி தொடர்ந்து கேட்போம் திரைப்பட பாடல் ஒன்று. வா அருகில் வா படத்திலிருந்து எஸ் ஜானகியின் குரலில் பாடல் ஒலிக்க கேட்கலாம்.

0: காலை கதிர் நிகழ்ச்சியில் இனி சட்டம் அறிவோம்.
1: இன்றைய நிகழ்ச்சியில் பணியிடங்களில் பெண்களுக்கு எதிரான துன்புறுத்தல் தடுப்புச் சட்டம் குறித்து வழக்கறிஞர் தன்யா அவர்கள் வழங்கும் சட்ட ஆலோசனைகள் இடம்பெற கேட்கலாம்.
2: இது இப்படிதான் நடந்ததா அப்படிதான் நடந்ததான்னு முடிவு பண்றதுக்கு வழி இல்லாம தான் போலீஸ்காரங்க என்ன சொன்னாங்க, அப்படி நடக்குது அப்படின்னு ஒரு வீடியோ எடுத்துட்டு வாமா, இப்ப நாங்க கேட்கும் போது ஈஸியா இருக்கும் அப்படிங்கிறது சொன்னது அதுக்குதான். ஆனா இந்த அம்மா வந்துட்டு ஒரு ட்ரெண்ட் ஆகிறதுக்காக அந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணி விட்டதுனால அதோடைய பின்விளைவுகள் என்ன ஆச்சு அப்படின்னா, நிஜமாவே இந்த மாதிரி அத்துமீறல்கள் எல்லாம் பண்ணி நிஜமாவே இந்த மாதிரி விஷயங்கள் பண்றவங்க, ஏன்னா சாதாரணமாக ஒரு பஸ்லேயோ ஒரு ஷேர் ஆட்டோலேயோ ஒரு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்லேயோ ட்ராவல் பண்ணுற எல்லா பெண்களுக்கும் இந்த மாதிரி தொந்தரவுகள் டே டு டே பேஸிஸில் நடந்துகிட்டே தான் இருக்குது, நடக்காமல்லாம் கிடையாது, டே டு டே பேஸிஸில் நடந்துட்டு தான் இருக்குது. இப்போ நிஜமாவே இது பண்ணவங்கெல்லாம் என்ன வந்து சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா, இப்படி பார்த்தீங்களா இப்படி தாங்க எம்எல்ஏயும் பொய் பொய்யா சொல்லிட்டு இருந்தாங்க, நாங்களும் தாங்க ஒன்றுமே பண்ணலை அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருந்தாங்க. இதோடைய ஆஃப்டர் எஃபெக்ட் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஆண்கள் என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி ஒரு விஷயம் வரும்போது எங்களுக்கு இனிமே போய் தடுக்கிறதுக்கு எங்களுக்கே பயமாக தான் இருக்கும், இது உண்மையை சொல்றாங்களா பொய் சொல்றாங்களான்னு தெரியல, இது ஒரு அட்வான்டேஜாக எடுத்துக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் பெண்களும் சொல்றாங்க, நிஜமாவே நாளைக்கு இந்த மாதிரி ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னா இந்த நிஜமா பண்றவங்க கூட இப்படி தானே சொல்லுவாங்க, அந்த விஷயம் எப்படியாச்சு பார்த்தீங்களா அதே மாதிரி தான் இந்த அம்மா என் மேலே போய் புகார் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இது எதுதான் சொல்ல வர்றேன் அப்படின்னா, பெண்களே பெண்களுக்கு எதிரிகளாக இந்த மாதிரி சில விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. பாஷை பொறுத்த வரைக்கும் பாஷ் ரொம்ப தெளிவாக என்ன சொல்லுது அப்படின்னா, செக்ஷுவலி ஏதாவது ஒரு அப்ரோச்சு, செக்ஷுவலி ஒரு வார்த்தை சைகை மெசேஜ் இல்லை செக்ஷுவல் ஃபேவர்ஸுக்காக ஏதாவதுன்னு ஸ்பெசிஃபிக்காக சொன்னால் மட்டும்தான் பாஷ கண்ட்ரோலில் வரும். மேனேஜர் என்னை கடுகடுன்னு திட்டிகிட்டே இருக்காரு, நான் ரெண்டு நாளைக்கு லேட்டாக வந்தால் அவர் வந்துட்டு என் சேலரியை கட் பண்ணுறாரு, என் மேலே இருக்கிற வன்மத்தினால பண்ணுறாரு, அதை வந்துட்டு பாஷ கண்ட்ரோலில் கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிறதுல வந்துட்டு நம்ம ரொம்ப தெளிவாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படின்னா, நீங்கள் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இந்த 498A அதாவது டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் வந்தது எதுக்காக அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். அது வந்துட்டு ரொம்ப ஈவன் ஒரு பப்ளிக் பர்சனுக்கு ரொம்ப ஈஸியாக ஆக்சசிபிள் ஆகிற ஒரு மோடில் தான் அந்த ஆக்டையே வடிவமைச்சிருக்காங்க. அதாவது உங்களுக்கு ஒரு டொமஸ்டிக் வயலன்ஸில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு வக்கீலை பார்த்து பெட்டிஷன் ரெடி பண்ணி தான் கோர்ட்டில் போடணுங்கிற அளவுக்கு இல்லவே இல்லை, நீங்களா உங்க கைப்பட ஒரு கம்ப்ளைண்ட் மாதிரி எழுதி டிரெக்டாவே நீங்க மெஜிஸ்ட்ரேட்டு கொடுத்தாலே அது ஒரு பெட்டிஷனா எடுக்கப்படும், இல்ல அவரோட மெயிலுக்கு நீங்க மெயில் பண்ணா கூட பெட்டிஷனா எடுக்கப்படும். ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா, ஒரு பெண் அதாவது ஒரு மனைவி ஒரு சப்போர்ட்டே இல்லாம கணவன் வீட்டுல ரொம்ப குடும்பப்படுத்தி உயிருக்கோ வாழ்வாதாரத்துக்கோ உத்தரவாதம் இல்லாத ஒரு பெண் வந்துட்டு கரெக்டா வெளியே போய் ஒரு வக்கீலை பார்த்து கன்சல்ட் பண்ணி அது கேஸாக வந்து நம்பராகி போகிற அளவுக்கு டைம் இருக்காது, ரிசோர்ஸஸ் இருக்காது அப்படிங்கிற பட்சத்தில் தான் இந்த ஒரு ஆக்டையே கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் இந்த ஆக்டை எப்படி யார் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா,
3: செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு ஸ்லோவோக்கியா நாட்டின் உயரிய விருது வழங்கப்பட்டுள்ளது. குடிமைப் பணிக்கான முதல்நிலை தேர்வு முடிவுகளை மத்திய குடிமைப் பணியாளர் தேர்வாணையம் வெளியிட்டுள்ளது. நீட் மறு தேர்வுக்கான உரிய ஏற்பாடுகளை மேற்கொள்ளுமாறு மாநில அரசுகளை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையேயான அமைதி ஒப்பந்தம் முறைப்படி சுவிட்சர்லாந்தின் ஜெனீவாவில் வரும் 19ஆம் தேதி கையெழுத்தாகும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பெல்ஜியம் எகிப்து மற்றும் சவுதி அரேபியா உருகுவே அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு ஸ்லோவோக்கியாவின் உயரிய விருதான தி ஆர்டர் ஆஃப் த ஒயிட் டபுள் கிராஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ் என்ற விருதை அந்நாட்டு அதிபர் திரு பீட்டர் பெலிகிரினி வழங்கினார். இந்த விருதை ஏற்றுக்கொண்ட பிரதமர், இந்தியா ஸ்லோவோக்கியா இடையேயான நட்புறவை இந்த விருது உறுதி செய்வதாகவும் இது 140 கோடி இந்திய மக்களின் கௌரவம் என்றும் தெரிவித்தார். இவ்விருது இந்தியா ஸ்லோவோக்கியா மக்களை ஒன்றிணைக்கும் நம்பிக்கை அன்பு ஆகியவற்றுக்கான சான்று என்று பிரதமர் கூறினார். இந்த கௌரவம் இரு நாடுகளிலும் எதிர்கால தலைமுறையினர் தங்களுடைய நட்பை தொடர்ந்து வளர்க்க ஊக்குவிக்கும் என்று திரு நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்தார். இதனிடையே ஸ்லோவோக்கியா நாட்டின் உயரிய விருது பெற்றுள்ள திரு நரேந்திர மோடிக்கு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், உலக அளவில் பிரதமர் பெற்றுள்ள 33வது விருது இது என்றும், இந்தியாவின் உலகளாவிய தலைமைத்துவத்திற்கான ஆதாரமாக இது உள்ளது என்றும் கூறியுள்ளார். சர்வதேச யோகா தினத்திற்கான முன்னோட்ட நிகழ்ச்சியை மத்திய ஆயுஷ் அமைச்சகம் புதுதில்லியில் நேற்று நடத்தியது. இதில் பங்கேற்று பேசிய மத்திய ஆயுஷ் துறை இணையமைச்சர் திரு பிரதாப்ராவ் ஜாதவ், நடப்பாண்டு யோகா தினம் ஆரோக்கியமான முதுமைக்கான யோகா என்ற தலைப்பில் நடைபெற உள்ளதாக தெரிவித்தார். கொல்கத்தாவில் வரும் 21ஆம் தேதியன்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெறவுள்ள சர்வதேச யோகா தின நிகழ்வையொட்டி முன்னோட்ட நிகழ்ச்சி நடைபெற்றதாக அவர் கூறினார். மக்கள் முன்பைவிட நீண்ட காலம் வாழ்வதாக குறிப்பிட்ட அவர், இக்காலகட்டத்தில் ஆரோக்கியம், செயல்பாடு, சுயசார்பு ஆகியவற்றை உறுதி செய்வதே உண்மையான சவாலாகும் என்று தெரிவித்தார். உடல் ஆரோக்கியத்தை வலுப்படுத்துதல், மனநலனை மேம்படுத்துதல் ஆகியவற்றின் மூலம் முதுமை காலத்தில் உரிய முறையில் வாழ்வதற்கான வழிவகையை யோகா கற்றுத்தருவதாக திரு பிரதாப்ராவ் ஜாதவ் கூறினார். வளர்ச்சியடைந்த இந்தியா இளையோர் நாடாளுமன்ற நிகழ்வை மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா இன்று தொடங்கி வைக்கிறார். ஜனநாயக நடைமுறைகள் மற்றும் நிர்வாகம் குறித்து இளையோர் புரிந்து கொள்ளுதல், கொள்கை விவாதங்கள், நாடாளுமன்ற நடவடிக்கைகள் குறித்து இளையோர் அறிந்து கொள்ளும் வகையில் இந்நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது. இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் மறுதேர்வு நடைபெறுவதை முன்னிட்டு அதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் மற்றும் தயார் நிலைகள் குறித்து புதுதில்லியில் நடைபெற்ற உயர்நிலை ஆய்வுக் கூட்டத்தில் மத்திய உள்துறை செயலர் திரு கோவிந்த் மோகன் பங்கேற்றார். அப்போது மாணவர்களுக்கான வசதிகள், பாதுகாப்பு ஏற்பாடுகள் உள்ளிட்டவற்றில் மாநில அரசின் ஏற்பாடுகள் குறித்து அவர் ஆய்வு செய்தார். பாதுகாப்பு நெறிமுறைகள் கடைபிடிக்கப்படுவதை உறுதி செய்யுமாறு மாநில அரசுகள் மற்றும் யூனியன் பிரதேச அரசுகள் ஆகியவற்றுக்கு அவர் அறிவுறுத்தினார். இக்கூட்டத்தில் பள்ளிக் கல்வித்துறை, உயர்கல்வித்துறை, அஞ்சல் துறை செயலாளர்கள், ஆயுதப்படை தலைமை இயக்குநர்கள், பாதுகாப்பு மற்றும் சுகாதார அமைச்சக உயர் அதிகாரிகள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். நீட் வினாத்தால் முன்கூட்டியே வெளியான வழக்கில் குற்றஞ்சாட்டப்பட்ட 3 பேரை சிறையில் விசாரிக்க சிபிஐக்கு தில்லி நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. இதுகுறித்து சிபிஐயின் மனுவை விசாரித்த நீதிபதி சுரேந்தர் மோஹித் சிங் இதற்கு அனுமதி அளித்தார். காணொலி காட்சி மூலம் ஆஜர்படுத்தப்பட்ட எஞ்சிய 10 குற்றம் சாட்டப்பட்டவர்களின் நீதிமன்ற காவலும் நீட்டிக்கப்பட்டுள்ளது. நீட் வினாத்தால் முன்கூட்டியே வெளியான வழக்கில் சிபிஐ 13 பேரை கைது செய்துள்ளது. அவர்கள் அனைவரும் தற்போது நீதிமன்ற காவலில் உள்ளனர். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
4: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
3: பிரான்ஸ் நாட்டின் எவியான் நகரில் நடைபெறும் G7 உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்கிறார். புதிய கூட்டாண்மையை உருவாக்குதல், சர்வதேச ஒற்றுமையை மீண்டும் கட்டமைத்தல் என்ற தலைப்பில் நடைபெறும் அமர்வில் அவர் பங்கேற்க உள்ளார். இதில் G7 நாடுகளின் தலைவர்கள், கூட்டாண்மை நாடுகளின் தலைவர்கள், உலக வங்கி மற்றும் ஆப்பிரிக்க வளர்ச்சி வங்கியின் பிரதிநிதிகள் ஆகியோர் கலந்து கொள்கின்றனர். இம்மாநாட்டிற்கிடையே கனடா, பிரிட்டன், ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாடுகளின் தலைவர்களுடன் பிரதமர் இருதரப்பு பேச்சு நடத்த உள்ளார். அதைத் தொடர்ந்து பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரோன் அளிக்கும் விருந்திலும் பிரதமர் பங்கேற்க உள்ளார். G7 உச்சி மாநாட்டில் உலகில் நிலவும் சமநிலையின்மை, புவிசார் அரசியல் நெருக்கடிகள், குழந்தைகள் தொடர்பான பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பது உள்ளிட்டவை குறித்து தலைவர்கள் விவாதிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குடிமைப் பணிக்கான முதல்நிலை தேர்வு முடிவுகளை மத்திய குடிமைப் பணியாளர் தேர்வாணையம் வெளியிட்டுள்ளது. இதன் மூலம் 13,000-க்கும் மேற்பட்டவர்கள் முதன்மை தேர்வுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். இறுதி தேர்வு முடிவு அறிவிக்கப்பட்ட பின்னர் மதிப்பெண்கள், கட் ஆஃப் மதிப்பெண்கள், விடைக்குறிப்பு ஆகியவை இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்படும் என்று UPSC தெரிவித்துள்ளது. முதல்நிலை தேர்வு முடிவுகளை upsc.gov.in என்ற இணையதளத்தில் காணலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையேயான மோதலை முடிவுக்கு கொண்டுவரும் வகையில் ஏற்பட்டுள்ள ஒப்பந்தம் முறைப்படி சுவிட்சர்லாந்தின் ஜெனீவாவில் வரும் 19ஆம் தேதி கையெழுத்தாகும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஒப்பந்தம் மின்னணு முறையில் ஏற்கனவே கையெழுத்திடப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இதன் மூலம் ஹோர்முஸ் நீரிணையை மீண்டும் திறப்பதற்கும் கடல்வழி போக்குவரத்தை தொடங்குவதற்கும் ஈரானின் அணுசக்தி திட்டம் மற்றும் தீர்வு காணப்படாத பிரச்சினைகள் குறித்து 2 மாத கால பேச்சுக்களை தொடங்குவதற்கும் வழிவகை ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முறைப்படி ஒப்பந்தம் கையெழுத்தான பிறகு அதன் விவரங்கள் வெளியிடப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் சுங்க கட்டணமின்றி கப்பல்கள் அனுமதிக்கப்பட வேண்டும் என்று அமெரிக்கா வலியுறுத்தியுள்ளது. எனினும் எதிர்காலத்தில் கட்டணங்கள் விதிக்கப்படுவது குறித்து பரிசீலிக்கப்படலாம் என்று ஈரான் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒரு நடவடிக்கையாக இந்த ஒப்பந்தம் அமைந்துள்ளதாக ஈரான் அதிபர் திரு மசூத் பெசஷ்கியான் தெரிவித்துள்ளார். ஆனால் இறுதி ஒப்பந்தம் இன்னும் எட்டப்படவில்லை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். தரையிலிருந்து ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு இலக்கை நீண்ட தூரம் சென்று தாக்கும் ஏவுகணை சோதனையை பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் வெற்றிகரமாக மேற்கொண்டது. ஒடிசா கடற்கரையில் உள்ள டாக்டர் APJ அப்துல் கலாம் தீவிலிருந்து இந்த சோதனை நடத்தப்பட்டது. சந்திப்பூரில் உள்ள ஒருங்கிணைந்த சோதனை தளத்திலிருந்து பெறப்பட்ட தரவுகளின்படி இந்த சோதனையின் நோக்கம் முழுமையாக நிறைவேற்றப்பட்டதாக பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த ஏவுகணை சோதனை வெற்றிக்காக பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவன அதிகாரிகளுக்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வாழ்த்து தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் தெற்கு கலிபோர்னியாவின் மொஜாபேயில் உள்ள விமானப்படை தளத்திலிருந்து புறப்பட்ட சிறிது நேரத்திலேயே போர் விமானம் விபத்திற்குள்ளானது. இதில் பயணம் செய்த 8 பேரும் உயிரிழந்தனர். மீட்பு பணிகள் நடைபெற்று வருவதாக அமெரிக்க ராணுவம் தெரிவித்துள்ளது. விபத்திற்கான காரணம் உடனடியாக தெரியவில்லை என்று அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. பீகார், கேரளம் மற்றும் நாட்டின் வடகிழக்கு பகுதிகளில் இன்று கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ராஜஸ்தானின் மேற்கு பகுதியில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் அது கூறியுள்ளது. ஹரியானா, சண்டிகர், தில்லி, பஞ்சாப், ஜம்மு காஷ்மீர், லடாக், சத்தீஸ்கர், கர்நாடகா, மகாராஷ்டிரா, ஒடிசா மற்றும் அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் அடுத்த 3 நாட்களில் பலத்த காற்றுடன் கூடிய மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்பெயின், கேப் வெர்டே அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் கோல் இன்றி டிராவில் முடிவடைந்தது. பெல்ஜியம், எகிப்து மற்றும் சவுதி அரேபியா, உருகுவே அணிகளுக்கு இடையேயான போட்டியும் டிராவில் முடிவடைந்தது. லண்டனில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யூகி பாம்ரி நியூசிலாந்தின் மைக்கேல் வீனஸ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு

நேரம் 7:25. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. குட் மார்னிங் நில்கிரீஸ். குட் மார்னிங் நில்கிரீஸ் நிகழ்ச்சியில குட் மார்னிங் சொல்லிட்ட நிகழ்ச்சியில நேர நான் உங்கள் அன்பு தோழி கவிதா. என்னங்க எல்லாரும் எந்திரிச்சு டீ சாப்பிடுறதுக்கு ரெடி ஆயிட்டீங்களா? புத்துணர்ச்சி தரும் தகவல்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் யோசிச்சுட்டு இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்துட்டு நிறைய பேரண்ட்ஸ்க்கும் குட்டீஸ்க்கும் குட்டி குட்டி அட்வைஸோட காத்துக்கிட்டு இருக்கேன். இந்த ஸ்கூலுக்கு போற குட்டி குழந்தைங்களை வந்து புறப்பட வைக்கிறதுக்கு பேரண்ட்ஸ் வந்து கஷ்டப்படுற விஷயம் இருக்கே சாமி. அவங்கள வந்து என்ன சொல்கிறது, அவங்க ஒரு கிரேட் அப்படின்னு தான் சொல்லணும் பேரண்ட்ஸை. அதாவது எந்திரிச்சிட்டு பெசாமல் அப்படியே உட்காந்துக்குவாங்க குழந்தைங்க. என்ன பண்ணுறதுனே தெரியாது பேரண்ட்ஸ்க்கு. மிரட்டவும் முடியாது, அடிக்கவும் முடியாது, காலையில் அவங்க மூடை ஸ்பாயில் பண்ணவும் முடியாது, புறப்பட வைக்கவும் முடியாது. அந்த மாதிரி வந்து குட்டீஸ் வந்து ரொம்ப அடம் பிடிப்பாங்க காலையில. இதுக்கு வந்து பேரண்ட்ஸ்க்கு ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நம்ம ஒரு அட்வைஸாகவும் சொல்லலாம். அதை வந்து அவங்க எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படின்னு தெரியல. எப்படி அப்படின்னா, இப்போ அவங்கள கிளப்பும் போது அவங்கள வந்து ஒரு ஃபஸ்ட்டு வந்து ஒரு நல்ல மூடுக்கு வந்து அவங்கள கொண்டு வரணும். ஏன்னா காலையில் எந்திரிக்கும் போதே ஒரு சில குழந்தைங்க சினிங்கிட்டு அழுதுட்டு அப்படி தான் எந்திரிப்பாங்க. ஏன்னா வேறு வழி இல்லை அவங்களுக்கு. அந்த தூங்குற டைம் அவங்க ஒரு சில குழந்தைங்க வந்து சீக்கிரம் முழிச்சிருவாங்க, ஒரு சில குழந்தைங்க வந்து அது எந்திரிக்கிற டைமே கிடையாது அவங்களுக்கு. 7:30, 7:30 ஒரு சில குழந்தைங்களுக்கு சீக்கிரமாகவே பஸ் வந்துடும், 7:30, 8:00 அப்படி. அப்போ அந்த தூங்குற டைமில் அவங்கள எழுப்பும் போது அவங்களுக்கு கோவம் வரும், கவலையாக இருக்கும். அந்த டைமில் எந்திரிச்சு ரெஸ்ட் ரூம் போகணும், குளிக்கணும், ட்ரெஸ் மாற்றணும் அப்படின்றது வந்து அவங்களுக்கு ஒரு சோம்பலை உருவாக்கும். அவங்களோட மூடை வந்து நம்ம ஃபஸ்ட்டு ரிஃப்ரெஷ் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து அவங்கள கொஞ்சம் செல்லமாக தட்டி கிட்டி அவங்கள வந்து கொஞ்சம் ஜாலி மூடுக்கு கொண்டு வந்தோம் அப்படின்னாக்கா அவங்க அப்படியே கொஞ்சம் அப்படியே ஸ்மைல் பண்ணி அப்படியே எந்திரிச்சு நல்ல மூடுக்கு வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் பேரண்ட்ஸ் வந்து என்ன பண்ணணும் அப்படின்றத வந்து ஒரு பாட்டுக்கு அப்புறம் சொல்கிறேன். கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இது ஊட்டி FM 101.8 எல்லாமே சமகிட்டு.

சந்தோஷ் நாராயணன் மியூசிக்ல விஜய் நாராயண் தர்ஷனா இணைந்து பாடியது பைரவா திரைப்படத்திற்காக. நிலையத்தில் நேரம் 7:32. ஒழித்துக் கொண்டிருப்பது குட் மார்னிங் நீல் கிரேஸ். புத்துணர்ச்சி தரும் பாடல்களோடு புத்தம் புதிய தகவல்கள். ரொம்ப கஷ்டமாயிடும் இல்லையா? கிச்சன் ஒர்க் நம்ம முடிச்சு வச்சுட்டோம் அப்படின்னாக்கா எல்லா ஒர்க்கும் நம்ம குழந்தைங்க கூட இருந்துட்டு பண்றது ஈஸியா இருக்கும். ஏன்னா குழந்தைங்களுக்கு இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் போற வரைக்கும் இருக்கிற குழந்தைங்களுக்கு எல்லாமே ஊட்டி விடுறது கூட நம்ம பேரண்ட்ஸ் தான் பண்ண வேண்டியிருக்கு. அதனால வந்து கிச்சன் ஒர்க்கை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிடணும். பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னாக்கா நம்ம குழந்தைங்க எந்திரிச்ச பிறகு அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணோம்னா நம்ம எந்த வித டென்ஷனும் இல்லாம குழந்தைங்களையும் புறப்பட வைக்கலாம். பஸ் மிஸ் பண்ண வேண்டாம், குழந்தைங்களை திட்ட வேண்டாம், அடிக்க வேண்டாம், அவங்கள அழுக வைக்க வேண்டாம். எல்லா விதமான ஸ்மூத் ஒர்க்கும் வந்து நம்ம வீட்டில் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த பாடலை கேட்கலாம். செக்க சிவந்த வானம் படத்திலிருந்து வந்துட்டே இருக்கு. ஸ்டே டியூன்ட். இது ஊட்டி FM 101.8 எல்லாமே சமஹிட்டு.

0: ஏஆர் ரஹ்மான் இசையமைத்து பாடியது அந்த பாடல்.
1: உங்களுக்கு கண்டிப்பாக கனடா நாட்டை பற்றி தெரிந்திருக்கும். கனடாவின் மொத்த மக்கள் தொகைக்கு இணையான எண்ணிக்கையில் ஏழைகளுக்கு நமது நாட்டில் கான்கிரீட் வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டுள்ளன. கடந்த 12 ஆண்டுகளில் பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 4 கோடிக்கும் அதிகமான வீடுகள் கட்டப்பட்டு கோடிக்கணக்கான குடும்பங்களின் வாழ்வாதாரம்
2: மேம்படுத்தப்பட்டுள்ளது. அப்னா வர்த்தமான் சுதாரணை கே சாத் ஹி பெஹத்தர் பவிஷ்ய கே பாரே மே சோச்னே லக்தா.
1: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
3: உங்களுக்கு தெரியும் இல்லையா, மொபைல் போன்கள் முதல் ஏவுகணைகள் வரை இன்று இந்தியா அனைத்து துறைகளிலும் தனது திறமையை பறைசாற்றி வருகிறது. இன்று நாம் உள்நாட்டிலேயே செமிகண்டக்டர் சிப்களையும் ட்ரோன்களையும் தயாரிக்கிறோம். மேலும் வெற்றிகரமான விண்வெளி பயணங்கள் மூலம் விண்வெளியிலும் நமது மூவண்ண கொடியை ஏற்றுகிறோம்.
4: அனுசந்தான் சே ஆத்ம நிர்பர்தா, சயன்ஸ் ஃபார் செல்ஃப் ரிலையன்ஸ், ஆஜ் யே ஹமாரா மந்த்ர பன் சுகா.
3: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன். உங்களுக்கு தெரியுமா, உலகின் 50% டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகள் எங்க நடக்குதுன்னு? இந்தியாவில தான். உலகிலேயே மிக குறைந்த கட்டணத்தினால இணைய சேவைகள் எங்க கிடைக்குது? இந்தியாவில தான். ஸ்மார்ட் போன் ஏற்றுமதியில் முன்னணி நாடாக வளர்ந்து வருவது யார்? இந்தியா தான். இந்தியன் என்பதில் பெருமிதம் கொள்கிறேன்.
4: அனுசந்தான் சே ஆத்ம நிர்பர்தா, சயன்ஸ் ஃபார் செல்ஃப் ரிலையன்ஸ், ஆஜ் யே ஹமாரா மந்த்ர பன் சுகா ஹை.
3: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
0: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
1: உங்களுக்கு தெரியுமா, இந்தியாவில் உள்ள லட்சாதிபதி சகோதரிகளின் எண்ணிக்கை பெல்ஜியம், கிரீஸ் போன்ற நாடுகளின் மொத்த மக்கள் தொகையை விட அதிகமாகும். 3 கோடிக்கும் அதிகமான பெண்கள் லட்சாதிபதி சகோதரிகளாக மாறி தங்களது குடும்பத்தையும் மற்றும் தேசத்தின் பொருளாதார அடித்தளத்தையும் வலுப்படுத்தியுள்ளனர்.
4: லக்பதி தீதி பனானே கா யே அபியான் ஆனே வாலி பீடியோ கோ சசக்த கர்னே கா எக் மஹா அபியான் ஹை.
1: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
0: ஏழு மணி 42 நிமிஷத்துல கேட்டுட்டு இருக்கோம் குட் மார்னிங் நீலகிரீஸ்.
5: குட் மார்னிங் நீலகிரீஸ் நிகழ்ச்சியில் இனி புதின பக்கங்கள். எழுத்தாளர் நா பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பல்லவம் புதினத் தொடரின் 3ம் பருவம்.

மறுபடியும் நாளைக்கு இந்த அறிவு போர்க்களத்தில் வந்து எதிரிகளை சந்திக்கலாம், இன்று இவ்வளவில் திரும்புவோம் என்ற தீர்மானத்தோடு யானையை ஆலமுற்றத்து வழியில் செலுத்துவதற்கு இருந்தான் இளங்குமரன். அப்போது அவனுடைய யானைக்கு முன்னால் கபாலிக பெண்ணுறுத்தி வந்து நின்றாள். பொது இடங்களில் இப்படி துணிந்து புறப்பட்டு வந்து பழகும் வழக்கம் இல்லாத கபாலிக சமயத்தை சேர்ந்த பெண்ணுறுத்தியை எதிரே கண்டதும் இளங்குமரன் சிறிது திகைப்படைந்தான். சம்பாவதி வனத்திலும் சக்கரவாள கோட்டத்தை சுற்றியிருந்த காடுகளிலும் விடலை பிள்ளையாய் நண்பர்களோடு சுற்றித்திருந்த காலத்தில் அவன் கபாலிகர்களை நிறைய பார்த்திருக்கிறான். அந்த சமயங்களில் எல்லாம் எலும்பு மதம் என்றும் மண்டையோட்டு மதம் என்றும் அவனும் நண்பர்களும் வேடிக்கையாக சொல்லி அந்த சமயத்தை பற்றி எள்ளி நகையாடுவதும் உண்டு. இப்போது அதே மண்டை ஓட்டு மதத்தைச் சேர்ந்த பெண்ணுறுத்தி எதிரே வந்து நிற்கிறாள். உங்களுக்கு என்ன வேண்டும் அம்மணி? இந்த நாளங்காடி சதுக்கத்திலும் இதன் அழகிய சுற்றுப்புறங்களிலும் நீங்கள் விரும்புகிற விதமான பொருள்களில் எதுவும் கிடைக்க வழியில்லையே. எலும்புகளும் சுடலை சாம்பலும் இல்லாத இடத்துக்கு கூட நீங்கள் வருவதுண்டோ என்று அவளை நோக்கி கேட்டான் இளங்குமரன். அவன் தங்கள் சமயத்து கொள்கைகளை இகழ்ந்தார் போன்ற தொனியில் பேசியதால் சிறிதே சினம் கொண்டவளாகி அவனை உறுத்து பார்த்தாள் அவள். நாங்கள் எங்கும் வருவோம். பயப்படுவதற்கு நாங்கள் கோழைகள் அல்ல. கொடிய வீரத்தையே சிவமாக காண்கிற எங்களால் எந்த இடத்திலும் நாங்கள் விரும்பியவாறு சென்று செயல்பட முடியும். அம்மணி, நீங்கள் எப்போதும் பயப்படுவது இல்லை. ஆனால் உங்களை பார்க்கிறவர்கள் பயப்படாத நேரமும் இல்லை. எந்த இடத்திலும் நாங்கள் விரும்பிய சூழ்நிலையை உண்டாக்கிக் கொள்ள முடியும் என்று கூறினீர்களே, அது மட்டும் மறுக்க முடியாத உண்மை என்று நானும் ஒப்புக்கொள்கிறேன் அம்மணி. இவ்வளவு நேரம் வரை இந்திர விழா கோலம் பூண்டு மங்களவினை நிகழும் வீடு போல தோன்றிக் கொண்டிருந்த இந்த இடத்தில் நீங்கள் ஒருவர் வந்து நின்றவுடனேயே மயானத்தின் சூழ்நிலை உண்டாகிவிட்டது பாருங்களேன். இதிலிருந்தே நீங்கள் சொல்லியது மெய்யென்று தெரிந்து கொள்ள முடிகிறதே என்று நகை விளைக்கும் சொற்களாலேயே அவளை வாதில் நலிய செய்தான் இளங்குமரன். ஆனால் அவளோ அவனிடம் வேறு வேண்டுகோள் விடுத்தாள். நானே உன்னை வாதுக்கு அழைக்க வரவில்லை, அழைத்துக் கொண்டு போவதற்குதான் வந்தேன். எங்கே அழைத்துக் கொண்டு போக வந்தீர்கள்? அழைத்துக் கொண்டு என்று நீங்கள் சொற்களை உச்சரித்த போது அழைத்துக் கொன்று என்பது போல் அல்லவா என் செவிகளில் ஒலித்தது? கபாலிகர்கள் அசைவர்களாயிற்றே, அதனால்தான் சிந்திக்க வேண்டியிருக்கிறது அம்மணி. இதில் சிந்திப்பதற்கும் தயங்குவதற்கும் ஒன்றுமில்லை. இந்த நகரத்திலேயே மிகவும் குறையானவர்கள் நாங்கள். சக்கரவாள கோட்டத்தில் சுடுகாட்டுக்கு அருகிலுள்ள வன்னி மரங்களின் நிழலிலேயே எங்கள் உலகம் அடங்கி போய்விடுகிறது. அதற்கு இப்பால் அகநகரிலும் புறநகரிலுமாக பரவி கிடக்கும் இந்த பட்டினத்தின் விதவிதமான வாழ்க்கை வளங்களை பற்றி எங்களுக்கு ஒன்றும் தெரியாது. அகநகரிலும் புறநகரிலும் வாழ்ந்தவர்கள் தலையெல்லாம் உங்கள் கையில் இருக்கும்போது நீங்கள் கவலைப்படுவானேன்? எதை சொல்கிறாய் நீ? இறந்தபின் இந்த பட்டினத்தின் மக்கள் அத்தனை பேருடைய கபாலங்களையும் நீங்கள்தானே ஆளுகிறீர்கள்? இகழ்ச்சியை வளர்க்காதே தம்பி. வன்னி மன்றத்தில் எங்கள் குரு காத்து கொண்டிருப்பார். நீ உடனே என்னுடன் அங்கு வந்து அவரோடு வாதம் புரிய வேண்டும். இந்த நள்ளிரவில்தான் வாதம் புரிய வேண்டுமா? நாளைக்கு பகலில் வரலாம் என்று பார்க்கிறேன். எல்லா வாதங்களும் நடைபெறும் இந்த இடத்துக்கே உங்கள் குரு வந்தாலும் நல்லதுதான். அவர் என்னை சந்திப்பதோடு மற்றவர்களையும் சந்தித்து வாதிடலாம். அது சாத்தியமில்லை அப்பனே. எங்கள் குரு வயது மூத்தவர், எங்கும் வர இயலாதவர். நள்ளிரவுக்கு பின்புதானே எங்களுடைய உலகமே உதயமாகிறது. பகலில் வாதம் புரிய வந்து என்ன பயன்? உண்மைதான் அம்மணி. உங்கள் சமயமே இருண்டு சமயத்தில்தான் தன் செயல்முறைகளை தொடங்குகிறது. அதனால்தான் இந்த இருண்டு சமயத்தில் உன்னை வந்து அழைக்கிறேன். யார் வந்து வாது கழைத்தாலும் மறுக்காமல் வருவதுதான் மெய்யாகவே ஞானபலம் பெற்றவனுக்கு லட்சணம். ஞானிக்கு இருள் என்ன, ஒளி என்ன? உன்னுடைய மனதில் தைரியம் இருந்தால் என்னோடு வா, இல்லையென்றால் முடியாது என்று சொல். இதை கேட்டு இளங்குமரன் யானை மேலிருந்து கீழே இறங்கினான். அழைத்துச் செல்லுங்கள், வருகிறேன் என்றான் அவன். அந்த முரட்டு கபாலிக நங்கை பிசாசு போல் முன்னடந்தாள். பூதகிக்கு அருகில் கண்ணபிரான் சென்றது போல் கொடியேந்திய கையினனாக இளங்குமரன் அவள் நடந்த வழியே தொடர்ந்து சென்று கொண்டிருந்தான். அவள் தன்னை அழைத்துச் சென்ற சக்கரவாள கோட்டத்து வழிகள் ஒரு காலத்தில் தான் பழகிய வழிகள் என்பதை நினைத்துக் கொண்டே சென்றான் அவன். இருந்தாற்போல் இருந்து எதையோ நிறுத்திக் கொண்டு கேட்பவள் போல் அவள் நடப்பதை நிறுத்திவிட்டு அவனையே நோக்கி திரும்பி, நீ கபாலிகர்களை பற்றி என்ன நினைக்கிறாயப்பனே என்று கேட்டாள். இளங்குமரன் பதில் சொல்லாமல் நின்றான். அதற்குள் நீ ஊமையாகிவிட்டாயா? எனக்கு பதில் சொல், உன்னைத்தான் கேட்கிறேன் நான். கபாலிகர்களை பற்றி நீ என்ன நினைக்கிறாய்? இப்போது உங்களுடைய குருவோடு வாதம் புரிவதற்கு என்னை அழைத்துச் செல்கிறீர்களா? நீங்களே என்னோடு வாதம் புரிய விரும்புகிறீர்களா? நானும் சிறிது வாதம் புரிவதற்கு ஆசைப்படுகிறேன் என்றுதான் வைத்துக் கொள்ளேன். கபாலிகர்களை பற்றி உன் கருத்து என்ன? அதுதான் சொன்னேனே, இருண்ட சமயத்தில்தான் எங்கள் உலகம் உதயமாகிறது என்று நீங்கள் கூறிய சொற்களே உங்களுக்கு உரிய லட்சணம். எல்லோருடைய நினைவுகளும்
எல்லா சமயத்தாருடைய நினைவுகளும் மயானத்தில் போய் அழிகின்றன. ஆனால் கபாலிகர்களாகிய உங்களுடைய நினைவுகளோ மயானத்திலிருந்துதான் பிறக்கின்றன. வாழ்ந்து அழிகிறவர்களிடையே அழித்து வாழ பார்க்கிற லட்சியம் உங்களுடைய சமயத்துக்கு வாய்த்திருக்கிறது. எங்கே, இன்னொரு தரம் அதையே சொல். வாழ்ந்து அழிகிறவர்களிடையே அழித்து வாழ முயல்வது உங்கள் லட்சியம். அந்த லட்சியத்தை இப்போது நான் நிறைவேற்றலாம் என்று பார்க்கிறேன் அப்பனே. இப்படி கூறியவாறே வெறி நகையில் பயங்கர ஒலி அந்த சக்கரவாளத்து காடு எங்கும் எதிரொலிக்க, பேய்த்தோற்றமாகிய விஸ்வரூபம் எடுத்தாற்போல அந்த கபாலிகை வாளை ஓங்கிக் கொண்டு சூறாவளியாக மாறி அவன் மேல் பாய்ந்தாள். வாதம் புரிவதற்கு அழைத்து வந்தீர்களா, இப்படி வதம் புரிவதற்கு அழைத்து வந்தீர்களா என்று சற்று விலகி நின்று கொண்டு நிதானமாக கேட்டான் இளங்குமரன். கபாலிகர்களாகிய எங்களுக்கு வாதம் வதம் இரண்டுமே ஒன்றுதான் என்று முன்னிலும் கடுமையான வெறியோடு அந்த பூதகி அவன் மேல் பாய்ந்தபோது, பின்னாலிருந்து கற்குன்றுகள் விழுந்தது போல இரண்டு கைகள் அவளுடைய பிடரியில் விழுந்து அவள் கழுத்தை அழுத்தி நெரிக்க தொடங்கின. அந்த பிடியை தாங்க முடியாமல் அவளுக்கு விழியும் நாக்கும் பிதுங்கின. சுடுகாட்டு நரி ஊளையிடுவதைப் போல கோரமான வேதனை குரல் அவள் தொண்டையிலிருந்து புறப்பட்டது.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். எழுத்தாளர் நா பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பல்லவம் புதின தொடரின் மூன்றாம் பருவம். குரல் வண்ணம் வி கவிதா. வாசிப்பை நேசிப்போம். மீண்டும் நாளை சந்திப்போம்.
1: உங்கள் வணிகத்திற்கு புதிய வாடிக்கையாளர்களை ஈர்க்க விரும்புகிறீர்களா? உங்கள் விளம்பரம் சரியான மக்களை சென்றடைய வேண்டுமா? இதோ ஊட்டி FM-இல் விளம்பரம் செய்து உங்கள் வணிக வளர்ச்சியை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லுங்கள். தொடர்புக்கு 944-2643-542 9442643542.
2: இணையத்தில் நேரம் சரியாக 7:50. கேட்டுக்கொண்டிருப்பது குட் மார்னிங் நீல் கிரேஸ்.
3: குழந்தைங்க ஸ்கூலுக்கு கிளம்புறதை பத்தி பேசிட்டே இருந்தோம். நம்ம பேரண்ட்ஸ்க்கான அட்வைஸும் சின்ன சின்ன குட்டி குட்டி அட்வைஸ் வந்து குழந்தைங்களுக்கும் சொல்லிகிட்டே இருந்தோம். குழந்தைங்களுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கிற குழந்தைங்க ஓகே, எல்லாமே வந்து நம்ம பேரண்ட்ஸ் தான் பண்ணி ஆகணும், வேறு வழியே இல்லை. அதுக்கப்புறம் இருக்க குழந்தைங்களுக்கு வந்துட்டு நம்ம பேரண்ட்ஸ் வந்து சின்ன சின்ன விஷயங்களை வந்து குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்து வளர்த்தணும். எல்லா அவங்களுடைய பர்சனல் ஒர்க்ஸ் எல்லாமே வந்து ஒன்று அவங்கவுங்க பண்ணணும். பண்ணுற மாதிரி நம்ம பண்ணணும். முன்னாடி நாளே ஷூ வந்து பாலிஷ் போடுற மாதிரி ஒர்க் எல்லாம் பண்ணணும். யூனிஃபார்ம்லாம் அவங்களே போட்டுக்கணும். அந்த மாதிரி சின்ன சின்ன ஒர்க் எல்லாம் அவங்களே பண்ணணும். சாப்பிட்றது கூட அவங்களே வந்து எடுத்து சாப்பிட்ற அளவுக்கெல்லாம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒர்க்கோட ஸ்ட்ரெயின் வந்து கண்டிப்பாக குறையும் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஹோம் ஒர்க், இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஹோம் ஒர்க் வந்து அடுத்த நாள் மார்னிங் தான் எழுந்திரிச்சு நிறைய பேரண்ட்ஸ் வந்து எழுது எழுது எழுதுன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைங்களை வந்து போட்டு டார்ச்சர் பண்ணுறது. அந்த மாதிரிலாம் பண்ணாமல் முன்னாடி நாளே அந்த பேகை வந்து மூட்டை கட்டி தயவு செஞ்சு வச்சுருங்க. அந்த குழந்தைங்களை போட்டுட்டு இம்சா பண்ணாதீங்க. எடுத்து அழகாக எழுதி அவங்களோட ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணி நீட்டாக எடுத்து வச்சுட்டு அவங்கள நிம்மதியாக தூங்க வச்சு நிம்மதியாக எழுந்திரிச்சு ஸ்கூலுக்கு புறப்பட வைக்கணும். நமக்கு வந்துட்டு வேலை நிறைய இருந்துகிட்டே தான் இருக்கும். டெய்லி ரொட்டீன் ஒர்க்கு நம்ம பேரண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக இருந்துகிட்டே தான் இருக்கும். அதெல்லாம் தள்ளி வச்சுட்டு குழந்தைங்களுக்காக கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்களோட ஒர்க்கு கூட நம்மளையும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண வச்சு அவங்களோட ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ண வச்சு அவங்கள நிம்மதியாக தூங்க வச்சுட்டு நம்மளும் நிம்மதியாக தூங்கணும் அப்படின்னா அடுத்த நாள் மார்னிங் வந்து நமக்கு வந்து ஈஸியாக அப்படியே போயிடும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஹோம் ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ண வைக்க வேண்டியது பேரண்ட்ஸோடைய கடமை அப்படின்னு சொல்லலாம். ஹோம் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கன்னா அவங்களும் வந்துட்டு கிளாஸில் போயிட்டு திட்டு வாங்க மாட்டாங்க. டெய்லி வந்து பேகை வந்து செக் பண்ணுங்கள். ஒரு ஒரு பேரண்ட்ஸும் குழந்தைங்களோட பேகை வந்து செக் பண்ணுறதே கிடையாது. சும்மா எடுக்க வேண்டியது ஹோம்ஒர்க் இருக்கான்னு பார்க்க வேண்டியது, மனமனன்னு எழுத வைக்க வேண்டியது, அதெல்லாம் பண்ணாமல் டெய்லி எல்லா புக்ஸையும் கொட்டி அவங்களோட பேக்கில் என்ன இருக்குது, யாரோட திங்ஸை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, இவங்க என்ன மிஸ் பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் வந்து நம்ம பார்க்க வேண்டியது ஒரு ஒரு பேரண்ட்ஸோட கடமை. ஸோ இதுவரைக்கும் பண்ணலைன்னா கூட இதுக்கு மேலே வந்து நம்ம அதை கண்டிப்பாக பண்ணணும். அப்புறம் ஸ்கூலில் வந்து டைரிஸ் கொடுத்துடுவாங்க. அந்த டைரிஸில் வந்துட்டு பேரண்ட்ஸ்க்கு டீச்சர் என்ன அட்வைஸ் கொடுத்துருக்காங்க, என்ன எழுதி அனுப்புகிறாங்க, அதெல்லாம் வந்து பேரண்ட்ஸ் பார்க்க வேண்டியது கடமை. ஸோ இதெல்லாமே வந்து நம்ம இதுக்கு மேலே ஃபாலோ பண்ணலாம். இதுக்கு வரைக்கும் ஃபாலோ பண்ணவங்களுக்கு கிடையாது, ஒரு சில பேரண்ட்ஸ் ஃபாலோ பண்ணாமல் இருப்பாங்க, ஒரு சிலர் வந்து இதை வந்து அசால்ட்டாக எடுத்திருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணோம்னா குழந்தைங்களுடைய சிரமங்கள் வந்து குறையும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்த பாடல் கேட்க போகிறோம். சூப்பரான ஒரு பாடல், சரவணன் இருக்க பயமேன் படத்திலிருந்து. ஸ்டேட்டி ஒன்று ஊட்டி 101.8 எங்கள் அமைசம் ஹிட்டு.

0: இன்று June 16. சென்னை வானொலி நிலையம் அதிகாரப்பூர்வமாக தனது ஒளிபரப்பு சேவையை துவங்கிய நாள் இன்று. வானொலி என்பது எளிய மக்களை மட்டுமல்ல, எல்லாரையும் கவர்ந்து இழுக்கும் ஒரு எளிய ஊடகம். அதனுடைய வீச்சு தொடங்கப்பட்டது முதல் இன்று வரை அப்படியேதான் இருக்கிறது. சென்னை வானொலி நிலையம் இன்று 88வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது. முதல் முதலாக 1924 மெட்ராஸ் பிரசிடென்சி ரேடியோ கிளப் என்ற பெயரில் தனியாரால் தொடங்கப்பட்ட இந்த வானொலி நிலையம் 1927 நிதி நெருக்கடிகளின் காரணமாக சென்னை முனிசிபல் கார்பரேஷனிடம் ஒப்படைக்கப்பட்டது. அதன் பின்னர் நகராட்சி நிர்வாகமானது வானொலி நிலையத்தை எடுத்து நடத்தியது. இதற்கு ஒரு தசாப்தம் கழிந்த பின்னர் 1938 ஆல் இண்டியா ரேடியோ மெட்ராஸ் என்ற பெயரில் இந்த சேவை ஒளிபரப்ப துவங்கியது. ரிப்பன் பில்டிங்கில் தனது சேவையை தொடங்கிய சென்னை வானொலி நிலையம் பின்னர் சேப்பாக்கத்திற்கும் இறுதியாக தனது நிரந்தர குடியிருப்பான மயிலாப்பூருக்கும் இடம்பெயர்ந்தது. 1938 தனது ஒளிபரப்பை தமிழ், தெலுங்கு, ஆங்கிலம் மற்றும் உருது ஆகிய மொழிகளில் சேவைகளை வழங்கியது. நாட்டிலேயே முதல் முதலாக துவங்கப்பட்ட பண்பலை ஒளிபரப்பானது சென்னை வானொலியில்தான் நிகழ்ந்தது. 1977 July 23 தனது பண்பலை ஒளிபரப்பை துவங்கியது. அதன் பின்னர் 1993 February 1 எஃப்எம் ரெயின்போ என்ற புதிய சேனல் தொடங்கப்பட்டு இன்று முழு வீச்சில் எஃப்எம் ரேடியோவாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இன்று June 16 சென்னை வானொலி நிலையம் தனது ஒளிபரப்பு சேவையை துவங்கிய நாள்.
1: ஆகாஷ்வாணி, உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஊட்டி எஃப்எம் 101.8 அறிவோம் அரசின் திட்டங்கள் நிகழ்ச்சியில் மாவட்ட சமூக நல அலுவலர் திருமதி வா பிரவீணா தேவி அவர்கள் வழங்கும் தகவல்கள் கேட்கலாம்.
2: மாவட்ட சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பாக அனைவருக்கும் வணக்கம். பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம், குழந்தை திருமணம் இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்குவோம், இந்த மாதிரி தமிழக அரசாங்கம் நிறைய திட்டங்கள் செயல்படுத்திட்டு வராங்க. பெண்களுக்கான கல்வித்தரம் உயர்ந்துட்டு இருக்கு. பெண்கள் கல்வி கற்க பள்ளிக்கூடங்களுக்கும் கல்லூரிகளுக்கும் முன் வந்து போயிட்டு இருக்காங்க. இப்படி இருக்க பட்சத்துல சமுதாயத்துல பெண்களுக்கான பாதுகாப்பையும் உறுதி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தமிழக அரசாங்கம் பெண்களுக்கான இலவச உதவி எண் செயல்படுத்திட்டு வராங்க. அந்த இலவச உதவி எண் என்னன்னு பாத்தீங்கன்னா 1-8-1. இது பெண்களுக்கான அவசர கால இலவச உதவி எண். மகளிர் அவங்களுக்கு ஏதாவது ஒரு அவசர காலத்திலேயோ பிரச்சனைகள் வர நேரத்தில் அவங்க அணுக வேண்டிய ஒரு எண் 1-8-1. இதை இவங்க தொடர்பு கொள்ளும் பொழுது இந்த கால் எங்கே போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஸ்டாப் சென்டர், ஒருங்கிணைந்த சேவை மையத்திற்கு இந்த கால் வந்து கொண்டு செல்லப்படுகிறது. அங்கே இருக்கிற கேஸ் ஒர்க்கர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த காலை எடுத்து அந்த பெண்ணுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத கேட்பாங்க. இப்போ அவங்களுக்கு உடனடியாக ஏதாவது ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி, இல்லை அவங்களுக்கு குடும்பத்தில் பிரச்சனை, குடும்ப வன்முறையினால் பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணாக இருந்தால் குடும்பத்தில் பிரச்சனையாக இருக்கும், அவங்களுக்கு சைக்கலாஜிக்கல் கவுன்சிலிங் தேவைப்படுதா, இல்லை இதர சேவைகள், அவங்களுக்கு ஏதாவது லோன் வேணும் அதை பற்றின சந்தேகமாக இருக்கும், இல்லை ஏதாவது ஸ்கீம்ஸை பற்றின சந்தேகமாக இருக்கும், இந்த மாதிரி எந்த விதமான பிரச்சனைகளுக்கு அவங்க அணுகியிருக்கலாம். இது என்ன அப்படிங்கிறத கேஸ் ஒர்க்கர் தெரிஞ்சுக்கிட்டு அந்த பெண்ணை வந்து அவங்க அணுகி அவங்களுக்கு தேவையான உதவிகளை வந்து செய்யற மையம் தான் ஒருங்கிணைந்த சேவை மையம். இதுல என்னென்ன தராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மருத்துவ சேவைகள், இலவச சட்ட ஆலோசனை மற்றும் மனநல ஆலோசனை, இதை வந்து அவங்க தந்துட்டு இருக்காங்க. மேலும் இப்ப குடும்ப வன்முறையால் பாதிக்கப்பட்ட பெண்ணோ, இல்ல ஒரு ஊருக்கு நான் தெரியாம வந்துட்டேன், வழி தவறி நான் வந்துட்டேன், இப்ப எனக்கு எங்க போறதுனே தெரியல அப்படின்னு அவசர காலத்திற்காக அந்த 1-8-1 அழைத்த ஒரு பெண்ணா இருந்தால் 5 வரை இலவசமாக ஒருங்கிணைந்த சேவை மையத்தில் அவங்க தங்கிக்கலாம். அவங்களுக்கு இருப்பிடம், உணவு எல்லாமே இலவசமாக வழங்கப்படுகிறது அரசாங்கம் மூலியமாக. அதனால மகளிர் உங்களுடைய அவசர காலத்திற்கோ இல்லை பாதுகாப்பு கருதியோ நீங்கள் அழைக்கப்பட வேண்டிய இலவச உதவி எண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1-8-1.
1: அறிவோம் அரசின் திட்டங்கள் நிகழ்ச்சியில் இதுவரை மாவட்ட சமூக நல அலுவலர் திருமதி வா பிரவீணா தேவி அவர்கள் வழங்கிய தகவல்கள் கேட்டீர்கள்.
3: எட்டு மணி 3 நிமிஷத்துல கேட்டுட்டு இருக்கோம் குட் மார்னிங் நீல்கிரிஸ். நம்ம குழந்தைங்க ஸ்கூலுக்கு ஸ்மூத்தா எப்படி கிளம்பலாம் அப்படின்றத பத்தி பேசிட்டே இருக்கோம். இப்ப எல்லாரும் பாத்தீங்கன்னா தனி குடுத்தனம் அப்படின்றதுல வந்து ரொம்ப என்ன சொல்றது உற்சாகமா இருக்காங்க. நமக்கு வந்து இந்த கூட்டு குடும்பமே ஆகாதுப்பா, தனி குடும்பம் தான் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த தனி குடும்பம் அப்படின்னும் போது கண்டிப்பா இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வரத்தான் செய்யும். நம்ம ஒருத்தரே நின்று எல்லாம் பண்ணோம் அப்படின்னா நிறைய ப்ராப்ளம்ஸை வந்து நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். இதே வந்து ஒரு மாமியாரோ ஒரு அம்மாவோ கூட இருந்தாங்க அப்படின்னா அட்லீஸ்ட் சமையல் வேலை அவங்க பார்ப்பாங்க, இல்லைன்னா குழந்தைங்கள அவங்க பார்ப்பாங்க. அப்படி இருக்கும்போது நம்மளுடைய வேலை சிரமங்கள் வந்துட்டு கொஞ்சம் கம்மியாகும், அப்போ வந்து நமக்கு டென்ஷனும் குறையும். இப்போ வந்து நிறைய பேர் வந்து தனி குடும்பத்தனம் தான் நம்மளால நடத்த முடியும், நம்மளால கூட்டு குடும்பத்தோட இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பிரிஞ்சு வந்து குழந்தைங்களை தனியா வந்து மெயின்டைன் பண்றாங்க. அந்த மாதிரி சூழ்நிலை வரும்போது சிரமங்களும் நமக்கு வந்து இன்னும் அதிகமாகத்தான் ஆகுது. ஸோ அது மட்டும் இல்லை, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு குழந்தைக்கும் இன்னொரு குழந்தைக்கும் இருக்கிற கேப், ஒரு 5 இயர்ஸ் கேப் அப்படின்றது வந்துட்டு மருத்துவர்கள் ஆனாலும் சரி வாழ்க்கை நடைமுறை ஆனாலும் சரி அந்த கேப் வந்து கண்டிப்பாக வேணும். அந்த கேப் இல்லாமல் ஒரு குழந்தைக்கும் இன்னொரு, ஒரு குழந்தை பார்த்தீங்க அப்படின்னா எல்கேஜி படிச்சுட்ருக்கோ, ஒரு குழந்தை யூகேஜியோ இல்லை ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டோ படிச்சுட்ருக்கோம், அந்த ரெண்டு குழந்தைங்களுமே வந்து கை குழந்தை மாதிரி தானே. அவங்க ரெண்டு குழந்தையும் நம்ம புறப்பட வைக்கிறது, அவங்கள வந்து ரெடி பண்ணுறது அப்படின்றது வந்து ரொம்ப சிரமமான ஒரு விஷயம். அதனால் அந்த கேப் வந்து கண்டிப்பாக வந்து வேணும். அப்படி இருந்தால் தான் வந்து ஒரு குழந்தை அதுவாக புறப்பட்டுச்சு, ஒரு குழந்தையை நம்ம புறப்பட வைக்கலாம். இந்த கேப் வந்து நம்ம வந்து மெயின்டைன் பண்ணணும், அது ஒரு விஷயம். இதில் எல்லாத்தையுமே வந்து நம்ம கருத்தில் கொள்வது ரொம்ப கட்டாயம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு நிகழ்ச்சியை நாங்கள் கொடுத்த குட்டி குட்டி டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கோ அப்படின்னு நினைக்கிறேன். ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தா கூட ஓரளவுக்கு எல்லாமே வந்து நம்ம கவர் பண்ணிட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது குட்டி குழந்தைங்களா இருக்கிற வரைக்கும் எல்லாமே கவர் பண்ணிட்டோம். பெரிய குழந்தைங்க அப்படின்ட்டு வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நிறைய பேர் வந்துட்டு எந்திரிச்சதும் படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. நிறைய பேர் பெரிய பசங்க அப்படின்லாம் ஓரளவுக்கு படிக்கிறதுக்குன்ட்டு ஒரு டைம் ஒதுக்கிட்டு அவங்களையும் கொஞ்சம் வீட்டு வேலை செய்யறதுக்கு பழக்கி கொடுங்க. ஏன்னா பெரிய குழந்தைங்க அப்படின்போது உங்களுக்கும் வந்து வேலை பழு வந்து அதிகமாக தான் இருக்கும். அவங்களுக்கு டிஃபன் கட்டணும், அவங்களுக்கு எல்லாமே பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற போது உங்களுக்கு வந்து குழந்தைங்க பெருசாக நமக்கும் வேலைகள் வந்து அதிகமாக தான் இருக்கும். அவங்களுக்கும் வந்து கொஞ்சம் வேலைகள் எல்லாம் சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கும் வந்து ஏஜ் ஆகிட்டே போகும், அப்போ உங்களுக்கும் உடம்பு முடியாமல் ஆகும். அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் வரும்போது அவங்க கொஞ்சம் வீட்டுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னா உங்களுடைய வேலைப்பழுவை நீங்கள் குறைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம

மார்னிங் நீல்கிரிஸ் நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரப்போகிற பாட்டு என்ன பாட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருப்பன் படத்துலேருந்து சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு. ஸ்டே டியூன்ட், இது ஊட்டி FM 101.8 எல்லாமே செம ஹிட்டு.

డ్రైవ్ టైమ్ బీట్స్. கேட்பதற்கு முன் நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சிகோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.

0: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
1: மெஷின்ல துணியை போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
0: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
2: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகார் அளியுங்கள். RBI சொல்கிறது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
3: உங்களுக்கு கண்டிப்பாக கனடா நாட்டை பற்றி தெரிந்திருக்கும். கனடாவின் மொத்த மக்கள் தொகைக்கு இணையான எண்ணிக்கையில் ஏழைகளுக்கு நமது நாட்டில் கான்கிரீட் வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டுள்ளன. கடந்த 12 ஆண்டுகளில் பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 4 கோடிக்கும் அதிகமான வீடுகள் கட்டப்பட்டு கோடிக்கணக்கான குடும்பங்களின் வாழ்வாதாரம் மேம்படுத்தப்பட்டுள்ளது.
4: சம்மான் பட் ஜாத்தா அப்னா வர்த்தமான் சுதாரணை கே சாத் ஹி பெஹத்தர் பவிஷ்ய கே பாரே மே சோச்னே லக்தா.
3: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன். உங்களுக்கு கண்டிப்பாக கனடா நாட்டை பற்றி தெரிந்திருக்கும். கனடாவின் மொத்த மக்கள் தொகைக்கு இணையான எண்ணிக்கையில் ஏழைகளுக்கு நமது நாட்டில் கான்கிரீட் வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டுள்ளன. கடந்த 12 ஆண்டுகளில் பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 4 கோடிக்கும் அதிகமான வீடுகள் கட்டப்பட்டு கோடிக்கணக்கான குடும்பங்களின் வாழ்வாதாரம் மேம்படுத்தப்பட்டுள்ளது.
4: சம்மான் பட் ஜாத்தா அப்னா வர்த்தமான் சுதாரணை கே சாத் ஹி பெஹத்தர் பவிஷ்ய கே பாரே மே சோச்னே லக்தா.
3: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
5: டிரைவ் டைம் பீட்ஸ் நிகழ்ச்சியில் முதல் பாடல் சந்திரமுகி படத்திலிருந்து வந்துட்டே இருக்கு. ஸ்டேடியம் இது ஊட்டி FM 101.8 எல்லாமே சமகிட்டு.

0: நேயர்களே, எத்தனையோ நிகழ்ச்சியை கேட்டு ரசிச்சிருப்பீங்க, சிரிச்சிருப்பீங்க. ஆனா என்னைக்காவது சிந்திச்சிருக்கீங்களா? சிந்திக்க கொஞ்ச நேரம் ஒதுக்கலாமே.
1: வாகனம் என்பது நமது வசதிக்காகத்தானே தவிர நம்மை வானுலகம் அழைத்து செல்ல அல்ல.
0: வாழ்க்கையில் ஒருவரை முந்துவது உன் லட்சியம், வாகனத்தில் ஒருவரை முந்துவது உன் அலட்சியம்.
1: சாதாரணமாக நம்மை தலைக்கணம் என்று கூறும் சமுதாயத்தில் நாம் வாகனம் ஓட்டும் போது தலையில் கணத்துடன் செல்லலாமே.
0: இளவட்டங்களே, வாழ்க்கை ஒரு சிறு வட்டம் என்று எண்ணாதே. வேகம் உனது வாழ்க்கையை சிதறடிக்கும் மோகம் என்று உணர்ந்து கொள்.
1: எடுப்பதற்குள் நின்றுவிடும் மொபைல் ரிங். அப்பதான் வெளியே போன போது வீட்டுக்கு வந்துட்டு போன யாரோ, இது அவங்களான யோசிப்பதற்குள் சிக்னலில் விழும் பச்சை.
0: எப்பொழுதுமே ஒரு நொடிதான் வாழ்க்கையை நிர்ணயிக்கிறது. சிக்னலில் நின்று செல்வோம், சாலை விதிகளை மதிப்போம்.
1: குடும்ப கஷ்டங்களை பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டாம், அவங்க படிக்கிற பிள்ளைங்கன்னு சொல்ற அப்பா அம்மா 18 வயசு ஆகாம லைசன்ஸ் கூட எடுக்காம லட்ச ரூபாய் வண்டியை வாங்கி கொடுக்கலாமா? இது நியாயமா?
0: உங்கள் வீட்டின் வாழை மரத்தை நீங்களே வாடச் செய்யலாமா? சிந்திப்பீர் பெற்றோர்களே. பொதுநலன் கருதி உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8.
2: உங்கள் வியாபாரம் பெருக வேண்டுமா? உங்கள் பிராண்ட் வாடிக்கையாளர் மனதில் நிற்க வேண்டுமா? இப்பொழுதே விளம்பரம் செய்யுங்கள் உங்கள் ஊட்டி. தொடர்புக்கு 9442643542, 9442643542.
3: உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8 ஒழிச்சிட்டு இருக்கு பிரேக்ஃபாஸ்ட், மன்னிக்கவும் டிரைவ் டு பீட்ஸ்.
4: நேரம் 8:39 ஆயிடுச்சுங்க.

0: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
1: பெற்றது திரைகானம். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில் தொடரும்.
2: எட்டு மணி 45 நிமிடம்.
3: ஆகாஷ்வாணி வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் யோகா சிறப்பு நிகழ்ச்சியில் மன வலிமைக்கு வித்திடும் யோகா. நேர்முகத்தில் பங்கு பெறுபவர் யோகா பயிற்றுனர் ஆர். பிரேமலதா அவர்கள். உடன் உரையாடுகிறார் ஆர். பி. பரிமளாதேவி.
4: வணக்கம் நேர்களே, இன்றைய வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் யோகா சிறப்பு நிகழ்ச்சியில் ஆர். பிரேமலதா அவர்கள்தான் பங்கெடுத்திருக்காங்க. 15 வருடங்களுக்கும் மேலாக இந்த யோக கலையில பயிற்றுனரா இவங்க இருக்காங்க. எம்எஸ்சி எம்ஃபில் அப்படின்ற படிப்புகளையும் இந்த யோக துறையில அவங்க ஈடுபடுத்தி இருக்காங்க. வணக்கம்.
5: வணக்கம்மா.
4: இந்த யோகா அப்படின்றதோட முக்கியத்துவம் இப்ப உலக அளவுல பேசப்பட்டு வருது. இந்த யோகா தினம் அப்படின்றது June 21 கொண்டாடப்படுது. இந்த யோகா அப்படின்றதோட முக்கியத்துவம் என்ன, உலக அளவுல இப்ப கொண்டாடப்படுவதற்கான முக்கியத்துவம் என்னவா இருக்கு?
5: இந்த நவீன காலத்துல ரொம்ப கார்ப்பரேட் ஃபீல்ட்ல வாழ்ந்துகிட்டு இருக்க நம்ம கிட்ட ரொம்ப உடல் சார்ந்து மனம் சார்ந்து எல்லா சார்ந்துமே நோய்கள் ஏற்பட்டு இருக்கு. அதற்கான ஒரே தீர்வு அப்படின்னு பார்த்தோம்னா யோகா தான். இந்த யோகா தான் நம்மளோட பழைய கலாச்சாரம். அந்த கலாச்சாரத்துல இருந்து நம்ம வெளியில வந்துட்டோம். திருப்பி இந்த இன்டர்நேஷனல் யோகா டே அப்படின்னு அறிவிச்சதுக்கு அப்புறம் அதிகமாக நம்ம யோகாவை பத்தி இப்ப சிந்திக்கிறோம், பேசுறோம், செயல்படுத்துறோம். இந்த யோகாவை பத்தி அதிகம் பேசுவதற்கு அதை செயல்படுத்தும் போது என்ன ஆகுதுன்னா, கலாச்சாரத்தோட வேரை நோக்கியான ஒரு பயணத்தை நமக்கு கொண்டுட்டு போகுது. அது ஒரு நல்ல முன்னெடுப்பா தான் இருக்கும்.
4: மன வலிமைக்காக இருக்கட்டும், இல்ல நம்மளோட உணர்வுகளை நம்ம கட்டுப்பாட்டுல வச்சிருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக இருக்கட்டும், இதற்காக நிறைய பேர் வந்து இந்த யோகா அப்படின்றத இப்ப கடைபிடிக்கிறாங்க. இதை பத்தி சொல்லுங்களேன்.
5: பொதுவாவே யோகா அப்படின்ற சொல்லாடல் வந்தோடனே நம்ம என்ன நினைப்போம்னா, ஆசனங்கள் செய்யறது, பிராணயாமா பண்றது, தியானம், கண்ணை மூடி உட்காந்துருக்கிறது, இது மாதிரியான விடயங்கள் தான் யோகா அப்படின்ற ஒரு பொதுவான பொதுப்படையான பார்வை இருக்கு. ஆனால் உண்மையாவே யோகா அப்படின்னா என்னன்னா, உடல் மனம் ஆன்மா, ஆன்மா இந்த சென்ஸ் நம்ம உயிர் சக்தி அப்படின்னு கூட எடுத்துக்கலாம், இது மூன்றும் ஒன்றிணைந்து செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே யோகா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எடுத்துக்காட்டாக நம்ம செய்யற எந்த செயல்கள்னாலும் யோக மனநிலையிலிருந்து செய்யலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நான் உங்களோட பேசிக்கிட்டு இருக்கேன், என்னோட உடல் வாய் அப்படின்ற உறுப்புகள் இந்த விடயங்கள் வந்து உங்கள்கிட்ட பேசுது, என்னோட மனம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ்டா உங்கள்கிட்ட நான் என்ன பேசணுன்றத ஒரு நிதானமாக கவனத்தோட உள்ளார்ந்து இருக்குது. இது ரெண்டுக்கும் கோஆப்ரேட் பண்ற மாதிரி என்னோட எனர்ஜி சிங்கர்னைஸ் ஆகுது. இது மாதிரி நாம் செய்யக்கூடிய எல்லா செயல்களையுமே யோகா அப்படின்ற அந்த கான்செப்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஸோ யோகா அப்படின்றது பொதுவாக நாம் நினைக்கிறது எக்ஸசைஸ், பிரீத்திங் அப்படின்னு, அது கிடையாது. நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களையும் யோகா அப்படின்ற விடயத்தை அப்ளை பண்ணி செயல்படுத்தலாம்.
4: இப்போ மன வலிமையை மேம்படுத்தணும், அதே சமயம் என்னுடைய உணர்வுகளையும் நான் கட்டுப்பாட்டில் வச்சிருக்கணும் அப்படின்னும் போது என்னென்ன ஆசனங்கள்லாம் இதில் உகந்ததாக இருக்கு?
5: உடலில் ஏற்படக்கூடிய பெரும்பான்மையான பிரச்சனைகளுக்கு மனம்தான் காரணமாக இருக்கும். மன வலிமை மனம் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு சமநிலையில, உள்ள சமநிலை அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அந்த மனம் சமநிலையில இருக்கணும்னா இந்த யோகா அப்படின்ற அந்த பிராக்டிஸை நம்ம ரெகுலரா சிஸ்டமேட்டிக்கா பண்ண பண்ண என்ன ஆகும்னா, உடலும் சரி மனமும் சரி நல்ல வலிமையுடையதாக நிதானமானதாக ரொம்ப கவனமாக எல்லாத்தையும் கையாளக்கூடிய திறமையை நமக்கு கொடுக்குது.
4: என்னென்ன யோகாசனங்கள்லாம் இதற்கு உறுதுணையாக இருக்கு?
5: பொதுவா நாங்க என்ன சொல்லுவோம்னா, நீங்க செய்யக்கூடிய ஆசனங்கள் எதுவா வேணாலும் இருக்கலாம், பட் அதை மூச்சோட ஒன்றிணைந்து செய்யும் போது மன சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு அமையும். நீங்க செய்யக்கூடிய எல்லா ஆசனங்களுமே மூச்சு பிளஸ் அதோட இருப்புத்தன்மையோட சேர்ந்து இயைந்து செய்யும் போது மனம் சார்ந்த பிரச்சனைகளை 100% தீர்க்கக்கூடியது. மனம் சார்ந்த பிரச்சனைக்குன்னு நம்ம ரொம்ப நேரோ டவுன் பண்ணி பார்த்தோம்னா, பிராணயாமா வந்து ரொம்ப முக்கியமான பிளே பண்ணுது. நம்மளோட ப்ரீத்திங் பேட்டர்னோட பயணம் செய்தல், பிராணன் கூட்டல் ஐஎம்எம் அப்படின்னு சொல்றது, அதாவது மூச்சுடனான பயணம். இந்த மூச்சோட ஆன பயணத்தை நாம பிராக்டிஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா மனதை ஈஸியா நம்ம ஹேண்டில் பண்ண முடியும். மனம் அப்படின்ற ஒரு விஷயம் அது வந்து ஒரு சட்டிலான திங், அதுக்கு ஒரு உருவம் இல்லாதனால அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும்னே தெரியாது. இப்ப மனதை போய் நீங்க கோவப்படாத அப்படின்னு சொன்னா அது அப்பதான் கோவப்படும். எடுத்துக்காட்டு இப்ப நீங்க கண்ணை மூடி வீட்டுல இருக்க உங்களோட கிச்சன் கேஸ நினைக்காதீங்க அப்படின்னு நான் சொன்னேன்னா வீட்டு கிச்சனும் அந்த கேஸ் அடுப்பு மட்டும்தான் நினைவுல முன்னாடி வரும். காரணம் மனது கிட்டக்க எதை செய்யாதன்னு சொல்றோமோ அது ஃபர்ஸ்ட் செய்யும். லைக் நம்ம வீட்டு சின்ன குழந்தைங்க மாதிரி மனதை நீங்க ஹேண்டில் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு ஒரு டூல் வேணும். அந்த டூல் தான் மூச்சு. அந்த பிரீத்திங்ற அந்த டூலை யூஸ் பண்ணி தான் மனதையே போய் நீங்க டச் பண்ண முடியும். இப்ப மனதை ஒரு கதவுன்னு வச்சுக்கிட்டீங்கன்னு வைங்களேன், அந்த கதவை திறக்கக்கூடிய ஒரு சாவி தான் மூச்சு. ஸோ அந்த மூச்சுக்குன்னு தனியா எக்ஸசைஸ் பிரீத்திங் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நாடி சுத்தி அப்படின்னு ஒரு பிராணாயாமா சொல்லுவாங்க. அது எப்படின்னா ஒரு பிராணாயாமாக்குள்ள போறதுக்கு முன்னாடி நாடி சுத்தி செய்து நம்மளோட பிராண பாதைகளை சுத்தம் செய்யக்கூடியது தான் நாடி சுத்தி பிராணாயாமா. அதுக்கடுத்து நம்ம ரொம்ப இயல்பா பொதுவாகவே செய்யக்கூடியது என்னன்னு நாங்கள் சொல்லுவோம்னா அனுலோம் விலோம் அப்படின்னு ஒரு பிராணாயாமா சொல்லுவோம். அது மனதிற்கு ஃபோக்கஸ் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பிரம்மரி பிராணாயாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லுவோம். அந்த பிரம்மரி பிராணாயாமா என்னன்னா தேனீக்கள் இருக்கிறாங்கள, தேனீக்கள் ஒரு ரீங்காரம் சவுண்டு கொடுக்கும். அந்த சவுண்டை நம்ம சித்தர்கள் என்னன்னு ரொம்ப நோட் பண்ணி அதுல இருந்து அவதானித்து கண்டுபிடிக்கப்பட்டது அந்த பிரம்மரி பிராணாயாமா. அந்த பிராணாயாமா பண்ணும்போது என்ன ஆகும்னா நெகட்டிவிட்டிஸ் எல்லாமே டெலீட் ஆயிடும், மைண்ட் ரொம்ப ஃபோக்கஸ்டா இருக்கும்.
6: இப்ப மன வலிமை உணர்வுகளை கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லும் போது இதை நம்ம வந்து முறையா எப்படி வந்து நம்ம காலகட்டத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம வாழ்க்கை நடைமுறைக்கு ஏத்த மாதிரி எப்படி அதை நாள்தோறும் எடுத்துட்டு போறது எப்படி சாத்தியம்?
5: அந்த காலத்துல எல்லாம் யோகா ஒரு யோகியா ஆகணும் அப்படின்னீங்கன்னா நீங்க போய் ஒரு காட்டுக்குள்ள ஒரு சித்தர்கள் முனிவர்கிட்ட உட்கார்ந்து பல வருடங்களாக இருந்து அது ஒரு 8 படிமுறை இருக்கும். ஒவ்வொரு படிமுறையா முடித்துட்டு தான் அடுத்த படிமுறைக்கு போக முடியும். ஆனா இந்த காலத்துல அதெல்லாம் சாத்தியம் இல்லை அப்படின்ற பட்சத்தினால இந்த காலத்துல அவ்வளவு காலம் எடுத்துக்கிட்டு அந்த விஷயத்த கத்துக்க முடியாதுன்ற காரணத்தினால ஒரு நாளைக்கு குறைந்தது ஒரு 20 நிமிஷத்துல இருந்து ஒரு 30 நிமிஷம் நமக்குன்னு அந்த டைம் ஸ்பென்ட் பண்ணி கொஞ்சம் மாசனாஸ் கொஞ்சம் பிராணாயாமா தியானம் செய்து அந்த நாளை துவங்கினோம்னா ரொம்ப நல்ல வளமான நாளாக இருக்கும்.
6: இது முறையாக ஒரு நாளைக்கு இவ்வளோ நேரங்கள் செஞ்சா போதுமா இல்ல அதிக அளவுல செய்யறதுனால எந்த அளவுக்கு நம்மளோட மன வலிமையும் அதே சமயம் இந்த உணர்வுகளை நம்ம கட்டுக்குள்ள கொண்டு வர்றதுக்கான வாய்ப்புகளும் அதிக அளவுல இருக்கும்?
5: யோகாவை பொறுத்தவரை இவ்வளோ நேரம் செஞ்சால் இவ்வளோ கூட எஃபெக்ட், இவ்வளோ குறைச்ச நேரம் செஞ்சால் குறைச்ச எஃபெக்ட் அப்படின்ற கான்செப்டுக்குள்ளே கிடையாது. நீங்கள் எவ்வளவு குறைந்த நேரம் செய்தாலும் அதில் எவ்வளோ ஆத்மாத்மா செய்கிறீங்களோ அதை பொறுத்து அதனோட பயன்பாடு உங்களுக்கு இருக்கும். ஒரு மணி நேரம் செய்யணும் இல்லை 2 மணி நேரம் கட்டாயம் நீங்கள் யோகா பண்ணணும் அப்படின்ற கட்டுப்பாடு எதுவும் கிடையாது. நீங்கள் ஒரு நாளைக்கு 2 நிமிஷம் யோகா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அந்த நாளை தொடங்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை நான் ரொம்ப ஃப்ரீயாகவே இருக்கிறேன் அப்படின்ற பட்சத்தில் மினிமம் நாங்கள் 40 நிமிஷம் சொல்லுவோம். ஒரு 40 நிமிஷம் ஒரு நாள் நீங்கள் முழுவதுமாக யோகாவுக்குன்னு உங்களோட நேரத்தை ஒதுக்குனீங்கன்னா உங்களுக்கு உடல் சார்ந்து மனம் சார்ந்து ப்ளஸ் அதுக்கடுத்து ஸ்பிரிச்சுவல் சார்ந்தும் ஒரு பெரிய மாற்றங்களை கொண்டு வந்து கொடுக்கும். உங்களோட மனநிலை மன அழுத்தம் மனம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளியை கொடுக்கும்.
6: இதை வந்து யாரெல்லாம் கண்டிப்பா செய்யணும்? ஏன்னா இப்ப நிறைய பேர் ஆர்வமா இருக்காங்க, குழந்தைகளா இருக்கட்டும் இல்ல பெரியவர்களா இருக்கட்டும், அது முக்கியமா பெண்கள் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய பேர் இந்த யோகா அப்படின்றத இப்ப செய்யறதுக்கு தயாரா இருக்காங்க. இவர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்?
5: இவங்க செய்யணும் அவங்க செய்யணும்ன்ற எந்த ரூல்ஸும் கிடையாது, யோகாக்கு எல்லாரும் செய்யலாம். ஆக்சுவலா இதுல என்னன்னா சிறு குழந்தைகள் எல்லாம் இயற்கையாவே செய்யற ஒரு யோகாவை நாம வளர்ந்துட்டோம், நம்ம பெரிய அறிவாளின்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஸோ இயற்கையா நடந்த ஒரு விஷயத்த மறந்துட்டோம். இப்போ நம்ம பர்பஸா யோகாவை செய்யணும்னு நமக்குள்ள திணித்து வலுக்கட்டாயமாக செய்யற மாதிரி பழக்கிக்கிறோம். ஒரு குழந்தை தொட்டில படுத்திருக்கும் போது பார்த்துருப்பீங்க, நல்லா அது மூச்சு உள்ள இழுக்கும் போது அதோட வயிறு வெளியில வரும், மூச்சு வெளியில விடும்போது வயிறு உள்ள போகும். அதை தான் நாங்கள் யோகிக் பிரீத்திங் அப்படின்னு சொல்லுவோம். இது இயற்கையாவே எல்லா குழந்தைகளும் செய்கிற ஒரு விஷயம், இதை நாம மறந்துட்டோம் வளர்ந்த உடனே. அதனால நாங்கள் யோகா கிளாஸ்ல உட்காந்து யோகிக் பிரீத் பண்ணுங்க, மூச்சை உள்ள இழுக்கும் போது வயிறு வெளியில வரணும், மூச்சை வெளியில விடும்போது வயிறு உள்ள போகணும்னு அழுத்தம் திருத்தமா சொல்லி செய்ய வைக்கிறோம். எடுத்துக்காட்டா நமக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா ஒரு கோழி குருவி அதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா தெரியும், அது அதோட வேலையை பார்த்துட்டு இருக்கும், சாப்பிட்டுட்டு தான் இருக்கும். யாராச்சும் பக்கத்தில் போனால் பயங்கர கவனமாக டபக்குன்னு பறந்து போயிடும். ஏன்னா அதனோட உயிர் சக்தி வந்து அவ்வளோ அலர்ட்டாக விழிப்புணர்வாக இருக்கும். இந்த விழிப்புணர்வு மறந்து இருக்கிற உயிர்கள் நாம. ஸோ இந்த விழிப்புணர்வை, இந்த கவனத்தன்மையை உயர்த்துறதுக்காக யோகா செய்யணும். பெண்கள், குழந்தைகள், ஆண்கள் எல்லாரும் செய்யலாம். மனிதர்கள் மறந்த விஷயம். நாம இப்ப கிளாஸ் வச்சு இப்படி மைக்ல பேசி செய்ய வைக்கிறோம்.
6: இப்ப மறந்து போன நிறைய விஷயங்களை இந்த யோகாசனம் இப்ப நமக்கு கத்து கொடுத்துட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது இன்னும் என்னென்ன யோகாசனங்கள் செய்யும் போது, ஏன்னா படிக்கிற மாணவர்களுக்காக இருக்கட்டும், ஏன்னா இப்ப எல்லாம் நிறைய பேர் வந்து திடீர்னு பார்த்தா எனக்கு ரொம்ப ஒரு தாழ்வு மனப்பான்மையா இருக்கு, எனக்கு அதீத கோபம் இருக்கு, எனக்கு எதை பார்த்தாலும் ஒரு எரிச்சல் உணர்வு இருக்கு, இப்படின்ற விஷயங்களை இன்றைய கால மாணவர்களாக இருக்கட்டும் இல்ல இன்றைய கால தலைமுறையினர்கிட்ட நம்ம நிறைய பார்க்க முடியுது. இப்படி இல்லாம அவங்களோட மன வலிமையை மேம்படுத்தணும் அப்படின்னா என்னென்ன யோகாசனங்கள் அவங்க பயின்று செஞ்சாங்க அப்படின்னா இன்னும் பயனளிக்கக்கூடிய வகையில இருக்கும்.
5: இந்த காலத்து இளைஞர்களை பொறுத்தவரை அவங்களுக்கு எல்லாமே இன்ஸ்டண்டா கிடைக்கணும், சட்டுன்னு முடியணும். 30 seconds அவங்களுக்கு அதனோட கான்சிக்ஸ், அதோட விளைவு, அதோட ரிசல்ட் அவங்களுக்கு கிடைச்சிடணும். இந்த மாதிரியான படபடப்பான ஒரு அக்ரஸிவான மனநிலையில இருக்கவங்கள நிதானமா கொண்டு வர்றதுக்கு யோகாவை தவிர வேற எந்த ஒரு பாத்துமே இல்லை. இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் ஆக்டிவான யோகான்னு இருக்கு, ஆக்டிவ் யோகா, பாசிவ் யோகா, இப்படி நிறையா இருக்குது. அதில் ஆக்டிவாக சின்ன இளைஞர்களையும் அதுக்குள்ளே கொண்டு வர மாதிரிக்கு சூரிய நமஸ்காரம், அதெல்லாம் கொஞ்சம் ஆக்டிவாக செய்யக்கூடிய யோகாஸ். ப்ரீத்திங் பேட்டர்ன்லேயே வந்து கபாலபதி ப்ரீத்திங், டாக் ப்ரீத்திங், இப்படி ப்ரீத்திங் பேட்டர்ன்ஸ் இருக்கும். அவங்களுக்கெல்லாம் வந்து இளைஞர்களுக்கு ஆக்டிவிட்டி கொஞ்சம் அது ஃபாஸ்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சூரிய நமஸ்காரங்கள், ஆசனாஸ், ஆசனாஸ்னா ஸ்டாண்டிங் ஆசனாஸ், சிட்டிங் ஆசனாஸ், எல்லா ஆசனாஸுமே, அதில் இந்த ஆசனா அந்த ஆசனாலாம் கணக்கு கிடையாது. ப்ளஸ் அந்த இளைஞர்களை மனதை ஃபோக்கஸ் பண்ணணும்னு நினச்சோம்னா பிராணாயாமாவில் இருக்கக்கூடிய பிரம்மரி பிராணாயாமா, அது வந்து நாங்கள் எல்லா ஸ்கூல்லையும் எல்லா குழந்தைகளுக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு பிராணாயாமா தான் பிரம்மரி பிராணாயாமம். அடுத்தடுத்ததாக ஓம்கார பிராணாயாமான்னு சொல்லுவோம் நாங்கள், இல்லைன்னா ஆ ஊயும் பிராணாயாமான்னு சொல்லுவோம். அதை நீங்க ரெகுலரா கொடுக்க கொடுக்க அந்த குழந்தைங்களுக்கு மனதை எப்படி ஃபோக்கஸ் பண்றது, இந்த மனசுல ஏற்படக்கூடிய ப்ராப்ளத்தை எப்படி ஹேண்டில் பண்றது, அதாவது நினைச்சதை சட்டுன்னு செஞ்சு முடிக்கணும்ன்ற மனநிலை குறைந்து அந்த நினைவு ஏற்படும் போது ஒரு விட்னஸிங் குவாலிட்டி, சாட்சி பாவத்தோட நின்று பார்க்கக்கூடிய அந்த நிதானத்தை இந்த யோகா கொடுக்குது. தியானம், அவங்களோட மனதை ஃபோக்கஸ் பண்ணி அவங்களோட படிப்புக்கும் மனம் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் உடல் சார்ந்த பிரச்சனைகளுக்குமே தீர்வு அமையுது.
6: இப்ப யோகா செய்யறதுனால எந்த அளவுக்கு மன வலிமை மேம்படும் அப்படின்றத சொல்லுங்க.
5: இந்த காலத்துல நமக்கு இருக்க ஒரே பிரச்சனை மனம் சார்ந்த பிரச்சனைகள் மட்டும்தான். ஸோ மனம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஒரே நிவாரணி அப்படின்னு நம்ம சொன்னோம்னா நம்மளோட யோகம் தான். ஏன்னா இந்த யோகம் பழக பழக மட்டும்தான் நாம பேசக்கூடிய வார்த்தைகள்ல இருந்து செய்யக்கூடிய செயல்கள்ல இருந்து இதை செய்யலாம் இதை செய்யக்கூடாதுன்ற ஒரு பொறுமை, ஒரு அமைதியை கொடுக்குது, ஒரு சாந்தத்தை கொடுக்குது. இப்போ இருக்கிற இளைய தலைமுறைகளுக்கும் சரி, அவங்கள மெயின்டைன் பண்ணக்கூடிய பெற்றோர்களுக்கும் சரி, ரொம்ப மிகவும் அவசியமான ஒன்று அந்த நிதானமான கவனம் நிறைந்த மனநிலை. முழுக்க முழுக்க யோகாவால் மட்டும்தான் அதை கொடுக்க முடியும்.
6: மன வலிமையாக இருக்கட்டும், அதே சமயம் உணர்வுகளை கட்டுக்குள்ளே கொண்டு வரதுக்கான ஆற்றல் எப்பொழுதுமே இந்த யோகாக இருக்கு அப்படின்றத ரொம்ப அழகாக சொன்னீங்க. ரொம்ப நன்றி.
5: மிக்க நன்றிம்மா.
3: நேயர்கள் இதுவரை கேட்டது வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் யோகா சிறப்பு நிகழ்ச்சியில் மன வலிமைக்கு வித்திடும் யோகா நேர்முகத்தில் பங்கேற்றார் யோகா பயிற்றுனர் ஆர் பிரேமலதா அவர்கள். உடன் உரையாடியவர் ஆர் பி பரிமலாதேவி. படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை.

0: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில் தொடரும்.
1: நேரம் சரியாக 9 மணி. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8.
2: நேயர்களினை கேட்கலாம் ரெட்ரோ ராகங்கள்.

0: கேட்பதற்கு முன்
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சிகோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.

0: கொடி பறக்குது படத்திற்காக வாணிஜெயரம் எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடலை கேட்டீர்கள். ரெட்ரோ ராகங்கள் நிகழ்ச்சி தொடரும். இன்று ஒரு தகவல் நிகழ்ச்சிக்கு பிறகு
1: சைபால் வழங்கும் தென்கட்சிக்கோ

0: சுவாமிநாதனவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால் நிறுவனத்தார்.
1: முகத்தில் பருவா சைபால், சொரியா திறங்கோ சைபால், இதையில் அடையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால்
2: சைபால்.
3: பிரிட்டிஷ் ஆட்சி நடந்துகிட்டு இருந்த காலம் 1920களின் கடைசி. அப்போ நடந்த ஒரு உண்மை நிகழ்ச்சி இது. ஒரு கல்யாண மாப்பிள்ள ரயிலில் வந்து இறங்க போறார். அவரை வரவேற்க ஒரு ராஜ குடும்பமே வந்து காத்துக்கிட்டு இருக்குது. மங்களூர்லேருந்து வந்து இறங்குற அந்த மாப்பிள்ளை யார் தெரியுமா? ஒரு நாய். உண்மைதான், அந்த நாய்க்கு தான் கல்யாணம். சுதேசி சமஸ்தானத்து மன்னர்களில் ஒருத்தர் ஜூனாகட் மகாராஜா, அவரோட வளர்ப்பு நாய் ரோஷனாரா, அதுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்டார். மாப்பிள்ளை தேடினார். மங்களூர் மகாராஜாவோட வளர்ப்பு நாய் ஒன்று இருந்தது, பேரு பாபி. இது ரெண்டுக்கும் கல்யாணம் நடத்த முடிவு பண்ணார். திருமணத்துக்கு வேண்டிய எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணுங்க அப்படின்னு உத்தரவு போட்டார். ஆயிரக்கணக்கான அழைப்புதழ்கள், பல சமஸ்தான மன்னர்கள், ஜமீன்தார்கள், பிரிட்டிஷ் அதிகாரிகள், பெரிய பணக்காரங்க, இப்படி நிறைய பேருக்கு அழைப்புதழ்கள் அனுப்பி வச்சாங்க. பத்திரிகையை பார்த்தவங்கெல்லாம் திகைச்சு போயிட்டாங்களாம். இருந்தாலும் என்ன பண்ணுறது, ராஜாவே அழைக்கிறார், போகாமல் இருக்க முடியுமா? அந்த சமயத்தில் நாட்டின் கவர்னர் ஜெனரலாக இருந்தவர் வந்து இர்வின் பிரபு, அவருக்கும் ஒரு பத்திரிகை போயிருக்குது. வாங்கி பார்த்ததும் அவருக்கு பயங்கர எரிச்சல், உடனே குப்பை தொட்டியில் போட்டுட்டாராம். மாட்சிமை தங்கிய பிரிட்டன் சக்கரவர்த்தியின் பிரதிநிதியான தன்னை கேவலம் ஒரு நாயின் திருமணத்துக்காக அழைக்கிறதா அப்படின்னு அவருக்கு ஆத்திரம். இருந்தாலும் கல்யாணம் பிரமாதமாக நடந்துதான். கல்யாணத்து அன்னைக்கு பொண்ணுக்கு ஸ்பெஷல் குளியல், தண்ணீருக்கு பதிலாக வாசனை திரவியங்கள், பன்னீர், குளித்ததுக்கு அப்புறம் அலங்காரம், வைர மாலை, முத்து மாலை, ஏகப்பட்ட அலங்காரம். மாப்பிள்ளையை அழைக்கிறதுக்கு ரயில்வே ஸ்டேஷனில் ராஜ குடும்பமே காத்துக்கிட்டு இருக்குது. அவங்களோட வளர்ப்பு நாய்கள் 250, அத்தனை நாய்களுக்கும் பட்டு துணி போத்தி இருக்குது, முத்து வடங்கள் அணிவிச்சிருக்கிறாங்க, எல்லாம் ராஜ நாய்கள். அதுகளையும் வீதியில் நடக்க விடலையாம். அதுகளை சுமந்துக்கிட்டு போக அலங்கரிக்கப்பட்ட யானைகள் காத்துக்கிட்டு இருக்குதான். மாப்பிள்ளைக்கு வரவேற்பு எப்படி தெரியுமா? அது நடந்து வர்ற பாதை பூரா ரத்தன கம்பளம் விரிச்சிருக்குது. ரெண்டு பக்கமும் ராஜாங்க அதிகாரிகள் கைகட்டி நிற்கிறாங்க. அரசு படை வீரர்கள் அணிவகுப்பு மரியாதை செலுத்துகிறாங்க. அந்த நாய் ராஜ மரியாதையோடு நடந்து வருது, நகையெல்லாம் போட்டுக்கிட்டு வருது. திருமண மண்டபத்துக்கு வந்து சேருது. அங்கே கல்யாணம் அமோகமாக நடக்குது. இந்த திருமணத்தை முன்னிட்டு அந்த ஜூனாகட் சமஸ்தானத்துக்கு 3 நாள் விடுமுறை வேறு. கல்யாணத்துக்கு வந்திருந்தவங்களுக்கெல்லாம் ஏக தடபுடலாக விருந்து, நாட்டியம் எல்லாம் பிரமாதமாக நடந்து தான். இந்த கல்யாணத்தில் கலந்துக வந்திருந்த மற்ற சமஸ்தானத்து மன்னர்கள், திவான்கள், அரச குடும்பத்தினர், இப்படி அவங்க 700 பேராம். அவங்க வந்து போகிறதுக்காக விசேஷ ரயில்கள்லாம் வேற விட்டுருக்காங்க. கல்யாணம் முடிஞ்சதும் அந்த நாய் தம்பதிகளோட பெரிய பெரிய மன்னர்கள்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டாங்களாம். ஏர் கண்டிஷன் அறையில் அந்த தம்பதிகள் கொஞ்சம் காலம் வாழ்ந்துருக்கிறாங்க. கொஞ்ச நாளில் மாப்பிள்ளைக்கு மரியாதை குறைய ஆரம்பிச்சுட்டுது, வெளியில் துரத்தி விட்டாங்களாம். அந்த பெண் நாய் மட்டும் ராஜ போகங்களை அனுபவித்து வந்து தான் இந்த கல்யாணத்தை பார்த்துட்டு தொடர்ந்து மற்ற சமஸ்தானத்து மன்னர்களும் நாய் திருமணங்கள் நடத்த ஆரம்பிச்சுட்டாங்களாம். இது உண்மையில் நடந்திருக்குது. இப்படி அது இருக்கட்டும், இப்போ நம்ம கதைக்கு வருவோம். ஒரு ராஜாவுக்கு ரொம்ப நாள் கழித்து ஒரு குழந்தை பிறந்து தான். அரண்மனை ஜோசியரை கூப்பிட்டுருக்கார் ராஜா. ஜோசியரே, என் மகன் வருங்காலத்தில் சிறந்த வாள் வீரனாக வரணும்னு ஆசைப்படுறேன், வருவானாங்கிறத கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன் அப்படின்னாராம். ஜோசியர் சொன்னார், மன்னா, உங்கள் புள்ள வாள் வீரனாக வர்றது கஷ்டம், ஆனால் அவரும் உங்களை மாதிரியே நாய்க்குட்டிகள் பேரில் பிரியமாக இருப்பார், அதுகளுக்கு கல்யாணமும் பண்ணி வைப்பார் அப்படின்னாராம். அது எப்படி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு கேட்டிருக்கார் ராஜா. அரசே, உங்கள் பிள்ளைக்கு வாள் மேலே உள்ள பிரியத்தை காட்டிலும் நாய் மேலே உள்ள பிரியம் அதிகம்ங்கிறதுக்கான அறிகுறி இப்போவே தெரியுது, நல்லா கவனித்து பாருங்கள். அவர் வாள் வாள்னு கத்துறாரு அப்படின்னாரு. கவனித்து பார்த்துட்டு அப்படி எனக்கு காதில் விழுலையே அப்படின்னாராம் மன்னர். அதனால தான் சொன்னேன், அவர் கத்துறது வாழ் வாழ்னு கத்தலை, வள்ளு வள்ளுன்னு கத்திக்கிட்டு இருக்கார், அதனால தான் அப்படி சொன்னேன் அப்படின்னாராம் அரண்மனை ஜோசியர்.
0: சைபால் வழங்கிய தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால் நிறுவனத்தார்.
1: முகத்தில் பருவா சைபால், சொரியா திறங்கோ சைபால்,
4: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
5: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
6: உங்களுக்கு
2: உங்களுக்கு கண்டிப்பாக கனடா நாட்டை பற்றி தெரிந்திருக்கும். கனடாவின் மொத்த மக்கள் தொகைக்கு இணையான எண்ணிக்கையில் ஏழைகளுக்கு நமது நாட்டில் கான்கிரீட் வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டுள்ளன. கடந்த 12 ஆண்டுகளில் பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 4 கோடிக்கும் அதிகமான வீடுகள் கட்டப்பட்டு கோடிக்கணக்கான குடும்பங்களின் வாழ்வாதாரம் மேம்படுத்தப்பட்டுள்ளது.
6: வர்த்தமான சுதாரணை சாத்தி பெஹத்தர் பவிஷ் பாரமே சோச்சன.
2: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
7: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
8: மிஷின்ல துணிய போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
7: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
9: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகாரளியுங்கள். RBI சொல்கிறது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

நேயர்களை இனி தொடர்ந்து கேட்கலாம் ரெட்ரோ ராகங்கள். வழங்கிக் கொண்டிருப்பது நான் உங்கள் அன்பு தோழி கவிதா. ரெட்ரோ ராகங்கள் நிகழ்ச்சியில தொடர்ந்து நம்ம உடுதகை உழவர் சந்தை ரேட் எல்லாம் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் தொடர்ந்து பாடல்களை கேட்கலாம். இன்னைக்கு உழவர் சந்தையில விற்கப்படுற காய்கறி பழங்கள் கீரை வகைகளுடைய ஒரு கிலோவுக்கான விலை நிலவரத்தை பத்தி தெரிஞ்சுக்கோம். கத்திரிக்காய் கிலோ ஒன்றிற்கு 45 ரூபாய், வெண்டைக்காய் 42 ரூபாய், தக்காளி நாட்டு ரகம் 44 ரூபாய், ஆப்பிள் ரகம் 50 ரூபாய், அவரைக்காய் 95 ரூபாய், புடலங்காய் 30 ரூபாய், மரவள்ளிக்கிழங்கு 38 ரூபாய், சர்க்கரை வள்ளிக்கிழங்கு 35 ரூபாய், உருளைக்கிழங்கு 40 ரூபாய், மேரக்காய் 25 ரூபாய், முள்ளங்கி 30 ரூபாய், கேரட் 45 ரூபாய், பீட்ரூட் மற்றும் நூல்கோல் 40 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. டர்னிப் 35 ரூபாய், முட்டைகோஸ் 30 ரூபாய், காலிஃபிளவர் 40 ரூபாய், பட்டாணி 140 ரூபாய், வெள்ளைப்பூண்டு 190 ரூபாய், இஞ்சி 150 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. கறி பீன்ஸ் 70 ரூபாய், புஷ் பீன்ஸ் 90 ரூபாய், டபுள் பீன்ஸ் 100 ரூபாய், ஊட்டி அவரை 120 ரூபாய், கலர்கோஸ் 40 ரூபாய், குடை மிளகாய் 70 ரூபாய், பஜ்ஜி மிளகாய் 40 ரூபாய், ப்ரொக்கோலி 100 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. கருவேப்பிலை 35 ரூபாய்க்கும், கொத்தமல்லி 70 ரூபாய்க்கும், புதினா 50 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. கீரைகளில் அகத்திக்கீரை, தண்டுக்கீரை, சுக்குட்டிக்கீரை, அரைக்கீரை, சிறுகீரை, பாலாக்குக்கீரை, பருப்புக்கீரை, காசனிக்கீரை, முருங்கைக்கீரை ஆகியவை 60 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. வாழைத்தண்டு 10 ரூபாய்க்கும், வாழை இலை 40 ரூபாய்க்கும், வாழைப்பூ 10 ரூபாய்க்கும், நெல்லிக்காய் 90 ரூபாய்க்கும், வெள்ளரிக்காய் 40 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. மக்காச்சோள கதிர் 30 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. எலுமிச்சம்பழம் 110 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. பழங்களில் கொய்யாப்பழம் 80 ரூபாய், பப்பாளிப்பழம் 45 ரூபாய், மாதுளம்பழம் 210 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. திராட்சை 100 ரூபாய்க்கும், மாம்பழம் 100 மற்றும் 150 ரூபாய்க்கும், வாழைப்பழம், பூவன்பழம் 50 ரூபாய்க்கும், ரஸ்தாளி 60 ரூபாய்க்கும், மோரிஸ் மற்றும் நேந்திரன் 40 ரூபாய்க்கும், செவ்வாழை 90 ரூபாய்க்கும், கற்பூரவள்ளி 50 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. ஆப்பிள் 240 ரூபாய், ஆரஞ்சு 150 ரூபாய், சாத்துக்குடி 100 ரூபாய், அன்னாசிப்பழம் 80 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. நேயர்கள் இதுவரை கேட்டது இன்று உதகை உழவர் சந்தையில் விற்கப்படும் காய்கறிகள், பழங்கள் மற்றும் கீரை வகைகளின் விலை நிலவரம்.

சோலையம்மா படத்திற்காக எஸ் ஜானகி, எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியது அந்த பாடல். உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெட்ரோ ராகங்கள். நிலையத்தில் நேரம் 9:30.

ரெட்ரோ ராகங்கள் நிகழ்ச்சியில் சித்ரா எஸ்பி பாலசுப்ரமணியத்துடன் இணைந்து பாடியது இதய தாமரை படத்திற்காக. இனி அருண்மொழியுடன் இணைந்து பாடியிருக்கிறார் பொண்டாட்டி தேவை படத்திற்காக.

ஒழித்துக் கொண்டிருப்பது ரெட்ரோ ராகங்கள். ஆத்தாவுன் கோயிலிலே படத்திற்காக மனு எஸ் ஜானகி பாடியது அந்த பாடல். நிலையத்தில் நேரம் 9:45. ஒலிக்கவிருக்கும் இந்த பாடல் செம்பருத்தி படத்திற்காக மனு எஸ் ஜானகி பாடியது. கேட்பதற்கு முன் இன்றைய நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் இன்றைய தலைப்பு மனதார சிரித்த ஒரு தருணம். இந்த தலைப்பின் கீழே நீங்க பேச போறீங்க 11 மணிக்கு.

உங்கள் வணிகத்திற்கு புதிய வாடிக்கையாளர்களை ஈர்க்க விரும்புகிறீர்களா? உங்கள் விளம்பரம் சரியான மக்களை சென்றடைய வேண்டுமா? இதோ ஊட்டி FM-இல் விளம்பரம் செய்து உங்கள் வணிக வளர்ச்சியை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லுங்கள். தொடர்புக்கு 944-26-43-542 944-26-43-542

நிலையத்தில் நேரம் 9:56 ஒழித்துக் கொண்டிருப்பது ரெட்ரோ ராகங்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக பி சுஷீலா மற்றும் முனிமணன் பாடிய பாடல் நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக வருகிறது. கோகுலம் படத்திற்காக

இன்றைய நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியின் தலைப்பு மனதார சிரித்த ஒரு தருணம். சிந்தித்து அப்படியே லைனுக்கு வாங்க, 11 மணிக்கு சந்திக்கலாம். ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி FM 101.8. அடுத்த நிகழ்ச்சி NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி.

0: நிலையத்தில் நேரம் 10:30.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8. மாணவர் குரல்.
2: ஹாய், உங்க பேர் என்ன?
3: என் பேர் எலில் சிங்கித்.
2: எலில் சிங்கித், டிஃபரெண்டா இருக்கு உங்க நேம். எலில் அப்படின்னாக்க என்ன அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு?
3: அர்த்தம் அழகுன்னு சொல்லுவாங்க.
2: அழகுன்னு சொல்லுவாங்களா? ஓகே, அப்ப அழகா இருக்கீங்கன்னு சொல்லி உங்களுக்கு எலில் சிங்கித் அப்படின்னு பேர் வச்சுட்டாங்களா? ஓகே, சூப்பரா இருக்கு உங்க நேம். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எலில் சிங்கித்?
3: இப்ப நான் 12th கம்ப்ளீட் பண்ணிருக்கேன். காலேஜ்க்காக ரிசல்ட்ஸ்க்கு வெயிட்டிங்
2: பண்ணிட்டு இருக்கீங்க. எப்படி இருக்கு அந்த வெயிட் பண்ற அந்த ஃபீல்?
3: ரொம்ப டிலே ஆகுறதுனால காலேஜ்ல சீட்ஸ் கன்ஃபார்ம் பண்ண முடியறது இல்ல. கவுன்சிலிங்ல தான் எப்படி போவேன். இப்போ ரிசல்ட் கொஞ்சம் சீக்கிரம் வந்திருந்தா நான் கொஞ்சம் காலேஜ் எல்லாம் எடுத்து சூஸ் பண்ணி வச்சுட்டு இப்போ ஃப்ரீயா இருந்திருக்கேன்.
2: இப்போ என்ன கோர்ஸ் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி வச்சிருக்கீங்க?
3: நான் இன்ஜினியரிங்ல சிஎஸ்சி ஐஓடி இல்லனா ஏ அந்த மாதிரி எடுக்கலாம் இருக்கேன்.
2: ஓகே, இப்போ ரீசெண்டா இப்போ இருக்க ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி ஏனா ரொம்ப அட்வான்ஸா இருக்கு இல்லையா, எங்க பார்த்தாலும் ஏ தான் இருக்கு, அதனால அந்த மாதிரி சூஸ் பண்ணிருக்கீங்களா இல்ல எதனால இந்த குரூப் சூஸ் பண்ணிருக்கீங்க?
3: இல்ல, சிஎஸ்சில வந்து நம்ம பேஸ் நிறைய எடுத்தோம்னா நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. இப்ப ஏஐன்னு எடுத்தோம்னா டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி அந்த மாதிரி இருக்கு. ஐஓடி எடுத்தோம்னா ஸ்கேனிங் சிஸ்டம், அப்புறம் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அந்த மாதிரி எல்லாம் போலாம். நிறைய ஜாப்ஸ் இருக்கு.
2: ஓகே, இப்ப நீங்க 12th என்ன குரூப் எடுத்திருந்தீங்க?
3: நான் பயோமேத் எடுத்திருந்தேன்.
2: பயோமேத், ஓகே. எப்படி இருந்தது அந்த குரூப் உங்களுக்கு? ரொம்ப டஃபா இருந்ததா இல்ல ஓகே?
3: ஓகேன்னு தான் சொல்லணும், பட் நான் காலேஜ்ல எடுக்க கோர்ஸ்க்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை.
2: சம்மந்தம் இல்லை. ஏன் நீங்க ப்ரீ பிளான் பண்ணலையா?
3: ப்ரீ பிளான் இல்லை, அதுல எடுத்தா எல்லா கோர்ஸும் எடுக்கலாம்னு கேள்விப்பட்டேன்.
2: அதனால ஓகே, பயோ மார்க்ஸ் எடுத்தா ஒரு மெடிக்கல் ஃபீல்டு போலாம் அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணியிருந்தீங்களா?
3: ஆமா.
2: ஓகே, அதனால அந்த குரூப் எடுத்திருக்கீங்க. பட் எப்படி உங்களோட மைண்ட்

0: திடீர்னு கம்ப்யூட்டர் லைன்ல போலாம் அப்படின்னு மாறுச்சு.
1: மெடிக்கல் ஃபீல்டில் திடீர்னு இன்ட்ரெஸ்ட் எல்லாம் போயிடுச்சு, அது நிறைய இயர்ஸ் படிக்கணும்.
0: சரி, உங்களை மாதிரி இப்ப 10th ரீசெண்டா முடிச்சிருப்பாங்கல்ல, அவங்களுக்கு வந்துட்டு நீங்க என்ன சொல்லலாம் அப்படின்னு நினைப்பீங்க? ஏன்னா நீங்க அதை கடந்து வந்திருக்கீங்க இல்லையா? சோ அப்ப அந்த 10th முடிச்சவங்களுக்கு வந்துட்டு எப்படி என்ன சொல்லுவீங்க?
1: 11th கோர்ஸ்ங்கிறது 11th 12th மட்டும் எடுக்கக்கூடாது, நம்ம காலேஜ்ல என்ன கோர்ஸ் எடுக்கிறோங்கிறத முடிவு பண்ணிட்டு 11th அதை எடுத்தா யூஸ்ஃபுல்லா அப்படின்னு நினைச்சு நம்ம எடுக்கணும்.
0: ஓகே சூப்பர். கண்டிப்பா வந்து நம்ம 10th முடிச்சதுமே நம்ம காலேஜ்ல என்ன பண்ண போறோம் அப்படின்ற ஒரு ப்ரீ பிளான் இருந்துச்சுன்னா ஈஸியா நம்மளுக்கு தேவையான குரூப்ஸ் எடுத்துக்கலாம். ஏன்னா நிறைய பேர் வந்து கேள்விப்பட்டிருக்கேன் மேக்ஸ் வித் பயாலஜி எடுத்துருவாங்க, பட் ஆனா அவங்களோட லைன் பாத்தீங்க அப்படின்னாக்க திடீர்னு வந்து பேங்கிங்ல இன்ட்ரெஸ்ட் வந்துடும். அவங்களுக்கு வந்து அந்த டைம்ல என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பாங்க இல்லையா? சோ ப்ரீ பிளான் இருந்துச்சுன்னா கண்டிப்பா சக்சஸ்ஃபுல்லா மாறலாம் இல்லையா? ஓகே, நீ இப்ப உங்க வீட்டுல எத்தனை பேர் இருக்கீங்க? இல்ல
1: நாங்க 4 பேர்.
0: 4 பேர் இருக்கீங்க, யார் யாரெல்லாம்?
1: நானு, அக்கா, அப்பா, அம்மா. அக்கா இப்ப ஹாஸ்டல்ல இருக்காங்க, காலேஜ்
0: காலேஜ்ல இருக்காங்களா? ஓகே, அவங்க என்ன குரூப் எடுத்திருக்காங்க?
1: அவங்க ஐஓடி, பிடெக் ஐஓடி.
0: பிடெக் ஐஓடி. ஓகே, அவங்க உங்களுக்கு நிறைய கைட் எல்லாம் பண்ணுவாங்களா, இப்படி எல்லாம் போ, இங்க அப்ளை பண்ண அப்படி எல்லாம் சொல்லுவாங்களா?
1: சொல்லுவாங்க.
0: ஓகே சூப்பர் அக்கா அப்பா இல்லையா, கண்டிப்பா உங்களை வந்து நல்லா கைட் பண்றாங்க. ஓகே, அவங்க வந்து காலேஜ்ல தான் இருக்காங்க, ஹாஸ்டல்ல ஸ்டே பண்ணிருக்காங்களா? ஓகே, நீங்க இப்ப காலேஜ் ஜாயின் பண்ணா ஹாஸ்டல்ல ஸ்டே பண்ணுவீங்களா இல்ல டேஸ் கலரா போற பிளான் இருக்கா?
1: ரெண்டு பிளானும் இருக்கு, அது காலேஜ் பொறுத்து.
0: பொறுத்து எந்த எந்த காலேஜ்ல கிடைக்குதோ அதை பொறுத்து நீங்க சேஞ்ச் பண்ணுவீங்க உங்க மைண்ட. ஓகே, இப்ப இவ்வளவு நாள் வந்து நீங்க டேஸ் கலரா தான் இருந்திருப்பீங்க ஸ்கூல் டேஸ்ல, இப்ப திடீர்னு ஹாஸ்டல் போகும்போது உங்களோட ஃபீல் எப்படி இருக்கும், அதுக்கு எப்படி ப்ரிப்பேர் ஆவீங்க, மைண்ட் செட் எல்லாம்?
1: ப்ரிப்பேர் ஆகிதான் ஆகணும், ஏன்னா இதுக்கு மேல வர ஃபியூச்சர் எப்படி இருக்கும்
0: தெரியாது. அதனால ஹாஸ்டல் லைஃபையும் பழகிக்கணும் இல்லையா? ஓகே, உங்களுடைய ஆம்பிஷன் என்ன?
1: அது ஒரு ஒரு கிளாஸ்ல ஒன்னு வந்துச்சு.
0: இப்ப ரீசெண்டா, ஏன்னா இப்ப வந்து நீங்க ஒரு எண்ட் ஆஃப் த ஸ்டேஜ்ல இருக்கீங்க இல்ல, 12th முடிச்சாச்சு, நீ காலேஜ், அதுக்கப்புறம் என்ன ஆகணும் அப்படின்ற மாதிரி ஆசை இருந்தது உங்களுக்கு?
1: ஆம்பிஷன் ஒன்னும் இல்லை, பட் ஆஃப்டர் மை காலேஜ் கோர்ஸ் நான் வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் அந்த லைன்ல போயிடலாம்.
0: போயிடலான் இருக்கீங்க. சின்ன வயசுல என்ன சொல்லியிருப்பீங்க, ஞாபகம் இருக்கா உங்களுடைய ஆம்பிஷன்?
1: ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் இருந்து தேர்ட் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் பைலட் ஆகலான் இருந்தேன். அப்புறம் 4th to 10th வரைக்கும் ஃபுட்பாலர் ஆகலான் இருந்தேன்.
0: ஓகே, சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆக போறீங்க. ஓகே, எங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் ஒரு பெஸ்ட் சாஃப்ட்வேர் இன்ஜினியரா மாறுறதுக்கு. ஓகே, உங்களுடைய நேட்டிவ் என்ன? இல்லை,
1: என் நேட்டிவ் ஈரோடு.
0: ஈரோடு. ஈரோட்ல இருந்து இங்க ஊட்டிக்கு வந்துட்டீங்களா?
1: ஸ்கூல்ஸ்க்காக இங்க வந்திருந்தேன், எஜுகேஷன்.
0: எஜுகேஷனுக்காக. ஓகே, இப்போ உங்களுக்கு ஈரோடு கிளைமேட் டிஃப்ரெண்டா இருக்கும், ஊட்டி கிளைமேட் டிஃப்ரெண்டா இருக்கும், உங்களுக்கு எந்த கிளைமேட் ரொம்ப பிடிக்கும்?
1: ஊட்டி தான்.
0: ஊட்டி தான் பிடிக்கும். காரணம்?
1: காரணம் குளிர்ச்சி, வெயில் இதமா இருக்கும், அவ்வளவுதான்.
0: அவ்வளவுதான். நிறைய பிளேசஸ் எல்லாம் இருக்குல்ல ஊட்டியில, போயிருக்கீங்களா? எல்லா இடமும் சுத்தி பார்த்திருக்கீங்க, ஃபேமிலியோட போயிருக்கீங்க. ஓகே, ரொம்ப பிடிச்ச இடம் ஊட்டியில அப்படின்னா எதை சொல்வீங்க நீங்க? ஒரு சைட் சீன்லாம் போயிருப்பீங்கல்ல, ஏதாவது பிளேசஸ் போயிருப்பீங்க, அதுல ரொம்ப பிடிச்ச இடம் அப்படின்னா எது?
1: முதுமலை டைகர் ரிசர்வ் அந்த.
0: ஓகே, அந்த பிளேஸ் ரொம்ப பிடிக்குமா? காரணம்?
1: காரணம் அனிமல்ஸ் நிறைய பார்க்க முடியும், அதனால.
0: அதனால ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு. எத்தனை டைம் போயிருக்கீங்க முதுமலை அந்த பிளேஸ்க்கு?
1: 3 to 4 times.
0: 4 times போயிருக்கீங்க, ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த பிளேஸ் உங்களுக்கு. ஓகே, உங்களுடைய ஹாபி அப்படின்னா என்ன சொல்லுவீங்க, என்ன எல்லாம் பண்ணுவீங்க ஃப்ரீ டைம் ஆக்டிவிட்டி?
1: ஃப்ரீ டைம் கிரிக்கெட் விளையாடுவோம், ஃபுட்பால் விளையாடுவோம், கொஞ்ச நேரம் ஃபோனும் பார்ப்போம், அப்புறம் டைம் கொஞ்சம் நிறைய இருந்துச்சுன்னா வெளியே போவோம் ஃப்ரெண்ட்ஸோட.
0: ஓகே, இப்போ இது லீவர் வந்துட்டு நிறைய உங்களுடைய டைம் ஃப்ரீ டைம் போகிறதுக்கு நீங்க வேற ஏதாவது கிளாஸஸ் ஏதாவது ஜாயின் பண்ணி போயிட்டு இருக்கீங்களா?
1: ஆமா, மார்னிங் காம்பேட் ஸ்போர்ட் அதாவது எம்எம்ஏ போயிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் மார்னிங் அந்த கிளாஸ் வந்து 10:00 வரைக்கும் போகும், அதுக்கப்புறம் கோடிங் கிளாஸ் போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம், இன்னும் ஜாயின் பண்ணல.
0: ஜாயின் பண்ணல, அதுக்குள்ள நீங்க காலேஜ் ஜாயின் பண்ணுற அந்த பிஸியில் இருந்துட்டீங்களா? ஓகே, இப்போ ரிசல்ட் வந்தால் ரெடியாக அப்படியே காலேஜ் போய் ஜாயின் பண்ணிடுவீங்க. எவ்வளோ மார்க் எடுப்பேன்னு எதிர்பார்க்குறீங்க இதில்?
1: அவுட் ஆஃப் 500 நான் 400+ எதிர்பார்த்துருக்கேன். கட் ஆஃப் 200க்கு 175
0: வச்சிருக்கீங்க, கண்டிப்பா வந்துடும் இல்லையா? ஓகே, இப்போ உங்களுக்கு வந்து எங்களுடைய வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கிறோம். நீங்க உங்களுடைய லைஃப் வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்கு ஊட்டி FM சார்பாக வாழ்த்துக்கள்.

0: ஹலோ, உங்க பேர் என்ன?
1: என் பேர் மிதுன்.
0: மித்துன். மித்துன் எந்த கிளாஸ் படிக்கிறீங்க?
1: நான் இப்போ 10th ஸ்டாண்டர்ட்.
0: 10th ஸ்டாண்டர்ட் போயிட்டீங்களா? எப்படி போகுது கிளாஸ் எல்லாம்?
1: கிளாஸ் நல்லா போகுது.
0: ஓகே, உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் என்ன மித்துன்?
1: எனக்கு பிடிச்ச சப்ஜெக்ட்
0: ஆ,
1: சயின்ஸ்.
0: சயின்ஸ். ஏன் சயின்ஸ் ரொம்ப பிடிக்கும் மித்துனுக்கு?
1: அது படிக்கிறது ஜாலியா இருக்கும்.
0: ஜாலியா இருக்கு. இப்ப சயின்ஸ்ல வந்து நிறைய டிவிஷன்ஸ் இருக்குல்ல, அதுல உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது எது?
1: பயாலஜி.
0: பயாலஜி. ஓகே, பயாலஜில ரீசெண்டா என்ன படிச்சீங்க?
1: பிளான்ட்ஸ்.
0: ம்,
1: அந்த மாதிரி டைப்ல.
0: ஓகே, பிளான்ட்ஸ் பத்தி படிச்சீங்களா? ஓகே, உங்க வீட்ல பிளான்ட்ஸ் எல்லாம் வளர்க்குறீங்களா?
1: பிளான்ட்ஸ் வளர்த்துறோம்.
0: உங்க வீட்ல எத்தனை பேர் இருக்கீங்க மித்தன்?
1: எங்க வீட்லயே 7 பேர்.
0: 7 பேர். அப்பா, ஜாயிண்ட் ஃபேமிலியா நீங்க? ஓகே, யாரெல்லாம் இருக்கீங்க ஃபேமிலியில?
1: அம்மா, அப்பா, சித்தி, சித்தப்பா, தாத்தா, சித்தி பசங்க 2 பேரு.
0: ஓகே, சூப்பர். ஜாலியா இருக்குல்ல ஜாயிண்ட் ஃபேமிலினா? ஓகே, உங்களுக்கு உங்க ஃபேமிலியிலயும் வச்சு ரொம்ப பிடிச்சவங்க அப்படின்னா யாரு சொல்வீங்க?
1: அம்மா.
0: அம்மா. அம்மா எதனால பிடிக்கும் மித்துனுக்கு?
1: கேட்டதெல்லாம் வாங்கி தந்துருவாங்க.
0: கேட்டது எல்லாமே வாங்கி தந்துருவாங்களா மித்துனுக்கு? என்ன கலர் உங்களோட ஃபேவரட் கலர்?
1: பிளாக்.
0: பிளாக். பிளாக் கலர் டிரஸ் தான் வாங்கினீங்களா ரீசெண்டா?
1: ரீசெண்டா ப்ளூ கலர்ல வாங்கினேன். எல்லா கலர்லயும் வாங்கிட்டேன்.
0: எல்லா கலர்லயும் வாங்கிட்டீங்க, அதனாலதான் அம்மா ரொம்ப ஃபேவரட். ஓகே மித்துன், மம்மி என்ன சமைக்கிறது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்?
1: பிரியாணி.
0: பிரியாணி. என்ன பிரியாணி சமைப்பாங்க? நல்லா.
1: சிக்கன் பிரியாணி.
0: சிக்கன் பிரியாணி. ஓகே மித்துன், ஸ்டடீஸ் போக என்னெல்லாம் பண்ணுவீங்க எக்ஸ்ட்ராவா?
1: கிரிக்கெட் கிளாஸ்.
0: ஓகே, உங்களுக்கு கிரிக்கெட்ல பேட்டிங் பிடிக்குமா பவுலிங் ரொம்ப பிடிக்குமா?
1: பேட்டிங்.
0: பேட்டிங். ஓகே, எத்தனை டைம் சிக்ஸர் அடிச்சிருக்கீங்க ரீசெண்டா?
1: 2 டைம்.
0: 2 டைம் சிக்ஸ் அடிச்சீங்க. அப்ப உங்களோட ஃபீலிங்ஸ் எப்படி இருந்தது?
1: சூப்பரா இருந்து.
0: சரி, இப்ப 10th படிக்கிற நீங்க எல்லாம் எவ்வளவு மார்க் ஸ்கோர் பண்ணணும்னு எய்ம் பண்ணிட்டு இருக்கீங்க மித்துன்? 450 மேல வாங்கிடணும். ஓகே சூப்பர். அதே மாதிரி நல்லா ஸ்டார்டிங்ல இருந்தே ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க, நல்லா டைம் டேபிள் போட்டு வந்து எல்லா சப்ஜெக்டுமே ஸ்டடி பண்ணுங்க. ஓகேவா? கண்டிப்பா வந்துட்டு 450 மேல வாங்கிடுவீங்க.
1: தேங்க்யூ.
0: ஓகே மித்துன், இப்ப உங்களுடைய ஆம்பிஷன் என்ன மித்துன்?
1: ஆம்பிஷன் வந்து கிரிக்கெட் பிளேயர் ஆகணும்.
0: அதனாலதான் கிரிக்கெட் கோச்சிங் போயிட்டு இருக்கீங்களா? ஓகே, கிரிக்கெட்ல யார் ரொம்ப நம்ம இந்தியன் டீம்ல வந்து உங்களுக்கு பிடிச்ச கிரிக்கெட் பிளேயர்?
1: சுப்மன் கில்.
0: ஓகே, அவர் ரீசெண்டா விளையாண்ட அந்த கிரிக்கெட் இதுல வந்து எவ்வளவு ஸ்கோர் எடுத்தாருன்னு தெரியுமா?
1: அவர் வந்து 54.
0: 54. யார் கூட விளையாடும் போது?
1: RCB கூட IPL விளையாடும் போது.
0: ஓகே சூப்பர். அப்ப அப்டேட்டடா தான் இருக்கீங்க கிரிக்கெட்ல. அப்ப ஒரு பெஸ்ட் கிரிக்கெட் பிளேயர் ஆகணும்னு மித்துன் வந்து ஆம்பிஷனா இருக்கிறீங்க. நல்லா விளையாடுங்க, ஒரு பெஸ்ட் கிரிக்கெட் பிளேயரா ஃபியூச்சர்ல வந்துட்டு நாங்க எதிர்பார்க்கறோம் உங்களை. மித்துனுக்கு பிடிச்ச ஹீரோ யாரு?
1: தனுஷ்.
0: தனுஷ். தனுஷோட என்ன பிலிம் பாத்தீங்க?
1: பொல்லாதவன்.
0: பொல்லாதவனா? ஓகே, உங்களோட ஃபேவரட் சாங் ஏதாவது இருக்கா மித்துனுக்கு?
1: இட்லி கடையில வருது.
0: இட்லி கடையில என்ன பாடல்?
1: என்ஜாமி தந்தானே.
0: என்ஜாமி தந்தானே, அந்த பாடல். ஓகே மித்துன், தேங்க்யூ. உங்களுக்கான சாங் வந்துட்டே இருக்கு. பபாய்.
1: ஓகே, தேங்க்யூ.

0: ஹலோவுக்கு பேர் என்ன?
1: என் பேரு கர்ணிகா.
0: கர்ணிக்கு என்ன பண்றீங்க?
1: நான் இப்ப படிச்சுக்கிட்டு இருக்கேன்.
0: என்ன கிளாஸ் படிக்கிறீங்க?
1: நான் கிளாஸ் 9 படிக்கிறேன்.
0: 9 படிக்கிறீங்க. ஓகே, 9th ஸ்டாண்டர்ட் எப்படி போயிட்டு இருக்கு உங்களுக்கு?
1: சூப்பரா, ஓகே வரை போயிட்டு இருக்கு.
0: ஓகேவா போயிட்டு இருக்கா? ஓகே, உங்களுக்கு ஃபேவரட் ஆன சப்ஜெக்ட் என்ன கர்ணிகா?
1: என்னோட ஃபேவரட் சப்ஜெக்ட் தமிழ்.
0: தமிழ்? தமிழ் ரொம்ப பிடிக்குமா?
1: ஆமா.
0: ஓகே, எப்பத்துல இருந்து உங்களுக்கு தமிழ் வந்து ஃபேவரட் சப்ஜெக்டா ஆச்சு?
1: என்னோட 3rd ஸ்டாண்டர்ட்ல இருந்து.
0: 3rd ஸ்டாண்டர்ட்ல இருந்து. ஓகே, நமக்கு ஒரு ஃபேவரட் சப்ஜெக்டா ஒரு சப்ஜெக்ட் பிடிக்கணும் அப்படின்னாக்கா நம்மளுக்கு அதுல ஒரு ரீசன் இருக்கும். எனக்கு செய்யுள் பிடிக்கும், இல்ல அதுல இருக்க கதை பிடிக்கும், அந்த மாதிரி இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி தமிழ்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது எது? கதை பகுதியா இல்ல செய்யுளா, அந்த மாதிரி?
1: எனக்கு இருக்கிறதுல பிடிச்சது கதை தான்.
0: கதை தான். ஓகே, நீங்க படிச்ச ஏதாவது கதை ஞாபகம் இருக்கா தமிழ்ல?
1: நேர்மைக்கு கிடைத்த பரிசு.
0: ஓகே, அதுல எதை பத்தி படிச்சீங்க? நேர்மையினாலே நம்ம உண்மையா இருக்கணும் அப்படின்ற மாதிரி இல்லையா? அதோட மாறல் என்னன்னு சொல்லுங்க பாக்கலாம்.
1: நேர்மையா இருக்கிற வரைக்கும் மத்தவங்க கிட்ட இருந்து நமக்கு நல்ல பரிசு, மத்தவங்களுக்கு ஒரு சந்தோஷம் கொடுக்கும். அது மாதிரி.
0: ஓகே, அந்த ஸ்டோரி உங்களுக்கு ரொம்ப இன்ஸ்பயரா இருந்ததா?
1: ஆமா.
0: ஓகே, இப்ப கர்ணிகா வந்துட்டு 9th ஸ்டாண்டர்ட் படிச்சிட்டு இருக்கீங்க, உங்களுடைய ஃப்ரீ டைம் ஆக்டிவிட்டி என்ன?
1: என்னோட ஃப்ரீ டைம் ஆக்டிவிட்டி குக்கிங், பிளேயிங், அந்த மாதிரி.
0: ஓகே, நல்லா சமைப்பீங்களா கர்ணிகா?
1: சமைப்பேன்.
0: என்ன சமைப்பீங்க? நல்லா சூப்பரா.
1: அது வந்து என்ன பொறுத்த வரைக்கும் இருக்கும், நான் என்ன சமைக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதுல பண்ணுவேன்.
0: அது வந்து சூப்பரா பண்ணுவீங்க எது சமைச்சாலுமே?
1: பண்ணுவேன்.
0: ஓகே, அப்படின்னா குக்கிங் எல்லாமே பண்ணுவீங்க?
1: பண்ணுவேன்.
0: ஓகே, நீங்க சமைச்சதுல உங்க வீட்டுல வந்து இது நல்லா இருக்கு அப்படின்னு ஏதாவது சொல்லிருக்காங்களா? ஏதாவது ஃபுட்டு?
1: சொல்லிருக்காங்க.
0: என்ன ஃபுட்டு சமைச்சீங்க?
1: பிரியாணி.
0: பிரியாணி. ஓகே, பிரியாணி வந்து ரொம்ப சூப்பரா வந்ததா?
1: சூப்பரா வந்தது.
0: என்ன பிரியாணி பண்ணீங்க?
1: சிக்கன் பிரியாணி.
0: சிக்கன் பிரியாணி பண்ணீங்களா? ஓகே ஓகே. உங்க வீட்டுல எத்தனை பேர் கண்ணிக்கா?
1: என்னோட சேர்த்து மொத்தம் 6 பேர்.
0: 6 பேர். யாரெல்லாம் இருக்கீங்க வீட்டுல?
1: அம்மா, அப்பா, நானு, அஸ்வந்த், அக்கா 2 பேர்.
0: அக்கா 2 பேர். அப்ப உங்க கூட பிறந்தவங்க 3 பேர் மொத்தமா?
1: ஆமா, என்னோட சேர்த்து 4 பேர்.
0: 4 பேர். சூப்பர், ஜாலியா இருக்குல்ல 4 பேர் இருக்கும் போது? அதாவது 2 அக்கா 1 தம்பியா?
1: ஒரு அண்ணன்.
0: அண்ணன். அப்ப நீங்க தான் லாஸ்ட்?
1: ஆமா.
0: ஓகே, எல்லா நீங்க கடைக்குட்டியா இருக்கனால எல்லாரும் உங்களை எப்படி கேர் எடுத்துப்பாங்க, இல்ல வந்து ரொம்ப சண்டை போடுவாங்களா உங்க கூட?
1: அக்கா எல்லாம் சண்டை போடுவாங்க, அப்பா அம்மா கேர் பண்ணுவாங்க.
0: அப்பா அம்மா கேர் பண்ணுவாங்க. அண்ணா எப்படி பாத்துப்பாங்க கர்த்திகாவ?
1: அண்ணா எப்பவுமே அடிக்கடி சண்டை போட்டுதான் இருப்பாங்க.
0: நீங்களும் அண்ணா கூட ரொம்ப சண்டை போடுவீங்களா? அண்ணா மேல பாசமா இருப்பீங்களா?
1: அடிக்கடி சண்டை போடுவோம், அடிக்கடி நார்மலா இருப்போம்.
0: நார்மலா இருப்பீங்க. ஓகே, உங்க வீட்லயே பிடிச்ச ஒரு இருக்கிறவங்களே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க யாரு?
1: எங்க அக்கா தான்.
0: அக்கா தான் ரொம்ப பிடிக்கும். எந்த அக்கா?
1: ஆமா, அக்கா பிடிக்கும்.
0: ஃபர்ஸ்ட் அக்கா?
1: ஆமா.
0: என்ன பண்றாங்க ஃபர்ஸ்ட் அக்கா?
1: அவங்க காலேஜ் செகண்ட் இயர் போறாங்க.
0: ஓகே, இன்னொரு அக்கா என்ன பண்றாங்க?
1: இன்னொரு அக்கா 12th படிக்கிறாங்க.
0: 12th படிக்கிறாங்க. நீங்க 9th படிக்கிறீங்க?
1: ஆமா.
0: அண்ணா என்ன பண்றாங்க?
1: 11th படிக்கிறாங்க.
0: 11th படிக்கிறாங்க. ஓகே, கர்ணிகா வந்து பிலிம் எல்லாம் பாப்பீங்களா?
1: அடிக்கடி பாப்பேன்.
0: அடிக்கடி பாப்பீங்க. அப்ப நிறைய விஷயங்கள் கேட்கலாம் கர்ணிகா கிட்ட.
1: கேட்கலாம்.
0: ஓகே, உங்களோட ஃபேவரட் ஹீரோ யாரு?
1: விஜய்.
0: விஜய். ஃபேவரட் காமெடி ஆக்டர் யாரு?
1: வடிவேல்.
0: வடிவேலு. வடிவேலோட என்ன காமெடி வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? எந்த பிலிம்ல இருந்து ரொம்ப பிடிக்கும்?
1: எல்லா பிலிமுமே நல்லதா பண்ணுவாரு.
0: எல்லா பிலிமும் சூப்பரா இருக்கு. ஏதாவது ஒரு காமெடி எனக்கு ரொம்ப ஃபேவரட் அப்படி, அதை பார்த்து பார்த்து நான் சிரிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்ற ஏதாவது காமெடி இருக்கு ஞாபகம் இருக்கா?
1: ஃப்ரெண்ட்ஸ் மூவில வர காமெடி.
0: ஓகே, அதுல என்ன காமெடிக்கு ரொம்ப சிரிச்சிருக்கீங்க கர்ணிகா?
1: அந்த வடிவேல் சொல்ல டைலாக், தொடடா கீழே தொடடான்னு சொல்லுவது.
0: தொடடா கீழே தொடடா அப்படின்னு வராதா?
1: ஆமா.
0: ஓகே, அது சொல்லி காமிங்க பாக்கலாம் கர்ணிகா.
1: எல்லாரும் வராது.
0: வராது, பட் ஆனா பார்த்தா என்ஜாய் பண்ணுவீங்க செம்மையா?
1: அது என்ஜாய் பண்ணுவேன்.
0: ஓகே ஓகே ஓகே. உங்களோட ஃபேவரட் ஹீரோயின் யாரு?
1: என்னோட ஃபேவரட் ஹீரோயின் சமந்தா.
0: சமந்தா. ஓகே, சமந்தா நடிச்ச எந்த பிலிம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்?
1: தமிழ் மூவில தெரி பிடிக்கும், மலையாள மூவில வந்து ஆ பிடிக்கும்.
0: ஓகே, மலையாள மூவியும் பாப்பீங்களா?
1: அடிக்கடி.
0: ஓகே, உங்களுடைய மதர் டங் என்னப்போ?
1: தெலுங்கு.
0: தெலுங்கு. அப்ப மலையாளம் புரியும் நல்லா?
1: கொஞ்சம் புரியும்.
0: கொஞ்சம் புரியும், அதனால படம் பாப்பீங்க. ஓகே சூப்பர். அப்ப எல்லா லாங்குவேஜும் நம்ம வந்து கத்துக்கலாம் இல்லையா? ஓகே, தெலுங்குக்கும் தமிழுக்கும் என்ன டிஃபரெண்ட் இருக்கு? நிறைய வந்து நீங்க தமிழ் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி விரும்பி படிக்கிறீங்க, பட் மதர் டங் தெலுங்கு. வீட்டுல என்ன லாங்குவேஜ் பேசுவீங்க?
1: ரெண்டுமே பேசுவேன்.
0: ரெண்டுமே பேசுவீங்க. ஓகே, தெலுங்குக்கும் தமிழுக்கும் ஒரே மாதிரி வர ஏதாவது வார்த்தைகள் உங்களுக்கு தெரியுமா?
1: ஒரே மாதிரி வருது, அம்மா, ஆமா, அந்த மாதிரி.
0: ஓகே, இப்ப வந்து நமஸ்காரம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதே தமிழ்ல நம்ம வணக்கம் சொல்றோம். அந்த மாதிரி ஏதாவது ஒரு வார்த்தை வந்து கொஞ்சம் கிட்டத்தட்ட சிமிலியராவே இருக்கும் அப்படின்ற வார்த்தை என்னது இருக்கு? ஏதாவது இருக்கா?
1: இங்க வா இந்திரா அப்படிம்பாங்க.
0: இங்கே வான்றது தமிழு, இதுல தெலுங்குல எப்படி சொல்லுவாங்க?
1: இந்திரா.
0: இந்திரா.
1: ஆமா.
0: ஓ ஓகே சூப்பர். அப்ப உங்களுக்கு நீங்க தெலுங்கு மூவியும் நிறைய பாப்பீங்க இல்லையா?
1: பாப்பேன்.
0: ஓகே, இப்ப உங்களுடைய ஆம்பிஷன் என்ன கர்ணிகா?
1: ஒரு டாக்டர்.
0: டாக்டர் ஆகணும்னு. ஒரே ஒரு டாக்டரா?
1: இல்ல நிறைய இருக்கு.
0: நிறைய இருக்கு. என்ன ஸ்பெஷலா என்ன டாக்டர் ஆகணும்னு உங்களுக்கு ஆசை?
1: பீடியாட்ரிஷியன்.
0: பீடியாட்ரிஷியன், குழந்தைகள் மருத்துவரா ஆகணும்னு ஆசை?
1: ஆமா.
0: ஓகே, அதுக்கு என்ன ரீசன் இருக்கு கர்ணிகா? திடீர்னு நம்ம வந்து நிறைய துறைகள் இருக்கும்போது நான் வந்து பீடியாட்ரிஷியன் ஆகணும்னு செலக்ட் பண்ணிருக்கீங்க இல்லையா, என்ன ரீசன்?
1: ஏன்னா யூஸ்வலி வந்து குழந்தைங்க அதிகமா பாதிக்கப்படுவாங்க, பிறக்கிறப்ப கொஞ்சம் பிரச்சனை இருக்கும் அதுக்காக.
0: ஓகே, அந்த குழந்தைங்களெல்லாம் நம்ம வந்து நோய் நொடி இல்லாம நம்ம வந்து பாக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆசை உங்களுக்கு?
1: ஆமா.
0: ஓகே ஓகே, வீட்டுல உங்களுடைய ஆம்பிஷன் சொல்லிருக்கீங்களா?
1: சொல்லிருக்கேன்.
0: என்ன சொல்லுவாங்க அம்மா அப்பா?
1: நல்ல இதுதான், இதுவே இந்த துறைக்கே போ, நல்லா இருக்கு அப்படிம்பாங்க
0: அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க?
1: ஆமா.
0: ஓகே, சூப்பர் கண்ணிக்கா. நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க, நல்லா ஸ்டடி பண்ணுங்க, ஓகேவா? ஒரு குட் பீடியாட்ரிஷியனா மாறிடுங்க. ஃபியூச்சர்ல ஒரு பெஸ்ட் டாக்டர் அப்படின்ற ஒரு பட்டம் வந்து கிடைக்கணும் இல்லையா?
1: ஆமா.
0: ஓகே, உங்களுடைய ஃப்ரீ டைம் ஆக்டிவிட்டிஸ் என்னென்ன இருக்கு?
1: ஃப்ரீ டைம் ஆக்டிவிட்டிஸ்னா டிராயிங், வேற பாட்டு கேக்குறது அந்த மாதிரி.
0: அந்த மாதிரி கிராஃப்ட் ஒர்க்ஸ் ஏதாவது பண்ணுவீங்களா?
1: நிறைய பண்ணுவேன்.
0: நிறைய பண்ணுவீங்க. என்ன கிராஃப்ட் ஒர்க் ரீசெண்டா பண்ணி வச்சிருக்கீங்க?
1: இப்ப வந்து ரீசெண்டா வந்து ரோஸ் பண்ணிருக்கேன், பேப்பர் ரோஸ். அப்புறம் பென் ஸ்டாண்ட்.
0: ஓகே.
1: ஃப்ளவர் வேஸ் அந்த மாதிரி நிறைய, ஒரு குட்டி கபட் மாதிரி.
0: ஓகே, சூப்பர்.
1: அந்த மாதிரி வச்சிருக்கேன்.
0: ஓகே, அப்ப உங்களுக்கு கிராஃப்ட் ஆக்டிவிட்டி ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இல்லையா?
1: ஆமா.
0: ஓகே, சூப்பர் கர்ணிகா. உங்களுடைய ஃபேவரட் சாங் ஏதாவது இருக்கா?
1: என்னோட ஃபேவரட் சாங் வந்து ஆடுகளம் ஃபிலிம்ல இருந்து ஒத்த சொல்லால பிடிக்கும்.
0: ஓகே, உங்களுக்காக அந்த சாங் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணலாம். பாய்.

செய்தி சுருக்கம் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். பிரான்ஸ் நாட்டின் நேவியான் நகரில் நடைபெறும் G7 உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்கிறார். ஜனநாயகத்தில் மக்களின் பங்களிப்பு மிகவும் முக்கியமானது என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு ஸ்லோவாக்கியா நாட்டின் உயரிய விருது வழங்கப்பட்டுள்ளதற்கு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வாழ்த்து தெரிவித்துள்ளார். தரையில் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு நீண்ட தூரம் சென்று இலக்கை தாக்கவல்ல ஏவுகணை வெற்றிகரமாக சோதித்து பார்க்கப்பட்டதற்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பாராட்டு தெரிவித்துள்ளார். உலகில் படைப்பாற்றல் மற்றும் பொழுதுபோக்கு துறையில் இந்தியா வளர்ச்சியடைந்து வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். குடிமை பணிக்கான முதல்நிலை தேர்வு முடிவுகளை மத்திய குடிமை பணியாளர் தேர்வாணையம் வெளியிட்டுள்ளது. தமிழகத்தில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்காக பயிற்சி முகாமை முதலமைச்சர் திரு விஜய் இன்று தொடங்கி வைத்தார். மாணவர்களின் எதிர்காலத்தை உருவாக்குவதில் ஆசிரியர்கள் முக்கிய பங்காற்றுவதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். கும்படி பூண்டியில் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு உயிரிழந்த சிறுமியின் குடும்பத்தினரிடம் 8 லட்சம் ரூபாய் நிவாரண நிதியை மாநில அமைச்சர் திரு குமார் வழங்கினார். பெண்கள் மற்றும் குழந்தைகள் மீதான பாலியல் வன்கொடுமைகளை தடுக்க மாநில அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு மு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் தொழில் பயிற்சி நிலையங்களில் நடப்பாண்டு நேரடி சேர்க்கைக்கான கால அவகாசம் இம்மாதம் 30ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்தில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் வரும் 19ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 80 ரூபாய் குறைந்து 1,12,480 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. நெல்லை மாவட்டம் மணிமுத்தாறு அருவியில் நீர்வரத்து சீரானதை அடுத்து சுற்றுலாப் பயணிகள்

0: வைப்பதற்கு வனத்துறை அனுமதி வழங்கியுள்ளது. நியூசிலாந்தில் நடைபெற்ற நேஷன்ஸ் கோப்பை ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மகா ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்கியது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஈரான் நியூசிலாந்து அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் 2-2 என்ற கோல் கணக்கில் டிராவில் முடிவடைந்தது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நேரம் 11:02.
2: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி FM 101.8.

0: நேற்றைய தினம் கேட்கப்பட்ட கேள்வி,
1: திருச்சி மாவட்டம் லால்குடிக்கு அருகிலுள்ள தின்னகுளம் கிராமத்தில் எந்த மன்னரின் காலத்தை சேர்ந்த கல்வெட்டு சமீபத்தில் கண்டெடுக்கப்பட்டது? சரியான பதில் விக்ரம சோழன். இன்றைய கேள்வி, 23வது உலக கோப்பை கால்பந்து போட்டி நடத்தும் நாடுகள் எவை? கேள்வி மீண்டும் ஒரு முறை, 23வது உலக கோப்பை கால்பந்து போட்டி நடத்தும் நாடுகள் எவை?
2: இக்கேள்விக்கான சரியான பதில் நாளைய நிகழ்ச்சியில் கூறப்படும். அதற்கு முன்னதாக பதில் தெரிந்த நேயர்கள் வாட்ஸ்அப்பில் பதிலளிக்கலாம். வாட்ஸ்அப் எண் 8300191018. சரியான பதில் அளித்த நேயர்கள் பெயர்கள் வரும் வெள்ளிக்கிழமை இதே நிகழ்ச்சியில் வாசிக்கப்படும். 1000 கேள்வி கணைகளோடு அரச தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கும் அனைவருக்கும் இந்நிகழ்ச்சி பயனுள்ளதாக இருக்கும்.
3: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் சரியாக 11:04. நீங்கள் கேட்டவை இன்றைய நிகழ்ச்சியின் தலைப்பு, மனதார சிரித்த ஒரு தருணம். நீங்கள் அழைக்க வேண்டிய எண்கள் 9948490 9944490 இந்த எண்களோடு 101.8 அப்படின்ற எண்ணையும் இணைத்து நீங்கள் கால் பண்ணலாம். நம்ம நிகழ்ச்சியை துவக்கி வைக்கிறதுக்காக முதல்ல ஒரு பாடல் வரப்போகுது சாமி படத்திற்காக. இணைந்திருக்கிறது ஊட்டி எஃப்எம் 101.8. இங்கே எல்லாமே சமஹிட்டு.

0: கேட்டவை நிகழ்ச்சிக்கு நீங்கள் அழைக்க வேண்டிய எண்கள் 9342903 4249 இந்த எண்களோட 101.8 அப்படின்ற எண்களை நினைச்சுக்கலாம். 0423 இந்த எண்ணோட 2966781 இந்த எண்களையும் இணைச்சு நீங்க எங்களுக்கு கால் பண்ணலாம். இன்றைய நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில சூப்பரான ஒரு டாபிக் வச்சிருக்கோம், மனதார விரித்த ஒரு தருணம் அப்படின்னு சொல்லி. இந்த டாபிக் கேட்டு நேரோட்டில் லைன் பண்ணிருக்காரு, யாருன்னு பார்க்க.
1: ஹலோ,
0: ஹலோ, வணக்கம்.
1: ஹலோ கவிதா மேம், ஊட்டில இருந்து ராஜ்குமார்.
0: சொல்லுங்க ராஜ்குமார், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேங்க.
0: சொல்லுங்க, மனதார சிரித்த தருணம்.
1: நான் வந்து மனதார சிரித்த தருணம், நான் வந்து குடும்பத்தோட அம்மா அப்பா, அதே மாதிரி அத்தை மாமா, அத்தை மகள், இந்த மாதிரி அண்ணன் தம்பி, இந்த மாதிரி எல்லாம் சேர்ந்து சுற்றுலா தலத்துக்கு போனது.
0: எந்த இடத்துக்கு?
1: அது குற்றாலம். அந்த மாதிரி இடத்துக்கு போய் அந்த நீர்வீழ்ச்சியில போய் நம்ம குளிச்சது, அது வந்து ஒரு சந்தோஷம். அதுலதான் அந்த இதுல இருந்து ரொம்ப அந்த மகிழ்ச்சியா நான் பிரிச்ச தருணம். அந்த மாதிரி அனுபவம், அது பல இடங்கள்ல போய் நம்ம பிடிச்ச உணவு சாப்பிட்டது, எல்லாமே ஒரு மகிழ்விக்கிற ஒரு சம்பவங்க. அதே போல எனக்கு மனதை பிடிச்சவங்கள்ட்ட பேசும்போது இந்த மாதிரி நான் பிரிச்சுக்கிட்டதான் பேசுவாங்க எல்லாம்.
0: ஓகேங்க, அதாவது நம்ம எந்த விஷயம் பண்ணாலும் இந்த தண்ணியில விளையாடும் போது இருக்கிற ஒரு சந்தோஷம் வந்துட்டு மற்ற விஷயங்கள்ல வந்து குறைவு அப்படின்னு சொல்லலாம். தண்ணியில விளையாடும் போது அது எங்கிருந்து தான் அவ்வளவு சந்தோஷம் வரும்னு தெரியாது, டோட்டலாவே ஃபுல்லாவே சிரிச்சுட்டே இருப்போம் பாத்திருக்கீங்களா?
1: ஆமாங்க. அதே போலங்க, இப்ப வந்து நான் வந்து ஒரு சோகமா இருந்தேன் வச்சுக்க, என்ன சிரிக்க வைக்கிறாங்க, என்ன மனம் விரும்புறவங்க ஒருத்தர் இருப்பாங்க, நான் ஃபீல் பண்ணனா வச்சுக்கோங்க, பேசி எப்படி சிரிக்க வச்சு என்ன வந்து மகிழ்ச்சி ஆக்கிறாங்க.
0: பரவாயில்ல, நீங்க லக்கி பர்சன் பாத்தீங்களா, சிரிச்சிட்டீங்க.
1: அதே தாங்க, இந்த பாடல் வந்து என்ன மகிழ்ச்சி ஆக்குங்க, எனக்கு மனசுக்கு பிடிச்ச ஒரு பொருளுக்கு பிடிச்ச ஒரு சாங். இது
0: என்ன பாட்டுங்க சொல்லுங்க, கொடுத்துடலாம்.
1: அழகர் ராஜா படத்துல இருந்துங்க, யாருக்கும் சொல்லாமல் நெஞ்சுக்குள்ளிடம் பிடிக்கும்.
0: ஆஹா, சூப்பருங்க. கண்டிப்பா உங்களுக்கான அந்த பாடல் வந்துட்டே இருக்கு. நிகழ்ச்சியில தொடர்பு கொண்டு பேசினதுக்காக ரொம்ப நன்றி ராஜ்குமார்.
1: நன்றி
0: நன்றி நன்றி.

0: 11 மணி 17 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில அடுத்ததா பேச போறது யாருன்னு பாக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: யார் பேசுறீங்க?
1: ஈரோடு மாவட்டம் கவுந்தபாளி புதுந்த பாட்டப்பன் பேசுறேம்மா.
0: எப்படி இருக்கீங்க பாட்டப்பன்?
1: நல்லா இருக்குமா, அருமையா இருக்குமா.
0: சரி சொல்லுங்க, நீங்க வந்து மனதார சிரித்த தருணம்.
1: ஆமா, போன வருஷம் ஊட்டி வந்தோம்மா. ஹலோ.
0: ஆ சொல்லுங்க, கேக்குது.
1: ஆமா, ஊட்டி போன வருஷம், இந்த வருஷம் கொடைக்கானல் போமாம்மா.
0: சரி.
1: எங்க மருமக, ரெண்டு பொண்ணுங்க, ரெண்டு வேத்தியோட போய் எல்லாம் சுத்தி பார்த்துட்டு வந்தோம்மா.
0: நல்லா இருக்கும். சரி, நான் கேட்டது மனதார சிரித்த தருணம்னு கேட்டேன்.
1: கண்டிப்பா.
0: ஓகே, ரொம்ப நன்றி அக்கா. உங்களுக்கு என்ன பாடல் கொடுக்கலாம் இந்த நிகழ்ச்சியில?
1: ஆமா, அது உன்னால் முடியும் தம்பி படத்தில் இருந்து உன்னால் முடியும் தம்பி தம்பி என்ற பாடல், விழிப்புணர்வு பாடல் அனைத்து நேயர்களுக்காகவும்.
0: கண்டிப்பா உங்களுக்காகவும் நேயர்கள் எல்லாருக்காகவும் அந்த பாடல் வந்துட்டே இருக்கு. ஸ்டே டியூன்ட். இது ஊட்டி எஃப்எம் 101.8. இங்க எல்லாமே செமஹிட்டு. நேயர்களே, நீங்களும் இந்த நிகழ்ச்சிக்கு கால் பண்ணி மனதார எப்ப சிரிச்சிங்க அப்படின்ற விஷயத்தை எங்க கூட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 9342 9090 9342 9090 8300 0019 இந்த எண்களோட 101.8 அப்படின்ற நம்பரை ஆட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம 0423 இந்த இணைப்பெண்ணை சேர்த்து 2966781 இந்த எண்ணையும் சேர்த்து கால் பண்ணுங்க. இது ஊட்டி எஃப்எம் 101.8 எல்லாமே சமஹிட்டு. மனதார சிரித்த ஒரு தருணம்.

0: 11:24 ஆயிடுச்சுங்க. நம்ம ஊட்டி எஃப்எம் 101.8 கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சியில கால் பண்றதுக்காக அடுத்த நேர் லைன்ல காத்திருக்காங்க, யாரும் தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க?
1: வணக்கம் வணக்கம், கும்பகோணத்துல மனோகரன் பேசுறேன்.
0: மனோகரன், மனோகரன், உங்க விருப்ப பாடல் சொல்லுங்க. மனோகரன் லைன்ல இருக்கீங்க, பேசுங்க. ஹலோ, அவருடைய இணைப்புல ஏதோ ப்ராப்ளம் நினைக்கிறேன். அடுத்த நேயர் கூட லைன்ல இருக்காங்க. ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: நான் தருமபுரி ராஜாபேட்டில இருந்து வாசிக்கல சார் விஜயன் பேசுறேன்.
0: விஜயன் சொல்லுங்க, என்ன பாடல் உங்களுக்கு வேணும் இன்னைக்கு?
2: எனக்கு இது கொடுங்க மேடம், இன்னைக்கு ஜெயம் படம்.
0: ஜெயமா?
2: திருவிழா வந்தோம்.
0: ஓகே, கொடுத்துடலாம், கொடுத்துடலாம். அதாவது மனதார சிரித்த தருணம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நாங்க கேட்டுட்டு இருக்கோம், தலைப்பின் கீழ் பேசிட்டு இருக்காங்க நேயர்கள். நீங்க வந்து மனதார சிரித்த தருணம் எது உங்களுக்கு சொல்லுங்க பாக்கலாம்.
2: அதான் அந்த உரி அடிக்கிறானுங்களா, பொங்கல் டைம்ல வழக்கு மார்க்கள் ஏறி உரி அடிப்பாங்க, அந்த இது பரிசு குடுக்கறதுக்கு. அப்புறம் கண்ணை கட்டிட்டு அந்த பானையில கட்டி உடைக்கிறது, இதெல்லாம் வந்து மனதார சிரிச்சுக்கிறது. அவங்க பண்ற காமெடி பயங்கரமா இருக்கும். நான் மட்டும் எல்லாமே போட்டுக்கிறவங்க
0: அத்தனை பேருமே சிரிப்பாங்க இல்லையா?
2: ஆமா, அது வந்து மறக்க முடியாத விஷயம். ஒவ்வொரு வருஷமா அது நிகழ்ச்சி கண் கூட நாங்க பாக்குறோம்.
0: ஓ சரி சரி, ஓ அதுக்காக தான் இந்த பாட்டை வேற கேட்டிருக்கீங்க.
2: ஆமா மேடம்.
0: ஓகேங்க, சூப்பர் சூப்பர், நன்றிங்க கால் பண்ணதுக்காக.
2: நன்றி
0: நன்றி. நேர்களை நீங்களும் கால் பண்ணலாம். 9342909 9344909 8300019 இந்த எண்களோட 101.8 அப்படின்ற நம்பரை ஆட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் 04233 இந்த இணைப்பெண்ணை சேர்த்து 2966781 இந்த எண்களையும் இணைச்சு நீங்கள் கால் பண்ணிகிட்டே இருங்க. மனதார சிரித்த தருணம் அப்படின்ற தலைப்பின் கீழே நம்ம பேசிகிட்டு இருக்கோம்.

钱呢，夫人。

0: 11:30 நாம கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சி. அடுத்த நேயர் லைன்ல காத்திருக்காங்க. வணக்கம்.
1: வணக்கம். கும்பகோணம்.
0: பேர் சொல்லுங்க.
1: மனோகரன் பேசுறேன்.
0: மனோகரன் சொல்லுங்க, உங்களுடைய விருப்ப பாடல் சொல்லிடுங்க முதல்ல.
1: எனக்கு வந்து பாடும் பறவைகள் படத்துல இருந்து நிலாலோ நிஜமோ ஒரு பாட்டு இருக்குல்ல.
0: என்ன பாட்டுங்க?
1: நிலா உயிரே அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குல்ல.
0: சரி, கொடுக்கலாம் ஏதோ ஒரு பாடல். சரி சொல்லுங்க. நீங்க மனதார சிரித்த தருணம் இது.
1: மனதார சிரித்த தருணம் வந்து எங்க வீட்டுல உள்ள குழந்தைங்க வந்து இந்த சுத்திதனம் பண்றாங்க பாருங்க. சில சமயத்துல அந்த அவங்க சொல்றதே நம்மளுக்கு புரியாது. நம்ம சொல்றத புரியாம பார்த்தா அவங்க வந்து அவங்க அம்மா வந்து சொல்றாங்க, இதான் சொல்றேன் அப்படின்னு தெரியலையா அப்படின்னு கேட்பாங்க. அப்பதான் நான் வந்து அதை நினைச்சு நினைச்சு சிரிப்பேன். ராத்திரியில உட்காந்து கூட அவங்க சொல்றது சொல்லி நம்ம வந்து நம்ம ஒண்ணு சொல்லுவேன், இதுவா அதுவா, நீ இப்படி சொல்றியா, நீ அப்படி சொல்றியா அப்படின்னு இது பண்ணுவாங்க. அதனால வந்து அவங்க அவங்க சொல்லி மறுபடியும் வந்து இன்னொருத்தங்க சொல்லி விளக்குறப்பதான் நம்மளுக்கு அந்த சிரிப்பே நம்மளுக்கு உண்டாகும். அந்த மாதிரி எங்க பேச்சு இருந்தாதான் செஞ்சு செஞ்சு சில நேரத்துல சின்ன குழந்தையா சொல்லும் போது அது வந்து நம்ம ரசிக்கிற மாதிரி இருக்கு. மேடம், எனக்கு பாடும் பறவைகள் படத்துல இருந்து ஒரு பாட்டு கொடுங்க.
0: என்ன பாட்டு சொல்லிருக்கேன்?
1: பாடும்
0: பறவைகள் படத்துல இருந்து ஒரு பாடல். சரி, கண்டிப்பா கொடுத்துடலாங்க. கால் பண்ணி பேசினதுக்காக ரொம்ப நன்றிங்க. நேரில் நீங்களும் இந்த நிகழ்ச்சியில தொடர்ந்து கால் பண்ணிட்டே இருங்க. மனதார சிரித்த தருணம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே இருக்கும். நம்ம என்னதான் வந்து சோகமா இருந்தாலும், என்னதான் வந்து நம்ம சின்சியரா வேலையை செஞ்சுட்டு இருந்தாலும், ஒரு சில தருணங்கள் வந்து நம்மளை சிரிக்க வைக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதுவும் இவங்க நிறைய நேயர்கள் வந்து பேசினாங்க. குழந்தைங்க கூட இருக்கும்போது வந்து கண்டிப்பா வந்து அவங்க பண்ற வேலைகள், அவங்க பண்ற சுட்டித்தனம், அவங்க பேசுற வார்த்தைகள் எல்லாமே வந்து

நம்மளை வந்து சிரிக்க வைக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் சொன்னாங்க, நம்ம சுற்றுலா போகும்போது நிறைய தண்ணியிலலாம் விளையாண்டுருப்போம், அந்த தருணங்கள் வந்து நம்மளை கண்டிப்பாக சிரிக்க வைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து 100க்கு 100 உண்மைதான். நம்ம எந்த இடத்துக்கு போய் என்னதான் வந்து இயற்கை காட்சிகளை ரசித்தாலும், எத்தனையோ இடத்துல நம்ம போய் கலைகளை ரசித்தாலும், இந்த தண்ணியில் விளையாடுற அனுபவம் அப்படின்றது வந்துட்டு கண்டிப்பாக வந்து வாய் வலிக்க சிரிக்கிற ஒரு அனுபவமாக தான் அது இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நேரம் 11:33 ஆயிடுச்சுங்க, தொடர்ந்து நம்ம பேசலாம்.

0: அடுத்த நேயர் இணைப்புல இருக்காங்க, யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: பல்லடத்துல இருந்து பரீதா.
0: பரீதா, அப்பா ஒரு பெண் குரலை கேக்குறதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. பரீதா சொல்லுங்க. பரீதா உங்களுக்கு விருப்ப பாடல் சொல்லுங்க. பரீதா ஃபர்ஸ்ட்
1: விருப்ப பாடல் ஏணிப்படிகள் படத்துக்கு மாப்பிள்ளை.
0: ஓஹோ ஓஹோ, சரி. பாடல் கேக்குறதுக்காக லைனுக்கு வந்தீங்களா, தலைப்பின் கீழ் பேசுறதுக்காக லைனுக்கு வந்தீங்களா? தலைப்புல பேசுறதுக்கு தான் வந்தீங்களா? சரி, நீங்க வந்து மனதார சிரித்த தருணம் எது சொல்லுங்க.
1: மனதார சிரித்த தருணம் வந்து எந்த பேச்சி தான் 2.5 வயசு ஆச்சு. நிறைய காமெடி பண்ணி என்ன ரொம்ப சிரிச்சு வச்சுட்டே இருப்பா. எல்லா குடும்பத்துல எல்லாருமே சிரிச்சிருவாங்க, அந்த அளவுக்கு பேசுவாங்க.
0: சரி, ஒரு காமெடி சொல்லுங்க. உங்க பேத்தி பண்ண விஷயம் ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க பாக்கலாம், நாங்களும் சிரிக்கிறோம்.
1: அவங்க அம்மா எங்க வண்டியில ஏறினா வண்டியில ஏறும்போது சைடா இருக்க மாதிரி காமிச்சா. அப்புறம் அவங்க அப்பாவையும் ஏதோ ஒண்ணு சொல்லுச்சுன்னா திருப்பி சொல்லுவா, இந்த மாதிரி அப்பா பேச்சு அப்படின்னு சொல்லுவா.
0: அதாவது அதெல்லாம் கண் முன்னாடி நம்ம பார்த்தாதான் சிரிப்பு வரும் இல்லையா? இந்த பாட்டா? பழைய பாட்டு பிடிக்குமா?
1: ஆமா மேடம், போட்டதுக்கு அவளே பாடிக்கிட்டே இருப்பாளு
0: பாருங்களே.
1: ஆனா இப்ப தூங்கிட்டு இருக்கா.
0: சரி சரி, அவளுக்காக டெடிகேட் பண்ணிடலாம் அந்த
1: பாட்டை.
0: என்னங்க?
1: ஹைரீனா.
0: ஹைரீனா, ஓகே சூப்பருங்க. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ.

0: கேத்தபடி ஆடத்தான் நான் பிறந்த. ஜதி சொல்ல நீ பிறந்த சந்தேகமா, நானும் சுதி கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன் சந்தோஷமா.
1: புல்லாலே மஞ்சம் போட்டு

0: ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: கோவை மாவட்டம் சின்னாம்சிலிருந்து செல்வராஜ் மஞ்சளா பேசுறேன் மேடம். நல்லா இருக்கீங்களா மேடம்?
0: நல்லா இருக்கங்க. நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நாங்க நல்லா இருக்கிறோம் மேடம்.
0: என்ன பாடல் வேணும் சொல்லுங்க.
1: எனக்கு வந்து வேண்டாம், ஊர் விட்டு ஊர் வந்திருந்து ஏதோ ஒரு பாட்டு போடுங்க மேடம்.
0: ஓகே, கண்டிப்பா கொடுத்துடலாம். மனம் விட்டு சிரிச்ச தரணும் சொல்லுங்க.
1: மனம் விட்டு சிரித்த தருணம் பாத்தீங்கன்னா இந்த அதாவது சிரிப்பும் மேடம்,
0: நண்பர்கள் கூட சேர்ந்தா அது எங்க இருந்துதான் சிரிப்பு வருமோ தெரியாது.
1: என்ன
0: பேசுறோம் தெரியாது, எதுக்கு சிரிக்கிறோம் தெரியாது.
1: அதாவது என்ன பேசுறோம், எதுக்கு பேசுறோம், எப்படி பேசுறோங்கிறத தெரியாது. எப்படியோ பேசிட்டு அப்புறம் அவங்க எங்க கலைப்பாங்க, அப்புறம் நாங்க அவங்க கலைக்கிற, இப்படிதான் போயிட்டே இருக்கு மேடம்.
0: அதுல ஏதாவது ஒரு சம்பவத்தை நினைவு வச்சிருக்கீங்களா?
1: திடீர்னு
0: நண்பர்கள் கூட சேர்ந்து சிரிச்ச தருணங்கள் வந்து மறக்க முடியாது.
1: அவங்க கூட சேர்ந்து சிரிக்கிறது மறக்கவே முடியாது.
0: ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்காக. நன்றி நன்றி.

0: மனதார சிரித்த தருணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான டாபிக்ல நேயர்கள் எல்லாருமே பேசிட்டு இருந்தாங்க. அதுல நிறைய பேர் பேசின விஷயங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மழலையோட செலவிட்ட தருணம் தான். அந்த மழலைகளோட செலவிட்ட, மழலையின் மொழிக்கு வந்துட்டு வேற மொழியே ஈடு சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே பேசினாங்க. நம்ம கூட பேசுறதுக்காக இன்னொரு நேயர் கூட லைன்ல காத்துட்டு இருக்காங்க, யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் அன்பரசமே.
0: வணக்கம்.
1: கோவை திருவாணிச்சாரல் நரசிபுரம் என்கே கந்தசாமி.
0: கந்தசாமி, சொல்லுங்க. கந்தசாமி,
1: சொல்லுங்க மேடம்,
0: என்ன பாடல் வேணும் கந்தசாமி உங்களுக்கு?
1: எனக்கு ராஜா ராணி படத்துல திருப்பு சீர்தூக்கி பார்ப்பது என்று பாத்துங்க.
0: ஐயோ, அவ்வளவு பழசுக்கு போயிட்டீங்களா?
1: அதாவது ஒரு 30 வருடத்துக்கு முன்னாடி எங்க ஊர்ல வைதை ஃபால்ஸ் ஒண்ணு இருக்குங்க, அதை 900 மூர்த்தி கட்டின்னு சொல்லுவோம். நீர்ல அப்படியே சரிச்சு விளையாடலாம். அங்கதான் வந்து வைதை காற்று தாழ் படம் எடுத்தாங்க.
0: ஓகே.
1: சுந்தரராஜ் எங்க ஊர் பக்கம்ங்க டைரக்டர். அவர் எல்லாம் அங்க வந்து படப்பிடிப்புக்கு வந்த போது நாங்க எல்லாம் அவங்க இழுத்து தண்ணீர்ல உருக்கி விளையாடுறதெல்லாம் பட்டு தமாசங்க. அன்னைக்கு திருப்பே ஒண்ணு நினைப்பு வருதுங்க. அப்புறம் அந்த நடிகை ரொம்ப பயப்பட்டாங்க, தேர்வு நாங்க எல்லாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணி குளித்தவருக்கு தள்ளி விட்டோம். உருண்டு போய் அந்த அம்மா வேற வர நடந்துட்டு வந்தது. அப்புறம் மறுபடியும் அவங்களுக்கெல்லாம் ஆறுதல் சொல்லி நல்லா ட்ரைனிங் விட்டு, அப்புறம் அந்த பாட்டு போடுங்க அந்த நடி பேர் இல்லை, அது சறுக்கிட்டு தண்ணியில விளையாடு வைதை காத்திருந்தால் படம் பார்த்தா தெரியும்.
0: ஓகேங்க, சரி. இனிமேல் அந்த வைதை காத்திருந்தால் படம் பார்க்கும்போது உங்களோட ஞாபகமும் சேர்ந்து வரும் அப்படின்னு நினைக்கிறேன்.
1: கண்டிப்பா, கண்டிப்பா.
0: ஓகேங்க, ரொம்ப நன்றிங்க கால் பண்ணதுக்கு.
1: அதுல சுந்தரராஜ் டைரக்டர் சொல்லுவாரு,
0: ஆமா
1: 4-8 போகலாம் நரசிபுரம்.
0: ஓகே, நன்றிங்க.
1: ஓகே, தேங்க் யூ மேம்.
0: சுந்தரராஜன் அப்படின்னு சொல்லும்போது அப்படிதான், அதாவது இவர் சொன்ன டைலாக் மாதிரி தான், அவர் பேசுறது பேசுற மாதிரியே இருக்கும், ஆனால் அதில் உள்ளார பார்த்தீங்க அப்படின்னாக்கா அவ்வளோ ஒரு காமெடி இருக்கும். அந்த மாதிரி ஒரு நறுக்குன்னு காமெடி பண்ணிடுவார், அந்த மாதிரி இருக்கும். ஓகே, 11:54 ஆயிடுச்சுங்க. இது வரைக்கும் நேயர்கள் எல்லாருமே வந்து அழகாக பேசுனீங்க. தொடர்ந்து வரும் நாட்கள்லையும் உங்களுடைய அழகான தகவல்களை வந்து எங்களுக்கு கூட பகிர்ந்துக்கோங்க. இது வரைக்கும் இந்த நிகழ்ச்சியில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டதுக்கு நன்றி. இது வரைக்கும் இந்த நிகழ்ச்சி உங்களுக்காக பிரசன்ட் பண்ண நான் உங்கள் அன்பு தோழி கவிதா.

0: ஆகாஷ்வாணி உதகமண நிலம் வானொலி நிலையம் ஒட்டிய FM 91.8 நிலையத்தில் நேரம் 12 மணி. நேர்களை இன்றைய முதல் நிலையத்தில் ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்புகள் நிகழ்ச்சி நிரல் கேட்கலாம். இந்த அறிவிப்பினை தொடர்ந்து 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். பிற்பகல் 12:10 சிநேகிதியே நலவாழ்வின் நம்பிக்கை குரல் மகளிர் பங்கேற்கும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி. 12:40 தமிழில் செய்திகள். 12:50 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொடர்ந்து மெல்லிசை. 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 1:10 வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள். 1:45 மாநில செய்திகள். 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 2:15 நீலமலை நேரம் இருளர் பாடல்கள். 2:30 மருத்துவ மலர் நிகழ்ச்சியில் வெண்தோல் நோய் குறித்து தகவல்களை தருகிறார் பொதுநல மருத்துவர் டாக்டர் சாருகேசி அவர்கள். 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். பிற்பகல் 3:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல். 3:02 ஹலோ ஊட்டி ஒரு சொல் திரை இசை இடம்பெறும் சொல் தமிழ் நேயர்கள் கடித தொகுப்பு இடம்பெறும். மாலை 4:00 எதிரும் புதிரும் விதவிதமான தலைப்புகளில் வினாடி வினா நிகழ்ச்சி சரியா தவறா. 5:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல். 5:02 பொன்மாலை பொழுது இதில் வாடா மலர் நினைவில் நின்ற பாடல்களின் தொகுப்பு இடம்பெறும். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 6:10 விளக்கேற்றும் வேலை திரையில் பக்தி பாடல்கள். 6:30 மாநில செய்திகள். 6:40 பெட்டத கமலு படுகுமொழி பாடல்கள். 7:00 திரைகாணம். 7:10 நீலகிரி மாவட்ட செய்திகள் எழுதியவர் சரவணன். 7:15 தமிழ் செய்திகள். 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்பு. 7:30 தோட்டமும் தொழிலும் ஏலக்காய் சாகுபடி குறித்து விவசாயி எம் பாலகிருஷ்ணன் அவர்களுடன் நேர்முகம். கிராமிய பாடல் தகவல் களஞ்சியம் ஆகியன இடம்பெறும். 8:00 செய்தி அறிக்கை. 8:05 நினைத்தாலே இனிக்கும் தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் அலி நேர்விருப்பம். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 9:15 செய்தி சுடர். 9:30 அறிவியல் நேரம் நிகழ்ச்சியில் பெண்களும் செயற்கை நுண்ணறிவும் செயற்கை நுண்ணறிவு துறையில் பெண்களுக்கான வாய்ப்பு குறித்து கணினித்துறை உதவி பேராசிரியர் முனைவர் இ கங்காதேவி அவர்களுடனான நேர்முகத்தின் 2 பகுதி இடம்பெறும். 10:00 காற்றோடு கலந்திடவா திரைப்பட பாடல்கள். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். நேர்கள் இதுவரை கேட்டது இன்றைய எமது நிலையத்தில் ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்புகள் நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள்.
1: உங்கள் OTFM 101.8
2: புதிரான கேள்விகள்
1: எதிரான கருத்துக்கள்
2: சிந்திக்க வைக்கும் தலைப்புகள்
1: சுவாரஸ்யமான விவாதங்கள்
2: விதவிதமான தலைப்புகளில் வித்தியாசத்தை தேடும் நிகழ்ச்சி
1: உங்களை கவரும் ஒவ்வொரு நிமிடமும்
2: திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4:00 எதிரும்
1: புதிரும்
2: கேட்க தவறாதீர்கள்.

0: உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்ச நேரம் பேச, சின்ன சின்ன சந்தோஷங்களையும் கவலைகளையும் சாதனைகளையும் ஷேர் பண்ணிக்க. ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்சா நல்லா இருக்குமேனு ஃபீல் பண்றீங்களா?
1: இதோ உங்களுக்காக தான் ஓடி எஃப்எம் 101.8 ஒவ்வொரு நாளும் நண்பகல் 12:10 to 12:40 வரை ஸ்நேகிதியே.
0: நெருங்கிய தோழி போல உங்களுடைய மனசை புரிஞ்சுக்க வருது. கேட்க தவறாதீர்கள்.

நினைவூட்டுகிறோம் நேயர்களே, இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு மருத்துவ மலர் நிகழ்ச்சியில் வெண்தோல் நோய் குறித்து தகவல்களை வழங்குகிறார் பொதுநல மருத்துவர் டாக்டர் சாருகேசி அவர்கள். நேர்களை இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.

0: This is Akashvani, the news read by Valsa Williams. Prime Minister Narendra Modi will arrive in Avignon, France today on a two-day visit to participate in the G7 summit on the third leg of his two-nation visit. Upon arrival, French President Emmanuel Macron will formally welcome the Prime Minister. Mr. Modi will then participate in a working session of the summit on the theme Forging New Partnerships and Rebuilding International Solidarity, along with leaders of G7 countries, partner countries, and representatives of the World Bank and the African Development Bank. On the sidelines of the meeting, the Prime Minister is also scheduled to hold bilateral meetings with Prime Minister of Canada Mark Carney, Prime Minister of the United Kingdom Keir Starmer, and UAE President Sheikh Mohammed bin Zayed Al Nahyan. Later, he will attend a gala dinner hosted by French President Emmanuel Macron. Lok Sabha Speaker Om Birla has emphasized the importance of greater public participation in democracy. Interacting with participants of the Vikasit Bharat Youth Parliament 2026 in New Delhi, Mr. Birla said that despite being the world's largest population with diverse cultures and varied geographical conditions, the country has emerged as the world's largest democracy after independence with increasing public participation. He said democracy has remained an integral part of the country's work culture and thought process. The Lok Sabha speaker said active and inclusive participation in democracy is essential for shaping the nation's future and achieving the goal of a developed India. Ahead of the re-examination of the National Entrance Cum Eligibility Test NEET UG 2026, which is scheduled for the 21st of June, the government has restricted online messaging and social media app Telegram till the 22nd of this month. The National Testing Agency NTA has welcomed the Ministry of Electronics and Information Technology's directions for restricting Telegram access in India for a defined and limited period. In a statement, NTA said the restriction will cover the day of the NEET UG 2026 re-examination and its immediate aftermath. The agency added that the platform has also been directed to disable the message editing feature for already posted messages until the 30th of this month. India has cautioned that efforts to reform the United Nations Security Council could fail if the expansion is limited to only non-permanent category of membership. India's permanent representative to the UN Ambassador Harish Parvathaneni made these remarks while addressing the Intergovernmental Negotiations meeting on Security Council reforms. Mr. Parvathaneni said UNSC reform would be grossly inadequate, bordering on failure, if expansion is limited only to the non-permanent category, as it would fundamentally not change the decision-making power structure of the permanent five members.
1: Reflecting expansion of the category of two-year term non-permanent category as a convergence portrays only a part of the picture. Groups and member states add qualifiers and attach other interlinked parameters as they endorse expansion in the non-permanent category. UNSC reform would be grossly inadequate, bordering on failure, if expansion is limited only to the non-permanent category, as it would fundamentally not change the decision-making power structure of the P5. Groups and member states have waited this long for real and meaningful reforms.
0: A liquefied natural gas LNG carrier Disha has safely transited through the Strait of Hormuz. The LNG carrier carrying 62,370 metric tons of LNG is one of the first commercial vessels to transit the strait since the announcement of a preliminary ceasefire deal between the United States and Iran. In women's hockey, India has stormed into the semi-finals of the FIH Hockey Nations Cup in Auckland, New Zealand. India defeated Japan 2-1 in their second Pool A match. Captain and player of the match, Salima Tete and Larum Siame, netted the goals for India. In the FIFA World Cup 2026, Cape Verde displayed an extraordinary performance to secure a goalless draw with global heavyweights Spain. Benchmark domestic equity indices were trading moderately up in the forenoon session today. The Sensex rose 318 points to 76,582, while the Nifty added 66 points to 23,920 when reports last came in. And with that, we end this news bulletin.
2: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் 12:10. நேரலை நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி ஸ்நேகிதியே நலவாழ்வின் நம்பிக்கை குரல். மகளிர் பங்கேற்கும் தொலைபேசி நிகழ்ச்சிங்க. நேர்களை நீங்களும் இந்நிகழ்ச்சியில் தொடர்பு கொண்டு உங்களுடைய டிப்ஸ்களை எங்களிடம் தெரிவிக்கலாம். மகளிர் மற்றும் பங்கேற்கும் பிரத்யேக நிகழ்ச்சி. நேரில் இங்கே கால் பண்ண வேண்டிய நம்பர் 9344901018 என்ற நம்பருக்கும், 9342901018 என்ற நம்பருக்கும், 8300191018 என்ற நம்பருக்கும் கால் பண்ணலாம். நேர்களை நாள் ஃபுல்லாக எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் இந்த நேரம் உங்களுக்காக தான். இந்த ஆஃப் அன் ஹவர் உங்களுடைய தோழியாக உங்களுடைய ஸ்நேகிதியாக நினச்சி எங்களை கால் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன டிப்ஸ் தெரியுமோ அந்த டிப்ஸ் எல்லாம் எங்களிடம் சொல்லலாம். வீட்டு அலங்காரமாக இருக்கலாம், சமையலோட ரகசியங்களாக இருக்கலாம், சேமிப்பு அல்லது சிக்கனமாக எப்படி வாழ்க்கையை ரன் பண்ணுறதுன்னு டிப்ஸாக இருக்கலாம், ஆரோக்கியத்தை பற்றிய டிப்ஸாகவும் இருக்கலாம், தினசரி வாழ்க்கையோட பிரச்சனைகளுக்கு ஈஸி சொல்யூஷன் ஏதாவது இருக்கா, கண்டிப்பாக கால் பண்ணுங்கள் இந்த ஸ்நேகிதியின் நிகழ்ச்சிக்கு. இந்த நிகழ்ச்சியில் முக்கியம் என்ன அப்படின்னா, நீங்கள் தான் இந்த ஷோவோட ஹீரோயின் அப்படின்னே சொல்லலாம். ஸோ கால் பண்ணுங்கள் 9344901018 இந்த நம்பருக்கும், 9342901018 இந்த நம்பருக்கும், 8300191018 இந்த நம்பருக்கும் கால் பண்ணி உங்களோட டிப்ஸை எங்களிடம் சொல்லலாம். ஸோ நாள் ஃபுல்லாக ரொம்பவே பிஸியாக வேலை செஞ்சிட்ருக்கவங்க மகளிருங்க, ஸோ அவங்களுக்கான சின்ன டிப்ஸ் என்ன அப்படின்னா, நாள் ஃபுல்லாக வேலை செய்கிறவங்களுக்கு எனர்ஜி வேணும் இல்லையா? ஸோ தினமும் காலையில் எழுந்தவுடன் ஒரு கிளாஸ் வெந்நீர் குடிங்க, அது பாடி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நாளுக்கு குறைஞ்சது 220 நிமிஷமாகவும் நடக்கிறது நம்மளுக்கு ஒரு சூப்பர் டிப்ஸ் அப்படின்னே சொல்லலாம். ஸோ நம்மளுடைய ஹெல்த்தை நல்லா வச்சுக்கிட்டால் தான் நம்மளுடைய சுற்றுச்சூழல் நம்மளுடைய குடும்பத்தையும் நம்ம சூப்பராக வச்சுக்க முடியும். இரும்புச்சத்து அதாவது அயன் கண்டென்ட் இருக்க நிறைய உணவுகளை சாப்பிடுங்க. எக்ஸாம்பிளுக்கு கீரை, பேரிச்சம்பழம், பருப்பு வகைகள், இதெல்லாம் வந்து அயன் கண்டென்ட் நிறையா இருக்குது. பெண்களுக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி 2-3 லிட்டர் தண்ணீர் கொடுக்க முயற்சி செய்யுங்க. எப்படினாலும் 2-3 லிட்டர் தண்ணீர் கொஞ்சம் நேரத்துக்கு நீங்கள் கழித்து குடிக்கலாம். சிறிது நேரம் நீங்கள் தூங்குனீங்கன்னா மன அழுத்தத்தை குறைச்சிக்கலாம். குறைந்தது 7-8 மணி நேரம் நைட்டில் தூக்கம் அவசியம். வழக்கமான உடற்பயிற்சி உடலையும் சரி மனதையும் சரி ஆரோக்கியமாக வைத்திருக்கோங்க. ஸோ நம்மை நாமே கவனித்து கொண்டால்தான் நம்ம சுற்றி உள்ளவர்களையும் மகிழ்ச்சியாக கவனிக்க முடியும். ஸோ ஆரோக்கியமான பெண்மையே ஆரோக்கியமான குடும்பத்தின் அடித்தளமுங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நிறையா டிப்ஸ் தெரியும், சமையல் டிப்ஸ் தெரியும், வீட்டு அலங்காரங்கள் டிப்ஸ் தெரியும், என்னனாலும் நீங்கள் எங்களுக்கு கால் பண்ணி சொல்லலாம். நிகழ்ச்சியின் ஒரு பாடலை கேட்டு மீண்டும் எல்லாம் ஸ்டேடியம் இது ஓட்டி எஃப்எம் 101.8 எல்லாமே சமைத்து

0: பேக் டு த ஷோ ஸ்நேகிதியே நேர்களே. இன்றைக்கி ஸ்நேகிதியே நிகழ்ச்சியில் நலவாழ்வின் நம்பிக்கை குரலாக நிறைய பேர் மெசேஜ் பண்ணிகிட்ருக்கீங்க நேர்களே. இன்றைக்கி நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாகவும் எங்களுக்கு உங்களுடைய டிப்ஸை சொல்லலாம். வாட்ஸ்அப் செய்ய வேண்டிய நம்பர் 8300191018 இந்த நம்பருக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச டிப்ஸ் எல்லாம் எங்களுக்கு வாட்ஸ்அப் செய்யலாம். அந்த வகையில் இன்றைக்கி முதல் நேராக காயத்ரி அவங்க ஊட்டியிலேருந்து மெசேஜ் பண்ணியிருக்காங்க. அவங்க சமையலறை குறித்த குறிப்புகளை சொல்லியிருக்காங்க. அவங்களோட மெசேஜை பார்க்கலாம். வணக்கம் தோழிகளே, சமையலறையில் நம் நேரத்தையும் உழைப்பையும் மிச்சப்படுத்த ஒரு சின்ன சமையல் குறிப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க என்னென்ன குறிப்பை சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, வெங்காயம் வதங்கும் போது ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்தால் சீக்கிரம் வதங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக வெங்காயம் வதங்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும், அதில் சிறிது உப்பு சேர்த்தால் சீக்கிரம் வதங்கும் அப்படின்ற டிப்ஸை சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் சாதம் உதிரியாக வர ஒரு சிறு துளி எண்ணெய் சேர்த்து வேக வைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக சாதம் வந்து கொஞ்சம் தண்ணி அதிகமாயிட்டாலும் வந்து நம்மளுக்கு ஒன்றா ஒன்றா சேர்ந்துடும். அது உதிரி உதிரியாக நல்லா வர்றதுக்கு சிறிது எண்ணெய், அதாவது நம்ம சமையல் எண்ணெயே சிறிது துளி ஊற்றுனாக்கா அது வந்து சாதம் உதிரியாக வரும் அப்படின்ற டிப்ஸு கூட சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா கீரைகளை கழுவிய பிறகு தான் நறுக்க வேண்டும், சத்துக்கள் வீணாகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம், கண்டிப்பாக கீரையை வந்து நம்ம வெட்டிட்டு அதுக்கப்புறம் கழுவினா அதில் இருக்க சத்துக்கள் போயிடும், அதாவது கீரையை கழுவிய பிறகு தான் நம்ம நறுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா தேங்காய் சட்னி நீண்ட நேரம் நிறம் மாறாமல் இருக்க சிறிது இஞ்சி சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக தேங்காய் சட்னியை நம்ம வைக்கும்போது கொஞ்சம் நேரம் வெள்ளையாக இருக்கும், அதுக்கப்புறமா கொஞ்சம் கலர் டல்லாயிடும். ஸோ அதற்காக இஞ்சி சேர்த்து நம்ம அரைச்சோம் அப்படின்னா நீண்ட நேரம் கலர் மாறாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உருளைக்கிழங்கை வேக வைக்கும் போது ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்தால் சுவை அதிகரிக்கும் அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க. ஓ, சூப்பரான டிப்ஸை சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக சின்ன சின்ன சமையல் குறிப்பு தாங்க, ஆனால் பெரிய பெரிய உதவிகளை தரும். உங்களிடமும் ஏதாவது பயனுள்ள டிப்ஸ் இருந்தால் நீங்களும் வாட்ஸ்அப் பண்ணலாம், கால் பண்ணலாம். 8300191018 நம்பர்களை நீங்கள் கால் பண்ணலாம். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் காதலர் தினம் திரைப்படத்திலிருந்து ஒரு சூப்பரான பாடலை கேட்டு மீண்டும் இணையலாம். ஸ்டே டியூன் இது ஓடி எஃப்எம் 101.8 எல்லாமே சமஹிட்டு.
1: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.

பார்க்கலாம். வணக்கம் தோழிகளே. காசு சம்பாதிப்பது முக்கியம், அதைவிட புத்திசாலித்தனமாக சேமிப்பது இன்னும் முக்கியம். இன்று ஒரு சிறிய சேமிப்பு குறிப்பை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக காசு சம்பாதிப்பது முக்கியம், அதைவிட புத்திசாலித்தனமாக சேமிப்பது முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்றைய ஒரு சின்ன சேமிப்பு குறிப்பு அப்படின்னு பார்க்கும்போது, தினமும் 20-50 ரூபாய் என்றாலும் தனியாக சேமித்து வையுங்கள். சிறிய தொகை கூட காலப்போக்கில் பெரிய சேமிப்பாக மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொருள் வாங்குவதற்கு முன்பு இது தேவையா இல்லை ஆசையா அப்படின்னு ஒரு முறை யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக நம்ம எல்லா பொருளையும் வாங்காமல் அது தேவைக்கு ஏற்ப வாங்கணும் அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க. அது ஆசைக்காக வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாதாந்திர செலவுகளை ஒரு நோட்டு போட்டு புத்தகத்திலோ அல்லது மொபைலிலோ பதிவு செய்யுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மின்சாரம், தண்ணீர் போன்றவற்றை வீணாக்காமல் பயன்படுத்தினால் மாத செலவு குறையும். ஆஃபர் பார்த்து தேவையில்லாத பொருட்களை வாங்குவதை தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சூப்பரான டிப்ஸை தான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். சொல்லியிருக்காங்க, மாதாந்திர செலவை நோட்டு போட்டு சேமிங்க. போன மாதத்துக்கும் இந்த மாதத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், எதில் வந்து ஜாஸ்தி ஆகுது எதில் வந்து கம்மியாகுது அப்படின்னு சொல்லி சேமித்து வைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சூப்பரான டிப்ஸை கூட சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இதை எல்லா ஸ்நேகிதிகளும் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக காசு அப்படின்றது நல்லாவே சேமித்து வைக்கலாம் அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக நேர்களை, சேமிப்பு என்பது பெரிய தொகையிலிருந்து ஆரம்பிக்கணும்னு அவசியம் கிடையாது. சின்ன சேமிப்பு, அதாவது 1 ரூபாய் கூட நாளைய நிம்மதிக்கு ஒரு அடித்தளமாக இருக்கும். உங்களுடைய சேமிப்போட ரகசியம் என்ன அப்படின்னு கூட எங்களிடம் சொல்லலாம். வாட்ஸ்அப் மூலமாகவும் சொல்லலாம், கால் பண்ணியும் எங்களிடம் நீங்கள் சொல்லலாம் நேர்களே. அடுத்ததாக ரோஜா திரைப்படத்திலிருந்து ஒரு சூப்பரான பாடலை கேட்டு மீண்டும் இணையலாம். ஸ்டேடியோன் இது ஓட்டி FM 101.8 எல்லாமே சமஹிட்டு.

பேக் டு த ஷோ ஸ்நேகிதியே நேர்களே, நல வாழ்வின் நம்பிக்கை குரல் ஸ்நேகிதியே நேர்களே. நிகழ்ச்சியின் நிறைவு நேயராக ரேவதி அப்படின்றவங்க ஊட்டிலேருந்து மெசேஜ் பண்ணியிருக்காங்க. அவங்க அழகு குறிப்பை சொல்லியிருக்காங்க நேர்களே. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். வணக்கம் தோழிகளே, அழகு என்பது வெளிப்புற தோற்றத்தில் மட்டுமில்லை, ஆரோக்கியமான சருமம் மற்றும் நல்ல பழக்க வழக்கங்களிலும் இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க கொடுத்த டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தா, தினமும் போதுமான அளவு தண்ணீர் குடியுங்கள், சருமம் இயற்கையான புளிவுடன் இருக்கும் சொல்லியிருக்காங்க. முகத்தை ஒரு நாளைக்கு 2-3 முறை மட்டும் மென்மையாக கழுவணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெளியே செல்லும்போது சன்ஸ்கிரீன் பயன்படுத்த வேண்டும். போதுமான தூக்கம் கிடைத்தால் முகம் புத்துணர்ச்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாரத்திற்கு ஒரு முறை தயிர் மற்றும் தேன் கலந்து முகத்தில் தடவி 10 நிமிடங்கள் கழித்து கழுவுனா முகம் நல்லா பளபளன்னு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓ, சூப்பரான டிப்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இரவு தூங்குவதற்கு முன் உங்க என்னென்ன நீங்க மேக்கப் போட்டிருக்கீங்களோ அதை முழுமையாக எடுத்துருங்க, அது சருமம் ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சூப்பரான டிப்ஸை கொடுத்த ரேவதிக்கு ஓடிஎஃப்எம் சார்பாக வாழ்த்துக்கள். கண்டிப்பான ஏற்களை, உண்மையான அழகு என்பது விலை உயர்ந்த கிரீம்ஸ் எல்லாம் இல்லைங்க, நல்ல ஆரோக்கியத்திலும் தன்னம்பிக்கையிலும் இருக்கு. உங்களுக்கு ஃபேவரட்டான பியூட்டி டிப் என்ன அப்படின்றத நீங்க வாட்ஸ்அப் மூலமா சொல்லலாம், இல்லை கால் பண்ணியும் சொல்லலாம். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் பிரியமானவிலே திரைப்படத்திலிருந்து ஒரு பாடலை கேட்கலாம். ஸ்டேடியூன் ஓடிஎஃப்எம் 101.8 எல்லாமே சமஹிட்டு.

நேர்களே, இன்னைக்கு ஸ்நேகிதே நிகழ்ச்சியில நம்மோடு இணைந்து உங்களுடைய கருத்துக்களையும் அனுபவங்களையும் பகிர்ந்து கொண்ட அனைத்து ஸ்நேகிதிகளுக்கும் மனமார்ந்த நன்றிகள். ஆரோக்கியம், அழகு, சமையல், சேமிப்பு அப்படின்னு அன்றாட வாழ்க்கைக்கு பயனுள்ள பல தகவல்களை இன்னைக்கு எங்களிடம் ஷேர் பண்ணீங்க. இந்த குறிப்புகள் கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புறோம். உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் அன்போடும் அக்கறையோடும் கவனித்துக் கொள்ளுங்க. ஹெல்த்தியா இருங்க, சந்தோஷமா இருங்க. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் புதிய தகவல்களுடன் உங்களை சந்திக்கிறோம். நட்போடு இணைவும், பயனுள்ள தகவல்களை பகிர்வோம். மீண்டும் சந்திப்போம் இன்னொரு ஸ்நேகிதே நிகழ்ச்சியில். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்தி அறிக்கை.

0: आकाशवाणी। செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரான்ஸ் நாட்டின் ஏவியான் நகரில் நடைபெறும் G7 உச்சி மாநாட்டில் இன்று உரையாற்றுகிறார். ஜனநாயகத்தில் மக்களின் பங்களிப்பு மிகவும் முக்கியமானது என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். நாட்டின் கட்டமைப்பு வசதிகள் முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு மேம்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். கென்யாவில் மனித உரிமை மீறல் காரணமாக பாதிக்கப்பட்ட 2000 பேருக்கு நிவாரணம் வழங்கப்படும் என்று அந்நாட்டு அதிபர் வில்லியம் ரூட்டோ அறிவித்துள்ளார். நேஷன்ஸ் கோப்பை ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரான்ஸ் நாட்டின் ஈவியான் நகரில் நடைபெறும் G7 உச்சி மாநாட்டில் இன்று உரையாற்றுகிறார். G7 உச்சி மாநாட்டின் ஒரு பகுதியாக உலக நாடுகளுக்கு இடையே ஒருங்கிணைப்பு ஏற்படுத்துவது குறித்த கருத்தரங்கில் அவர் பேசவுள்ளார். G7 உறுப்பு நாடுகளின் தலைவர்கள், உலக வங்கி மற்றும் ஆப்பிரிக்க வளர்ச்சி வங்கி அலுவலர்கள் உள்ளிட்டோர் இதில் பங்கேற்கின்றனர். இக்கூட்டத்தினிடையே திரு நரேந்திர மோடி கனடா பிரதமர் மார்க் கார்னி, பிரிட்டன் பிரதமர் கி ஸ்டாமர், ஐக்கிய அரபு எமிரேட் அதிபர் ஷேக் முகமது உள்ளிட்ட தலைவர்களுடன் ஆலோசனை மேற்கொள்ளவுள்ளார். பின்னர் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரானுடன் இருநாட்டு உறவுகள் குறித்து அவர் ஆலோசனை நடத்தவுள்ளார். ஜனநாயகத்தில் மக்களின் பங்களிப்பு மிகவும் முக்கியமானது என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். புதுதில்லியில் வளர்ச்சியடைந்த இந்தியா இளையோர் நாடாளுமன்ற நிகழ்ச்சியில் கலந்துரையாடிய அவர், உலகிலேயே மிக அதிக மக்கள் தொகை கொண்ட நாடான இந்தியா மிகப்பெரிய ஜனநாயக நாடாக உருவெடுத்துள்ளதாக தெரிவித்தார். சுதந்திரத்திற்கு பிறகு மக்களின் பங்களிப்புடன் ஜனநாயகம் மேலும் வலுவடைந்துள்ளதாக அவர் கூறினார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கும் நாட்டின் எதிர்காலத்தை வலுப்படுத்துவதற்கும் ஜனநாயகத்தில் மக்களின் பங்களிப்பு இன்றியமையாதது என்று திரு ஓம் பிர்லா தெரிவித்தார். நாட்டின் கட்டமைப்பு வசதிகள் கடந்த 12 ஆண்டுகளில் முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு மேம்பட்டுள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசின் திட்டங்கள் மூலம் நெடுஞ்சாலை, சரக்கு வழித்தடங்கள், ரயில்வே உள்ளிட்ட கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். சென்னாப்பாலம் கட்டப்பட்டதன் மூலம் நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கட்டமைப்பு வசதிகள் விரிவுபடுத்தியுள்ளதாக டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். டீசல் மற்றும் விமான எரிபொருள் ஏற்றுமதிக்கான சிறப்பு கூடுதல் கலால் வரியை மத்திய அரசு உயர்த்தியுள்ளது. டீசலுக்கான ஏற்றுமதி வரி லிட்டருக்கு 14 ரூபாயும் விமான எரிபொருளுக்கான வரி லிட்டருக்கு 12.05 ரூபாயாகவும் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் உள்நாட்டு பயன்பாட்டிற்கான பெட்ரோல் டீசல் விலையில் எந்த மாற்றமும் இல்லை. மேற்காசிய பிரச்சினையை தொடர்ந்து சர்வதேச அளவில் நிலவும் கச்சா எண்ணெயின் பற்றாக்குறை காரணமாக கடந்த மார்ச் 27ஆம் தேதியிலிருந்து பெட்ரோலிய பொருட்கள் ஏற்றுமதிக்கு மத்திய அரசு கூடுதல் வரியை விதித்துள்ளது. அமெரிக்காவின் சிகாகோ நகரில் உள்ள இந்திய துணை தூதரக வளாகத்தில் சுவாமி விவேகானந்தரின் உருவச்சிலையை அமெரிக்காவிற்கான இந்திய தூதர் திரு வினய் மோகன் குவாத்ரா திறந்து வைத்தார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், சுவாமி விவேகானந்தரின் சேவை மற்றும் நல்லிணக்கம் தொடர்பான போதனைகள் இன்றைய காலகட்டத்திற்கும் பொருந்துவதாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். 1893ஆம் ஆண்டில் சிகாகோவில் நடைபெற்ற உலக சமய மாநாட்டில் சுவாமி விவேகானந்தர் ஆற்றிய உரை வரலாற்று சிறப்புமிக்கது என்றும் திரு வினய்மோகன் குவாத்ரா கூறியுள்ளார். ஆந்திர தலைநகர் அமராவதியில் சிங்கப்பூர் தேசிய பல்கலைக்கழகத்தின் கிளையை தொடங்க மாநில அமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு அழைப்பு விடுத்துள்ளார். சிங்கப்பூர் தேசிய பல்கலைக்கழக தலைவர் பேராசிரியர் டான் எங்குடன் ஆலோசனை மேற்கொண்ட அவர், ஆராய்ச்சி, உயர்கல்வி உள்ளிட்டவற்றில் ஒத்துழைப்பிற்கான வாய்ப்புகள் குறித்து விவாதித்தார். ஆந்திராவில் உயர்கல்வியை மேம்படுத்த சிங்கப்பூர் தேசிய பல்கலைக்கழகம் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் திரு சந்திரபாபு நாயுடு கேட்டுக் கொண்டார். குஜராத்தில் அம்மாநில காவல்துறையினர் மேற்கொண்ட நடவடிக்கையில் குழந்தை தொழிலாளர்கள் 84 பேர் மீட்கப்பட்டுள்ளனர். இது தொடர்பாக 26 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். குழந்தை தொழிலாளர் தடுப்பு நடவடிக்கையின் ஒரு பகுதியாக சூரத் உள்ளிட்ட நகரங்களில் மேற்கொண்ட சோதனைகளின்போது இந்த குழந்தைகள் மீட்கப்பட்டுள்ளதாக மாநில காவல்துறை தலைவர் திரு ஜி எஸ் மாலிக் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக ஜவுளி ஆலைகள், உணவகங்கள், அரிசி ஆலைகள், சிறு குறு தொழில் நிறுவனங்களில் சோதனை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு அமைப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நீட் மறுதேர்வு நிறைவடையும் வரை டெலிகிராம் செயலுக்கு தடை விதித்து மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் மறுதேர்வு இம்மாதம் 21ஆம் தேதி நடைபெற இருக்கும் நிலையில் இந்த செயலியில் ஆன்லைன் வாயிலாக தகவல்களை அனுப்பவும் வரும் 22ஆம் தேதி வரை தடை விதிக்கப்பட்டுள்ளது. மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகத்தின் இந்த முடிவை வரவேற்றுள்ள தேசிய தேர்வு முகமை இந்த டெலிகிராம் செயலியில் ஏற்கனவே பதிவேற்றம் செய்யப்பட்ட தகவல்களில் திருத்தங்களை செய்வதற்கான வசதியை தற்காலிகமாக முடக்கி வைக்கப்பட்டிருப்பதையும் சுட்டிக்காட்டியுள்ளது. முறைகேடுகளை தடுப்பதற்காக மேற்கொள்ளப்பட்டுள்ள இந்த நடவடிக்கை மாணவர்களின் நலனை பாதுகாப்பதுடன் தேர்வுகளை நேர்மையாக நடத்துவதை உறுதி செய்யும் என்றும் தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. இதனிடையே நீட் மறுதேர்விற்கான நுழைவுச் சீட்டை 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் பதிவிறக்கம் செய்துள்ளதாகவும் அந்த முகமை கூறியுள்ளது. ஐநா பாதுகாப்பு சபையில் நிரந்தரமல்லாத உறுப்பினர்களின் எண்ணிக்கையை மட்டும் அதிகரிக்கும் திட்டத்தை இந்தியா நிராகரித்துள்ளது. நியூயார்க்கில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய ஐநாவிற்கான இந்திய நிரந்தர பிரதிநிதி திரு ஹரீஷ், நிரந்தர உறுப்பினர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்காமல் ஐநாவில் மேற்கொள்ளப்படும் சீர்திருத்தங்கள் பயனற்றது என்று தெரிவித்தார். வளரும் நாடுகளுக்கு உரிய பிரதிநிதித்துவம் அளிக்கும் வகையில் நிரந்தர உறுப்பினர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டும் என்பதே உறுப்பு நாடுகளின் கோரிக்கையாக இருந்து வருகிறது என்றும் திரு ஹரீஷ் குறிப்பிட்டார். ஓமன் கடல் பகுதியில் தாக்குதலுக்கு உள்ளான கப்பலில் பணியாற்றிய 21 இந்திய மாலுமிகள் பத்திரமாக வீடு திரும்பியிருப்பதாக மஸ்கட்டில் உள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக தூதரகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் மீட்கப்பட்ட மாலுமிகளுடன் கலந்துரையாடிய இந்திய தூதர் நெருக்கடியான தருணத்தில் மன உறுதியுடன் பணியாற்றிய மாலுமிகளுக்கு பாராட்டு தெரிவித்ததாக கூறப்பட்டுள்ளது. வெளிநாடுகளில் பணியாற்றும் இந்தியர்களின் நலனை பாதுகாக்க மத்திய அரசு உறுதிபூண்டிருப்பதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கென்யாவில் போராட்டத்தில் ஈடுபட்டபோது மனித உரிமை மீறல் காரணமாக பாதிக்கப்பட்ட 2000 பேருக்கு நிவாரணம் வழங்கப்படும் என்று அந்நாட்டு அதிபர் வில்லியம் ரூட்டோ தெரிவித்துள்ளார். வரி விதிப்பிற்கு எதிரான போராட்டத்தில் 100 கணக்கானோர் உயிரிழந்ததை அடுத்து இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. மனித உரிமை மீறலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அடுத்த வாரத்திலிருந்து நிவாரண நிதி வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்காக 1.5 கோடி அமெரிக்க டாலர் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. தமிழகம், கேரளா, மேற்குவங்கம், பீகார் மற்றும் புதுச்சேரியில் பல்வேறு இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தில்லி, ஹரியானா, கர்நாடகா, ஜம்மு காஷ்மீர் உள்ளிட்ட பகுதிகளில்

0: கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தெலங்கானா, விதர்பா, கோவா, மகாராஷ்டிரா பகுதிகளில் வெப்ப அலை வீசக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. நேஷன்ஸ் கோப்பை ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. நியூசிலாந்தில் நடைபெற்ற லீக் ஆட்டத்தில் இந்தியா 2-1 என்ற கோல் கணக்கில் ஜப்பானை வென்று அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. நாளை நடைபெறும் கடைசி லீக் ஆட்டத்தில் இந்தியா உருகுவே அணியை எதிர்கொள்கிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஈரான் நியூசிலாந்து அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் 2-2 என்ற கோல் கணக்கில் டிரா ஆனது. நள்ளிரவு மணி 12:30 நடைபெறும் ஆட்டத்தில் பிரான்ஸ் செனகல்லை எதிர்கொள்கிறது. நாளை அதிகாலை மணி 3:30 நடைபெற உள்ள ஆட்டத்தில் ஈராக் நார்வேயுடன் மோதுகிறது. இலங்கையில் நடைபெறும் முத்தரப்பு கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்கும் இந்தியா ஏ அணியில் வேகப்பந்து வீச்சாளர் அசோக் சர்மா சேர்க்கப்பட்டுள்ளார். காயம் காரணமாக யுத்வீர் சிங் அணியிலிருந்து நீக்கப்பட்டதை அடுத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்துள்ளது. நாளை டம்புலாவில் நடைபெறும் போட்டியில் இந்தியா ஏ அணி ஆப்கானிஸ்தான் ஏ அணியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் நரேந்திரமோடி பிரான்ஸ் நாட்டின் ஈவியான் நகரில் நடைபெறும் G7 உச்சி மாநாட்டில் இன்று உரையாற்றுகிறார். ஜனநாயகத்தில் மக்களின் பங்களிப்பு மிகவும் முக்கியமானது என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். நாட்டின் கட்டமைப்பு வசதிகள் முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு மேம்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். கென்யாவில் மனித உரிமை மீறல் காரணமாக பாதிக்கப்பட்ட 2000 பேருக்கு நிவாரணம் வழங்கப்படும் என்று அந்நாட்டு அதிபர் வில்லியம் ரூட்டோ அறிவித்துள்ளார். நேஷன்ஸ் கோப்பை ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நிலையத்தில் நேரம் 12:50.
2: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம். மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் நிகழ்ச்சியில் இன்று பிரதம மந்திரி கௌஷல் விகாஸ் யோஜனா திட்டத்தின் சிறப்பம்சங்கள் இடம்பெற கேட்கலாம். பிரதம மந்திரி கௌஷல் விகாஸ் யோஜனா என்பது இந்திய இளைஞர்களுக்கு தேவையான திறன்களை பயிற்றுவிப்பதன் மூலம் அவர்களை வேலைவாய்ப்புக்கு தகுதியானவர்களாக மாற்றுவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு திறன் மேம்பாட்டு திட்டமாகும். இந்தியாவின் மக்கள் தொகை கணக்கின்படி இளைஞர்களின் எண்ணிக்கை மிக அதிகம். இந்த இளைஞர் ஆற்றலை நாட்டின் வளர்ச்சிக்கு முழுமையாக பயன்படுத்த அவர்களுக்கு முறையான திறன் பயிற்சிகள் அவசியம் என்பதை உணர்ந்து இத்திட்டம் தொடங்கப்பட்டது. இது இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை வழங்குவதுடன் நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கும் பெரிதும் உதவுகிறது. இந்த திட்டம் இந்தியாவின் அனைத்து துறைகளிலும் உள்ள திறன் இடைவெளியை குறைப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது. இந்த திட்டத்தின் முக்கிய பிரிவுகள் குறுகிய கால பயிற்சி, திறனை அங்கீகரித்தல், சிறப்பு திட்டங்கள். குறுகிய கால பயிற்சியில் பள்ளி அல்லது கல்லூரி படிப்பை பாதியில் நிறுத்திய இளைஞர்கள் அல்லது வேலை இல்லாதவர்களுக்கு தொழில்துறைக்கு தேவையான திறன்களை இலவசமாக வழங்குகிறது. இந்த பயிற்சிகள் துறைகளின் தேவைகளுக்கு ஏற்ப 150 முதல் 300 மணி நேரம் வரை நீடிக்கும். உதாரணமாக சில்லறை வர்த்தகம், சுற்றுலா, சுகாதாரம், கட்டுமானம் போன்ற துறைகளில் பயிற்சி அளிக்கப்படுகிறது. இந்த பயிற்சிகளை முடிப்பவர்களுக்கு அரசு அங்கீகாரம் பெற்ற சான்றிதழ் வழங்கப்படும். திறனை அங்கீகரித்தல் பிரிவில் முறையாக பயிற்சி பெறாமல் பாரம்பரிய வேலைகள் அல்லது அனுபவத்தின் மூலம் திறன்களை பெற்றவர்களுக்கு அவர்களது அனுபவத்தை அங்கீகரித்து சான்றிதழ்கள் வழங்கப்படுவதே நோக்கம். உதாரணமாக ஒரு கட்டிட வேலை செய்யும் நபர் ஒரு தச்சராக அல்லது ஒரு மெக்கானிக்காக அனுபவம் பெற்றிருந்தால் அவருக்கு முறையான பயிற்சி இல்லாமல் அரசு அங்கீகாரம் பெற்ற சான்றிதழ் வழங்கப்படும். இது அனுபவம் வாய்ந்த தொழிலாளர்களுக்கு ஒரு அங்கீகாரத்தையும் சிறந்த வேலைவாய்ப்புகளையும் பெற்றுத்தருகிறது. இத்திட்டத்தின் கீழ் சிறை கைதிகள், பழங்குடியினர், மாற்றுத்திறனாளிகள் போன்ற சிறப்பு பிரிவினரின் தேவைகளுக்கு ஏற்றவாறு பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. மேலும் குறிப்பிட்ட புவியியல் பகுதிகள் அல்லது தொழில்துறைகளின் தேவைகளுக்கு ஏற்பவும் சிறப்பு பயிற்சிகள் வடிவமைக்கப்படுகின்றன. இத்திட்டம் திறன் மேம்பாடு மற்றும் தொழில் முனைவோர் அமைச்சகத்தின் மேற்பார்வையில் தேசிய திறன் மேம்பாட்டுக் கழகத்தின் மூலம் செயல்படுத்தப்படுகிறது. பயிற்சியின் தரத்தை உறுதி செய்ய ஆதார் அடிப்படையிலான பயோமெட்ரிக் வருகை பதிவு முறை பயன்படுத்தப்படுகிறது. மேலும் பயிற்சியின் மதிப்பீட்டை 3வது தரப்பு முகமைகள் மேற்கொள்கின்றன. இந்த திட்டத்தின் சமீபத்திய கட்டமான PMKVY 4.0 புதிய தொழில்நுட்பங்கள் மற்றும் துறைகளில் கவனம் செலுத்துகிறது. செயற்கை நுண்ணறிவு, ரோபாட்டிக்ஸ், மெக்கானிக்ஸ், ட்ரோன் தொழில்நுட்பம் போன்ற எதிர்கால தேவைகளுக்கு தேவையான திறன்களை பயிற்றுவிப்பதில் இது முக்கியத்துவம் அளிக்கிறது. மேலும் வேலைவாய்ப்பு உருவாக்கத்தை அதிகரிக்க பயிற்சி முடித்தவர்களுக்கு நிறுவனங்களில் அப்ரண்டிஸ்ஷிப் பயிற்சி வழங்குவதிலும் இது கவனம் செலுத்துகிறது. பிரதம மந்திரி கௌஷல் விகாஸ்

0: ஏன்னா இளைஞர்களை வெறும் பட்டதாரிகளாக மட்டும் உருவாக்காமல் அவர்களுக்கு தேவையான திறன்களையும் வேலைவாய்ப்பையும் உறுதி செய்யும் ஒரு புரட்சிகரமான திட்டமாகும். இது இளைஞர்களின் தனிப்பட்ட வாழ்க்கையை மேம்படுத்துவதுடன் இந்தியாவின் ஒட்டுமொத்த பொருளாதார வளர்ச்சிக்கும் ஒரு வலுவான அடித்தளத்தை அமைத்து வருகிறது. மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் நிகழ்ச்சியில் இன்று பிரதம மந்திரி கௌஷல் விகாஸ் யோஜனா திட்டத்தின் சிறப்பம்சங்கள் இடம்பெற கேட்டோம்.
1: நேர்களை நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம் மெல்லிசை பாடல்கள்.

நேர்களே, ஃபனா திரைப்படத்துல இருந்த ஒரு சூப்பரான பாடலை கேட்டோம். நீங்க கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன் இந்த நிகழ்ச்சி வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக மலையாளம் திரைப்படத்திலிருந்து.

நேர்களை நீங்க கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி வண்ண வந்த பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள். கேட்டுட்டு நேரம் 1:25. அடுத்த பாடலாக தெலுங்கு மொழி திரைப்படத்திலிருந்து ஒரு பாடலை கேட்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் ஊட்டி பண்பலையோடு.

இல்லை, நீங்க கேட்டு பண்ணிட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள். நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக ஹிந்தி மொழி திரைப்படத்திலிருந்து ஒரு பாடலை கேட்கலாம். தொடர்ந்து நினைந்திருங்கள் லூட்டி பண்பலையோடு.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள், வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி பிரான்சில் நடைபெறும் G7 உச்சிமாநாட்டில் இன்று பங்கேற்கிறார். நீட் மறு நுழைவு தேர்வை முன்னிட்டு வரும் 22ஆம் தேதி வரை நாடு முழுவதும் டெலிகிராம் செயலிக்கு தற்காலிக தடை விதித்து மத்திய அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. தமிழ்நாட்டில் கூட்டுறவு வங்கிகளின் மூலம் 75,000 ரூபாய் வரையிலான பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்து முதலமைச்சர் திரு விஜய் உத்தரவு பிறப்பித்துள்ளார். தேர்தல் வாக்குறுதியில் தெரிவித்தவாறு சிறு குறு விவசாயிகளின் பயிர்க்கடனை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாட்டில் கடந்த 24 மணி நேரத்தில் 12 பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் நடைபெற்றுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி பிரான்ஸ் நாட்டின் இவியன் நகரில் நடைபெறும் G7 உச்சிமாநாட்டில் இன்று பங்கேற்கிறார். தென்னாடுகளின் குரலை பிரதமர் இந்த கூட்டத்தில் எடுத்துரைக்கிறார். இதனைத் தொடர்ந்து புதிய நட்புறவு மற்றும் சர்வதேச ஒருமைப்பாட்டுணர்வை கட்டமைப்பது தொடர்பான உயர்நிலை கூட்டத்திலும் பிரதமர் பங்கேற்க உள்ளார். G7 நாடுகளின் தலைவர்கள், நட்பு நாடுகளின் உலக வங்கி பிரதிநிதிகள் இந்த கூட்டத்தில் பங்கேற்கின்றனர். இந்த மாநாட்டின் ஒரு பகுதியாக கனடா பிரதமர் மார்க் கார்னே, பிரிட்டன் பிரதமர் கே ஸ்டாமர், ஐக்கிய அரபு அமீரக அதிபர் ஷேக் முகமது பின் ஜாயத் அல் நஹ்யானுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளையும் பிரதமர் மேற்கொள்கிறார். பிரான்ஸ் அதிபர் இமானுவல் மேக்ரன் அளிக்கும் இரவு விருந்திலும் பிரதமர் இன்று பங்கேற்கிறார். பிரதமர் நாளை அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பை சந்தித்து இருதரப்பு ஒத்துழைப்பு மற்றும் பரஸ்பர நலன் சார்ந்த பிராந்திய சர்வதேச பிரச்சினைகள் குறித்து ஆலோசனை மேற்கொள்கிறார். இதனிடையே பிரதமர் வெளியிட்ட சமூக வலைதள பதிவில் தமது ஸ்லோவேக்கியா பயணம் அந்நாட்டுடனான இந்தியாவின் நட்புறவையும் இருதரப்பு உறவுகளையும் வலுப்படுத்தியுள்ளதாக பெருமிதம் வெளியிட்டுள்ளார். நாட்டின் கட்டமைப்பு கடந்த 12 ஆண்டுகளில் சாதனை அளவாக மாபெரும் வளர்ச்சியுடன் முன்னெடுத்து செல்லப்படுவதாக பிரதமர் கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த பாரத பாதையில் அடுத்த தலைமுறைக்கான கட்டமைப்பை உருவாக்க அரசு உறுதியுடன் இருப்பதாகவும் பிரதமர் எடுத்துரைத்தார். கட்டமைப்பு மாற்றங்கள் போக்குவரத்தையும் தளவாட பரிவர்த்தனையையும் முன்னெடுத்து சென்று வளர்ச்சிக்கான புதிய வாய்ப்புகளுக்கு திறவுகோலாக அமைந்துள்ளது என்றும் பிரதமர் கூறினார். புதிய இணைப்புகளால் போக்குவரத்து நேரங்கள் குறைந்ததோடு பரவலான புதிய வாய்ப்புகளும் அதிகரித்து வளமான இந்தியாவிற்கான பாதைக்கு வித்திட்டிருப்பதாகவும் பிரதமர் எடுத்துரைத்தார். மருத்துவ இளநிலை படிப்பிற்கான நீட் மறு நுழைவுத் தேர்வு வரும் 21ஆம் தேதி நடைபெறுவதையொட்டி வரும் 22ஆம் தேதி வரை நாடு முழுவதும் டெலிகிராம் செயலி பயன்பாட்டிற்கு தடை விதித்து மத்திய அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. மத்திய மின்னணு தகவல் தொழில்நுட்ப அமைச்சகத்தின் இந்த உத்தரவை வரவேற்றுள்ள தேசிய தேர்வு முகமை வரும் 30ஆம் தேதி வரை இது சார்ந்த தகவல் பரிமாற்றங்களுக்கும் கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. தேர்வெழுதும் மாணாக்கரின் நலன் கருதி இந்நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய தேர்வு முகமை கூறியுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி கடந்த 12 ஆண்டுகளில் அனைவரும் அனைவருக்குமான வளர்ச்சி என்ற கொள்கையின் அடிப்படையில் நாட்டில் ஆக்கப்பூர்வமான மாற்றங்களை கொண்டு வந்துள்ளார். ஏழை எளிய மக்கள், மகளிர், இளைஞர்களுக்கான முன்னோடி திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வரும் நிலையில் தீவிரவாதத்திற்கு எதிரான பிரதமரின் பூஜ்ய சகிப்புத்தன்மை குறித்த செய்தி தொகுப்பு இன்று இடம்பெறுகிறது. சென்ற ஆண்டு May 6-7 தேதிகளில் நடத்தப்பட்ட ஆபரேஷன் சிந்தூர் துல்லிய தாக்குதல் பயங்கரவாதத்தை எந்த விதத்திலும் இந்தியா சகித்துக் கொள்ளாது என்ற உறுதியான செய்தியை உலகத்திற்கு பறைசாற்றியுள்ளது. தீவிரவாத நடவடிக்கைகளை கொள்கையாக கொண்டிருந்தால் நேரடி வலுவான நடவடிக்கைகள் மூலம் அது வேரோடு களையப்படும் என்பதையும் இந்தியா முன்னெடுத்து சென்றுள்ளது. லஷ்கர் இ தொய்பா, ஜெய்ஷி முகமது, ஹிஸ்புல் முஜாஹுதீன் அமைப்புகளின் புகலிடங்களை இலக்காக கொண்டு

0: ராணுவம் நடத்திய தாக்குதலில் பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு பகுதிகளில் உள்ள 9 தீவிரவாத முகாம்கள் அழிக்கப்பட்டுள்ளன. ஆபரேஷன் சிந்தூர் துல்லிய தாக்குதலின் வெற்றி குறித்து திருச்சி தூய வளனார் கல்லூரியின் வணிகவியல் பேராசிரியர் டாக்டர் அருள் எமது செய்தி பிரிவிடம் பேசுகையில்,
1: தீவிரவாதத்திற்கு எதிரான பூஜ்ய சகிப்புத்தன்மை, அதை பாரத தேசம் கொள்கையாக வலியுறுத்தியது. தேசிய ஒற்றுமை, பாதுகாப்பு மற்றும் தற்சார்பு திறனை உலகிற்கு வெளிப்படுத்தும் நடவடிக்கையாக ஆபரேஷன் செந்தூர் அமைந்தது. பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள 9 தீவிரவாத முகாம்கள் துல்லியமாக தகர்க்கப்பட்டன. இந்திய ராணுவம், விமானப்படை மற்றும் கடற்படை இணைந்து ஒருங்கிணைத்த நடவடிக்கையே மேற்கொள்ளப்பட்டன. நவீன ஏவனைகள், ட்ரோன்கள், மேம்படுத்தப்பட்ட தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட்டன. இந்த ஆபரேஷன் சிந்து எல்லை பாதுகாப்பு மற்றும் வான் பாதுகாப்பு அமைப்புகள் வலுப்படுத்தப்பட்டன.
0: தீவிரவாதத்திற்கு எதிராக எந்த சமரசத்திற்கும் இடம் கொடுக்காமல் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு உறுதியுடனும் வலிமையுடனும் வளர்ச்சி பாதையில் முன்னேறி செல்கிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ் வாணியின் மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டு உள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். தமிழ்நாட்டில் கூட்டுறவு வங்கிகளின் மூலம் 75,000 ரூபாய் வரை பயிர்க்கடன் பெற்ற சிறு குறு மற்றும் இதர பெரு விவசாயிகளுக்கு 100% முழுமையாக பயிர்க்கடன் தள்ளுபடி செய்து முதலமைச்சர் திரு விஜய் உத்தரவு பிறப்பித்துள்ளார். இதன் மூலம் கடந்த நிதியாண்டில் பயிர்க்கடன் பெற்ற அனைத்து விவசாயிகளுக்கும் அதிகபட்சமாக 75,000 குறைந்தபட்சமாக 35,000 ரூபாயும் பணப்பயன் கிட்டும். இந்த பயிர்க்கடன் தள்ளுபடி திட்டத்தின் கீழ் கடந்த ஆண்டு May 1 முதல் இந்த ஆண்டு February 28 வரை கூட்டுறவு வங்கிகளில் பயிர்க்கடன் பெற்றுள்ள 14,43,504 விவசாயிகள் பயன்பெறுவார்கள். தமிழக சட்டப்பேரவைக்கு புதிதாக தேர்வாகியுள்ள பேரவை உறுப்பினர்களுக்கான 2 புத்தாக்க பயிற்சி முதலமைச்சர் இன்று தொடங்கி வைத்தார். சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெறும் இந்த பயிற்சி வகுப்பில் 17வது சட்டப்பேரவைக்கு தேர்வான உறுப்பினர்களுக்கு பேரவை விதிகள் செயல்பாடுகள் குறித்து எடுத்துரைக்கப்பட்டு வருகிறது. தமிழகத்தில் மின்தடை அதிகரித்து வரும் சூழலில் மின் தேவையை சமாளிப்பது குறித்து முதலமைச்சர் சென்னையில் இன்று ஆலோசனை மேற்கொண்டுள்ளார். தேர்தல் வாக்குறுதியில் தெரிவித்தவாறு சிறு குறு விவசாயிகளின் பயிர்க்கடன்களை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் இன்று அவர் வெளியிட்ட அறிக்கையில், நடுத்தர மற்றும் பெரு விவசாயிகள் வாங்கிய கடனில் 50 விழுக்காட்டை தள்ளுபடி செய்ய அரசு முன்வர வேண்டும் என்றும் கோரினார். தமிழ்நாட்டில் கடந்த 24 மணி நேரத்தில் 12 பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் நடைபெற்றுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் இன்று அவர் வெளியிட்ட அறிக்கையில், தமிழக அரசால் நியமனம் செய்யப்பட்ட அதிகாரிகள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று குறை கூறினார். இதனிடையே குற்றவாளிகள் அச்சமின்றி குற்றங்களில் ஈடுபடுவதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழ்நாட்டில் குழந்தைகளின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகி உள்ளதாகவும் அவர் கூறினார். மத்திய அரசின் தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் சென்னை பத்திரிகை தகவல் அலுவலகம் சார்பில் ஊடகவியலாளர்களுக்கான ஒருநாள் பயிலரங்கு சேலத்தில் இன்று நடைபெறுகிறது. மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு இளம் பகவத் இதனை துவக்கி வைத்தார். தென்மண்டல பத்திரிகை தகவல் அலுவலக தலைமை இயக்குநர் திரு பழனிசாமி உள்ளிட்டோர் இதில் பங்கேற்றுள்ளனர். மதுரை திருமங்கலத்தில் தியாகி விஸ்வநாத தாசின் 140வது பிறந்த தின விழாவையொட்டி அவரது சிலைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஆகாஷ் இன்று மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். நெல்லை மாவட்டம் மணிமுத்தாறு அருவியில் நீர்வரத்து சீரானதை அடுத்து 12 நாட்களுக்கு பின்னர் சுற்றுலா பயணிகள் குளிக்க வனத்துறை இன்று அனுமதி வழங்கியுள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
2: நெல்லை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் தொடர்ந்து கனமழை பெய்து வந்த நிலையில் அம்பாசமுத்திரம் அருகே அமைந்துள்ள மணிமுத்தாறு அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. பாதுகாப்பு காரணங்களுக்காக கடந்த 12 நாட்களாக சுற்றுலா பயணிகள் அருவியில் குளிக்க வனத்துறையினர் அனுமதி மறுத்திருந்தனர். தற்போது அருவியில் நீர்வரத்து குறைந்து இயல்பு நிலை திரும்பியுள்ளதை தொடர்ந்து இன்று காலை முதல் சுற்றுலா பயணிகள் குளிக்க வனத்துறையினர் அனுமதி வழங்கியுள்ளனர். 12 நாட்களுக்கு பிறகு மீண்டும் குளிக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதால் மணிமுத்தாறு அருவிக்கு வரும் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். நெல்லையிலிருந்து திருமலைக்குமார்.
0: நீலகிரி மாவட்டம் குன்னூர் ஆடோலி தேயிலை தோட்டத்தில் காட்டு யானைகள் குட்டிகளுடன் முகாமிட்டுள்ளதால் இரவு நேரத்தில் அப்பகுதிகளில் நடந்து செல்ல வேண்டாம் என்று வனத்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து எமது செய்தியாளர்.
3: நீலகிரி மாவட்டம் குன்னூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் தற்பொழுது பலாப்பழ சீசன் துவங்கியுள்ள நிலையில் சமவெளி பகுதிகளில் இருந்து காட்டு யானை கூட்டம் மலைப்பகுதியில் உள்ள தேயிலை தோட்டத்தில் ஊடுபயிராக இருக்கக்கூடிய பலாமரங்களில் இருந்து பலாப்பழங்களை சாப்பிடுவதும் சாலைகளில் உலா வருவதும் தொடர்கதையாக இருந்து வருகிறது. இந்த நிலையில் ஆடர்லி, சேம்பக்கரை, முந்திரி எஸ்டேட் போன்ற பகுதிகளில் குட்டியுடன் யானைகள் முகாமிட்டுள்ளதால் தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் அச்சத்தில் உள்ளனர். முந்திரி எஸ்டேட், சேம்பக்கரை போன்ற பகுதிகளுக்கு பேருந்து இல்லாததால் இரவு நேரத்தில் மக்கள் நடந்து செல்ல வேண்டாம் என வனத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளனர். உதகையிலிருந்து சரவணன்.
0: நெல்லை அருள்மிகு நெல்லையப்பர் சுவாமி திருக்கோவிலில் தேர் திருவிழாவை முன்னிட்டு முன்னேற்பாட்டு பணிகள் குறித்து மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஆனந்த் மோகன் இன்று ஆய்வு மேற்கொண்டார். தேவையான பணிகளை உரிய நேரத்தில் விரைந்து முடித்திட அதிகாரிகளுக்கு அவர் அறிவுறுத்தினார். மகளிர் உலகக்கோப்பை 2020 கிரிக்கெட் போட்டியில் சதாம்டனில் இன்றிரவு 7 மணிக்கு நியூசிலாந்து இலங்கையையும் இரவு 11 மணிக்கு நடைபெறும் மற்றொரு போட்டியில் இங்கிலாந்து அயர்லாந்தையும் எதிர்கொள்கின்றன. ஆக்லாந்தில் நடைபெறும் மகளிர் சர்வதேச ஹாக்கி போட்டியின் அரையிறுதிக்கு இந்தியா முன்னேறியுள்ளது. நாளை மறுநாள் நடைபெறும் கடைசி லீக் போட்டியில் இந்தியா உருகுவேயை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரான்சில் நடைபெறும் G7 உச்சிமாநாட்டில் இன்று பங்கேற்கிறார். நீட் மறு நுழைவுத் தேர்வை முன்னிட்டு வரும் 22ஆம் தேதி வரை நாடு முழுவதும் டெலிகிராம் செயலிக்கு தற்காலிக தடை விதித்து மத்திய அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. தமிழ்நாட்டில் கூட்டுறவு வங்கிகளின் மூலம் 75,000 ரூபாய் வரையிலான பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்து முதலமைச்சர் திரு விஜய் உத்தரவு பிறப்பித்துள்ளார். தேர்தல் வாக்குறுதியில் தெரிவித்தவாறு சிறு குறு விவசாயிகளின் பயிர்க்கடன்களை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாட்டில் கடந்த 24 மணி நேரத்தில் 12 பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் நடைபெற்றுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
4: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் 101.8 நிலையத்தில் நேரம் 1:56. திரைகானம்.

0: நேரலை கேட்டந்த சூப்பரான பாடல் மின்சார கண்ணா திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன் ஹரிணி இணைந்து பாடிய பாடல் தேவாவுடைய இசையமைப்பில் ஒலித்தது. நேரலை கேட்ட பாடலோடு திரைகானம் நிறைவு பெறுகிறது. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.
1: ஆகாஷ்

0: summit in Evian, France this evening. Prime Minister Modi praises Varanasi exhibition in Bratislava, emphasizes role of art and culture in strengthening ties. Government bans messaging app Telegram till the 22nd of this month, ahead of NEET UG retest, message editing feature to remain disabled till June the 30th. Supreme Court seeks responses from centre and states on plea to use Aadhaar only as identity proof. India rejects proposal to expand only non-permanent UN Security Council seats, calls reform bordering on failure. And India storm into semi-finals of Women's FIH Nations Cup, defeating Japan 2-1 in Auckland, New Zealand. And with that, we end the midday news.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையமூட்டி எஃப்எம் 101.8 நிலையத்தின் நேரம் 2:15.
2: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம்
3: நீலமலை நேரம்.
2: நீலகிரி மாவட்டத்தின் பண்டைய பழங்குடி இருளர் மக்களின் பாடல்கள் இடம்பெற கேட்கலாம். இன்றைய நிகழ்ச்சியில் கடசோலை பகுதியைச் சேர்ந்த இந்திரா மற்றும் குழுவினர் வழங்கும் பாடல்கள் இடம்பெற கேட்கலாம்.
4: லேலே கரடி லத்தீ பாமுக்கு வந்த கரடி, லேலே கரடி அலா பாமுக்கு வந்த கரடி, லேலே கரடி கொய்யா பாமுக்கு வந்த கரடி, லேலே கரடி மாவா பாமுக்கு வந்த கரடி, லேலே கரடி சக்கே பாமுக்கு வந்த கரடி, லேலே கரடி பூவந்துவா கரடி, லேலே கரடி அலா பாமுக்கு வந்த கரடி, லேலே கரடி பூவந்துவா கரடி, லேலே கரடி குய் பறந்துவா பற கரடி, லேலே கரடி கொய்யா பாமுக்கு

சிம்மராசி அம்மளை வரலா. காடு விதைக்கிறதுக்கு தினை, தினை ராகி சோளம் கம்பு இந்த மாதிரி விதைக்கிறதுக்கு இந்த விதைப்பாடலை வந்து நான் இப்போ பாட போகிறேன். கக்காங்கது காரட்டு களான மது காடிலி சுட்டேங்கது சிறட்டு சுனான மது

கத சுருட்டு சுனான மது காடிலே. அம்மா அப்பா யாரும் இல்லை, அண்ணன் தம்பி ரெண்டு பேர் இருந்திருக்காங்க. இந்த ஒரு அண்ணன் கல்யாணம் முடிச்சு ரெண்டு குழந்தை, குழந்தைய விட்டுட்டு அண்ணன் இறந்துட்டாரு. அப்போது அந்த அவங்க அண்ணி வந்து கவலைப்பட்டு அழுதுட்டு இருக்குது. அது கொழுந்து நிறைய இப்போ பாட்டு பாடுறாரு.

நம்ம தானியம் போட்டிருக்கோம், குருவி எல்லாம் வந்து சாப்பிடுது, சாப்பிட்டு அதை திட்டி திட்டி நம்ம கல்லில் துரத்துறது. ஆராம்பு கடிலி சோரேகா மேகினா கல்லெடுத்துலே கவா கணா பொடே செடுகிலி, ஆராம்பு கடிலி சோரேகா மேகினா கல்லெடுத்துலே கவா

0: Lalo.
1: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 நீலகிரி மாவட்டத்தின் பண்டைய பழங்குடி மக்களான இருளரின மக்களின் பாடல்கள் ஒலித்துக் கொண்டிருக்கிறது.

0: ஆட்சியானதாக மாற்றியிருக்கு.
1: 21வீ சதி கா பாரத் ஆதுனிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கே ஜிஸ் நயே யுக் மே பிரவேஷ் கர் ரஹா ஹை வோ அபூத்பூர்வ ஹை அகல்பனீய ஹை.
0: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
2: உங்களுக்கு தெரியும் இல்லையா, மொபைல் போன்கள் முதல் ஏவுகணைகள் வரை இன்று இந்தியா அனைத்து துறைகளிலும் தனது திறமையை பறைசாற்றி வருகிறது. இன்று நாம் உள்நாட்டிலேயே செமிகண்டக்டர் சிப்களையும் ட்ரோன்களையும் தயாரிக்கிறோம். மேலும் வெற்றிகரமான விண்வெளி பயணங்கள் மூலம் விண்வெளியிலும் நமது மூவண்ண கொடியை ஏற்றுகிறோம்.
3: அனுசந்தான் சே ஆத்ம நிர்பர்தா, சயன்ஸ் ஃபார் செல்ஃப் ரிலையன்ஸ், ஆஜ் யே ஹமாரா மந்திர பன் சுகா.
2: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
4: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
5: நிலையத்தில் நேரம் 2:30.
6: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம்.
4: மருத்துவ மலர்.
7: இன்றைய மருத்துவ மலர் நிகழ்ச்சியில் உலக வெண்படை நோய் விழிப்புணர்வு தினம் குறித்த நேர்முகம் இடம்பெற கேட்கலாம்.
8: ஒவ்வொரு ஆண்டும் June 13 சர்வதேச அல்பனிசம் விழிப்புணர்வு தினம் கடைபிடிக்கப்படுகிறது. இந்த நோய் எதனால வருது, ஒரு முக்கியமான தகவல்களை பகிர்ந்து கொள்வதற்காக உதகை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை பொதுநல மருத்துவர் ஷாருக் ஏசி அவர்கள் நம்ம நிலையத்துக்கு வந்திருக்காங்க. மேடம் வணக்கங்க.
9: வணக்கம்.
8: இந்த அல்பனிசம், அதாவது வந்து வெண்படை நோய், எதனால வருது?
9: அல்பனிசம் வந்து ஒரு ரேரான ஜெனட்டிக்கல் கண்டிஷன் மேம். இது வந்து நமக்கு இன்ஃபெக்ஷனோ இல்லைன்னா அந்த மாதிரி ஒரு தொடுறதுனால வர நோய் அப்படி கிடையாது. ஜென்ரலாவே நம்ம உடம்புல ஜெனட்டிக்கலா வர மரபணுக்கள் மாற்றத்தினால வர நோய் தான் வந்து இந்த அல்பனிசம்னு சொல்லுவாங்க. இதுல நிறைய டைப் இருக்கு மேம். இதனால பாதிக்கப்படுறவங்க என்ன மாதிரியான பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த அல்பனிசம் நோய் அப்படிங்கறது நம்ம உடம்புல இருக்கிற மெலனின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் கம்மி ஆகிறதுனால வர இஷ்யூ தான். ஸோ இந்த மெலனின் வந்து இருக்கிறதுனால நம்மளோட கலர் பேட்டர்ன், நம்ம ஸ்கின் டோன் எல்லாமே மெலனின் தான் பேஸ் பண்ணி வருது. டைரோசின் அப்படிங்கிற ஒரு புரோட்டீன் மெலனினா கன்வெர்ட் ஆகணும் மேம். அதுக்கும் டைரோசினேஸ் அப்படிங்கிற ஒரு என்சைம் வேணும். ஸோ இந்த கண்டிஷன்ல என்ன ஆகும் அப்படின்னா, எதிர் இந்த டைரோசினேஸ் என்சைம் கம்மியா இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு ஜெனட்டிக்கல் மியூட்டேஷன்னால, ஃபார் எக்ஸாம்பிள் டைர் 1 இல்லை 2, 3 இந்த மாதிரி நிறைய ஜெனட்டிக்கல் மியூட்டேஷன்ஸ்னால அந்த ப்ரொடக்ஷன் கம்மியாகும். ஸோ மெலடின் ப்ரொடக்ஷன் கம்மியாகிறதுனால நம்ம தோல் வந்து வெண்மையாக தெரிய ஆரம்பிக்கும். ஹைப்போ பிக்மெண்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஹைப்போ பிக்மெண்டேஷன் வந்து தோலில் மட்டும் இல்லாமல் நம்ம ஹேரில், நம்ம ஐஸில் இதெல்லாம் வரும். பிகாஸ் இந்த மெலடின் வந்து ஐரிஸ், கோராய்டு அப்படின்னு நம்ம ஐயில் இருக்கிற செக்மெண்ட்ஸ்லையுமே, ரெட்டினா இந்த மாதிரி ஐயில் இருக்கிற செக்மெண்ட்ஸ்லையுமே வந்து கோட் ஆகும். ஸோ இது கம்மியாகிறதுனால நம்ம கண்ணும் வெண்மையாக தெரியும், தலை முடியெல்லாம் வந்து ப்ரௌனிஷா இல்லைனா வெள்ளையா போகும், தோல் வந்து வெள்ளையா போகும். இவ்வளவுதானே தவிர்த்து இந்த அல்பனிசம்னால வேற எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஆனால் சொசைட்டிக்கெல்லாம் வந்து என்ன ஆகுது அப்படின்னா, அந்த மாதிரி இருக்கிற பீப்புளுக்கு வந்து மூல வளர்ச்சியும் கம்மியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு மித் இருக்குது. ஸோ இது வந்து கிடையாது அப்படிங்கறத வந்து இந்த உலகத்துக்கு தெரிவிக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இந்த அல்பனிசம் டே கொண்டாடுறதே.
8: ஸோ அவங்களோட அப்பியரன்ஸ் மட்டும் தான் அப்படி இருக்கும், பட் இன்பில்டா வந்து நம்மள மாதிரி அவங்க நார்மலா இருக்க மனுஷன்.
7: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உலக வெண்படை நோய் விழிப்புணர்வு தினம் குறித்த நேர்முகம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒரு பாடலை கேட்டு ரசிக்கலாம்.
10: கரு கரு கருப்பாயே, நீ வெளுத்தது ஏன் கருப்பாயே?

0: ஒரு அருமையான பாடலை கேட்டு ரசித்தோம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம்.
1: ஜெனட்டிக் கவுன்சிலிங் பண்ணலாம் மேம். ஜென்ரலா அந்த நான் சொன்ன மாதிரி ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த குழந்தைக்கு வந்து வேற ஏதாவது பிரச்சனை இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கவுன்சிலிங்குமே நாங்கள் பண்ணுவோம். எல்லா டேட்டிங் ஸ்கேன்ல இருந்து எல்லா ஸ்கேனும் பண்ணுவோம். ஸோ அந்த ஸ்கேன்ல வந்து என்னாகும் அப்படின்னா, ஒருவேளை அந்த பேரண்ட் யாராவது ஒரு பேரண்ட் இல்ல அவங்க வம்சாவளியில ஃபேமிலி ட்ரீல யாராவது ஒருத்தருக்கு இந்த பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா, நம்ம அவங்களுக்கு வந்து இந்த கோரியானிக் வில்லை சாம்பிளிங் இல்லைன்னா ஆம்னியோசென்டசிஸ் இந்த மாதிரி ஜெனட்டிக் ரிலேட்டட் டெஸ்டிங்ஸ் எல்லாம் பண்ணலாம். ஆனா அப்படி யாருக்குமே பேரண்ட் சைட்ல இல்ல ஃபேமிலி சைட்ல இல்லன்னா மோஸ்ட்லி இந்த டிசீஸ் வராது மேம். அவங்களுக்கு யாருக்காவது இருந்தா மட்டும்தான் இந்த டிசீஸ் வரும். சோ அப்படி நம்ம தடுத்து நிப்பாட்டலாம். பட் ஒன்ஸ் அந்த குழந்தைங்க கன்சீவ் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம அவங்களுக்கு சொல்லலாம், இந்த மாதிரி உங்க குழந்தைக்கு அல்பினிசம் சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அது பேரண்ட்ஸோட சாய்ஸ், அதை அபார்ட் பண்றதும் அது வளர்க்கறதும். ஆனா அதை அபார்ட் பண்ற தேவையே கிடையாது, ஏன்னா அந்த குழந்தைகளுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அதனால அதை அபார்ட் பண்றது யாருமே சஜஸ்ட் பண்ண மாட்டாங்க. பட் அந்த பேரண்ட்ஸ்க்கு தெரியப்படுத்தணும் அவ்வளவுதான், மற்றபடி வேற ஒன்றும் கிடையாது.
0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உலக வெண்படை நோய் விழிப்புணர்வு தினம் குறித்த நேர்முகம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒரு பாடலை கேட்டு ரசிக்கலாம்.

0: அந்த மாதிரி எதுவும் பண்ணியும் இந்த ஆல்பினிசம் வந்து நம்ம சரி பண்ண முடியாது. இட்ஸ் நாட் ட்ரீட்டபிள்.
1: ஸோ இந்த ஸ்கின் கலருக்கு இன்னைக்கு சொன்ன மாதிரி நிறைய மூட நம்பிக்கை எல்லாம் இருக்கு.
0: கண்டிப்பா.
1: ஸோ ஜனங்களுக்கு இதெல்லாம் அவேர்னஸ் கொண்டு வரணும் இல்லைங்களா?
0: நீங்க
1: வந்து இந்த ஹேரு கண்ணு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இந்த வெண்படை நோய் பாதிக்கும்னு சொல்றீங்க. ஸோ கண் பார்வையும் இது பாதிக்கும்.
0: கண்டிப்பா கண் பார்வை பாதிப்பு ரொம்ப அதிகமா இருக்கும் ஆல்பினிசம் குழந்தைங்களுக்கு. ஏன்னா நம்ம சொல்ற அந்த ரெட்டினில் அந்த மெலனின் இருக்கிறதுனால லைட் ரேஸ் வந்து நம்ம கண்ணில் படுது இல்ல மேம். ஸோ அந்த கண்ணில் படுறதுனால அந்த வெளிச்சத்தை உள்வாங்கி அதுக்கு அடுத்துதான் நம்ம கண் பார்வை வெளியே நம்ம பாக்குறது அப்படிதான் வருது. அதுதான் ப்ராசஸ். ஸோ இப்போ இந்த மெலனின் கம்மியா இருக்கிறதுனால அந்த கண் பார்வை மங்கலா. இதை நம்ம எப்படி கரெக்ட் பண்ணணும்னா, ஒன்ஸ் அந்த குழந்தை ஆல்பினிசம் குழந்தை நம்ம பிறந்தோன்னே தெரிஞ்சிடும். அப்ப என்ன பண்ணுவோம்னா, ரெகுலர் செக்அப் வச்சுப்பாங்க ஹாஸ்பிட்டல்ஸ்ல. ரெகுலராகவே அந்த குழந்தைங்களை ரெகுலர் ஃபாலோஅப்ல வச்சுக்கிறது, அந்த குழந்தைங்களுக்கு வந்து கரெக்டான லென்ஸ் கொடுக்கறது, அதுக்கேற்ற மாதிரியான லென்ஸ் கொடுத்து அந்த குழந்தைங்களை விஷுவல் ப்ராப்ளம் மட்டும் அந்த குழந்தைங்களுக்கு இருக்குமே தவிர்த்து வேற எந்த இஷ்யூஸுமே இருக்காது. லென்ஸ் நம்ம கரெக்டா கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த குழந்தைங்க படிப்பு விஷயத்துலயே அவங்க ஆஸ் யூஷுவல் ஒரு ஜென்ரலா ஒரு கிட் எப்படி இருக்குமோ அதே மாதிரிதான் அந்த குழந்தைங்களோட படிப்புமே இருக்கும்.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உலக வெண்படை நோய் விழிப்புணர்வு தினம் குறித்த நேர்முகம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒரு பாடலை கேட்டு ரசிக்கலாம்.

0: ஒரு அருமையான பாடலை கேட்டு ரசித்தோம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம்.
1: கண்ணில் சன்லைட் படுறதுனால இந்த மாதிரி ஷுகர்ன்னு சொல்றீங்க. இப்போ நம்ம ஸ்கின்னும் வந்து வெள்ளையா இருக்கும் போது புறவுதா கதிர்கள் நம்மளை பாதிக்கிற பாதிப்பு அவங்களுக்கு அதிகமாக இருக்குது.
2: ஆமாம், அதிகமாக இருக்குது. ஏன்னா அந்த மெலனின் தான் வந்து நமக்கு அந்த யூவி ரேஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். அது வந்து அப்போ பட்டு அதில் ப்ரொடெக்ஷன் வந்து இந்த மெலனின் தான் அதை ப்ரொடெக்ட் பண்ணுது. ஸோ அந்த குழந்தைங்களுக்கு அந்த மெலனின் கம்மியாக இருக்கிறதுனால ரொம்ப ஈஸியாக சன்பர்ன்ஸ் ஆகும். ரொம்ப ஈஸியாக அவங்க வந்து அந்த சன் ரிலேட்டட் இஷ்யூஸ், தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனையில பாதிப்படைவாங்க. அட் த சேம் டைம் இது ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக நம்ம ஒழுங்காக ப்ரொடெக்ட் பண்ணல அப்படின்னா அந்த குழந்தைங்களுக்கு கார்சினோமா வரைக்கும் போக சான்சஸ் இருக்குது. ஸ்கின் கார்சினோமா, பேசல் செல் கார்சினோமா, ஸ்குவாமஸ் செல் கார்சினோமா நிறைய சொல்லுவாங்க.

0: ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி தடுத்துடுவோம். ஏன்னா நம்ம ப்ரொடெக்டிவாக சன்ஸ்க்ரீன்ஸு இல்லைனா நம்ம எப்படி நம்ம சன்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு பேரியர்ஸ் மாதிரி நம்ம போட்டு அந்த குழந்தைக்கு முதலே கவுன்சிலிங் கொடுத்து அதெல்லாம் நம்ம பேரண்ட்ஸ்க்கு எஜுகேட் பண்ணி நம்ம அதை பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அவங்களுக்கு வரும்.
1: ஹேர் கலரும் மாறும்னு சொல்லியிருக்கீங்க, அதுவும் வந்து சிவியரா போகுமா?
0: அந்த ஹேர் கலர் சேஞ்சஸ்னால அந்த குழந்தைங்களுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. நமக்கு இப்போ எப்படி கருப்பா இருக்கும் சில பேருக்கு, சிலருக்கு இள நிறைய வரும், சில பேருக்கு பிறக்கும் போதே நிறைய வெள்ள முடியோட வரும், அதே மாதிரி தான். அது ஒரு சாதாரண விஷயம். நம்ம வந்து அதை ஒரு ட்ரீட் பண்றதுக்குள்ள கண்டிஷன்ஸ் யாரும் போக மாட்டாங்க. இந்த வருஷத்தோட தீமை என்னன்னா நம்மளோட ஸ்கின் டோன்ல நம்ம வந்து ப்ரௌடா இருக்கணும். அதுதான் நம்ம என்ன கலர்ல இருந்தோம், நம்ம நிறம் வந்து நம்மளோட இன்னைக்குமே நம்ம நிறம் வந்து நம்மளோட எபிலிட்டியை வந்து இட் ஓன்ட் என்ன சொல்றது ரிமார்க் பண்ணாது. நமக்கு அது அந்த நம்ம நிறத்துக்கும் நம்மளோட எபிலிட்டிக்கும் சம்மந்தமே கிடையாது. அதுதான் இந்த வருஷத்தோட தீமை. நான் கருப்பா இருக்கேன், குள்ளமா இருக்கேன், ஹைட்டா இருக்கேன், வெயிட்டா இருக்கேன், இதுவும் நம்மளோட அகாடமிக் அச்சீவ்மெண்ட்டோ இல்லைனா ஒரு அதர் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் அச்சீவ்மெண்ட்டுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஸோ அந்த ஈக்வாலிட்டியை நம்ம கிரியேட் பண்ணணுங்கிறது தான் இந்த வருஷத்தோட தீம். நம்ம அதில் தான் கான்சென்ட்ரேட் பண்ணணும் ரொம்ப அதிகமாக.
1: ஸோ இந்த தீம் தான் ரொம்ப முக்கியமான விஷயம். நிறைய பேருக்கு வந்து அந்த மாதிரி ஆளுங்களை வந்து ரொம்ப ஒதுக்கியே வைக்கிறாங்க, அவங்கள தொட்டு பேசுறது கூட ரொம்ப தயங்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஆளுங்களுக்கு ஒரு விழிப்புணர்வுனா என்ன சொல்வீங்க நீங்க?
0: இது வந்து முழுக்க முழுக்க ஜெனட்டிக் கண்டிஷன். நம்ம தொடுறதுனாலயோ இல்லைன்னா அவங்க கிட்ட பேசுறதுனாலயோ பரவ வாய்ப்புகளே கிடையாது. 100% 200% வாய்ப்புகள் கிடையாது. இந்த அவேர்னஸ் வந்து மக்களுக்கு இருக்கணும். ஏன்னா இப்போ நம்ம நிறைய மொபைல்ஸ் பார்க்குறோம், முன்னாடி மாதிரி கிடையாதுல மேம். இப்போ எவ்வளோ மொபைல் ஃபோன்ஸில் எவ்வளோ பார்க்குறோம், எவ்வளோ தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுதான் இந்த மீடியாவோட முக்கிய பங்காக நான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இதெல்லாம் ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம். இதை வந்து நம்ம ஒரு பெரிய அந்த ஐசோலேட் பண்ணுறது வந்து ரொம்ப தப்பு. முக்கியமாக இது யாரை ஃபேஸ் பண்ணோன்னா குழந்தைங்க. ஸ்கூல்ஸில் வந்து இந்த புல்லிங் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஐசோலேஷன், இந்த ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்க மாட்டாங்க. ஜென்ரலாக வந்து இந்த கருப்பாக இருக்கிற பிள்ளைங்களை ஸ்டேஜில் முன்னாடி நிற்க வைத்து ஆட விட மாட்டாங்க. அந்த கலர் டோனில் இருக்கிற குழந்தைங்களுக்கே அந்த அஃபெக்ட் ஆகும்போது இந்த மாதிரி குழந்தைங்க இன்னுமே அதிகமாக அஃபெக்ட் ஆவாங்க. சொல்ல முடியாது வெளியே. அந்த குழந்தைங்களே ரொம்ப அமைதியாக ஓரமாக ஒதுங்கிடுவாங்க. அப்படி இல்லாமல் சில குழந்தைங்க மட்டும்தான் பேரண்ட்ஸ் ரொம்ப ஸ்போர்ட்டிவாக இருக்கிறதுனால அந்த குழந்தைங்களும் ஒரு மாதிரி ஸ்போர்ட்டிவாக இருந்துப்பாங்க. பட் பேரண்ட்ஸ் அந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் இல்லாமல் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களும் அந்த குழந்தைங்க தான் அதில் பயங்கரமாக அஃபெக்ட் ஆவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஆப்பிரிக்கன் கான்டினென்ட்லலாம் முன்னாடி எப்படின்னா ஆல்பினிசமால அஃபெக்ட் ஆன பீப்புள் வந்து ஒரு பேட் ஓமேனாகவும் இல்லை அவங்களுக்கு ஒரு மேஜிக்கல் பவர்ஸ் இருக்குது இல்லைனா அவங்க வந்து கடவுளால் சபிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு ஒரு பழக்க வழக்கம் வந்து அந்த கான்டினென்ட்டில் அப்போ இருந்தது. இப்போ தான் அது கொஞ்சம் கொஞ்சமாக மாறி இப்போ அது இல்லாமல் இருக்குது. அந்த மாதிரி மித்தில் அவங்க ரொம்ப மாட்டிப்பாங்க ஆல்பினிசம் பீப்புள்.
1: வெண்படை நோக்கி ஏதாவது தடுப்பு முறை இருக்குங்களா?
0: தடுப்பு முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்சாங்வினஸ் மேரேஜ்னு சொல்லுவாங்க மேம். குடும்பத்துக்குள்ளே கல்யாணம் பண்ணுறது, பிகாஸ் ஆல்பினிசம் நான் சொன்னது ஜெனட்டிக் கண்டிஷன் சொல்லிட்டேன். அந்த குடும்பத்துக்குள்ளேயே கண்டிப்பாக அந்த ஜீன்ஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆயிருக்கும். ஸோ அவங்க குடும்பத்துக்குள்ளேயே கல்யாணம் பண்ணும்போது ஆல்பினிசம் வந்து அந்த குழந்தைக்கு வரதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. அட் த சேம் டைம் வந்து ஒரே ரேஸில் கல்யாணம் பண்ணுறது, எத்னிக்ஸில் கல்யாணம் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி கல்யாணம் பண்ணும்போது வந்து இதோட ப்ராபபிலிட்டி அதிகமாகும். இதுதான் ஆல்பினிசம் நம்ம தடுக்கிறதுனா இப்படி தடுக்கலாம். ஒன்று. இன்னொன்று வந்து பொதுவாகவே ஆல்பினிசம்ல என்ன ப்ராப்ளம்னா மேம், அது வந்து மெலடின் கம்மியாக இருக்கிறதுனால இல்லை, அவேர்னஸ் கம்மியாக இருக்கிறதுனால தான். அதுதான் முக்கியமான பாயிண்ட் ஆல்பினிசம்ல. நம்ம அந்த குழந்தைங்களை வந்து ஈக்குவலாக ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கிறத நினச்சிட்டாலே இந்த எப்படி ப்ரிவெண்ட் பண்ணுறது இல்லை எப்படி இது பண்ணுற இந்த க்வெஷ்சன்ஸே தேவையில்லாமல் போயிடும். அவங்களும் ஒரு சாதாரண ஒரு ஹியூமன் பீயிங், அவ்வளோதான்.
1: ஸோ இப்போ கவர்மெண்ட்ல அவேர்னஸ் ப்ரோக்ராம் ஏதாவது கொடுக்குறாங்களா இது?
0: ஆல்பினிசம் அவேர்னஸ் டே வந்து இந்த மாதிரி டேல தான் மேம் அவேர்னஸ் இருக்கு. மற்றபடி நமக்கு அதுக்காக வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து ஒரு ப்ரோக்ராம்ஸ் அந்த மாதிரி எதுவும் இருக்கு.
1: ஸோ இப்போ இந்த ஆல்பினிசம்ல வந்து ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்கு, அதாவது இளஞ்சிவப்பு கண்கள், சிவப்பு நிற கண்கள் இருக்கும் அப்படிங்கிறது சொல்றாங்க. அது வந்து எப்படி அது?
0: அந்த மெலனின் கம்மியாக இருக்கிறதுனால மேம் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லைட் வந்து பீப்புளால் ஹேண்டில் பண்ண முடியாது. ஸோ அதனால என்ன ஆகும் அப்படின்னா ஒரு லைட்டு ஒரு அதீத வெளிச்சம் படுற கண்களுக்கு வந்து என்னன்னா கண் கூச்சம் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஐ ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் அவங்களுக்கு ஜென்ரலாகவே இருக்கும். இன்னொன்று அந்த மெலனின் கம்மியாக இருக்கிறதுனால ரெட்டினாவில் ஒரு பிக்மெண்ட் வந்து நமக்கு ரொம்ப வெளிப்படையாக தெரியும். ஸோ இதனால தான் இந்த மாதிரி கண் பிரச்சனைகள் இருக்கும். அதே மாதிரி நிஸ்டாக்மஸ்னு சொல்லுவாங்க, கண் வந்து ஒரே ஸ்பாட்ல நம்ம பார்க்குறோம் அப்படின்னா நம்ம பார்க்கும்போது கண் ஒரே இடத்துல இருக்கணும். பட் அந்த மாதிரி கண்டிஷன் இருக்கிற பீப்புள் சம் பீப்புளுக்கு என்ன ஆகும்னா அந்த சென்ட்ரலா இருக்க அந்த கரு விழி வந்து ஆடிக்கிட்டே இருக்கும், முன்னாடி பின்னாடி சைட்ல ஆடிக்கிட்டே இருக்கும். ஸோ இதனால அவங்களுக்கு ஜென்ரலாக இந்த பார்வை பிரச்சனைகள் இருக்குமே தவிர்த்து இந்த மாதிரி ஐ ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் தான் அவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும்.
1: ஸோ இந்த அல்பானிசம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஆயுட்காலம் மற்ற மனிதர்களோட கம்மியா இருக்குமா?
0: அந்த மாதிரி கிடையாது மேம், அவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஆயுட்காலம் வந்து கம்ப்ளீட்லி ஏதாவது சிஸ்டம் டேமேஜ் இருக்குது அப்படின்னா மட்டும்தான் அந்த ஆயுட்காலம் குறையிறது எல்லாமே. இவங்களுக்கு சிஸ்டமாக ஆர்கன்ஸ் ரிலேட்டடாக எந்த இஷ்யூமே வராது. இவங்களுக்கு ஜென்ரலாக அந்த ஐயில் மட்டும் அந்த மெலனின் பிக்மெண்டேஷன் கம்மியாக இருக்கிறத தவிர்த்து ஆர்கன் டேமேஜோ எதுவுமே இருக்காது. அட் த சேம் டைம் ஆனால் ஒரே ஒரு பிரச்சனை இருக்கும், என்னென்னா இவங்க மேரேஜ் பண்ணி போகிற ஃபேமிலி அடுத்து கல்யாணம் பண்ணுறவங்க வந்து ஒரு ஆல்பினிசமாக இருந்தாங்க இல்லைனா ஒரு ஆல்பினிசம் கேரியராக இருந்தாங்க அப்படின்னா அந்த குழந்தைங்களுக்கு ஆல்பினிசம் வர்றதுக்கு சான்சஸ் அதிகம். இதை மட்டும் அவங்க எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்னா, அவங்க மேரிட் பண்ற அந்த ஜெனட்டிக் கவுன்சிலிங் எடுத்து கல்யாணம் பண்ணணும். அவங்க பார்ட்னருக்கு வந்து அந்த மாதிரி ஏதாவது இருக்குதா இல்ல அவங்க ஃபேமிலிக்கு ஏதாவது இருக்குதான்னு பார்த்து அதுக்கப்புறமா அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஃபர்தர் ஆல்பினிசம்
2: இடம்பெற கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் கே எஸ் ஸ்ரீதேவி, நிகழ்ச்சி அமைப்பு ஆர் ராஜ்குமார், அமைப்பில் உதவி பி துர்காதாஸ்.

நேரம் 2:55 20 ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. காரைக்காலில் லேசான மழை பதிவானது. புதுச்சேரியில் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு 5 சென்டிமீட்டர், சென்னை ஐஸ் ஹவுஸ் 3 சென்டிமீட்டர், அரியலூர் மாவட்டம் சேந்தூரை, காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர், திருப்பூர் மாவட்டம் பல்லடம், திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றம் ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், திருமனூர், செம்மேடு, வளத்தி, கள்ளக்குடி, திண்டிவனம், ஐயம்பேட்டை, சூலூர், வாலாஜா, அன்னூர், நாவலூர், புதுவேட்டக்குடி, சத்தியமங்கலம் ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகள வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் உயர்ந்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. அதிகள வெப்பநிலை 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் தமிழ்நாட்டின் சில இடங்களில் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இயல்பையொட்டியே இருந்தது. மிக அதிகள வெப்பநிலையான 40 டிகிரி செல்சியஸ் சென்னை விமான நிலையத்தில் பதிவானது. மிக குறைந்தள வெப்பநிலையான 24 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையம் மற்றும் தருமபுரி ஆகிய இடங்களில் பதிவானது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 12.8 டிகிரி செல்சியஸ். அதிகள வெப்பநிலை ஈரோடு, திருவள்ளூர், கோயம்புத்தூர், வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு உயர்ந்திருந்தது. ராமநாதபுரம் மற்றும் நீலகிரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்திருந்தது. கரூர் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 5.1 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமாக குறிப்பிடத்தக்க அளவு இயல்புக்கு அதிகரித்திருந்தது. மதுரை, திருவள்ளூர், கோயம்புத்தூர், வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாயிருந்தது. சென்னை, கோயம்புத்தூர், நீலகிரி, திண்டுக்கல், மதுரை, நாகப்பட்டினம், திருநெல்வேலி, திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு குறைந்திருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு. பலத்த காற்றுடன் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று மிதமான மழை பொழிவு இருக்கக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புண்டு. நாளை நீலகிரி, திண்டுக்கல், தேனி, மதுரை, சிவகங்கை, தஞ்சாவூர், ராமநாதபுரம் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் பலத்த இடிமழை பெய்யக்கூடும். நாமக்கல், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர், அரியலூர் மாவட்டங்களிலும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களிலும் பலத்த காற்றுடன் நாளை மிதமான மழை பொழிவு இருக்கக்கூடும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை. நாளை மறுநாள் 18ஆம் தேதியன்று நீலகிரி, தேனி, திண்டுக்கல், மதுரை, ஈரோடு, நாமக்கல், கரூர், திருச்சிராப்பள்ளி, புதுக்கோட்டை, சிவகங்கை, அரியலூர், பெரம்பலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் பலத்த இடிமழைக்கு வாய்ப்புண்டு. மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்புண்டு. 19ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரை தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 40 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்த அளவு 29 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். ஆங்காங்கே இடிமின்னலுடன் லேசான மழைக்கும் வாய்ப்புண்டு. வெப்ப வேறுபாடு பற்றிய எச்சரிக்கை. இன்று அதிகள வெப்பநிலை சற்று உயர்ந்து குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருக்கும். நாளையும் நாளை மறுநாளும் அதிகள வெப்பநிலை சற்று குறைந்து காணப்படக்கூடும். 19ஆம் தேதியன்றும் 20ஆம் தேதியன்றும் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அதிகள வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இராது. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் இடிமின்னல்

0: உடன் மிதமான மழைப்பொழிவு இருக்கக்கூடும். வெப்பநிலை அதிக அளவு 21 டிகிரி செல்சியஸ் ஆகும், குறைந்த அளவு 13 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிக அளவு வெப்பநிலை 32 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸ். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
1: நேரம் 3 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுதாகுமரன். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை அடைய நாட்டு மக்களுக்கு தேவையான நவீன கட்டமைப்பு வசதிகளை உருவாக்க மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஜனநாயகத்தில் மக்களின் பங்களிப்பு மிகவும் முக்கியமானது என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். கிராமப்புறங்களிலும் இனி உரிமம் பெற்ற மருந்து கடைகளில் மருத்துவர்களின் பரிந்துரை சீட்டுடன் வருவோருக்கு மட்டுமே இருமல் மருந்து விற்பனை செய்யப்படும் என மத்திய சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது. ஆதார் அட்டையை தவறாக பயன்படுத்துவதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் மத்திய மாநில அரசுகள் பதிலளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பெண்களுக்கு மாதந்தோறும் 2,500 ரூபாய் வழங்கப்படும் என்ற தேர்தல் வாக்குறுதியை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தமிழக அரசை வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் கூட்டுறவு வங்கிகள் மூலம் 75,000 ரூபாய் வரை பயிர்க்கடன் பெற்ற விவசாயிகளுக்கு முழுவதுமாக கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். தேர்தல் வாக்குறுதிப்படி சிறு குறு விவசாயிகள் கூட்டுறவு வங்கிகளில் வாங்கியுள்ள பயிர்க்கடன்கள் முற்றிலுமாக தள்ளுபடி செய்யப்பட வேண்டும் என்றும், பெரு விவசாயிகளின் வாங்கிய பயிர்க்கடன் 50% தள்ளுபடி செய்யப்பட வேண்டும் என்றும் தாவைக்கு அரசை அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். சென்னை அகில இந்திய வானொலி நிலையத்தின் 88வது ஆண்டு விழா இன்று கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி நிலைய வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் துணை தலைமை இயக்குநர் திரு ராமபத்ரம் வெங்கடேஷ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். சர்வதேச போதைப்பொருள் எதிர்ப்பு தினத்தையொட்டி சென்னையில் வரும் 26ஆம் தேதி நடைபெறவுள்ள போதைப்பொருள் எதிர்ப்பு ஓட்டத்தில் பங்கேற்க விரும்புவோர் 22ஆம் தேதிக்குள் இணையதளத்தில் பெயர் பதிவு செய்யுமாறு தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் கேட்டுக் கொண்டுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்தில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் வரும் 19ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நெல்லை மாவட்டம் மணிமுத்தாறு அருவியில் நீர்வரத்து சீரானதையடுத்து சுற்றுலாப் பயணிகள் குளிப்பதற்கு வனத்துறை அனுமதி அளித்துள்ளது. இலங்கையில் நடைபெறும் முத்தரப்பு கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்கும் இந்தியா ஏ அணியில் வேகப்பந்து வீச்சாளர் அசோக் சர்மா சேர்க்கப்பட்டுள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
3: நிலையத்தில் நேரம் சரியாக 3:02. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் UTFM 101.8. தொடர்வது ஹலோ ஊட்டி, ஒரு சொல் திரையிசை.

நேர்களே, இன்னைக்கு ஒரு சொல் திரை இசை தான் கேட்டு ரசிக்க போறீங்க. ஒரு சொல் திரை இசையில யாருடைய பாடல் தொகுப்பு இடம்பெற போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல எல்லாரும் ரொம்பவே அவளோட இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஓகேங்க, நானே சொல்லிடுறேன். ஊட்டி செயின்ட் மேரிஸ் ஹில்ல இருந்து ராஜு அவர்கள் வந்து இன்னைக்கு பாடல்களை எல்லாம் அழகா தொகுத்து அனுப்பியிருக்கிறாரு. தமிழ் என்ற ஒரு சொல்லை தேர்ந்தெடுத்து அது சம்பந்தமான பாடல்களை எல்லாம் ரொம்பவே அழகா நமக்கு தொகுத்து அனுப்பியிருக்கிறாரு. அந்த பாடல்கள் தான் இன்னைக்கு நீங்க அடுத்தடுத்து ஜாலியா கேட்டு என்ஜாய் பண்ண போறீங்க. நீங்களும் இதே மாதிரி ஒரு சொல் திரை இசையில் உங்களுக்கு பிடித்த பாடல்களெல்லாம் ஏதாவது ஒரு சொல்லை தேர்ந்தெடுத்து அது சம்பந்தமான பாடல்களெல்லாம் தேர்வு செஞ்சு எங்களுக்கு அழகாக எழுதி அனுப்புனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த நிகழ்ச்சியில் அந்த பாடல்களெல்லாம் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஓகேங்க, முதல் பாடலாக அப்படி சூப்பராக ஒரு பாடல் வந்துட்டே இருக்குது, தொடர்ந்து கேளுங்க. இது ஊட்டி 101.8 எல்லாமே சமகிட்டு.

மாமல்லிங்கம் சாட்சி சொன்ன கதையும் பொய்யோ, மாமன் திருச்சபை வழக்குரைத்த முறையும் பொய்யோ, சிவலிங்கம் சாட்சி.

பூவிளையாடல் படத்துல இருந்து தான் சூப்பரா அந்த பாடலை கேட்டு முடிச்சுட்டு வந்திருக்கிறோம். ஸ்டுடியோல டைம் சரியா 3:07 ஆயிருச்சுங்க. ஊட்டி எஃப்எம் 101.8 ஹல ஊட்டி நிகழ்ச்சியில் ஒரு சொல் திரை இசைதான் கேட்டு ரசிக்கிட்டே இருக்கிறீங்க. இன்னைக்கு ஒரு சொல் திரை இசையில் ஊட்டி செயின்ட் மேரிஸ் ஹில்லில் இருந்து ராஜு அவர்கள் தொகுத்து அனுப்பின பாடல்களை தான் நம்ம ஜாலியாக கேட்டு ரசிச்சுக்கிட்டே இருக்கிறோம். இவர் இன்னைக்கு தமிழ் என்ற ஒரு சொல்லை தேர்ந்தெடுத்து நமக்கு அது சம்பந்தமான பாடல்களை எல்லாம் அழகாக எழுதி அனுப்பியிருக்கிறாரு. அந்த பாடல்கள் தான் இன்னைக்கு உங்களுக்காக அடுத்தடுத்து வருவதற்காக வெயிட்டிங்லேயே இருக்குது. நேர்களே, நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச பாடல்களெல்லாம் இதே மாதிரி ஏதாவது ஒரு சொல்லை தேர்ந்தெடுத்து எங்களுக்கு எழுதி அனுப்பலாம். நிலைய இயக்குனர் ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம், ஃபிங்கர் போஸ்ட் உதகமண்டலம் அப்படின்ற முகவரிக்கு. அது மட்டும் இல்லைங்க, utfm101.8@gmail.com அப்படின்ற மின்னஞ்சல் முகவரிக்கும் உங்களுக்கு பிடிச்ச பாடல்கள் எல்லாம் எழுதி அனுப்பலாம். ஓகேங்க, அடுத்த பாடலாக அப்படியே ஒரு இனிமையான பாடல் உங்களுக்காக வெயிட்டிங்கில் வந்துட்டே இருக்குது. தொடர்ந்து கேளுங்க, இது UTFM 101.8 எல்லாமே சமகிட்டு.

ஸ்டுடியோவில் டைம் சரியாக 3:12 ஆயிடுச்சுங்க. ஊட்டி எஃப்எம் 101.7 ஒரு சொல் திரையிசை தான் கேட்டு ரசிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. இன்றைக்கி ஒரு சொல் திரையிசையில் ஊட்டி செயின்ட் மேரிஸ் ஹில் பகுதியைச் சேர்ந்த ராஜு அவர்கள் தொகுத்தனுப்பின பாடல்களை தான் கேட்டு ரசிச்சுக்கிட்டே இருக்கிறோம். இவர் இன்றைக்கி தமிழ் என்ற ஒரு சொல்லை தேர்ந்தெடுத்து பாடல்களெல்லாம் நமக்கு அழகாக எழுதி அனுப்பியிருக்கிறாரு. அந்த பாடல்கள் தான் இன்றைக்கி நீங்கள் அடுத்தடுத்து கேட்டு ரசிக்க போகிறீங்க. அப்படியே சூப்பராக ஒரு பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்குது, தொடர்ந்து கேளுங்க. இது ஊட்டி எஃப்எம் 101.8 எல்லாமே சமகிட்டு.

ஸ்டுடியோல டைம் சரியா 3:16 ஆயிருச்சுங்க. ஊட்டி எஃப்எம் 101.8 சூப்பரா ஒரு சொல் தெரியசை தான் கேட்டு ரசிக்கிட்டே இருக்கிறீங்க. இன்னைக்கு ஒரு சொல் தெரியசையில் ஊட்டி செயின்ட் மேரிஸ் ஹில் பகுதியை சேர்ந்த ராஜு அவர்கள் தொகுத்து அனுப்பின பாடல்களை தான் நம்ம கேட்டு ரசிக்கிட்டே இருக்கிறோம். இவர் இன்னைக்கு தமிழ் என்ற ஒரு சொல்லை தேர்ந்தெடுத்து அது சம்பந்தமான பாடல்களை எல்லாம் நமக்கு அழகாக எழுதி அனுப்பியிருக்கிறார். அந்த பாடல்கள் தான் இன்னைக்கு உங்களுக்காக அடுத்தடுத்து வந்துட்டே இருக்குது. அடுத்ததாக ஒரு இனிமையான பாடல் உங்களுக்காக வரப்போகுது, தொடர்ந்து கேளுங்க. இது ஊட்டி எஃப்எம் 101.8 எல்லாமே சமகிட்டு.

காலை டைம் சரியா 3:19 ஆயிருச்சுங்க. ஊட்டி எஃப்எம் 101.8 ஒரு சொல் திரையிசை தான் கேட்டு ரசிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. இன்னைக்கு ஒரு சொல் திரையிசையில் ஊட்டி செயின்ட் மேரிஸ் ஹில் பகுதியைச் சேர்ந்த ராஜா அவர்கள் தொகுத்து அனுப்பின பாடல்களை தான் கேட்டு ரசிச்சுக்கிட்டே இருக்கிறோம். தமிழ் என்ற ஒரு சொல்லை தேர்ந்தெடுத்து பாடல்களெல்லாம் நமக்கு எழுதி அனுப்பியிருக்கிறாரு. அந்த பாடல்கள் தான் இன்னைக்கு உங்களுக்காக அடுத்தடுத்து வந்துட்டே இருக்குது.

ஸ்டுடியோவில் டைம் சரியாக 3:24 ஆயிருச்சுங்க. ஊட்டி எஃப்எம் 101.8 ஒரு சொல் தெரியசை தான் கேட்டு ரசிக்கிட்டே இருக்கிறீங்க. இன்னைக்கு ஒரு சொல் தெரியசையில் ஊட்டி செயின்ட் மேரிஸ் ஹில் பகுதியைச் சேர்ந்த ராஜு அவர்கள் தொகுத்து அனுப்பின பாடல்களை தான் கேட்டு ரசிச்சுக்கிட்டே இருக்கிறோம். இவர் இன்னைக்கு தமிழ் என்ற ஒரு சொல்லை தேர்ந்தெடுத்து

பாடல்களை எல்லாம் நமக்கு அழகாக தொகுத்து அனுப்பியிருக்கிறார். அந்த பாடல்கள் தான் இன்றைக்கி உங்களுக்காக அடுத்தடுத்து வந்துட்டே இருக்குது. இனி அடுத்ததாக ஒரு சூப்பரான பாடல் உங்களுக்காக வரப்போகுது, தொடர்ந்து கேளுங்க. இது ஊட்டி FM 101.8 எல்லாமே சமகிட்டு.

0: जी बूम्बा।
1: हाय जी बूम्बा, व्हाट अ सरप्राइज, நீ டூக்கேலியும் இருக்கியா?
0: ஆம், நான் எப்பொழுதும் இருப்பேன்.
1: எனக்கு பிடிச்ச ஒரு வரம் வேணும், பாடல் கேக்குறது ரொம்ப பிடிக்கும். 80s songs please.
0: இவ்வளவுதானா? ஆகட்டும், கேளுங்கள்.
2: என்னோடு பாட்டு பாடுங்கள், எல்லோரும் சேர்ந்து ஆடுங்கள், இசை கோலங்கள் இமைஜாலங்கள் சுகம் தேடுங்கள்.
1: வரே வா, சூப்பர் ஜீபும்பா.
0: அது நன்றாக இருந்ததா?
1: அதே மாதிரி 90s please.
0: இதோ அதுவும் தருகிறேன், கேட்டு மகிழுங்கள்.
3: ரத்த ஜாமத்தில் என் ஜன்னலோரத்தில்
1: ஜிபும்பா, அப்படியே 2K சாங்ஸ் கொடுத்துருங்களேன், செம்மையா இருக்கும், எல்லாரும் என்ஜாய் பண்ணலாம்.
0: புரிந்து விட்டது, நீங்கள் ரெட்ரோ ரகங்களை தானே கேட்கிறீர்கள். இதோ தருகிறேன், அதுவும் உங்களுக்காக. இப்பவே நீங்கள் டியூன் செய்யுங்கள் ஊட்டி FM 101.8.
1: தினமும் காலை 9 மணி முதல் 10 மணி வரை. டோன்ட் மிஸ் இட்.

ஸ்டுடியோல டைம் சரியா 3:32 ஆயிருச்சுங்க. ஊட்டி எஃப்எம் 101.8 ஒரு சொல் தெரியசை தான் கேட்டு ரசிக்கிட்டே இருக்கிறீங்க. இன்னைக்கு ஒரு சொல் தெரியசையில் ஊட்டி செயின்ட் மேரிஸ் ஹில் பகுதியைச் சேர்ந்த ராஜு அவர்கள் தொகுத்து அனுப்பின பாடல்களை தான் நம்ம கேட்டு ரசிக்கிட்டே இருக்கிறோம். இவர் இன்னைக்கு தமிழ் என்ற ஒரு சொல்லை தேர்ந்தெடுத்து அது சம்பந்தமான பாடல்களெல்லாம் நமக்கு அழகா எழுதி அனுப்பியிருக்கிறாரு. இதே மாதிரி நீங்களும் ஏதாவது ஒரு சொல்லை தேர்ந்தெடுத்து ஒரு சொல் தெரியசைக்கு அந்த உங்களுக்கு பிடித்த பாடல்களெல்லாம் எழுதி அனுப்பினீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சியில் அந்த பாடல்களெல்லாம் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த பாடலாக ஒரு சூப்பரான பாடல் உங்களுக்காக வெயிட்டிங்ல இருக்குது. தொடர்ந்து கேளுங்க. இது ஊட்டி எஃப்எம் 101.8 இங்க எல்லாமே சமகிட்டு.

0: உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்ச நேரம் பேச, சின்ன சின்ன சந்தோஷங்களையும் கவலைகளையும் சாதனைகளையும் ஷேர் பண்ணிக்க. ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்சா நல்லா இருக்குமேனு ஃபீல் பண்றீங்களா?
1: இதோ உங்களுக்காக தான் ஓட்டி எஃப்எம் 101.8 ஒவ்வொரு நாளும் நண்பகல் 12:10 to 12:40 வரை ஸ்நேகிதியே.
0: நெருங்கிய தோழி போல உங்களுடைய மனசை புரிஞ்சுக்க வருது, கேட்க தவறாதீர்கள்.
2: ஸ்டுடியோவில் டைம் சரியாக 3:38 ஆயிருச்சுங்க. ஊட்டி எஃப்எம் 101.8 ஒரு சொல் திரையிசை தான் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறீங்க. இன்றைக்கி ஒரு சொல் திரையிசையில் ஊட்டி செயின்ட் மேரிஸில் பகுதியைச் சேர்ந்த ராஜு அவர்கள் தொகுத்து அனுப்பின பாடல்களை தான் கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். தமிழ் என்ற ஒரு சொல்லை தேர்ந்தெடுத்து பாடல்களை தான் நமக்கு எழுதி அனுப்பியிருக்கிறாரு. அந்த பாடல்கள் தான் இன்றைக்கி உங்களுக்காக அடுத்தடுத்து வந்துட்டே இருக்குது. தொடர்ந்து கேளுங்க. இது ஊட்டி எஃப்எம் 101.8 எல்லாமே சமகிட்டு.

0: Ash. உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8
1: புதிரான கேள்விகள்,
0: எதிரான கருத்துக்கள்,
1: சிந்திக்க வைக்கும் தலைப்புகள்,
0: சுவாரஸ்யமான விவாதங்கள்,
1: விதவிதமான தலைப்புகளில் வித்தியாசத்தை தேடும் நிகழ்ச்சி
0: உங்களை கவரும் ஒவ்வொரு நிமிடமும்.
1: திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 மணிக்கு எதிரும்
0: புதிரும்
1: கேட்க தவறாதீர்கள்.

ஸ்டுடியோல டைம் சரியா 3:44 ஆயிருச்சுங்க. ஊட்டி எஃப்எம் 101.8 ஒரு சொல் திரையிசை தான் கேட்டு ரசிச்சுட்டே இருக்கிறீங்க. இன்னைக்கு ஒரு சொல் திரையிசையில் ஊட்டி செயின்ட் மேரிஸ் ஹில் பகுதியைச் சேர்ந்த ராஜு அவர்கள் தொகுத்து அனுப்பின பாடல்களை தான் கேட்டு ரசிச்சுட்டே இருக்கிறோம். இவர் இன்னைக்கு தமிழ் என்ற ஒரு சொல்லை தேர்ந்தெடுத்து அது சம்பந்தமான பாடல்கள் எல்லாம் நமக்கு தேர்வு செஞ்சு எழுதி அனுப்பியிருக்கிறார். அந்த பாடல்கள் தான் இன்னைக்கு உங்களுக்காக அடுத்தடுத்து வந்துட்டே இருக்குது. அடுத்ததாக ஒரு சூப்பரான பாடல் உங்களுக்காக வெயிட்டிங்ல இருக்குது. கேளுங்க நீங்க, இது ஊட்டி எஃப்எம் 101.8 இங்க எல்லாமே சமகிட்டு.

0: உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8
1: நித்தமும் பாடுபட்டு உழைக்கும் யாவரும் ஓரினந்தா, சத்திய வார்த்தை இது நமக்கு சொல்லுது மேதினந்தா.
0: உழைப்பால் உருவாக்க முடியாதது எதுவும் கிடையாது, ஆனால் உழைப்பவருக்கும் உண்டு களைப்பு.
2: பாட்டாளி கூட்டம் எல்லாம் பார வண்டி இழுக்குது,
3: பாடுபட்டு உழைக்குது, பாட்டுகள் எழுந்து படிக்குது.
0: உங்க களைப்பை போக்கி கலகலப்பாக்க நாங்க இருக்கோம்ல. பாட்டு பாடுங்க, கவிதை சொல்லுங்க, கடிதம் சொல்லுங்க, என் கதை கூட சொல்லுங்க.
4: பாட்டாலே மனம் கொண்ட பாரங்கள் நீங்குவதாலே நாம் கூட ஒரு கச்சேரி வைப்பமடா.
0: உங்களோட சேர்ந்து நாங்களும் கேட்கிறோம். இனி ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை மதியம் 2:30 உழைப்பவர் அரங்கம். ரெடியா இருங்க, உங்களை தேடி நாங்க வரோம்.

0: ஸ்டுடியோவில் டைம் சரியாக 3:50 ஆயிடுச்சுங்க. ஊட்டி எஃப்எம் 101.8 ஒரு சொல் தெரியசை தான் கேட்டு ரசிக்கிட்டே இருக்கிறீங்க. இன்னைக்கு ஒரு சொல் தெரியசையில் ஊட்டி செயின்ட் மேரிஸ் ஹில் பகுதியைச் சேர்ந்த ராஜு அவர்கள் தொகுத்து அனுப்பின பாடல்கள் தான் நம்ம அடுத்தடுத்து கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். தமிழ் என்ற ஒரு சொல்லை தேர்ந்தெடுத்து நமக்கு பாடல்களெல்லாம் அழகாக எழுதி அனுப்பியிருக்கிறாரு. அந்த பாடல்கள் தான் இன்னைக்கு உங்களுக்காக அடுத்தடுத்து வந்துட்டே இருக்குது. நேயர்களே, நீங்களும் இதே மாதிரி ஒரு சொல் தெரியசையில் உங்களுக்கு பிடிச்ச பாடல்களெல்லாம் கேட்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னாக்கா ஏதாவது ஒரு சொல்லை தேர்ந்தெடுத்து அது சம்பந்தமான பாடல்களெல்லாம் அழகாக எழுதி எங்களுக்கு அனுப்புனீங்கன்னா இந்த நிகழ்ச்சியில் அந்த பாடல்கள் எல்லாம் கேட்கலாம். அடுத்ததா சூப்பரா பாடல் வந்துட்டே இருக்குது, தொடர்ந்து கேளுங்க.
1: ஹலோ,
2: 8ஆம் தேதி எப்போ வரும்?
3: ஹலோ
2: பிரதர், உங்களுக்கு தெரியுமா 8ஆம் தேதி எப்போ வரும்?
0: நேயர்களே, உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 நீங்க கேட்ட பாடலை நாங்க தர போறோம். நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் இனி தினந்தோறும் காலை 11 முதல் 12 வரை
2: வரும் வெள்ளிக்கிழமை 8ஆம் தேதி முதல் உங்கள் அபிமான நிகழ்ச்சிகள் புது பெயருடன் புதிய பொலிவுடன் கேட்டு மகிழுங்கள்.
0: இணைந்திருங்கள். இது உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8. இங்கு எல்லாமே சமகிட்டு.

அழகிய தமிழ் மக இவள் இரு விழிகளில் எழுதிய மடல் மெல்ல மொழிவது உறதெனும் குரல் படி

0: அழகிய தமிழ் மகன்கள் இருவிழிகள் எழுதிய மடல் மெல்ல மொழிவது உறவெனும் குரல் படித்தால் ரசிக்கும்.
1: ஸ்டுடியோவில் டைம் சரியாக 3:57 ஆயிடுச்சுங்க. ஊட்டி எஃப்எம் 101.8 ஒரு சொல் தெரிய இசைதான் கேட்டு ரசிச்சுட்டே இருக்கிறீங்க. இன்றைக்கி ஒரு சொல் தெரிய இசையில் ஊட்டி செயின்ட் மேரிஸில் பகுதியைச் சேர்ந்த ராஜு அவர்கள் தொகுத்து அனுப்பின பாடல்களை தான் கேட்டு ரசிச்சுட்டே இருக்கிறோம். இப்போ நம்ம கூட பேசுறதுக்காக அவர் வெயிட்டிங்கில் இருக்கிறாரு, அவர் கூட பேசிடலாம். ஹலோ, வணக்கம்.
2: அழகான மாலை வணக்கம் சார். அன்புடன் நான் ராஜு, ஊட்டி செயின்ட் மேரிஸ்ல இருந்து. நலமா இருக்கீங்களா?
1: நலமாக இருக்கிறோம் சார். நீங்க எப்படி இருக்கிறீங்க? நிகழ்ச்சியில கேட்டீங்களா?
2: சொல்லுங்க
1: சார், நிகழ்ச்சியில கேட்டீங்களா?
2: ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். நிலைய இயக்குநர்களுக்கும் ஒளிபரப்பின தங்களுக்கும் மிக்க நன்றி.
1: நன்றி சார், நன்றி. பாடல்கள் நீங்களே தேர்ந்தெடுத்து எழுதினீங்களா?
2: ஆமா சார், இப்போ என்னுடைய சொந்த பாட்டு சார். நானே செலக்ஷன் பண்ணி எழுதிருக்கு.
1: ஓகேங்க சார். நிகழ்ச்சியெல்லாம் அப்படியே சூப்பரா இருந்துச்சு. நிகழ்ச்சியெல்லாம் கேட்டிருப்பீங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய பாடல்கள் எல்லாம் தேர்ந்தெடுத்து எங்களுக்கு எழுதி அனுப்புங்க.
2: நன்றி சார்.
1: ஊட்டி எஃப்எம் சார்பா நாங்க உங்களுக்கு ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறோம்.
2: நிலைய இயக்குநர்களுக்கும் ஆர்ஜ சகோதர சகோதரிகளுக்கும் மற்றும் அனைத்து அன்புலங்களுக்கும் இந்த தொகுப்பை சமர்ப்பிக்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி, மகிழ்ச்சி.
1: நன்றி, நன்றிங்க சார். ஓகேங்க, அப்படியே நம்ம சூப்பரா இப்போ ஒரு சொல் தெரிய செய்ய நிகழ்ச்சியை கேட்டு முடிச்சிருக்கிறோம். இப்போ நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு அப்படின்னு நினைக்கிறேங்க. இதே மாதிரி நேயர்களே, நீங்களும் ஏதாவது ஒரு சொல்லை தேர்ந்தெடுத்து அது சம்பந்தமான பாடல்கள் எல்லாம் எங்களுக்கு எழுதி அனுப்புனீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பா இந்த நிகழ்ச்சியில் அந்த பாடல்கள் எல்லாம் கேட்கலாம் அப்படிங்கறத உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம், ஃபிங்கர் போஸ்ட் உதகமண்டலம் அப்படின்ற முகவரிக்கு நீங்கள் தேர்வு செஞ்ச பாடல்கள் எல்லாம் எழுதி அனுப்பலாம். அது மட்டும் இல்லைங்க, utfm101.8@gmail.com அப்படின்ற மின்னஞ்சல் முகவரிக்கும் நீங்கள் பாடல்கள் எல்லாம் எங்களுக்கு எழுதி அனுப்பலாம். அப்படியே நம்ம அடுத்ததாக அப்படியே சூப்பரான நிகழ்ச்சி ஒன்று உங்களுக்காக வெயிட்டிங்லேயே இருக்குது. நிகழ்ச்சியோட நிறைவு ஆயிடுச்சு. இப்போது உங்களுக்காக

0: உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8
1: புதிரான கேள்விகள்,
0: எதிரான கருத்துக்கள்,
1: சிந்திக்க வைக்கும் தலைப்புகள்,
0: சுவாரஸ்யமான விவாதங்கள்,
1: விதவிதமான தலைப்புகளில் வித்தியாசத்தை தேடும் நிகழ்ச்சி
0: உங்களை கவரும் ஒவ்வொரு நிமிடமும்.
1: திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 மணிக்கு எதிரும்
0: புதிரும்
1: கேட்க தவறாதீர்கள்.

0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் 4 மணி. நேர்களை நீங்கள் இருந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி எதிரும் புதிரும் வினாடி வினா நிகழ்ச்சியில் தான் இன்னைக்கு நீங்கள் பங்கேற்றிருக்கீங்க நேர்களை. இன்றைக்கோட டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சரியா தவறா அப்படின்ற ஒரு டாப்பிக்கில் தான் இன்றைக்கி நம்ம வார்த்தை விளையாட்டை விளையாட போகிறோம். இன்றைக்கி நம்ம கூட ஆர்ஜே தௌஃபிக் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. வணக்கம் தௌஃபிக்.
1: வணக்கம் வணக்கம் எல்சியா, எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: சூப்பரா இருக்கிறேன். இன்னைக்கு எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில அப்படியே சூப்பரா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து நேயர்கள்ட்ட எல்லாம் நிறைய கேள்விகளை கேட்டு அசத்தலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க?
0: சூப்பரான கேள்விகளை கேட்கலாம். கேள்வி நோன எல்லாம் பயந்துட போறாங்க. எல்லாமே சிம்பிளான கேள்வியை தான் கேட்க போறோம். நீங்க கால் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நேர்களே 9344901018 என்ற நம்பருக்கும், 9342901018 என்ற நம்பருக்கும், 8300191018 என்ற நம்பருக்கும் நீங்க கால் பண்ணலாம் நேர்களே.
1: ஓகேங்க, இப்போது சூப்பராக ஒரு பாடலை கேட்டுக்கிட்டு நம்ம அடுத்த ஒரு சூப்பரான கேள்வியை வந்து நம்ம நேயர்களுக்கு கேட்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம்.
0: ஆமாம், இந்த அதுக்கப்புறமா இதோட ரூல்ஸ் என்னன்னு தெரியுமா ஃபஸ்ட்டு உங்களுக்கு?
1: ம், சொல்லிடுங்க அதையும் நீங்களே.
0: இதோட ரூல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு நேர்கிட்டையும் ஒரு 5 கேள்வி மினிமம் கேட்கப்படும்.
1: ஓகே
0: ஓகே, அதில் அவங்க கரெக்டாக சொன்னாங்க.
1: இது வந்து ஒரு ரேபிட் ஃபயர் ரவுண்ட் மாதிரி
0: தான். ரேபிட் ஃபயர் ரவுண்ட் அப்படினே சொல்லலாம். ரேபிட் ஃபயர் ரவுண்டில் வந்து அவங்களுக்கு மினிமம் வந்து ஒரு 5 கேள்வி கேட்கப்படும். அதில் வந்து அவங்க தவறாக சொல்லிட்டாங்கன்னா அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுக்கப்படும்.
1: அதாவது இப்போ ஒரு கொஸ்டின் கேட்குவோம், அந்த கொஸ்டின் வந்து சரியா தவறா
0: ஒரே வார்த்தையில் பதில் சொன்னால் ஒரே வார்த்தையில் தான் மட்டும் தான் பதில் சொல்லணும். சரி இல்லாட்டி தவறுன்ற மட்டும் தான் சொல்லணும். அவங்க வந்து சொல்கிற ஆன்சர் வந்து தவறாக இருந்துச்சு அடுத்த நேயருக்கு வாய்ப்பு கொடுக்கப்படும்.
1: கண்டிப்பா கண்டிப்பா.
0: ஓகே, எல்லாரும் கால் பண்ண ரெடியா இருப்பீங்க நினைக்கிறேன். போன் எடுங்க, டயல் பண்ணுங்க 8300191018 என்ற நம்பருக்கும், 9342901018 என்ற நம்பருக்கும், 9344901018 என்ற நம்பருக்கும் கால் பண்ணுங்க நேயர்களே. நிகழ்ச்சியின் ஒரு பாடலை கேட்டு மீண்டும் இணையலாம். ஸ்டே டியூன்ட் டு எஃப்எம் 101.8.
1: இங்க எல்லாமே சமகிட்டு.

0: ஓகே, பேக் டு த ஷோ. எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில முதல் நேயர் ஒருவர் இணைந்திருக்கிறாரு, தௌஃபீக். அவங்ககிட்ட பேசலாமா?
1: ஓகே, கண்டிப்பா பேசலாம். குவெஸ்டன் நானே கேட்டுக்கமா?
0: குவெஸ்டன் நீங்களே கேக்குறீங்களா? ஓகே, கேளுங்க.
2: ஓகே,
0: ஹலோ, வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம்.
2: வணக்கம். யார் பேசுறீங்க?
3: ஹலோ ஜி, எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன். நீங்க யாரு?
3: நான் ராஜ்குமார், ஊட்டில
2: இருந்து. ராஜ்குமார், எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கீங்களா?
3: உங்களுடைய ரெண்டு பேரும் குரலை கேட்டு செம ஆப்பியா.
2: ஓகேங்க, அப்படி க்வெஸ்சன் கேட்கறதுக்கு ரெடியா இருக்கீங்களா? சொல்லிரலாமா?
3: நான் ட்ரை பண்றேன்.
2: ஓகேங்க, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படினாவே நம்ம எல்லாருக்குமே தெரியும். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய இயற்பெயர் சிவாஜி ராவ், சரியா தவறா?
3: சரி.
2: ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன்
3: கேளுங்க.
0: கில்லி படத்துல விஜய் நடிச்சிருக்கார்,
2: சரியா தவறா?
3: சரி.
0: ஏ ஆர் ரஹ்மான் ஆஸ்கர் விருது பெறவில்லை,
3: தவறு.
0: 96 படத்தில் விஜய் சேதுபதி கூட நயன்தாரா நடிச்சிருக்காங்க,
3: தவறு.
0: பாஷா படத்துல கமல்ஹாசன் நடிச்சிருக்காரு,
3: தவறு.
2: ஓகே, அப்படியே சூப்பரா இவர் வந்து மூன்று கேள்விகளுக்கு சரியா பதில் சொல்லியிருக்கிறாரு, இரண்டு கேள்விகளுக்கு தவறா பதில் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு நினைக்கிறேன். எல்சியா, நீங்க என்ன நினைக்கிறீங்க? எல்லா கேள்விக்கும் கரெக்டா பதில் சொல்லிட்டீங்களா?
0: எல்லா கேள்விக்கும் தெரியா சரியா பதில் சொல்லிருக்கீங்களா ராஜ்குமார்?
3: நான் 5 क्वेश्चन கரெக்டா சொல்லிட்டேன்.
0: சொல்லிட்டீங்களா?
2: இல்ல, இருந்தால நம்ம அவருக்கு ஒரு சர்ப்ரைஸ்
0: பண்ணனும்ல. அவருக்கு ட்விஸ்ட் கொடுத்துட்டீங்களா அவருக்கு?
2: ஆமா ஆமா ஆமா.
0: ஓகே.
3: எனக்கு ஒரு பாடு.
2: ஓகே, ராஜ்குமார், உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
0: வந்து சரியா
3: கஜினி படத்துல ஒரு மாலையில வேணும்.
2: ஓகே, கஜினி இல்லையா?
3: ஆ
2: ஓகேங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்ச பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்குது. தொடர்ந்து கேளுங்க. இது ஊட்டி எஃப்எம் 101.8 இங்க எல்லாமே சமகிட்டு.
3: நன்றி.
4: Row, row, Masumule, swing.

0: கஜினி படத்துலேருந்து சூப்பராக ஒரு பாடலை கேட்டு முடிச்சுட்டு வந்திருக்கிறோம். ஸ்டுடியோவில் டைம் சரியாக 4:13 ஆயிருச்சுங்க. இப்போ நீங்கள் இந்த நிகழ்ச்சி எதிரும் புதிரும் அப்படின்ற நிகழ்ச்சியை தான் கேட்டு ஜாலியாக ரசிச்சுக்கிட்டே இருக்கிறோம்.
1: ஓகே, நிகழ்ச்சியின் அடுத்த நேயர் இணைப்பில் இருக்கிறாரு, யாருன்னு பார்க்கலாம். ஹலோ, வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: கோயம்புத்தூர்ல இருந்து சின்னவன் செல்வது செல்வராஜ் மஞ்சளா பேசுறேன். இருவருக்கும் மாலை வணக்கம்.
1: இருவருக்கும் உங்களுடைய சார்பாக மாலை வணக்கத்தை ஏற்றுக்கொள்கிறோம். இன்னைக்கு சரியா தவறா நிகழ்ச்சியில நீங்க வந்து சரி மற்றும் தவறு அப்படின்ற வார்த்தையை தான் நீங்க சொல்லணும். கேள்வி கேட்கலாமா?
2: கேளுங்க மேடம்.
1: ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே
2: ஓகே.
1: இந்தியாவுடைய தலைநகர் நியூ டெல்லி.
2: சரி.
1: தேசிய பறவை மயில்.
2: சரி.
1: வாரத்துல 8 இருக்கு.
2: 7 மேடம்.
0: ஆஹா, இப்படி யோசிக்கிறாரே இவரு.
1: அவுட் ஆயிட்டாரு நினைக்கிறேன்
0: இல்லையா?
1: சரி தவறு தானே உங்களை சொல்ல சொன்னேன்.
2: அப்படிங்களா? தவறு தவறு.
1: அவன் ஓகே. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், 1000 கிராம் வந்து 1 கிலோவுக்கு சமம்.
2: சரி.
1: இந்தியாவினுடைய தலைநகர் பொம்மை.
2: தவறு.
1: தினமும் தண்ணீர் குடிப்பது நல்லது.
2: சரி.
1: சூரியன் ஒரு நட்சத்திரம்.
2: தவறு.
1: பூமி சூரியன் ஒரு நட்சத்திரம். தவறுங்களா?
2: ஆமாங்க மேடம்.
1: ஓகே, அவர் அவுட் ஆயிட்டாரு நினைக்கிறேன். சூரியன் ஒரு நட்சத்திரம்
2: தான்.
1: ஆமா, சூரியன் அறிவியல் பூர்வமா சூரியன் ஒரு நட்சத்திரம். ஈஸியான கேள்வியும் கேட்போம், டஃப்பான கேள்வியும் கேட்போம். இப்படி மாட்டீங்களா?
0: வந்து அப்படியே டக்குனு யோசிச்சு சரியான பதில சொல்லணும். சரியா தவறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது அந்த ஸ்பீட்லயே வந்து இவங்களுக்கு சரின்னு தெரிஞ்சாலுமே சில பேர் வந்து மாத்தி தவறு அப்படின்னு சொல்லிடுவாங்க. இதுதான் இந்த ராபிட் ஃபயர் ரவுண்டோட ஸ்பெஷல் இல்லையா?
1: ஓகே, பரவாயில்ல உங்களுக்கு. ஓகே, பரவாயில்ல. நிறைய
2: க்வெஸ்சன்ஸ் போட்டுறீங்களா?
0: சரி, பரவாயில்ல, இவருக்கு கொஞ்சம் நிறைய க்வெஸ்சன் சரியா சொல்லிட்டாரு, அதனால அவருடைய பாடலை நம்ம கொடுத்துடலாம்.
1: ஓகே, என்ன படம், என்ன பாடல் சொல்லுங்க.
0: தொடர்ந்து கேளுங்க. 101.8
1: இங்க எல்லாமே செம ஹிட்டு.

0: ஓகே, பேக் டு த ஷோ. எதிரும் புதிரும். இன்னைக்கு நம்ம எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில வார்த்தை விளையாட்டுல சரியா தவறா அப்படின்ற ஒரு விளையாட்டு தான் நம்ம விளையாடிட்டு இருக்கோம். நேர்களே, நீங்களும் கால் பண்ண நினைச்சீங்கன்னா 9344901018 என்ற நம்பருக்கும், 9342901018 என்ற நம்பருக்கும், 8300191018 என்ற நம்பருக்கும் கால் பண்ணலாம். நிகழ்ச்சியில அடுத்த நேயர் ஒருவர் இணைந்திருக்கிறார், தோஃபிக், அவங்க கிட்ட பேசலாம்.
1: ஹலோ, வணக்கம். யார் அங்கிருந்து?
2: வணக்கம் சார்.
1: வணக்கம், யார் அங்கிருந்து?
2: பழனி நர்சிங்கப்பட்டியிலிருந்து மோகனா பாலசுப்ரமணியம்.
1: மோகனா பாலசுப்ரமணியம், எப்படி இருக்கீங்க?
2: எல்லாரும்
1: நல்லா இருக்கிறங்க. க்வெஸ்சன் கேட்கறதுக்கு நாங்க ரெடியா இருக்கிறோம், பதில் சொல்றதுக்கு நீங்க ரெடியா இருக்கீங்களா?
0: ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா?
1: ஓகே. ஊட்டி நீலகிரி மாவட்டத்தில் உள்ளது.
2: சரி.
1: கன்னியாகுமரி தமிழ்நாட்டில் உள்ளது.
2: சரி.
1: மெரினா கடற்கரை சென்னையில் உள்ளது.
2: சரி.
1: கொடைக்கானல் ஒரு மலைவாசஸ்தலம்.
2: சரி.
1: தாஜ்மஹால் சென்னையில் உள்ளது.
2: தவறு.
1: ஓகே. ஊட்டி கேரளாவில் உள்ளது.
2: தவறு.
1: ஓகே. ஆமாம், இவங்க எல்லா க்வெஸ்சனுக்குமே சரியான பதிலை சொல்லி வெற்றி பெற்றுட்டாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். எல்சியா, நீங்க என்ன நினைக்கிறீங்க?
0: அவங்களுக்கு ஒரு கிளாப்பிங் பிஜிஎம் கொடுத்துடலாமா?
1: ஓகே, சூப்பர். என்ன, ஓகேங்க மேடம், உங்களுக்கு இன்னைக்கு என்ன பாடல் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா?
2: கிழக்குச்சீமை படத்துல இருந்து.
1: கிழக்குச்சீமையிலேவா?
2: ஆமாங்க.
1: கிழக்குச்சீமையிலே படத்துல என்ன பாடல் வேணும்?
2: மானூத்து மந்தையில அந்த பாட்டு.
1: என்னது, என்ன பாடல்?
2: மானூத்து மந்தையில மாங்குட்டி பெத்த மயில அந்த பாட்டு.
1: ஓகே ஓகே. அதாவது நீங்க பேசுற வாய்ஸ் வந்து கொஞ்சம் அப்படியே கட்டாயி கட்டாயி கேக்குற மாதிரி இருக்குதுங்களா, அதனாலதான் திருப்பி திருப்பி கேட்டேன்.
2: சரி சரி,
1: ஓகேங்க. உங்களுக்கு பிடிச்ச பாடல் வந்துட்டு இருக்கு, தொடர்ந்து கேளுங்க. இது ஊட்டி FM 101.8.
0: இங்க எல்லாமே சமைட்டு.

0: ஸ்டுடியோல டைம் சரியா 4:28 ஆயிருச்சுங்க. ஊட்டி எஃப்எம் 101.8 எதிரும் புதிரும் நிகழ்ச்சி தான் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறீங்க. இந்த நிகழ்ச்சியில ஒரு ரேபிட் ஃபயர் ரவுண்ட் மாதிரி அப்படியே உங்கள்கிட்ட வந்து நாங்கள் நிறைய கொஸ்டின் எல்லாம் கேட்குவோம். அந்த கொஸ்டின் வந்து சரியா தவறா அப்படின்னு வந்து டக்கு டக்குன்னு நீங்க பதில் சொல்லணும். 5 கேள்விகள் ஒவ்வொரு இடமும் கேட்கப்படும். அந்த 5 கேள்விகளுக்கும் சரியா தவறா அப்படின்னு சொல்லி டக்கு டக்குன்னு பதில் சொல்லுங்க. அப்படி இல்லை அப்படின்னா அடுத்ததா ஒரு பாடலை நாங்கள் ஒளிபரப்புவோம். அடுத்த நேருக்கு வந்து நாங்கள் வந்து வாய்ப்பை வழங்கிடுவோம்.
1: ஓகே, நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் நேர்களே 9344901018 என்ற நம்பருக்கும், 9342901018 என்ற நம்பருக்கும், 8300191018 என்ற நம்பருக்கும் கால் பண்ணலாம். ஓகே தௌஃபிக், நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் இருக்காரு, அவங்கள்ட்ட பேசலாம். வணக்கம்.
2: குடும்பாலையிலேருந்து கோபால் பேசுறேன் மேடம்.
1: நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கிறேங்க மேடம்.
1: ஓகே, கிளைமேட்லாம் எப்படி இருக்கு?
2: வெயில் தான் மேடம்.
1: ஓகே, இன்னைக்கு க்வெஸ்சன் கேட்கலாமா?
2: கேட்கலாம்.
1: ஓகே, பண்டிகையெல்லாம் செலிப்ரேட் பண்ணுவீங்களா? எல்லா பண்டிகையும் செலிப்ரேட் பண்ணுவீங்களா?
2: ஆமாங்க.
1: ஓகே, அதுல இருந்தே கேட்டலாமா?
2: கேட்கலாங்க.
1: ஓகே, பொங்கல் வந்து தமிழர் திருநாள்.
2: சரி.
1: கிறிஸ்துமஸ் ஜூன் மாதத்தில் வருது.
2: சரி.
1: ரெண்டாவது குவெஸ்சன்லயே அவுட் ஆயிட்டீங்களே.
0: ரெண்டாவது அவுட் ஆயிட்டாரே.
1: கிறிஸ்துமஸ் ஜூன் மாதத்தில் வருதா?
0: வாழ்த்துக்கள். ஒருவர் இணைப்புல இருக்கு.

0: பாட்டு வந்து கருத்தம்மா படத்துல இருந்து தென்மேற்கு பருவக்காற்று தேனி பக்கம் வீசும் போது சாரல்.
1: ஓ, அதே பாட்டு தான் வேணுமா?
0: அதே பாட்டு தான் வேணும்.
1: ஏன் அந்த பாட்டு உங்களுக்கு அவ்வளவு பிடிக்கும்?
0: அது ரொம்ப ரொம்ப இனிமையா இருக்கும்.
1: ஓகே,
0: பாட்டு கேட்கும்போது நமக்கு மழை அப்படி சாரல் பெய்யது மாதிரியே ஒரு ஃபீலிங்.
1: ஓகேங்க, சரி, நம்ம க்வெஸ்சன் கேட்டறலாமா?
0: ஆ, கேளுங்க. கட்டமா சொல்லணும். அதான்
2: தீபாவளி ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு ஒரே தேதியில் வரும்.
0: தவறு.
2: ஓகே, தமிழ் புத்தாண்டு டிசம்பரில் வருகிறது. ஓகே, ஈத் வந்து இந்து பண்டிகை.
0: தவறு.
2: ரமலான் முடிவில் ஈத் பண்டிகை வருகிறது.
0: சரி.
2: ஓகே, தீபாவளி ஒரு ஒளியின் திருநாள்.
0: சரி.
2: ஓகே,
1: தொடர்ந்து கேளுங்க. 101.8
2: எல்லாமே செம ஹிட்டு.

0: ஓகே, பேக் டு த ஷோ. எதிரும் புதிரும் நேர்களே, இன்றைக்கி எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில் சரியா தவறான்ற விளையாட்டு தான் நம்ம விளையாண்டுட்டுருக்கோம். நிகழ்ச்சியில் எல்லா நேர்களும் கால் பண்ணி அவங்களுடைய நீங்கள் உங்களுடைய பங்களிப்பை நீங்கள் அழிச்சிட்டு வந்திருக்கீங்க. நீங்கள் கால் பண்ணணும் நினச்சிங்கன்னா 9344901018 என்ற நம்பருக்கும், 9342901018 என்ற நம்பருக்கும், 8300191018 என்ற நம்பருக்கும் கால் பண்ணலாம் நேர்களே. இன்னும் சுவாரஸ்யமான விளையாட்டெல்லாம் விளையாடலாம். நிகழ்ச்சியின் அடுத்த நேர் கூட பேசலாம். தௌஃபிக்,
1: ஹலோ, வணக்கம். யாருங்கிருந்து? ஹலோ ஹலோ, வணக்கம்.
0: லைன்ல தான் இருக்கீங்க, பேசலாம். வணக்கம்.
2: ஹலோ,
1: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: கிருஷ்ணகுடி.
1: ஹலோ, கேக்குதுங்களா?
2: கிருஷ்ணகுடி. சப்பேர் ராஜேந்திரன்.
1: ராஜேந்திரன், எங்க இருந்து பேசுறீங்க?
2: வசந்தகுடி இருந்து பேசுறேன்.
1: ஓகேங்க, லைன் கரெக்ட்டா கேக்குதா உங்களுக்கு நாங்க பேசுறதே?
2: ஆ, நல்லா கேக்குது.
1: ஆனா நீங்க பேசுறதே உங்களுக்கு ஒழுங்கா கேட்க மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன். ஓகேங்க,
2: டவர் ப்ராப்ளமா இருக்கு.
1: நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்களா?
2: ஆமா, கண்டிப்பா கேட்டுக்கோ.
1: ஓகே, க்வெஸ்சன் ஆரம்பிச்சிடலாமா? ஓகே, இந்தியாவின் தேசிய பழம் மாம்பழம்.
2: சரிங்க.
1: மனித இதயம் உடலின் வலது பக்கம் உள்ளது.
2: சரிங்க.
1: ஆஹா,
0: வலது பக்கம் இருக்கு அவங்களுக்கு.
1: செகண்ட் க்வெஸ்சன்லயே அவுட் ஆயிட்டாரு. மனித இதயம் எங்க இருக்கு? இடது பக்கமா இருக்குது. ஓகேங்களா? ஓகே, நீங்க செகண்ட் குவெஸ்டின்ல அவுட் ஆனதுனால நம்ம அடுத்த நேயருக்கு வந்துட்டு இந்த வாய்ப்பை வழங்கிடலாம். ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம் இருவருக்கும், இனிய பொன்மாலை வணக்கங்கள். வந்தேன் வந்தேன், நானும் வந்தேனே. நாகர்கோவில் மந்தர்மூர்த்தி பேசுறேன்.
0: மந்தர்மூர்த்தி சார்,
3: ஏமா இருக்கணும். நீங்க எல்லாம் எப்படி இருக்கு?
0: எல்லாமே சூப்பரா இருக்கும். நாகர்கோவில் எப்படி இருக்கு?
1: உலக சுற்றுச்சூழல் தினம் June 5 அன்று கொண்டாடப்படுகிறது. சரி, நிலவில் காற்று அதிகமாக வீசுகிறது.
3: இல்லையே.
1: ஓகே, அதாவது தவறு. சரியா தவறா அப்படின்னு மட்டும் தான் நீங்க பதில் சொல்லணும், இல்லைன்னு சொல்ல
3: வேண்டாம். சரி.
1: ஓகே, தேனீக்கள் பூக்களில் இருந்து தேன்
3: சேகரிக்கின்றன.
1: ஓகே, தமிழ்நாட்டின் மாநில மலர் ரோஜா. ஓகே, உலகின் மிகப்பெரிய கண்டம் ஆசிய கண்டம்.
3: மெத்தசரி.
1: ஓகே, மனித உடலில் 500 எலும்புகள் உள்ளன.
3: தவறு.
1: அப்ப எத்தனை எலும்புகள் உள்ளது?
3: 200 something.
1: பாத்தீங்களா,
0: 200 சொல்லி கண்டுபிடிச்சிட்டாரு, அதனால தவறுன்னு சொல்லிட்டாரு.
1: ஆமா ஆமா. ஓகே
0: ஓகே, எல்லா கேள்விக்கும் கரெக்டா பதில் சொல்லிருக்கீங்க நினைக்கிறேன்.
1: இவர் வெற்றி
3: பெற கிஃப்ட் கொடுங்க.
0: கிஃப்ட் ஒரு கிளாப்பிங் கொடுத்தலாமா?
3: ஓகே
0: ஓகே, சூப்பரா சொன்னீங்க. தேங்க் யூ தேங்க் யூ, சூப்பரா சொன்னீங்க,
1: சூப்பரா பதில் சொன்னீங்க. உங்களுக்கு ஊட்டி எஃப்எம் சார்பா ஒரு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம்.
3: நன்றி, வணக்கம்.
0: ஓகே, தௌஃபிக், ஒரு பாடலை கேட்டு மீண்டும் இணையலாம்.
1: கண்டிப்பா, சூப்பரா ஒரு பாடல் நம்ம நேயர்கள் எல்லாருக்காகவும்

கொடுத்துடலாம். அடுத்த நேயர்கள் வந்து அப்படியே கால் பண்ணுறதுக்கு ரெடியாக இருங்க. கால் பண்ணி உங்களுடைய பதிலை வந்துட்டு சரியாக சொல்லுங்கள். உங்களுக்காகவும் நாங்கள் பாடல்களை வழங்குகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு இதோ பாடல் வந்துகிட்டே இருக்குது. இது ஊட்டி FM 101.8. இங்கே எல்லாமே சமகிட்டு.

0: ஓடிஎஃப்எம் 101.8 எதிரும் புதிரும் நிகழ்ச்சி தான் கேட்டு ரசிச்சுட்டே இருக்கிறீங்க. ஸ்டுடியோவில் டைம் சரியாக 4:45 ஆயிருச்சுங்க. ஓகேங்க, இப்போ அடுத்ததாக வந்துட்டு அப்படியே எந்த நேயர் வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம்.
1: வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: இனிய மாலை வணக்கத்துடன் கோவை மாவட்டம் சூலூர் வட்டம் செலக்கரைச்சல் கிராமம் பொன்ஸ் விஜயகுமார் பேசுறேங்க.
0: ஓகே, எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கிறேங்க, நீங்க நல்லா இருக்கிறீங்களா?
0: எல்லாரும் நல்லா இருக்கிறோம். நிகழ்ச்சி கேட்கறதுக்கு ரெடியா இருக்கிறீங்களா?
1: செஸ்ல 66 கட்டங்கள் உள்ளன.
2: தவறு.
1: ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன்லயே அவுட் ஆயிட்டீங்களே.
0: அப்போ செஸ் விளையாடுனது இல்லையா நீங்க?
2: இல்லங்க, பாத்துக்கறேங்க.
0: அப்படிங்களா?
1: ஓகே
0: ஓகே, சரி. இப்ப நம்ம அடுத்த நேயருக்கு வழி விட்டுறலாங்களா?
2: சரிங்கய்யா,
0: நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம் சார்.
0: வணக்கம், யாருங்க இருந்து?
3: வணக்கம் சார்.
0: வணக்கம், யாருங்க இருந்து பேசுறீங்க?
3: மஞ்சுளா
0: செல்வராஜ் பேசுறேன்.
3: மஞ்சுளா செல்வராஜ், எப்படி இருக்கீங்க?
0: ஓகே, உங்க ஊரெல்லாம் எப்படி இருக்குது? இங்கயா?
3: நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நாங்க நல்லா இருக்கோம், சூப்பரா இருக்கிறோம். சரி, க்வெஸ்சன் கேட்டறலாங்களா?
3: கொஞ்சம் ஈஸியா கேளுங்க.
0: ஈஸியா கேக்குறதா?
1: ஓகே, ஈஸியா. என்னத்த பத்தி உங்களுக்கு கேட்கலாம், நீங்களே சொல்லுங்க. அசுரன் படத்தில் சூர்யா நடித்திருக்கிறாங்க. ஓகே, சந்திரமுகி படத்தில் சிம்ரன் நடிச்சிருக்காங்க.
0: இந்தியாவுடைய
1: சுதந்திர தினம் ஆகஸ்ட் மாசம் 15 தேதி. இந்தியா சுதந்திரம் பெற்ற ஆண்டு 1948. இந்தியாவில் முதல் பிரதமர் நேரு. நீங்க அவங்க பக்கத்துல சொல்லி
0: கொடுக்கறதே எங்களுக்கு கேக்குது. அதுக்கு நீங்க பேசாம அவரையே பேச சொல்லிருக்கலாம். ஓகே, பரவாயில்ல. எல்லா க்வெஸ்சனுக்கும் வந்து நீங்க அப்படியே சூப்பரா பதில் சொல்லிட்டீங்க. உங்களுக்கு நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்காக உங்களுக்கு ஊட்டி எஃப்எம் சார்பா ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறோம்.
1: ஒரு சூப்பரான பாடல் வருது, கேட்டு பண்ணுங்க. தேங்க்யூ.
3: தேங்க்யூ மேடம்.

0: Why doesn't she just love me?
1: ஓகே, பேக் டு த ஷோ. எதிரும் புதிரும் நேர்களே, இன்றைக்கி எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில் சரியாக தவறான விளையாட்டு தான் விளையாண்டுட்ருக்கோம் நேர்களே. நீங்கள் கால் பண்ண நினச்சிங்கன்னா 9344901018 என்ற நம்பருக்கும், 9342901018 என்ற நம்பருக்கும், 8300191018 என்ற நம்பருக்கும் கால் பண்ணலாம். ஓகே தஃபீக், நிகழ்ச்சியில் அடுத்த நேரம் ஒருவர் இணைப்பில் இருக்கிற அவங்ககிட்ட பேசலாம்.
2: யாருன்னு பார்த்துலாம்.
1: வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: திருப்பூர் மாவட்டம் கனியாமூண்டி கனகரத்தினம்.
1: ஓகே, நல்லா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கும் மேடம், நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: சூப்பரா இருக்கும். நிகழ்ச்சியெல்லாம் கேட்டு இருக்கீங்களா?
3: கேட்டிருக்கிறேன் மேடம். எனக்கு இந்த நிகழ்ச்சி, இன்னைக்கு ஒளிபரப்பான நிகழ்ச்சி வந்து எனக்கு எதை வந்து ஞாபகப்படுத்துறீங்களா? ஸ்கூல் டைம்ல fill in the blanks, match the following, say true or false. அந்த க்வெஸ்சனுக்கு ஆன்சர் பண்ற மாதிரி இப்போ அந்த ஞாபகம் வந்துச்சு.
2: அப்ப இப்ப நீங்க ஸ்கூல் டைமுக்கு போயிட்டீங்க இல்லையா, அந்த கனவுல இருக்கீங்க?
3: ஆமாங்க சார்.
2: ஓகேங்க, நீங்க சினிமாவில பாப்பீங்களா? தேவா கானா பாடலுக்கு பிரபலமானவர்.
3: சரி
2: சரி. வேட்டையாடு விளையாடு படத்திற்கு இசையமைத்தவர் அனிருத்.
3: தவறு.
2: ஓகே. ஜிவி பிரகாஷ் ஒரு இசையமைப்பாளர்.
3: சரி.
2: அண்ணாத்த படத்திற்கு

0: இசையமைத்தவர் ஏ ஆர் ரஹ்மான். என்ன இப்படி யோசிக்கிறீங்க?
1: சரி சார்,
0: தவறு. ஓகே, இப்ப க்வெஸ்சன்ல தவறா சொல்லி அவுட் ஆயிட்டாரு. இருந்தாலும் நம்ம நிகழ்ச்சியில பங்கெடுத்து அப்படியே சூப்பரா ஆன்சர் எல்லாம் சொன்னதுக்காக இவருக்கு ஊட்டி எஃப்எம் சார்பா ஒரு நன்றி தெரிவிச்சுக்கலாம்.
2: ஓகே, அடுத்த நேயர்ல
0: அடுத்த நேயர் யாருன்னு பாத்திரலாம். நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கே வந்தாச்சு அப்படின்னு நினைக்கிறேன்.
2: ஓகே, அடுத்த நேயர்கிட்ட பேசலாம். வணக்கம்.
0: ஹலோ.
2: ஓகே,
0: லைன் கட் ஆயிருச்சு அப்படின்னு நினைக்கிறேன். ஓகேங்க, நம்ம வந்துட்டு அப்படியே நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம்.
2: இன்னைக்கு கால் பண்ணி எல்லா நேயர்களும் அவருடைய பங்களிப்பை நம்மளுக்கு கொடுத்தாங்க. எல்லாமே வந்து ராபிட் ஃபயர் ரவுண்ட்ல சூப்பரா சொன்னாங்கன்னு நினைக்கிறேன்.
0: ஆமா, கண்டிப்பா. அப்படியே இதே மாதிரியே ஒவ்வொரு வாரமும் வந்து நாங்க வந்துட்டு உங்களுக்கு இந்த நிகழ்ச்சியை வந்து வழங்கிட்டே இருக்கிறோம். நீங்களும் நிகழ்ச்சியெல்லாம் தொடர்ந்து கேளுங்க. இந்த எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமையும் வந்துட்டு சரியா தவறா அப்படின்ற ஒரு நிகழ்ச்சி உங்களுக்காக வந்துட்டே இருக்குது. நீங்களும் வந்துட்டு நிறைய க்வெஸ்சன் எல்லாம் பார்த்து அப்படியே உங்களை தயார்படுத்தி வச்சுக்கோங்க.
2: ஓகே,
0: அடுத்த வாரம் நம்ம வந்துட்டு இதே நிகழ்ச்சியில் வந்துட்டு இவங்க கூட பேசிடலாமா?
2: ஓகே, இந்த நிகழ்ச்சியில் பேசலாம். இன்னைக்கு கால் பண்ண எல்லா நேயருக்கும் ஓட்டி எஃப்எம் சார்பாக வாழ்த்துதலையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம்.
0: நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அன்பு நண்பன் தௌஃபிக்.
2: நான் உங்கள் அஜய் எல்ஷியா பிராங்க்லின்.
0: ஓகே, இப்போ உங்களுக்காக சூப்பராக ஒரு பாடல் வந்துட்டே இருக்குது, தொடர்ந்து கேளுங்க. இது ஓட்டி எஃப்எம் 101.8 எல்லாமே சமகிட்டு.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை அடைய நாட்டு மக்களுக்கு தேவையான நவீன கட்டமைப்பு வசதிகளை உருவாக்க மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். ஜனநாயகத்தில் மக்களின் பங்களிப்பு மிகவும் முக்கியமானது என மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியிருக்கிறார். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு பல்வேறு துறைகளிலும் கட்டமைப்பு வளர்ச்சிப் பணிகளை மேற்கொண்டதன் மூலம் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வலுவான அடித்தளமிட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். கிராமப்புறங்களிலும் இனி உரிமம் பெற்ற மருந்து கடைகளில் மருத்துவர்களின் பரிந்துரை சீட்டுடன் வருவோருக்கு மட்டுமே இருமல் மருந்து விற்பனை செய்யப்படும் என மத்திய சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது.

0: பிறப்பித்துள்ளது. ஆதார் அட்டையை தவறாக பயன்படுத்துவதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் மத்திய மாநில அரசுகள் பதிலளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பெண்களுக்கு மாதந்தோறும் 2500 ரூபாய் வழங்கப்படும் என்ற தேர்தல் வாக்குறுதியை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தமிழக அரசை வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் கூட்டுறவு வங்கிகள் மூலம் 75,000 ரூபாய் வரை பயிர்க்கடன் பெற்ற விவசாயிகளுக்கு முழுவதுமாக கடன் தள்ளுபடி செய்யப்படும் என முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். தாவேக அரசு தேர்தலின்போது அளித்த வாக்குறுதியின்படி குறு சிறு விவசாயிகள் கூட்டுறவு வங்கிகளில் வாங்கியுள்ள பயிர்க்கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்யாமல் தவணை முறையில் அறிவிப்புகளை வெளியிடுவதாக அஇஅதிமுக, பிஜேபி, பாமக, அமமுக உள்ளிட்ட கட்சிகள் குற்றம் சாட்டியுள்ளன. விராலிமலை தொகுதி அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர் டாக்டர் சி விஜயபாஸ்கர் இன்று தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். அவரது ராஜினாமா ஏற்றுக் கொள்ளப்பட்டிருப்பதாக பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் தெரிவித்துள்ளார். சென்னை அகில இந்திய வானொலி நிலையத்தின் 88th ஆண்டு விழா இன்று கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி நிலைய வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் துணை தலைமை இயக்குநர் திரு ராமபத்ரம் வெங்கடேஷ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அரசுக்கும் பொதுமக்களுக்கும் இடையிலான தகவல் பரிமாற்றத்திற்கான பாலமாக செய்தியாளர்கள் திகழ்வதாக சேலம் மாவட்ட ஆட்சியர் திரு இளம் பகவத் தெரிவித்துள்ளார். நாட்டின் வளர்ச்சி குறித்த தகவல்களை ஊடகவியலாளர்கள் அதிக அளவில் மக்களிடம் சேர்க்க வேண்டும் என பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் தென்மண்டல தலைமை இயக்குநர் திரு பழனிசாமி கேட்டுக் கொண்டார். நியூசிலாந்தில் நடைபெற்ற நேஷன்ஸ் கோப்பை ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இலங்கையில் நடைபெறும் முத்தரப்பு கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்கும் இந்தியா ஏ அணியில் வேகப்பந்து வீச்சாளர் அசோக் சர்மா சேர்க்கப்பட்டிருக்கிறார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: ஸ்டுடியோவில் டைம் சரியா 5:02 ஆயிடுச்சுங்க. ஊட்டி எஃப்எம் 101.8 இப்போ நீங்கள் கேட்க போகிற நிகழ்ச்சி பொன்மாலை பொழுது. நேர்களே, இன்னைக்கு பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் வாடா மலர், அதாவது நினைவில் நின்ற பாடல்களை தான் கேட்டு ரசிக்க போகிறீங்க. அப்படியே சூப்பர் சூப்பராக பாடல்கள்லாம் உங்களுக்காக வரப்போகுது. நேர்களே, நீங்கள் தொடர்ந்து கேளுங்க. இது ஊட்டி எஃப்எம் 101.8, இங்கே எல்லாமே செமகிட்டு. முதல் பாடலாக

0: ஸ்டுடியோவில் டைம் சரியாக 5:09 ஆயிடுச்சுங்க. ஊட்டி எஃப்எம் 101.8 பொன் மாலை பொழுது நிகழ்ச்சியை தான் கேட்டு ரசிக்கிட்டே இருக்கிறீங்க. சூப்பராக அடுத்த பாடல் உங்களுக்காக வெயிட்டிங்லேயே இருக்குது. திரிசூலம் படத்திலிருந்து தொடர்ந்து கேளுங்க. இது ஊட்டி எஃப்எம் 101.8 இங்கே எல்லாமே செமகிட்டு.
1: உங்கள் ஓடி எஃப்எம் 101.8
2: நித்தமும் பாடுபட்டு உழைக்கும் யாவரும் ஓரினந்தா, சத்திய வார்த்தை இத நமக்கு சொல்லுது மேதினந்தா.
1: உழைப்பால் உருவாக்க முடியாதது எதுவும் கிடையாது, ஆனால் உழைப்பவருக்கும் உண்டு களைப்பு.
3: பாட்டாளி கூட்டம் எல்லாம் பார வண்டி இழுக்குது,
4: பாடுபட்டு உழைக்குது, பாட்டுகள் எடுத்து படிக்குது.
1: உங்க களைப்ப போக்கி கலகலப்பாக்க நாங்க இருக்கோம்ல. பாட்டு பாடுங்க, கவிதை சொல்லுங்க, கடிஜோக் சொல்லுங்க, என் கதை கூட சொல்லுங்க.
5: பாட்டாலே மனம் கொண்ட பாரங்கள் நீங்குவதாலே நாம் கூடத்தான் ஒரு கச்சேரி வைப்போமடா.
1: உங்களோட சேர்ந்து நாங்களும் கேட்கிறோம். இனி ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை மதியம் 2:30 உழைப்பவர் அரங்கம். ரெடியா இருங்க, உங்களை தேடி நாங்க வரோம்.

0: ஸ்டுடியோவில் டைம் சரி 5:13 ஆயிருச்சுங்க. ஊட்டி எஃப்எம் 101.8 பொன் மாலை பொழுது நிகழ்ச்சியில் நினைவில் நின்ற பாடல்களை தான் கேட்டு ரசிச்சுட்டே இருக்கிறீங்க. நேர்களை இன்றைக்கி நினைவில் நின்ற பாடல்கள் நிகழ்ச்சியில் அடுத்தடுத்து சூப்பரான பாடல்கள்லாம் உங்களுக்காக வெயிட்டிங்கில் இருக்குது. தொடர்ந்து கேளுங்க, இது ஊட்டி எஃப்எம் 101.8 எல்லாமே சமகிட்டு. ஜி பூம்பா.
1: ஹாய் ஜி பூம்பா, வாட் ஆர் சர்ப்ரைஸ், நீ 2K-லயே இருக்கியா?
2: ஆம், நான் எப்பொழுதும் இருப்பேன்.
1: எனக்கு பிடிச்ச ஒரு வரம் வேணும், பாடல் கேட்கறது ரொம்ப பிடிக்கும். 80s songs please.
2: இவ்வளவுதானா? ஆகட்டும், கேளுங்கள்.
3: என்னோடு பாட்டு பாடுங்கள், எல்லோரும் சேர்ந்து ஆடுங்கள், இசை கோலங்கள் இமைஜாலங்கள் சுகம் தேடுங்கள்.
1: வரேவா, சூப்பர் ஜிபும்பா.
2: அது நன்றாக இருந்ததா?
1: அதே மாதிரி 90s ப்ளீஸ்.
2: இதோ அதுவும் தருகிறேன், கேட்டு மகிழுங்கள்.
4: திம்பல் மாதத்தில் உரத்த ஜாமத்தில் என் ஜன்னல் ஓரத்தில் நிலா.
1: ஜிபும்பா, அப்படியே 2K சாங்ஸ் கொடுத்துருங்களேன், செம்மையா இருக்கும், எல்லாரும் என்ஜாய் பண்ணலாம்.
2: புரிந்து விட்டது, நீங்கள் ரெட்ரோ ரகங்களை தானே கேட்கிறீர்கள். இதோ தருகிறேன், அதுவும் உங்களுக்காக. இப்பவே நீங்கள் டியூன் செய்யுங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8
1: தினமும் காலை 9 முதல் 10 வரை. டோன்ட் மிஸ் இட்.

0: ஸ்டுடியோல டைம் சரியா 5:18 நிமிஷம் ஆயிருச்சுங்க. ஊட்டி ஃபங் 101.8 பொன் மாலை பொழுது நிகழ்ச்சியில நினைவில் நின்ற பாடல்களை தான் கேட்டு ரசிக்கிட்டே இருக்கிறீங்க.
1: உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8
2: புதிரான கேள்விகள்,
1: எதிரான கருத்துக்கள்,
2: சிந்திக்க வைக்கும் தலைப்புகள்,
1: சுவாரஸ்யமான விவாதங்கள்,
2: விதவிதமான தலைப்புகளில் வித்தியாசத்தை தேடும் நிகழ்ச்சி
1: உங்களை கவரும் ஒவ்வொரு நிமிடமும்.
2: திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 மணிக்கு எதிரும்
1: புதிரும்
2: கேட்க தவறாதீர்கள்.

ஸ்டுடியோல டைம் சரி 5:24 ஆயிருச்சுங்க. ஊட்டி எஃப்எம் 101.8 பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில நினைவில் நின்ற பாடல்களை தான் கேட்டு ரசிச்சுட்டே இருக்கிறீங்க. அடுத்தடுத்து அப்படியே சூப்பரான பாடல்கள்லாம் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது, தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருங்க. இது ஊட்டி எஃப்எம் 101.8, இங்க எல்லாமே செம கேட்டு. அடுத்ததா ஒரு இனிமையான பாடல் இதோ.

0: ஸ்டுடியோவில் டைம் சரியாக 5:28 ஆயிடுச்சுங்க. ஊட்டி எஃப்எம் 101.8 பொன் மாலை பொழுது நிகழ்ச்சியில் நினைவில் நின்ற பாடல்களை தான் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறீங்க. அடுத்தடுத்து அப்படி சூப்பரான பாடல்கள் தான் உங்களுக்காக வெயிட்டிங்லேயே இருக்குது. தொடர்ந்து கேளுங்க, இது ஊட்டி எஃப்எம் 101.8 இங்கே எல்லாமே சமகிட்டு.
1: உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்ச நேரம் பேச, சின்ன சின்ன சந்தோஷங்களையும் கவலைகளையும் சாதனைகளையும் ஷேர் பண்ணிக்க, ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்சா நல்லா இருக்குமேனு ஃபீல் பண்றீங்களா?
2: தேவதெய்வம் சன்னியோ, தென்னிலாம் சன்னியோ.
3: இதோ உங்களுக்காக தான் ஓடி எஃப்எம் 101.8 ஒவ்வொரு நாளும் நண்பகல் 12:10 to 12:40 வரை சிநேகிதியே.
1: நெருங்கிய தோழி போல உங்களுடைய மனசை புரிஞ்சுக்க வருது, கேட்க தவறாதீர்கள்.
0: அண்ணன் ஒரு கோவில் படத்திற்காக SP பாலசுப்ரமணியம், வாணி ஜெயராம் குரல்களில்.

ஸ்டுடியோவில் டைம் சரியாக 5:33 ஆயிடுச்சுங்க. ஊட்டி எஃப்எம் 101.8 பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் நினைவில் நின்ற பாடல்களை தான் கேட்டு ரசிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. அடுத்ததாக ஒரு சூப்பரான பாடல் உங்களுக்காக வரப்போகுது, தொடர்ந்து கேளுங்க. ஜெயச்சந்திரன், வாணி ஜெயராம் குரல்களில் புவனா ஒரு கேள்விக்குறி படத்திற்காக.

இன்றைய நாளை நமக்கு அளித்த இறைவனுக்கு நன்றி சொல்லும் விதமாக பூமாலையோடு பாமாலையாய் தினமும் மாலை 6 பத்துக்கு விளக்கேற்றும் வேளை.

ஸ்டுடியோவில் டைம் சரியா 5:42 ஆயிருச்சுங்க. ஊட்டி எஃப்எம் 101.8 பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் நினைவில் நின்ற பாடல்களை தான் கேட்டு ரசிச்சுட்டே இருக்கிறீங்க.

கெடுபாடல் அந்தமான் காதலிப்படத்திற்காக கே ஜே யேசுதாஸ் வாணி ஜெயராம் குரல்களில் ஒழித்தது. நிலையத்தில் நேரம் 5:47. ஊட்டியஃபம் 101.8 நீங்கள் கேட்டு ரசித்திருக்கிற இந்த நிகழ்ச்சி பொன்மாலை பொழுது, நினைவில் நின்ற பாடல்கள்.

கே ஜே யேசுதாஸ் ஜின்சியின் குரல்களில் பிரியா படத்திற்காக ஒழித்த பாடல் அது. ஊட்டி எஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் நினைவில் நின்ற பாடல்கள்.

சீர்வரிசை படத்திற்காக கேட்ட பாடல் அது. ஸ்டுடியோவில் டைம் சரியாக 5:56 ஆயிடுச்சுங்க. ஊட்டி எஃப்எம் 101.8 பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் நினைவில் நின்ற பாடல்களை தான் கேட்டு ரசிக்கிட்டு இருக்கிறீங்க. கிட்டத்தட்ட நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு அப்படின்னே சொல்லலாம். நிறைவு பாடலாக ஒரு இனிமையான பாடல் உங்களுக்காக பகலில் ஒரு இரவு படத்துலேருந்து வரப்போகுது. தொடர்ந்து கேளுங்க, இது ஊட்டி எஃப்எம் 101.8, இங்கே எல்லாமே சமகிட்டு.

நிகழ்ச்சி நிரல் எமது நிலையத்திலிருந்து இன்றும் நாளையும் ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்புகள். கேட்கும் முன்

0: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
1: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
2: மெஷின்ல துணியை போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
1: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
3: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள்.
4: வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகார் அளியுங்கள்.
3: RBI சொல்கிறது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: தொடர்ந்து 6:05 காங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல். 6:10 விளக்கேற்றும் வேளை, திரையில் பக்தி பாடல்கள். 6:30 மாநில செய்திகள். 6:40 பெட்டத கமலு படுகுமொழி பாடல்கள். 7:00 திரை கானம். 7:10 மாவட்ட செய்திகள். 7:15 தமிழில் செய்திகள். 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்பு. 7:30 தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சியில் ஏலக்காய் சாகுபடி குறித்து விவசாயி எம் பாலகிருஷ்ணன் அவர்களுடன் நேர்முகமை இடம்பெற கேட்கலாம். அதைத் தொடர்ந்து கிராமிய பாடல், நிறைவாக தகவல் களஞ்சியம் ஆகியன இடம்பெற கேட்கலாம். 8:00 செய்தி அறிக்கை. 8:05 நினைத்தாலே இனிக்கும் தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் வழி நேயர் விருப்பம். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல். 9:15 செய்திச் சுடர். 9:30 அறிவியல் நேரம் நிகழ்ச்சியில் பெண்களும் செயற்கை நுண்ணறிவும், செயற்கை நுண்ணறிவு துறையில் பெண்களுக்கான வாய்ப்பு குறித்து கணினித்துறை உதவி பேராசிரியர் முனைவர் இ கங்கா தேவி அவர்களுடனான நேர்முகத்தின் 2 பகுதி இடம்பெற கேட்கலாம். 10:00 காற்றோடு கலந்திடவா திரைப்பட பாடல்கள். 11:05 காங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல். நேயர்கள், இதுவரை எமது நிலையத்திலிருந்து இன்று ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்புகள் கேட்டீர்கள். இனி தொடர்வது எமது நிலையத்திலிருந்து நாளை ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்புகள். நாளை காலை 6:05 காங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல். 6:10 அனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் க. அம்சப்பிரியா அவர்கள். 6:15 அருளிசை பக்தி பாடல்கள். 6:40 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். 6:45 மாநில செய்திகள். 6:55 இயற்கையின் மொழி நிகழ்ச்சியில் நீலகிரி உயிர்கோளத்தில் காணப்படும் பழங்குடி மக்களின் இயற்கையோடு சேர்ந்த வாழ்க்கை குறித்த தகவல்கள் வழங்குகிறார். நேயர்கள், இதுவரை எமது நிலையத்திலிருந்து இன்றும் நாளையும் ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்புகள் கேட்டீர்கள்.
1: Show coming up next, we have Celebration by Kylie Minogue. Just come back after this song and I'll tell you how you can get in touch with us and make your requests over the show.

சங்கர் மகாதேவன் ஹரிஹரன் குரல்களில் அரண்மனை 3 படத்திற்காக ஒழித்த பாடல் அது. ஊட்டியஃபம் 101.8 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விளக்கேற்றும் வேலை.

0: ஆகாஷ்வாணி விளம்பரத்தை தொடர்ந்து மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும்.
1: இவன் என் தம்பி, ரொம்ப குறும்புக்காரன். காலேஜ் படிக்கிறப்ப மார்க் ஷீட்ட போட்டோஷாப் பண்ணி அப்படியே காட்டுவான். நேத்து கரண்ட் பில் ஜீரோ இருந்தத பார்த்தேன். அப்போ இவன் கண்டிப்பா போட்டோஷாப் பண்ணிருப்பான்னு நினைச்சேன். இல்லனா கரண்ட் பில் எப்படி ஜீரோவா ஆகும்? கேட்டா சொல்றான், அண்ணா எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை. சோலார் பேனல் இருக்குதுல்ல, ஓ இது நல்லா இருக்கே தம்பின்னு சொன்னேன். பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுதா குமரன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு கடந்த 12 ஆண்டுகளில் நாட்டின் உள்கட்டமைப்பில் பெரிய மாற்றங்களை கொண்டு வந்துள்ளதாக பிஜேபி தலைவர் திரு நிதின் நவீன் கூறியுள்ளார். தமிழகத்தில் மின் கட்டமைப்பை வலுப்படுத்த 231 புதிய துணை மின் நிலையங்களை அமைக்க முதலமைச்சர் திரு விஜய் உத்தரவிட்டுள்ளார். தமிழக அரசுக்கு 10 லட்சம் கோடி ரூபாய் கடன் நிலுவையில் உள்ளதாக மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் தெரிவித்துள்ளார். பெண்களுக்கு மாதந்தோறும் 2500 ரூபாய் வழங்கப்படும் என்ற தேர்தல் வாக்குறுதியை தாவேக அரசு உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். விவசாயிகளின் பயிர்க்கடனை மாநில அரசு முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என்று அஇஅதிமுக பிஜேபி உள்ளிட்ட கட்சிகள் வலியுறுத்தியுள்ளன. பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு கடந்த 12 ஆண்டுகளில் நாட்டின் உள்கட்டமைப்பில் பெரிய மாற்றங்களை கொண்டு வந்துள்ளதாக பிஜேபி தலைவர் திரு நிதின் நவீன் கூறியுள்ளார். அவர் இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் போக்குவரத்து கட்டமைப்பு வலுப்படுத்தப்பட்டிருப்பதன் மூலம் நாட்டின் பல பகுதிகள் இணைக்கப்பட்டிருப்பதாகவும் புதிய வாய்ப்புகள் உருவாகியிருப்பதாக

0: உத்தரவிட்டுள்ளார். சென்னையில் இன்று நடைபெற்ற எரிசக்தி துறை சார்ந்த ஆய்வுக் கூட்டத்தில் மின் பழுதுகளை சரிசெய்ய 15,000 மின் பணியாளர்களை நியமிக்க வேண்டும் என்றும் அதிகாரிகளுக்கு அவர் அறிவுறுத்தினார். மாநிலத்தில் மின் உற்பத்தி மற்றும் மின் கொள்முதல் போதுமான அளவில் இருப்பதால் மின் பற்றாக்குறை இல்லை என்றும் இக்கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது. சென்னை உள்ளிட்ட நகர்ப்புறங்களில் சில இடங்களில் உள்ள பழமையான மின் கட்டமைப்புகள், நிலத்தடி கேபிள் பழுதுகள் போன்ற காரணங்களினால் மின் பகிர்மான அளவில் அவ்வப்போது தடை ஏற்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இப்பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வுக்கான மின் விநியோக கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கான திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்றும் இந்த ஆய்வுக் கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது. மின் விநியோக சேவையை மேம்படுத்தும் வகையில் கூடுதலாக 77 மின்தடை நீக்க மையங்கள் அமைக்கப்படும் என்றும் இதற்கு தேவையான பணியாளர்கள் மற்றும் கட்டமைப்புகளை ஏற்படுத்தவும் முதலமைச்சர் உத்தரவிட்டார். 24 மணி நேரமும் செயல்படும் மின்னகம் மூலமாக அளிக்கப்படும் பொதுமக்களின் புகார்களுக்கு உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் ஆய்வுக் கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது. மின் தடையை நீக்க 125 குழுக்கள் சுற்றுப்பணியில் ஈடுபடுத்தப்படும் என்றும் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் நடைபெற்ற எரிசக்தி துறை சார்ந்த ஆய்வுக் கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது. இந்த ஆய்வுக் கூட்டத்தில் மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார், தலைமைச் செயலாளர் டாக்டர் சாய்குமார், மின்வாரிய தலைவர் டாக்டர் ஜெ ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தமிழக அரசுக்கு 10 லட்சம் கோடி ரூபாய் கடன் நிலுவையில் உள்ளதாக மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று மாநில அரசின் நிதிநிலை குறித்த வெள்ளை அறிக்கையை வெளியிட்டு பேசிய அவர், தமிழகத்திற்கு 78,324 கோடி ரூபாய் வருவாய் பற்றாக்குறை உள்ளதாகவும் கூறினார். கடந்த 5 ஆண்டு திமுக ஆட்சியில் மாநிலத்தின் கடன் அளவு இரட்டிப்பாகி இருப்பதாகவும் திரு மரிய வில்சன் தெரிவித்தார்.
1: ரூபாய் 10 லட்சம் கோடி நேரடி கடன், ரூபாய் 78,324 கோடி வருவாய் பற்றாக்குறை, இதுவரை இல்லாத அதிகபட்சம். GSTP-யில் சொத்து வரி வருவாய் சொந்த வரி வருவாய் வெறும் 5.45%. இது நமது வரலாற்றிலேயே மிக குறைந்த அளவு. பொதுத்துறை நிறுவனங்களில் கடன்களையும் சேர்த்தால் மாநிலத்தின் உண்மையான மொத்த நிதிசார் பொறுப்பு 13.18 லட்சம் கோடியாக உயர்கிறது.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பெண்களுக்கு மாதந்தோறும் 2,500 ரூபாய் வழங்கப்படும் என்ற தேர்தல் வாக்குறுதியை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தமிழக அரசை வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், முதலமைச்சர் திரு விஜய் தலைமையிலான தாவேக அரசு தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றாமல் பெண்களை ஏமாற்றிவிட்டதாக குற்றம் சாட்டியுள்ளார். மேற்கு வங்கத்தில் பிஜேபி அறிவித்த வாக்குறுதியின்படி பெண்களுக்கு மாதம் 3,000 ரூபாய் வழங்கப்பட்டு வருவதை டாக்டர் எல் முருகன் அந்த பதிவில் சுட்டிக்காட்டியுள்ளார். தாவேக அரசு தேர்தலின்போது அளித்த வாக்குறுதியின்படி குறு சிறு விவசாயிகள் கூட்டுறவு வங்கிகளில் வாங்கியுள்ள பயிர்க்கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்யாமல் தவணை முறையில் அறிவிப்புகளை வெளியிடுவதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். மாநில அரசு இன்று வெளியிட்டுள்ள அறிவிப்பில் 75,000 ரூபாய் வரை விவசாய கடன் பெற்றுள்ளவர்களுக்கு மட்டும் பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் என்றும், 75,000 மேல் கடன் பெற்றவர்களுக்கு 35,000 ரூபாய் வரை தள்ளுபடி செய்யப்படும் என்ற அறிவிப்பு விவசாயிகளின் சுமையை குறைக்காது என்று கூறியுள்ளார். சிறு குறு விவசாயிகள் ஒரே சமூக பொருளாதார நிலையில் உள்ளதாகவும் எவ்வித பாரபட்சமும் இன்றி பயிர்க்கடன்கள் முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். பிஜேபியாலும் மகாராஷ்டிரா உள்ளிட்ட மாநிலங்களில் விவசாயிகளின் பயிர்க்கடன்கள் முழுமையாக தள்ளுபடி செய்யப்பட்டிருப்பதாக கூறியுள்ள பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன், தாவேக அரசு தேர்தலின்போது அளித்த வாக்குறுதியை நிறைவேற்ற தவறிவிட்டதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். சிறு குறு விவசாயிகளின் பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய மாநில

0: அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். அமமுக பொதுச் செயலாளர் திரு டி டி வி தினகரன், தமிழ்நாடு விவசாயிகள் சங்க பொதுச் செயலாளர் திரு மாசிலாமணி உள்ளிட்டோரும் விவசாயிகளின் பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று மாநில அரசை வலியுறுத்தியுள்ளனர். விராலிமலை தொகுதி அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர் டாக்டர் சி விஜயபாஸ்கர் இன்று தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். அவரது ராஜினாமா ஏற்றுக் கொள்ளப்பட்டிருப்பதாக பேரவைத் தலைவர் திரு ஜெய சி டி பிரபாகர் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்த பின் அஇஅதிமுகவிலிருந்து தாம் விலகுவதாகவும் திரு விஜயபாஸ்கர் அறிவித்துள்ளார். நீலகிரி, திண்டுக்கல், தேனி, மதுரை, சிவகங்கை, தஞ்சாவூர் மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் நாளை இடி மின்னலுடன் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார்.
1: மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதியிலிருந்து கேரளா கடலோர பகுதிகள் வரை சுமார் 3.1 கிலோமீட்டர் உயரத்தில் ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் நாமக்கல், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர் மற்றும் அரியலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். மேலும் நாளை நீலகிரி, திண்டுக்கல், தேனி, மதுரை, சிவகங்கை, தஞ்சாவூர் மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஓரிரு பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
0: மாவட்டச் செய்திகள். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் போதைப்பொருள் பயன்பாட்டை தடுப்பது குறித்து பள்ளி மாணவ மாணவியருக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நிகழ்ச்சியை மாவட்ட ஆட்சியர் திருமதி லீலா அலெக்ஸ் இன்று தொடங்கி வைத்தார். நாகப்பட்டினம் மாவட்ட கால்நடை மருத்துவமனை மற்றும் மாவட்ட நூலகம் அறிவுசார் மையத்தில் மாவட்ட ஆட்சியர் திரு பிரவீன்குமார் ஆய்வு மேற்கொண்டார். திருப்பத்தூர் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்தில் வரும் 19ஆம் தேதி தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற உள்ளதாக ஆட்சியர் திரு ரவிக்குமார் தெரிவித்துள்ளார். விளையாட்டுச் செய்திகள். பிரான்ஸ் சர்வதேச பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆல்பியா ஜேம்ஸ் பல்லவி இணை 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இன்று தொடங்கிய இப்போட்டியில் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் பிரேம்குமார் அபு ஹுபைடா இணையும் முன்னா காலித் ஷிஷாங் குமார் இணையும் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஆடவர் ஒற்றையர் பிரிவில் ஷிஷாங் குமார் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு கடந்த 12 ஆண்டுகளில் நாட்டின் உள்கட்டமைப்பில் பெரிய மாற்றங்களை கொண்டு வந்துள்ளதாக பிஜேபி தலைவர் திரு நிதின் நவீன் கூறியுள்ளார். தமிழகத்தில் மின் கட்டமைப்பை வலுப்படுத்த 231 புதிய துணை மின் நிலையங்களை அமைக்க முதலமைச்சர் திரு விஜய் உத்தரவிட்டுள்ளார். தமிழக அரசுக்கு 10 லட்சம் கோடி ரூபாய் கடன் நிலுவையில் உள்ளதாக மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் தெரிவித்துள்ளார். பெண்களுக்கு மாதந்தோறும் 2500 ரூபாய் வழங்கப்படும் என்ற தேர்தல் வாக்குறுதியை தமிழக அரசு உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். விவசாயிகளின் பயிர்க்கடனை மாநில அரசு முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என்று அஇஅதிமுக, பிஜேபி உள்ளிட்ட கட்சிகள் வலியுறுத்தியுள்ளன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
2: நிலையத்தில் நேரம் சரியாக 6:40. ஆகாஷ்வாணி, உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் UTFM 101.8 தொடர்வது பெட்டத கமலு படுகு மொழி பாடல்கள். கேட்கும் முன்
3: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
4: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
5: மெஷின்ல துணியை போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
4: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
6: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகார் அளியுங்கள். RBI சொல்கிறது. விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
7: உங்களுக்கு கண்டிப்பாக கனடா நாட்டை பற்றி தெரிந்திருக்கும். கனடாவின் மொத்த மக்கள் தொகைக்கு இணையான எண்ணிக்கையில் ஏழைகளுக்கு நமது நாட்டில் கான்கிரீட் வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டுள்ளன. கடந்த 12 ஆண்டுகளில் பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 4 கோடிக்கும் அதிகமான வீடுகள் கட்டப்பட்டு கோடிக்கணக்கான குடும்பங்களின் வாழ்வாதாரம் மேம்படுத்தப்பட்டுள்ளது.
8: ஜப் ஏக் பரிவார் கோ அப்னா கர் மில்தா ஹை தோ உஸ்கா ஆத்ம சம்மான் பட் ஜாதா ஹை. அப்னா வர்த்தமான் சுதாரனே கே சாத் ஹி பெஹதர் பவிஷ்ய கே பாரே மே சோச்னே லக்தா ஹை.
7: 12 ஆண்டுகால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
2: ஆகாஷவாணி, உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் UTFM 101.8.

0: பெட்டத கமலு படகு மொழி பாடல்கள்.
1: வணக்கம் நேர்களே, பெட்டத கமலு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். பொதுவாக இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு மொழி பேசும் மக்களும் தங்களுக்கென்று பிரத்யேகமான பழக்க வழக்கங்களையும் சடங்குகளையும் சம்பிரதாயங்களையும் வைத்துள்ளனர். இதில் திருவிழாக்கள், சுப நிகழ்வுகள் போன்றவை மாதங்களில் உள்ள சுப நாட்களை கொண்டே செய்விக்கப்படும். இதில் இன்னொரு விஷயமும் நாம் கவனிக்க வேண்டும். ஒவ்வொரு மொழி பேசும் மக்களிடையே ஒவ்வொரு வகையான நாள்காட்டி என்பது புழக்கத்தில் உள்ளது. மாதங்கள் 12 என்று கூறினாலும் அது பிறக்கும் வேளையும் அதிலுள்ள நாட்களும் மாறுபட்டு கொண்டே இருக்கும். இது ஒவ்வொரு மொழி பேசும் மக்களின் நாட்காட்டியை பொறுத்தும் நாட்களமையும். அப்படி படுகு மொழி பேசும் மக்களுக்கு என்று ஒரு நாட்காட்டி உள்ளது. அவர்களின் முதல் மாதம் கூடலு ஜனவரி மாதம் 10ஆம் தேதி வாக்கில் தொடங்கும். அதுதான் அவர்களின் புத்தாண்டு நாள். தொடங்கி ஆளாணி, நல்லாணி, ஆணி, ஆதிர, ஆதி அல்லது பேராடி, ஆவாணி, பெரட்டாதி, தொட்ட தெய்விகே, கிரு தெய்விகே, தை, அம்மாட்டி என்று 12 மாதங்கள் உள்ளன. இந்த மாதங்களை எடுத்து கூறும் ஒரு பாடல். வெறுமனே மாதங்களை மட்டும் எடுத்து கூறாமல் ஒரு தலைவனும் தலைவியும், நான் உன்னை இந்த மாதத்தில் பார்த்தேன், இந்த மாதத்தில் நமக்குள் காதல் அரும்பியது, இந்த மாதத்தில் நாம் பேசத் தொடங்கினோம், இப்படி பேசத் தொடங்கி இந்த மாதத்தில் நாம் திருமணம் செய்ய வேண்டும் என்று முடிப்பதாக அமைந்துள்ளது இந்த பாடல். உங்களுக்காக முதல் பாடலாக இந்த பாடல் வந்து கொண்டே இருக்கிறது.

வெட்டதகம்பலு நிகழ்ச்சியில் வரும் இரண்டாவது பாடல். உறவுகளுக்குள் திருமணம் முடிப்பது என்பது நமது கலாச்சாரத்தில் இருக்கும் ஒரு நிகழ்வு. உறவுகள் பிரியக்கூடாது என்ற ஒரு நோக்கத்திற்காக இது போன்ற திருமணங்கள் செய்யப்படுகின்றன. அப்படி மாமனின் மகளை மணம் முடிக்க எண்ணியிருந்த ஒரு தலைவனுக்கும் அவனையே தன் கணவனாக நினைத்திருந்த தலைவிக்கும் அதிர்ச்சி அளிக்கும் விதமாக தலைவிக்கு வேறொரு இடத்தில் திருமணம் நிச்சயம் செய்யப்படுகிறது. திருமண நாளன்று ஒருவரை ஒருவர் மறக்க முடியாமல் தங்கள் மன வேதனையை பகிர்ந்து கொள்வதாக அமைந்துள்ளது இந்த பாடல். பாடலின் துவக்கத்திலேயே தலைவன் கூறிவிடுகிறான், என் மனதிற்கு பிடித்த மாமனின் மகளே, என்னை மறந்து வேறொருவனை திருமணம் செய்ய இருக்கிறாயா என்று. அதற்கு தலைவியானவள் அழகாக கூறுகிறாள், நடக்கவிருக்கும் திருமணம் என்பது எனக்கு பிடித்து நடப்பது அன்று, இது கட்டாயத்தின் பேரினால் நடக்கும் ஒரு திருமணம். எனக்கு இந்த திருமணத்திற்கு ஒப்புக்கொள்வதை தவிர வேறு வழி இல்லை என்று. இதனோடு இனி ஒவ்வொரு முறை உன்னை பார்க்கும் பொழுதும் பிரிவு என்னை எப்படி வாட்டும் என்று தலைவனும் தலைவியும் பகிர்ந்து கொள்வதான நிகழ்வுகளே இந்த பாடல்.

இன்றைய நிகழ்ச்சியின் நிறைவு பாடல். காதல் தோல்வி என்பது ஆணிற்கு மட்டுமல்ல, பெண்ணிற்கும் உண்டு. காதலாகி கசிந்துருகி ஊடலாகி உடைந்த பின் மனம் எல்லோருக்கும் உடையத்தானே செய்யும். அதில் ஆண் என்ன பெண் என்ன? தனியாக இருந்த என்னிடம் துணையாக நான் வருவேன் என்று ஆசை வார்த்தை கூறினாய். உன் காதலை ஏற்றேன் நான். கரும் கூந்தலில் சூடிக்கொள்ள முழமழமாய் மல்லிகை பூவும் வாங்கி கொடுத்தாய். ஆனால் சூடிய பின் மல்லிகை எப்படி வாடுகிறதோ அதேபோல் நீ என்னிடம் அளித்த வாக்குறுதிகளும் காதல் மொழிகளும் இன்று கசந்து போனது ஏன்? என்னிடம் என்ன குறை கண்டாய்? என்னை விட்டு ஏன் அகன்று சென்றாய் என்று ஒரு பெண்ணினுடைய மனக்குமுறலை வரிகளால் நிரப்பியுள்ளனர் இந்த பாடலில். நாம் கூறிய இந்த விஷயங்கள் இந்த பாடலின் முதல் சரணமாக அமைந்துள்ளது. மிகவும் அழகாக காதல் தோல்வியை இந்த பாடல் பதிவு செய்கிறது. உங்களுக்காக நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக இதோ

0: இன்றைய பெட்டதகமுள்ள நிகழ்ச்சியில் நாம் தொகுத்து வழங்கிய பாடல்கள் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்ற நம்பிக்கையில் விடைபெற்றுக் கொள்கிறோம் நேர்களே. மீண்டும் ஒரு பெட்டதகமுள்ள நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
1: நேயர்கள், இதுவரை பெட்டதகமுழு படுகுமொழி பாடல்கள் இடம்பெற கேட்டீர்கள். அமைப்பில் உதவி ஆர். பிரதாப், நிகழ்ச்சி அமைப்பு ஆர். ராஜ்குமார்.
2: நிலையத்தில் நேரம் 7:01. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஊட்டி FM 101.8 தொடர்வது திரைகானம்.

கெட்டபாடல் குரு சிஷ்யன் படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் சித்ராவின் குரல்களில் ஒலித்தது. ஊட்டி FM 101.8 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திரைகானம்.

0: பத்து நிமிடம் ஆகாஷ்வாணி நீலகிரி மாவட்ட செய்திகள் வழங்குபவர் சரவணன்.
1: குன்னூர் வெலிங்டன் ராணுவ பயிற்சி முகாமில் தமிழகம், கேரளா, ஆந்திரா, கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிரா மாநிலங்களைச் சேர்ந்த இளைஞர்களுக்கு அக்னிபாத் திட்டத்தின் கீழ் ராணுவ பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. பயிற்சி பெறும் வீரர்கள் நாட்டின் பல இடங்களுக்கு பணிபுரிய அனுப்பப்படுகின்றனர். இம்முகாமில் 6 மாதங்கள் பயிற்சி பெற்ற 1036 பேர் அக்னிபாத் திட்டத்தில் அக்னி வீரர்களாக பணிபுரிய சத்தியப்பிரமாணம் எடுக்கும் நிகழ்ச்சி வெலிங்டன் ராணுவ பயிற்சி மையத்தில் நடந்தது. பகவத்கீதை, பைபிள், குரான் மற்றும் தேசிய கொடி மீது அக்னிபாத் வீரர்கள் சத்தியப்பிரமாணம் எடுத்துக் கொண்டனர். வீரர்களின் கம்பீரமான அணிவகுப்பு மரியாதையை ராணுவ பயிற்சி மையத்தின் கமாண்டன்ட் கிருஷ்ணேந்து தாஸ் மற்றும் சிறப்பு விருந்தினராக முன்னாள் ஓய்வு பெற்ற லெப்டினன்ட் ஜெனரல் நரசிம்மன் ஆகியோர் ஏற்றுக்கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் பங்கேற்ற பெற்றோர் தங்கள் பிள்ளைகள் அக்னிபாத் வீரர்களாக அணிவகுத்து வந்த காட்சியை கண்டு பெருமிதம் அடைந்தனர். மேலும் இந்நிகழ்ச்சியை சுமார் 1000க்கும் மேற்பட்டோர் கண்டுகளித்தனர். பயிற்சியில் சிறந்து விளங்கிய 9 அக்னிபாத் வீரர்களுக்கு பதக்கங்களும் நினைவு பரிசுகளும் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் மூத்த அதிகாரிகள், இளநிலை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். நீலகிரி மாவட்டத்தின் முக்கிய சுற்றுலா தலமாக உதகை அரசு தாவரவியல் பூங்கா விளங்குகிறது. இந்த பூங்காவை உருவாக்கும் பணிகளை 1848 இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த மெக்கேவர் என்ற கட்டிடக்கலை வல்லுநர் தொடங்கி வைத்தார். சுமார் 10 ஆண்டுகளுக்கு பிறகு பூங்கா பணிகள் நிறைவடைந்தது. பின்னர் 1867 சுற்றுலா பயணிகளுக்காக இந்த பூங்கா திறந்து வைக்கப்பட்டது. இந்த பூங்காவில் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த 50 வகையான மரங்களும் 250 வகையான மலர் செடிகளும் உள்ளது. இந்த பூங்காவை உருவாக்கிய மெக்கைவர் 1876 ஜூன் 8 இயற்கை எய்தினார். அவரது நினைவு நாள் ஒவ்வொரு ஆண்டும் மாவட்ட நிர்வாகம் மற்றும் தோட்டக்கலைத்துறை சார்பாக அனுசரிக்கப்பட்டு வரும் நிலையில் அவரது 150வது நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. இதனையடுத்து உதகை ஸ்டீபன் ஆலயத்தில் அமைந்துள்ள அவரது கல்லறைக்கு நீலகிரி மாவட்ட ஆட்சித்தலைவர் லட்சுமி பவ்யா தண்ணீரு, தோட்டக்கலைத்துறை இணை இயக்குநர் நவநீதா மற்றும்

0: இயக்குநர் பபிதா உள்ளிட்டோரும் பூங்கா ஊழியர்களும் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர். கடந்த சில ஆண்டுகளாக விவசாய நிலங்களில் ரசாயன உரங்களின் பயன்பாட்டு அதிகரித்துள்ளது. இதனால் விவசாய பயிர்களில் நச்சுத்தன்மை அதிகரிப்பதுடன் மண் வளமும் சீரழிந்துள்ளது. எனவே விவசாயிகளிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தி தாய் மண்ணின் வளத்தை மீட்டெடுக்கும் நோக்கில் மத்திய அரசு சார்பில் கேத் பச்சாவோ அபியான் எனப்படும் விளைநிலம் காப்போம் இயக்கத்தின் கீழ் விவசாயிகள் கருத்தரங்கு நாடு முழுவதும் நடத்தப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக நீலகிரி மாவட்டத்தில் தோட்டக்கலை துறையின் கீழ் செயல்பட்டு வரும் வேளாண் தொழில்நுட்ப மேலாண்மை முகமை திட்டத்தின் ஒரு அங்கமாக மாவட்ட அளவிலான இயற்கை வேளாண்மை குறித்த கருத்தரங்கம் உதகை பழங்குடியினர் பண்பாட்டு மையத்தில் நடைபெற்றது. தோட்டக்கலைத்துறை இணை இயக்குநர் நவநீதா தலைமையில் நடைபெற்ற இக்கருத்தரங்கில் தோட்டக்கலை மற்றும் அதனுடன் தொடர்புடைய துறைகளைச் சேர்ந்த வல்லுநர்கள் கலந்து கொண்டு இயற்கை வேளாண்மை, நிலையான விவசாய முறைகள், மண்வள மேம்பாடு, மதிப்பு கூட்டல் மற்றும் சந்தைப்படுத்துதல் உள்ளிட்ட பல்வேறு தலைப்புகளில் தொழில்நுட்ப அமர்வுகளை நடத்தினர். நீலகிரி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த விவசாயிகள் இக்கருத்தரங்கில் கலந்து கொண்டு இயற்கை வேளாண்மையின் அவசியம், அதன் நன்மைகள், நிலையான வேளாண்மை நடைமுறைகள் மற்றும் தொடர்புடைய தொழில்நுட்பங்கள் குறித்து அறியப்பெற்றனர். இதைத் தவிர இயற்கை முறையில் விளைவிக்கப்படும் வேளாண் பொருட்கள், இயற்கை இடுபொருட்கள், காளான் மற்றும் தேன் சார்ந்த மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள், தோட்டக்கலைத் துறையின் விவசாயிகள் நலத்திட்டங்கள் உள்ளிட்டவற்றை உள்ளடக்கிய கண்காட்சி நடைபெற்றது. மேலும் நவீன கருவிகளை கொண்டு விளைபொருட்களில் உள்ள நச்சுத்தன்மையை கண்டறியும் முறை குறித்து செயல்முறை விளக்கம் அளிக்கப்பட்டது. நீலகிரி மாவட்டம் உதகையில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் குழந்தை தொழிலாளர்கள் தடுப்பு விழிப்புணர்வு கையெழுத்து இயக்கத்தை மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவியா தண்ணீரு துவக்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், நீலகிரி மாவட்டம் கேரளா கர்நாடக மாநிலங்களின் எல்லையை ஒட்டியுள்ளது. கேரளாவில் நிபா வைரஸ் பாதிப்பு இருப்பதால் மாநிலங்களுக்கு இடையேயான எல்லைப் பகுதிகளான நீலகிரி மாவட்டத்தில் கண்காணிப்பு பணிகளை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவித்தார். மேலும் நிபா வைரஸ் உள்ளிட்ட பல்வேறு வைரஸ் தொற்றுகளை தடுக்கும் நோக்கில் சிறப்பு குழுக்களை அமைத்து தேவையான முன்னேற்பாடுகளுடன் எல்லை மற்றும் எல்லையை ஒட்டியுள்ள கிராமத்தில் கண்காணிப்பு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருவதாகவும், தற்போது வரை நீலகிரியில் எந்த தொற்று பாதிப்பும் உறுதிப்படுத்தவில்லை என தெரிவித்தார். எல்லைப் பகுதியில் உள்ள கிராம மக்கள் மற்றும் பொதுமக்கள் செய்ய வேண்டியவை செய்யக்கூடாதவை குறித்து வழிகாட்டுதல்கள் மாவட்ட நிர்வாகத்தின் மூலம் வெளியிடப்படும், அதன்படி விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். தொடர்ந்து பேசிய ஆட்சியர், நீலகிரிக்கு வரும் சுற்றுலா பயணிகளை யாருக்கேனும் காய்ச்சல் உள்ளிட்ட நோய் தொற்று அறிகுறிகள் இருந்தால் முன்கூட்டியே தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு மாவட்ட நிர்வாகம் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம் என்றும், பொதுமக்கள் இதுகுறித்து அச்சப்பட தேவையில்லை என தெரிவித்தார்.
1: இதுவரை நீலகிரி மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் சரவணன். இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள் தொடரும்.
2: ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி G7 உச்சிமாநாட்டில் கலந்து கொள்வதற்காக இன்று பிற்பகல் பிரான்சில் ஏவியன் சென்றடைந்தார். எல்லினோ வெப்பத்தாக்கத்தால் பருவமழை குறையும் மாவட்டங்களில் மேற்கொள்ளப்பட வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் இன்று ஆய்வு செய்தார். மருத்துவர்களின் பரிந்துரை சீட்டு இருந்தால் மட்டுமே மருந்து கடைகளில் இருமல் மருந்து விற்பனை செய்யப்படும் என மத்திய சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது. சீனாவில் இன்று தொடங்கியுள்ள உலக சுகாதார அமைப்பின் மூலிகை மருத்துவ நிபுணர்கள் மாநாட்டில் இந்தியா பங்கேற்றுள்ளது. லெபனானில் இருந்து இஸ்ரேல் முழுமையாக வெளியேறினால் மட்டுமே அமெரிக்காவுடனான சண்டை நிறுத்தம் முழுமை பெறும் என ஈரான் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி G7 உச்சிமாநாட்டில் கலந்து கொள்வதற்காக இன்று பிற்பகல் பிரான்சின் ஏவியன் நகர் சென்றடைந்தார். சுவிட்சர்லாந்து வழியாக ஏவியன் சென்றபோது சுவிஸ் அதிபர் திரு கை பார்மலினை விமான நிலையத்தில் அவர் சந்தித்து பேசினார். இரு தலைவர்களும் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வது குறித்து உரையாடினர். பிரதமர் திரு நரேந்திர மோடி தொடர்ந்து 7வது முறையாக G7 உச்சிமாநாட்டில் கலந்து கொள்கிறார். உலகளாவிய முக்கிய சவால்களுக்கு தீர்வு காண்பதில் இந்தியாவின் பங்களிப்பை உறுதி செய்யும் வகையில் தொடர்ந்து G7 மாநாடுகளில் இந்தியா பங்கேற்று வருகிறது. அமைதி, பாதுகாப்பு மற்றும் நீடித்த பொருளாதார வளர்ச்சி ஆகியவற்றில் இந்தியா உலக நாடுகளுடன் இணைந்து சிறப்பான பங்களிப்பை செலுத்தி வருகிறது. G7 உச்சிமாநாட்டில் குளோபல் சவுத் என்று அழைக்கப்படும் வளர்ந்து வரும் நாடுகளின் பிரச்சினைகளை பிரதமர் முன்வைக்கவுள்ளார். இன்று மாலை பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மெக்ரான் அளிக்கும் வரவேற்பு நிகழ்ச்சியிலும் பிரதமர் கலந்து கொள்கிறார். G7 உச்சிமாநாட்டையொட்டி நடைபெறும் உயர்மட்ட ஆலோசனைக் கூட்டத்திலும் பிரதமர் பங்கேற்கவிருக்கிறார். இந்த உச்சிமாநாட்டையொட்டி கனடா பிரதமர் திரு மார்க் கார்னி, பிரிட்டன் பிரதமர் திரு கெய்ர் ஸ்டார்மர், ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அதிபர் திரு ஷேக் முகமது பின் சயீத் உள்ளிட்ட தலைவர்களையும் பிரதமர் சந்தித்து பேசவிருக்கிறார். அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்பை பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை சந்தித்து பேசுகிறார். இந்தியா அமெரிக்க நாடுகளுக்கு இடையே பல்வேறு துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து பிரதமர் அவரிடம் பேச்சு நடத்தவுள்ளார். மேலும் உலகளாவிய முக்கிய பிரச்சினைகள் குறித்தும் இரு தலைவர்களும் பேசவுள்ளனர். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு பல்வேறு துறைகளிலும் கட்டமைப்பு வளர்ச்சிப் பணிகளை மேற்கொண்டதன் மூலம் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வலுவான அடித்தளம் இட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். ஆந்திரப்பிரதேச மாநிலம் விஜயவாடா அருகே ரயில் நிலைய மேம்பாட்டுப் பணிகளை ஆய்வு செய்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ரயில்வே மின்மயமாக்கல் பணிகள் விரைவில் 100% எட்டும் என அவர் கூறினார். டீசலுக்காக வெளிநாடுகளை சார்ந்திருப்பதை குறைத்து நீடித்த கட்டமைப்பு வளர்ச்சிகளை மத்திய அரசு ஏற்படுத்தி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்திக்கு மிகுந்த முக்கியத்துவம் அளிக்கப்படுவதாகவும் அமைச்சர் கூறினார். சூரியசக்தி மின் உற்பத்தியை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதையும் திரு பிரகலாத் ஜோஷி சுட்டிக்காட்டினார். யுபிஐ மின்னணு பண பரிவர்த்தனை கட்டமைப்பை மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் இன்று பிரான்சின் நீஸ் மசனாவில் தொடங்கி வைத்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், உலகத்தரத்திலான மின்னணு பண பரிவர்த்தனை கட்டமைப்பு பிரான்ஸ் நாட்டில் தொடங்கப்பட்டிருப்பது அதன் உலகளாவிய விரிவாக்கத்தை உறுதி செய்வதாக தெரிவித்துள்ளார். இந்தியாவின் நம்பிக்கை மிகுந்த பண பரிவர்த்தனை கட்டமைப்பை உலகின் பல்வேறு பகுதிகளிலும் பயன்படுத்துவதால் நாட்டின் பொருளாதார தொழில்நுட்ப தொடர்புகள் வலுப்பெறும் என திரு பியூஷ் கோயல் குறிப்பிட்டார். எல்னினோ வெப்பத்தாக்கத்தால் மழை அளவு குறையும் மாவட்டங்களில் பருத்தி உற்பத்தியை அதிகரிப்பது, பருப்பு வகைகள் உற்பத்தியில் சுயசார்பை எட்டுவது உள்ளிட்ட முக்கிய விஷயங்கள் குறித்து மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் இன்று ஆய்வு மேற்கொண்டார். பருவமழை குறைவாக பெய்யும் இடங்களில் நீரை சிக்கனமாக பயன்படுத்தி வேளாண் உற்பத்தியை பெருக்குவதற்கான வழிவகைகள் குறித்தும் அவர் புதுதில்லியில் ஆய்வு மேற்கொண்டார். எல்னினோ பாதிப்பிலிருந்து விவசாயத்தை பாதுகாப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் அவர் ஆய்வு செய்தார். பருவம் தவறி அல்லது குறைந்த அளவு மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படும் இடங்களில் முன்கூட்டியே மேற்கொள்ள வேண்டிய பணிகள் குறித்தும் அமைச்சர் ஆய்வு மேற்கொண்டார். மாநில அரசுகளுடன் இணைந்து பயிர் வாரியான சாகுபடி திட்டங்களை விவாதிப்பது என்றும் விவசாயிகளுக்கு தேவையான மாற்று ஏற்பாடுகளை செய்து தருவது குறித்தும் இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. மழை நீரை பாதுகாத்து ஈரப்பதத்தை தக்க வைப்பதற்கான வழிமுறைகள் குறித்தும் மாற்று பயிர் சாகுபடி குறித்தும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தமது அமைச்சக அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
3: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
2: கிராமப்புறங்களிலும் இனி உரிமம் பெற்ற மருந்து கடைகளில் மருத்துவர்களின் பரிந்துரை சீட்டுடன் வருவோருக்கு மட்டுமே இருமல் மருந்து விற்பனை செய்யப்படும் என மத்திய சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது. இது தொடர்பாக மருந்து பொருட்களுக்கான 1945 ஆண்டின் விதிமுறைகளில் மேற்கொள்ளப்பட்ட திருத்தங்கள் மத்திய அரசின் அரசிதழில் வெளியிடப்பட்டுள்ளது. இதன்படி கிராமப்புறங்களிலும் இனி மருத்துவர்களின் பரிந்துரை சீட்டுடன் உரிமம் பெற்ற மருந்து கடைகளில் மட்டுமே இருமல் மருந்து விற்பனை செய்ய முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 1000 குறைவான மக்கள் தொகை கொண்ட கிராமங்களில் உரிமம் பெற்ற மருந்து கடைகள் இல்லாவிட்டாலும் அங்கு இருமல் மருந்து விற்பனைக்கு அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது இந்த சட்டத்திருத்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சீனாவில் இன்று தொடங்கிய உலக சுகாதார அமைப்பின் மூலிகை மருத்துவ நிபுணர்கள் மாநாட்டில் இந்தியா பங்கேற்றுள்ளது. ஆயுஷ் அமைச்சகத்தைச் சேர்ந்த மூலிகை மருத்துவ நிபுணர்கள் இம்மாநாட்டில் இந்தியாவில் உள்ள மூலிகை மருத்துவ முறைகள் குறித்து செயல் விளக்கங்களை நிகழ்த்தவிருக்கிறார்கள். பார்மகோபியா அமைப்பின் இயக்குநர் டாக்டர் ராமன் மோகன் சிங் இந்திய இயற்கை மருந்துகள் குறித்து விளக்கம் அளிக்கவிருக்கிறார். நாட்டின் பாரம்பரிய மூலிகை மருத்துவ முறைகளுக்கு உலகளாவிய அங்கீகாரம் அளிக்கும் வகையில் ஆயுஷ் அமைச்சகம் இதற்கான முயற்சியை மேற்கொண்டுள்ளது. ஆதார் அட்டையை முறைகேடாக பயன்படுத்துவது குறித்து பதிலளிக்குமாறு மத்திய மாநில அரசுகளுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. குடியுரிமை, வசிப்பிடம் மற்றும் வீட்டு முகவரிக்கான ஆவணமாக ஆதார் பயன்படுத்தப்படுவதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் தலைமையில்

0: ஆன அமர்வு இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. ஆதார் அட்டையை தனிநபர் அடையாள ஆவணமாக மட்டுமே பயன்படுத்த உத்தரவிடுமாறும் மனுவில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. அரசுக்கும் பொதுமக்களுக்கும் இடையிலான தகவல் பரிமாற்றத்திற்கான பாலமாக செய்தியாளர்கள் திகழ்வதாக சேலம் மாவட்ட ஆட்சியர் திரு இளம் பகவத் தெரிவித்துள்ளார். பத்திரிகை தகவல் அலுவலகம் சார்பில் சேலத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர்களுக்கான பயிலரங்கை அவர் தொடங்கி வைத்து பேசினார். ஜனநாயகத்தின் நான்காவது தூணாக ஊடகங்கள் திகழ்வதாக அவர் குறிப்பிட்டார். இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் தென்மண்டல தலைமை இயக்குநர் திரு பழனிசாமி, நாட்டின் வளர்ச்சி குறித்த தகவல்களை ஊடகவியலாளர்கள் அதிக அளவில் மக்களிடம் சேர்க்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார். இந்நிகழ்ச்சியில் பத்திரிகை தகவல் அலுவலக இயக்குநர் திரு அருண்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். லெபனானில் உள்ள ராணுவ துருப்புகளை இஸ்ரேல் முழுமையாக விலக்கிக் கொண்டால்தான் ஈரான் அமெரிக்க சண்டை நிறுத்தம் முழுமை பெறும் என ஈரான் வெளியுறவு அமைச்சர் திரு அப்பாஸ் அரக்சி தெரிவித்துள்ளார். தெற்கு லெபனான் பகுதியை தொடர்ந்து இஸ்ரேல் ஆக்கிரமிப்பது அமெரிக்க ஈரான் சண்டை நிறுத்த ஒப்பந்தத்தை மீறியதாகும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இருப்பினும் லெபனானில் இருந்து இஸ்ரேல் வெளியேற வேண்டும் என்பது ஈரான் அமெரிக்க சண்டை நிறுத்த ஒப்பந்தத்தில் இடம்பெற்றுள்ளதா என்பதை அமெரிக்கா தெளிவுபடுத்தவில்லை. இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நெத்தன்யாகு, அமெரிக்க அதிபர் ஈரானுடன் செய்து கொண்டுள்ள ஒப்பந்தம் தங்களை கட்டுப்படுத்தாது என்றும், லெபனான் தொடர்ந்து தங்கள் கட்டுப்பாட்டிலேயே இருக்கும் என்றும் தெரிவித்திருக்கிறார். விளையாட்டுச் செய்திகள். ஸ்லோவேனியா உலக டேபிள் டென்னிஸ் தகுதி சுற்றுப் போட்டியில் இந்தியாவின் சிண்ட்ரெல்லா தாஸ், சுதிர்தா முகர்ஜி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். மகளிர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் சிண்ட்ரெல்லா தாஸ் 11-4, 10-12, 5-11, 13-11, 12-10 என்ற செட் கணக்கில் லக்சம்பர்க்கின் ஜியா லியான் நீயை வென்றார். மற்றொரு காலிறுதி ஆட்டத்தில் சுதிர்தா முகர்ஜி 5-11, 11-5, 11-5, 11-19 என்ற செட் கணக்கில் ஹானா ஹாரபோவிக்கை வென்றார். பிரான்ஸ் சர்வதேச பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அல்பியா ஜேம்ஸ், பல்லவி இணை இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் ஒற்றையர் பிரிவில் சஷாங்க் குமார் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் நள்ளிரவு மணி 12:30 நடைபெறும் ஆட்டத்தில் பிரான்ஸ் செனகலை எதிர்கொள்கிறது. நாளை அதிகாலை மணி 3:30 நடைபெறவுள்ள ஆட்டத்தில் ஈராக் நார்வேயுடன் மோதுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி G7 உச்சி மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக இன்று பிற்பகல் பிரான்சின் ஏவியன் சென்றடைந்தார். எல்னினோ வெப்பத்தாக்கத்தால் பருவமழை குறையும் மாவட்டங்களில் மேற்கொள்ளப்பட வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் இன்று ஆய்வு செய்தார். மருத்துவர்களின் பரிந்துரை சீட்டு இருந்தால் மட்டுமே மருந்து கடைகளில் இருமல் மருந்து விற்பனை செய்யப்படும் என மத்திய சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது. சீனாவில் இன்று தொடங்கியுள்ள உலக சுகாதார அமைப்பின் மூலிகை மருத்துவ நிபுணர்கள் மாநாட்டில் இந்தியா பங்கேற்றுள்ளது. லெபனானில் இருந்து இஸ்ரேல் முழுமையாக வெளியேறினால் மட்டுமே அமெரிக்காவுடனான சண்டை நிறுத்தம் முழுமை பெறும் என ஈரான் தெரிவித்துள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நிலையத்தில் நேரம் 7:25. ஆகாஷ்வாணி, உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஊட்டி எஃப்எம் 101.8. தொடர்வது விவசாயிகளுக்கான பொது ஆலோசனை குறிப்புகள். கேட்கும் முன்
2: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
3: உங்களுக்கு தெரியுமா, இந்தியாவில் உள்ள லட்சாதிபதி சகோதரிகளின் எண்ணிக்கை பெல்ஜியம், கிரீஸ் போன்ற நாடுகளின் மொத்த மக்கள் தொகையை விட அதிகமாகும். 3 கோடிக்கும் அதிகமான பெண்கள் லட்சாதிபதி சகோதரிகளாக மாறி தங்களது குடும்பத்தையும் மற்றும் தேசத்தின் பொருளாதார அடித்தளத்தையும் வலுப்படுத்தியுள்ளனர்.
4: லக்பதி தீதி பனானே கா யே அபியான் ஆனே வாலி பீடியோ கோ சசக்த கர்னே கா எக் மஹா அபியான் ஹை.
3: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.

விவசாயிகளுக்கான பொது ஆலோசனை குறிப்புகள் தொடர்கிறது. போதிய வடிகால் வசதி வழங்குதல், உரம் மற்றும் பூச்சிக்கொல்லி பயன்பாடு போன்ற உழவியல் பயிர் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மழை நிற்கும் வரை ஒத்திவைக்கவும். விதை மூலம் பரவும் நோய்களை நிர்வகித்தல், விதைகளை ட்ரைகோடெர்மா அஸ்பிரல்லம் 4 கிராம் அல்லது பேசிலஸ் சப்டிலிஸ் 10 கிராம்

கொண்டு விதை மூலம் பரவும் நோய் கிருமிகளை கட்டுப்படுத்த விதை நேர்த்தி செய்யலாம். மேலும் எந்த ஒரு பயிர் திட்டத்திற்கும் முன்பு மண் பரிசோதனை செய்யப்பட வேண்டும்.

குறுமிளகு. ஒரு செடிக்கு ட்ரைகோடெர்மா அஸ்பரலம் அல்லது பேசிலஸ் சப்டிலிஸ் 25 கிராம் மற்றும் வேப்பம் புண்ணாக்கு 500 கிராம் என்ற அளவில் மழை இல்லாத நேரங்களில் மண்ணில் இட வேண்டும்.

பூண்டு ஊட்டச்சத்து மற்றும் நோய் மேலாண்மை. பூண்டு விளைச்சலை அதிகரிக்க நடவு செய்த 30, 45 மற்றும் 60 நாட்களில் நீரில் கரையக்கூடிய நுண்ணூட்டச்சத்து கலவையை 1 லிட்டர் தண்ணீருக்கு 0.50 கிராம் என்ற அளவில் இடலாம். மழை இல்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும்.

0: நிலையத்தில் நேரம் 7:30. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஊட்டியஎஃப்எம் 101.8 தொடர்வது தோட்டமும் தொழிலும். நிகழ்ச்சியை கேட்கும் முன்
1: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
2: உங்களுக்கு தெரியும் இல்லையா, மொபைல் போன்கள் முதல் ஏவுகணைகள் வரை இன்று இந்தியா அனைத்து துறைகளிலும் தனது திறமையை பறைசாற்றி வருகிறது. இன்று நாம் உள்நாட்டிலேயே செமிகண்டக்டர் சிப்களையும் ட்ரோன்களையும் தயாரிக்கிறோம். மேலும் வெற்றிகரமான விண்வெளி பயணங்கள் மூலம் விண்வெளியிலும் நமது மூவண்ண கொடியை ஏற்றுகிறோம்.
3: அனுசந்தான் சே ஆத்ம நிர்பர்தா, சயன்ஸ் ஃபார் செல்ஃப் ரிலையன்ஸ், ஆஜ் யே ஹமாரா மந்த்ர பன் சுகா.
2: 12 ஆண்டுகால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
4: ரஷ்யாவோட மக்கள் தொகை எவ்வளவுன்னு உங்களுக்கு தெரியுமா? சுமார் 14 கோடி. இது ஒரு மிகப்பெரிய எண்ணிக்கை இல்லையா? ஆனால் அதை விட ஒரு மிகப்பெரிய எண்ணிக்கை இங்க கடந்த 12 வருஷத்துல நம் நாட்டுல கிட்டத்தட்ட அதே எண்ணிக்கையிலான வீடுகள் குழாய் மூலம் குடிநீர் இணைப்பை பெற்றுள்ளன. இன்று தினமும் எல்லா பருவ காலத்திலும் 16 கோடி வீடுகளுக்கு குழாய் மூலம் சுத்தமான குடிநீர் கிடைக்குது. இது கோடிக்கணக்கான பெண்களை தண்ணீர் சுமக்கும் சிரமங்களில் இருந்து விடுவிச்சிருக்கு. அதோடு மட்டுமில்லாம சிறந்த நீர் மேலாண்மை மூலம் கிராமங்களுக்கும் அதிகாரம் அளிச்சிருக்கு.
3: ஜல் ஜீவன் மிஷன் கா விஜன் சிறப் லோகோ தக் பானி பஹச்சானே கா ஹி நஹி ஹை, யே டீசென்ட்ரலைசேஷன் கா, விகேந்திரிகரண் கா, உஸ்கா பி எக் பஹுத் படா மூவ்மென்ட் ஹை. யே வில்லேஜ் ட்ரிவன், விமென் ட்ரிவன் மூவ்மென்ட் ஹை.
4: 12 ஆண்டுகால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டிஎஃப்எம் 101.8. தோட்டமும்

0: உங்களுடன் நேர்முகம் இடம்பெற கேட்கலாம். உடன் உரையாடுபவர் ஜி மகேந்திர பிரபு.
1: எல்லோருக்கும் வணக்கம். நான் இந்த மாதிரி ஊட்டியிலேருந்து பாலகிருஷ்ணன் பேசுகிறேன். நான் இந்த கூடலூர் ஏரியாவில் வந்து ஏலக்காய் சாகுபடி பண்ணிகிட்ருக்கேன். கடந்த 5 வருஷமாக பண்ணிகிட்ருக்கேன்.
2: ஏலக்காய் சாகுபடி மட்டும் தான் பண்ணுறீங்களா இல்லை வேறு சாகுபடி?
1: ஏலக்காய், குறுமுளகு, டீ, காஃபி எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம்.
2: இப்போ ஏலக்காய் சாகுபடின்னு சொல்லும் போது நிலம் தயாரிக்கணும். நில தயாரிப்பு ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அது வந்து எப்படி தயார் பண்ணுறீங்க?
1: நம்ம நிலம் தயாரிக்கிறது பார்த்திங்கன்னா முதல்ல அந்த கலகளை எல்லாமே எதுவுமே இருக்கக்கூடாது. ஃபஸ்ட் நிலம் தயாரிக்கும் கலர் இருக்கக்கூடாது. இன்னொன்று மேஜர் பார்த்தீங்கன்னா ஏலக்காய் இது பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஷேட் ட்ரீஸ் நீங்கள் முன்னாடியே நடவு பண்ணியிருக்கணும். அதை நிழல் தரும் மரங்கள் முன்னாடியே நடவு பண்ணிக்கணும். நீங்கள் எம்டி லேண்டில் போட்டு ஏலக்காய் நடவு பண்ணி பிரயோஜனம் இல்லை. ரொம்ப ரொம்ப நிழல் விரும்பி, நிழல் விரும்பின்னு சொல்லுவோம்,
2: நிழல் விரும்பி. அந்த நிழல் விரும்பி சொல்கிறீங்க,
1: அதை நம்ம முன்னாடியே
2: மரங்கள் வந்து நடவு செய்யலாங்க. அது
1: சில்வர் ஓக்கு நட்டுக்கலாம், அதுக்குள்ளே முழு முருகை நட்டுக்கலாம். அப்போ நம்மளுக்கு நல்லா இலி ஷேடு வந்துடும்.
2: ஓ, அப்படின்னா ஏலக்காய் சாகுபடின்னு சொல்லும்போது நிழல் அதிகமாக இருக்கணும்.
1: நிழல் அதிகமாக இருக்கணும்.
2: காலநிலை வந்து எப்படி இருக்கணுங்க அதுக்கு?
1: மழை இருந்துகிட்டே இருக்கணும். மழை ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1500 4000 எம்எம் வந்து இருக்கணும் ஒரு வருஷத்துக்கு. அப்போ நல்லா இருக்கும், அந்த இதுக்கு நல்லா ஈல்டு எடுக்கலாம் நம்ம.
2: சரிங்க, இந்த ஏலக்காய் சாகுபடி வந்து எவ்வளோ வருட கிராப்புங்க இது?
1: இது நம்ம மெயின்டைன் பண்ணுறதை பொறுத்து இருக்கு. சும்மா நார்மலாக 3 மாதம் 4 மாதம் 2 வருஷம் அப்படிலாம் மெயின்டைன் பண்ணுறதை பொறுத்து எக்ஸஸ் பண்ணிட்டே போயிட்டு இருக்கலாம். பட் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நீங்கள் மாற்றி தான் ஆகணும். ஏன்னா இது வந்து செடி நடக்கும்னு சொல்லுவாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து சக்கஸ் வந்து ஒன்று ஆனோடனே அதில் வந்து பேனிக்கல் வர்றது வந்து கம்மியாகிட்டே வரும். அப்போ இன்னொன்று நிறையா வந்துக்கிட்டே இருக்கும். செடி வந்து மாறுபடும், நம்ம நட்டத்தில் இருக்காது. அதை விட்டு தாண்டி 1 அடி 2 அடி தள்ளி போகும்.
2: ஏலக்காய் நடவு செய்கிறது எப்படி பண்ணணுங்க?
1: எப்படி நடவுமோ ஃபஸ்ட்டு நம்ம குழி எடுத்துடணும். குழி எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் நம்ம கேட்டில் மெனியூர்னு சொல்லுவாங்க, அதை தொழுவுறோம்னு சொல்லுவாங்க. அதை வந்து நம்ம போட்டு அது இந்த வேப்பம் புண்ணாக்கு இன்னும் நம்ம கமர்ஷியலாக மார்க்கெட்டில் நிறையா கிடைக்கும் வேமுன்னு சொல்லிட்டு இதெல்லாம் வேருக்கு உண்டானது இதெல்லாம் போட்டு நம்ம பண்ணிட்டு அதுக்கப்புறமாட்டு அந்த குழியில் போட்டு ஃபஸ்ட்டு வச்சிடணும். அதுக்கப்புறமா தான் நம்ம நடவுக்கு கொண்டு போகணும் செடியை. இது நர்சரியில் இருக்கும் செடி பார்த்தீங்கன்னா நர்சரியில் தான் இருக்கும். அது கொஞ்சம் பெரிய ப்ராசஸாக வரும். அதுலேருந்து கொண்டு போய் மெயின் ஃபீல்டுக்கு பார்த்தீங்கன்னா 18 to 22 செடி தான் கொண்டு போய் மெயின் ஃபீல்டில் நம்ம நடவு வைக்க முடியும். அது நல்லா செடி வந்து நல்லா ஊக்கமாக இருக்கணும். அந்த மாதிரி செடியை நட்டால் நம்ம நல்லாயிருக்கும்.
2: இப்போ அந்த நடவு செய்கிறது வந்து குழி அமைச்சு நடவு செய்கிறீங்களா இல்லை?
1: குழியை வச்சு தான், குழியை வச்சு அதான் நம்ம 1.5 குழி போட்டுடணும். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம தொழு உரம் போட்டுடணும். தொழு உரம் இந்த வேப்ப முன்னாக்கு இந்த வேம் கமர்ஷியலாக கிடைக்கும். இதெல்லாம் போட்டோம்னா கொஞ்சம் ஒரு அளவுக்கு வந்துடும். ஏலக்காய் வந்து ரொம்ப குழியில் நடக்கூடாது, மீடியமாக இருக்கணும், மண்ணை ஒட்டி இருக்கணும். ஏன்னா ரொம்ப குழியில் தட்டால் பேனிக்கல் வர்றது வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகும். அப்படியே மேட்டாப்லேயே வச்சுட்டு அது குச்சியோட இதில் தான் இருக்கணும். நம்ம அடி குச்சின்னு சொல்லுவோம், அதோட ஸ்ட்ராங்கில் தான் அந்த நடவு பண்ண செடி இருக்கணும். அப்போ தான் வந்து நிற்கும், காற்றுக்கேற்றுக்கு ஆடாமல். நீங்கள் செடியை உள்ளே போட்டு நடவே கூடாது ஏலக்காயில். நிறைய பேர் அதில் ரொம்ப தப்பு பண்ணுவாங்க.
2: சரிங்க, இப்போது 1 ஏக்கருக்கு எத்தனை செடிகள் தேவைப்படுங்க?
1: இது பார்த்தீங்கன்னா நம்ம வைக்கிற அடி கணக்கு தான், ஃபீட்டு தான், 7x7 8x8 அந்த மாதிரி வைக்கிறது தான். ஒவ்வொரு பிளான்ட் வெரைட்டியை பொறுத்து மாறும். 10x10 வச்சா ரொம்ப பெட்ரு. 10x10 வச்சோம்னா 450 செடி வரும் 1 ஏக்கருக்கு. 10x10 வைக்கும்போது 450 செடி வரும்.
2: நாற்று நீங்களே தயார் பண்ணி நடவு செய்கிறீங்களா இல்லை வெளியில இருந்து?
1: இல்லை, நம்ம வெளியே இருந்து வாங்கிக்கிறோம். அது ரொம்ப பெரிய ப்ராசஸ், அதனால நம்ம வெளியே இருந்து வாங்கிக்கிறோம்.
2: வெரைட்டிஸ் வந்து எவ்வளோ இருக்குங்க?
1: வெரைட்டி பார்த்தீங்கன்னா மெயின் வெரைட்டி வந்து பார்த்தீங்கன்னா மைசூர், மலபார், வழுக்கா அந்த மாதிரி வெரைட்டி தான் சொல்லுவாங்க. நலானின்னு சொல்லுவாங்க, அது நல்லா இருக்கும். நான் நலானி தான் போட்டிருக்கேன். கொஞ்சம் நல்லா ஈல்டு எனக்கு நல்லா வருது, கமர்ஷியலாகவும் நல்லா போகுது.
2: இப்போ வெரைட்டி சொன்னீங்க இல்லைங்களா, நலானி, மைசூர், மலபார், இந்த 3 வகையிலையோ இதுதான் இந்தந்த வெரைட்டின்னு சொல்லிட்டு எப்படி தெரிஞ்சுக்கிறதுங்க?
1: இந்த நலானின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து நம்ம போடுறது பார்த்தீங்கன்னா உருண்டையாக வரும் காய். அது ஒரு மாதிரி சின்ன கோழி குண்டு சைஸ்லாம் ஒரு உருண்டையாக வரும். மைசூர் அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீட்டமாக வரும். ரொம்ப நீட்டமாக வந்துச்சுன்னா மலபார் அந்த இதில் வெரைட்டியில் வரும். மைசூருன்றது கொஞ்சம் குண்டாக கொஞ்சம் இது மாதிரி வரும். வால் மாதிரி வந்தால் மலபார், கொஞ்சம் உருண்டையும் இல்லாமல் கொஞ்சம் ஒரு என்ஷேப்பில் நீட்டமாக இருக்கும். அந்த மாதிரி வந்தால் நீங்கள் மைசூர் அந்த வெரைட்டி. நம்ம எல்லாம் மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கோம். நல்லா நின்றுதான் அதிகமாக போட்டிருக்கேன். மைசூர் இதெல்லாம் இப்போ தான் ட்ரை பண்ணிட்டுருக்கோம்.
2: எந்த மாதிரி மண்ணுக்கு ஏற்ற ஒரு பயிருங்க இது?
1: அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா நீர் பிடிக்கும். லோமி சாயில் வந்து பார்த்தீங்கன்னா நீர் அதிகமாக பிடிச்சி வைக்கக்கூடாது. கொஞ்சம் மண்ணில் வந்து ஈரப்பதமும் அதிகம் இருக்கக்கூடாது. ரொம்ப களிமண்லையும் வராது, நீங்கள் சொல்கிற மாதிரி வண்டல் மண்ணிலையும் வராது. ரெண்டு மண்ணும் கலந்த மாதிரி வரும். கொஞ்சம் மணல் பாங்கான மண்ணில் தான் இது நல்லா வரும். சரள மண்ணுன்னு சொல்லணும். நம்ம ஏரியாலாம் நிறைய அந்த சரளக்காடு தான், கல் ஏன்னா மக்கி வர்றது தானே மண்ணெல்லாம். இந்த மண்ணில் நல்லா வரும்.
2: இப்போ ஏலக்காய்னு சொல்லும்போது காவை அமைப்பு, குழி அமைப்பு எப்படி அமைக்கிறீங்க அதை பற்றி சொல்லுங்கள்.
1: நம்ம நிலம் பார்த்தீங்கன்னா சரிவான நிலம் தான். அதில் என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு செடிக்கு ரெண்டு இப்போ 4 செடி இருக்கும். அதனால தான் சொன்னேன் 10x10 நடவு பண்ணுறது ரொம்ப பெட்ரு. அப்போ சென்டரில் வந்து நம்ம அந்த களை வெட்டுவோம் இல்லைங்களா, மண்வெட்டி கச்சிரான்னு சென்டரில் ஒரு குழி எடுத்துடணும். அதை ஒரு 2x2 மாதிரி எடுத்து

0: குழியில் வந்து நம்ம இந்த மாதிரி கச்சரெல்லாம் வெட்டி போட்டுருணும். நான் மல்ச்சிங் சொன்னோம் இல்லைங்களா, அதுலேருந்து எடுத்து தான் நம்ம மல்ச்சிங்கும் பண்ணணும். அப்போ வந்து நம்ம ஓடுற தண்ணி பார்த்தீங்கன்னா அந்த குழியில் நின்றுக்கும், நம்மளுக்கு வந்து இந்த சாயில் எரோஷன் இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாகும். இப்போல்லாம் முன்ன மாதிரி யாருமே பண்ணுறதில்ல, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பண்ணிகிட்ருக்கேன். சென்டர் சென்டரில் அந்த குழி எடுத்தோம்னா நம்ம எட்டுற அந்த மண்வெட்டி கச்சராடுலாம் எடுத்து அதை உள்ளே போட்டுருணும். அந்த சருகள்லாம் எடுப்போம், சருகு எடுக்கிறது எல்லாமே எடுப்போம், அதெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த குழியில் போட்டுருணும். இது மக்கி எடுக்கிறத வந்து அப்படியே மேலே வந்து மல்ச்சிங்காக பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால வந்து இந்த வெயில் டைமில் பார்த்தீங்கன்னா ஆவியாகிறது அதெல்லாம் படாது, இந்த வேர் காயதெல்லாம் படாது. மல்ச்சிங் அதான் சொன்னேங்க, மல்ச்சிங், வீடிங், மல்ச்சிங், ட்ரேசிங், இது மூணுமே வந்து கரெக்டாக பண்ணிட்டோம்னா ரேட்டு வந்து நல்ல ரேட்டுக்கும், நம்ம கரெக்டாக பார்த்து நம்ம காயை நல்லா வெள்ளாமல் சூப்பராக எடுத்து கொடுத்துட்டோம்னா பயஸ் வந்து நல்ல ரேட்டுக்கு எடுத்துக்கிறாங்க.
1: இதுக்கு மினிமம் ரேட்டு வந்து எவ்வளோ இருக்கணுங்க?
0: இதுக்கு ரேட்டு பார்த்தீங்கன்னா ஏன்னா இந்த மூணுமே சொன்னோம் இல்லைங்களா, இந்த மாதிரி வேலை ப்ராசஸ் வந்து ரொம்ப அதிகம், அதனால் பார்த்தீங்கன்னா ரேட்டெல்லாம் வந்து ஒரு 1000-1500 ரூபாய்க்கு மேலே இருந்தால் தான் ரொம்ப நம்ம கைக்கு வந்து நிற்கும். ஏன்னா கிராப்பை வந்து 3 வருஷம் நம்ம சும்மா தான் விடுறோம், கமர்ஷியலாக ஒன்றுமே எடுக்காமல் சும்மா ஒன்றுமே எடுக்காமல் அதுக்கு செடியை மட்டும் பாதுகாத்து வரும், அதுக்கப்புறமா எடுக்கிறது தான். ரேட்டு வந்து 2000 ரூபாய்க்கு மேலே இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது.
1: இப்போ வந்து 3 வருஷம் மட்டும் கிராப்பு மெயின்டைன் பண்ணணும்னு சொல்கிறீங்க இல்லைங்களா, அதுக்கு நடுவில் வந்து ஊடு பயிரை ஏதாச்சும் பயன்படுத்தலாங்களா?
0: இல்லை, ஊடு பயிராக பார்த்தீங்கன்னா இதில் பெப்பர் கொடுத்துட்ருந்தோம், அது ஒன்றும் சக்ஸஸ் ஆகலை, இப்போ தான் ட்ரையல் போட்டுட்ருக்கோம். அது சக்ஸஸ் ஆகி போச்சுன்னா ஊடு பயிராக தான் அந்த நிழல் தள்ளும் மரங்களுக்கு நடுவில் ஏற்றி விட்டு பெப்பர் கொடுக்கலாம். நம்ம சக்ஸஸ் பண்ணல, ஒரு 5 வருஷமா பண்றதுனால பெப்பர் வந்து போட்டுட்டு இருக்கோம். அது குறுமுளகுன்னு வரும்போது அதுவும் கொஞ்சம் எடுத்துக்கலாம்.
1: இதுக்கு செலவினங்கள், ஒரு வருஷத்துக்கு செலவினங்கள் எவ்வளவு ஆகும்?
0: கடமும் செலவு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வருஷத்துக்கே ஒரு 1-1.5 லட்சம் ரூபா பக்கம் போயிடும், ஒரு ஏக்கருக்கு அந்த மாதிரி 1 ரூபா பக்கம் வந்துடும். ஏன்னா வந்து மல்ச்சிங், ட்ரேசிங், நீங்க இந்த மாதிரி வீடிங்லாம் பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா அதிகமாக ஆள் பிடிக்கும், 1-1.5 பக்கம் கண்டிப்பாக போயிடும். ஆனால் லாபம் கண்டிப்பாக இருக்கும். கமர்ஷியலாக நான் சொன்னேன் இல்லைங்களா, 2000 ரூபாய்க்கு மேலெல்லாம் விற்றுச்சுன்னா நல்லா லாபம் நிற்கும், நல்லா லாபமான பயிர் தான், லாபகரமான பயிர் தான்.
1: ஏலக்காய் நடவு செய்கிறத பற்றி சொல்லுங்கள். இப்போ
0: இப்போ நம்ம நடவு பண்ணிட்டுனா 3 வருஷம் ஆகும், அது 2-3 வருஷத்துக்கு அப்புறம் தான் நீங்கள் ஈல்டு எடுக்க முடியும். ஏலக்காயில் வந்து 3 வருஷத்துக்கு அப்புறம் தான் ஈல்டு எடுக்க முடியும், அது வரைக்கும் நம்ம மெயின்டைன் தான் பண்ணிகிட்ருப்போம். நடவு பண்ணுறது அப்படின்னா நல்ல நடவு பண்ணலேருந்து அந்த மாதிரி உரம் போட்டு எல்லா இதுவும் எல்லா விதமான சகலமும் பண்ணி கொடுத்தா தான் நல்லா ஒரு 3 வருஷத்துக்கு அப்புறம் காப்பு பிடிக்கும், அதுக்கப்புறம் தான் நல்லா வெள்ளாமல் எடுக்கலாம். நீங்கள்
1: நீர் மேலாண்மை, நீர் மேலாண்மை எப்படி?
0: இது ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு. இப்போது இந்த மழை டைமில் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை, இதே நம்ம கூடலூர் இந்த கிளைமேட்லாம் பார்த்தீங்கன்னா மழை இருக்கும், இந்த மழை டைமும் வந்து ஒரு பிரச்சனையும் இல்லை. மழை இல்லாத டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நீரை வந்து நல்லா கொடுக்கணும், வீக்லி ஒரு டைம் ஸ்ப்ரிங்க்ளர் போட்டு ஓட்டுறது தான், ஸ்பிங்லர் தான் செட் ஆகும், நல்லா இருக்கும். ட்ரிப்பை வந்து நம்ம போடலாம், பட் ட்ரிப்பை வந்து நம்ம நிலத்துக்கு வந்து செட் ஆகாது, நம்மளது வந்து ரொம்ப சரிவாக இருக்கிறதுனால ஸ்பிங்லர் வந்து பெட்டர். நீர் மேலாமல் வந்து பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு தண்ணி கண்டிப்பாக இருக்கணும், இல்லை 10 டேஸ்க்கு ஒன்று, 10-15 நாளைக்கு எப்படியா தண்ணி கொடுத்துட்டே இருக்கணும், அப்போ தான் வந்து செடி வந்து நல்லா இதாகும். இல்லை நிறையா சருகள்னு சொல்லுவாங்க, அந்த சீக்கு அதிகமாக பட்டுச்சுன்னா நம்மளுக்கு வெள்ளாமல் வராது, ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுற மாதிரி இருக்கும் செடி.
1: 3 வருஷம் கிராப்னு சொல்கிறீங்க இல்லைங்களா, அந்த 3 வருஷம் கிராப் எடுக்கிறத வரைக்கும் தொழுவுரங்களை எந்தெந்த டைமில் எப்போ எப்படி பயன்படுத்துறீங்க?
0: தொழுவுரம் வந்து நம்ம இப்போ 450 செடி சொன்னோங்களா, ஒரு செடிக்கு 5 கிலோ மாதிரி வைக்கணும். தொழுவுரம் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வைக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து செடி நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். அதான் நாட்டு இயற்கையாக வர எருவை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு செடி நல்லா இருக்கும். நிறைய பேர் வந்து அந்த தொழு உரம் போடுறதே இல்லை.
1: இப்போ தொழு உரங்களை பற்றி சொல்லிட்டீங்க, இந்த ரசாயன உரங்களை பற்றி சொல்லுங்க. 3 வருஷம் கிராப் எடுக்க ஆகுதுன்னு சொன்னீங்க, அது மட்டும் என்னென்ன ரசாயன உரங்கள் வந்து பயன்படுத்துறீங்க?
0: ரசாயன உரம் பார்த்திங்கன்னா நம்ம எப்பவுமே பண்ணுறது தான் யூரியா, பொட்டாஸ், சூப்பர், இதை தான் நம்ம கொடுத்துட்ருப்போம். இதை வந்து நம்ம வேரியண்ட்டாக பிரிச்சுக்கோ. இது இப்போது நம்ம செடி 3 வருஷத்து வரைக்கும் நம்ம உரம் வந்து பார்த்திங்கன்னா நாட்டு எருவாக வைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ரொம்ப பெட்ரு. ரசாயன உரம் வந்து நம்ம கம்மி பண்ணிக்கணும், ஏன்னா நம்ம தான் கமர்ஷியலாக அதை எடுக்கிறது இல்லைங்களா, அதனால ரொம்ப ஹெவியெல்லாம் கொடுக்க வேணாம். நம்ம பார்த்தீங்கன்னா 75 கிலோ யூரியா, 75 கிலோ பாஸ்பரஸு, 150 கிலோ பொட்டாசு, அது கமர்ஷியலாக சொல்லுவாங்க. இதை வந்து நம்ம பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணிக்க வேண்டியதான். இப்போ நம்ம நாட்டு எருவு நல்லா கொடுத்து செடியை நல்லா ஊக்கமாக்கணும், 2 டைமாக பிரித்து போடணும். அதை நம்ம வெள்ளாமல் எடுக்கும்போது 2 டைமாக போடலாம், கண்டிப்பாக 2 டைம் பிரித்து பிரித்து போடணும், அப்போ தான் நல்லாயிருக்கும்.
1: சரிங்க,
0: ஏன்னா ஒரே டைமில் போட்டு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, இது வந்து 2 டைமாக பிரித்து போடணும். க்ரோத் ஆகிற ஸ்டேஜில் ஒன்று போடணும், அந்த இது ஸ்டெம்பெல்லாம் வளர ஸ்டேஜில் ஒன்று போடணும், அப்புறம் பேனிக்கல் வர ஸ்டேஜில் ஒன்று போடணும், அப்போ தான் நம்ம ஈல்டு எடுக்க முடியும்.
1: இப்போ வந்து கலை மேலாண்மை, இதுக்கு வந்து எப்படி கலை மேலாண்மை பண்ணுறீங்க?
0: கலை மேலாண்மை இதுதான் பெரிய பெரிய ப்ராசஸ். கடமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மல்ச்சிங் சொல்லுவாங்க, அதாவது அந்த வேரை ஒட்டி இருக்க இடம் வந்து நம்ம மல்ச்சிங் பண்ணி கொடுக்கணும். கலை வந்து நம்ம 10க்கு 10 இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பேஸ் வந்து அதிகமாக இருக்கும். இந்த 3 வருஷம் சொன்னோம் இல்லைங்களா, செடி அகலமாக படுறதுங்க இந்த 3 வருஷம் ஆகும். அப்போ பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்கும், ஓவராக சன்லைட் அதிகமாக படுறதுனால கலை வந்து அதிகமாக முளைச்சிட்டே இருக்கும். கலை வந்து மண்வெட்டி சொல்லி தான், அதை மண்வெட்டி கச்சராக போட்டு செடி சுற்றி மட்டும்தான் அந்த மல்ச்சிங் பண்ணியிருக்கணும். செடி அந்த வேர் இருக்கு இல்லைங்களா, கடமம் சுற்றி மல்ச்சிங் பண்ணியிருக்கணும், அதை சுற்றி இருக்கிற இடம் சுத்தமாக இருக்கணும். இந்த கலை மேலாண்மை வந்து கரெக்டாக பண்ணிக்கிட்டாதான், ஏன்னா கமர்ஷியலாக வந்து நம்ம

0: எது தேவைன்னு பார்த்தீங்கன்னா காடை மரத்தில் காய் தான் தேவை. அந்த காய் வந்து களை அதிகமாக இருந்துச்சுன்னா பூச்சியோட தாக்கம் அதிகமாக இருக்கும், அதனால அது களையை வந்து கரெக்டாக வச்சுக்கணும். உள்ளே அடிக்கிறதுக்காக சில களை வகைகள்லாம் இருக்குது, அது ரொம்பலாம் அடிக்கக்கூடாது. பத்துக்கு பத்து என்னும்போது வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் அந்த வேர் வந்து இலக்கோட வேர் பார்த்தீங்கன்னா மண்ணை ஒட்டி தான் இருக்கும். நார்மலாக வந்து மண்ணுக்குள்ளெல்லாம் ஒரு அடி ரெண்டு அடி அந்த மாதிரிலாம் உள்ளேலாம் போகவே போகாது, மண்ணை ஒட்டி தான் இருக்கும். சும்மா அப்படி கையில் வச்சு எடுத்திங்கனாலே வேர் போயிட்டு இருக்கும். பாராக்வாட்னு சொல்லுவாங்க, அந்த கெமிக்கலை வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். செடியை ஒட்டி போகக்கூடாது, சென்டரில் மட்டும் அடிச்சுக்கணும். அந்த கப்பு மாதிரி இருக்கும், அந்த கப்பில் போட்டு சென்டர் மட்டும் அடிக்கணும், பார்த்து அடிக்கணும், ரொம்ப ரொம்ப பொறுமையாக அடிக்கும். கலை மேலாண்மை இப்படி அந்த கலையை மட்டும் நீங்கள்
1: அப்படி ஏதாச்சும் அதுக்கு பட்டுருச்சுன்னா என்ன பாதிப்பு ஏற்படுங்க?
0: இல்லை செடியை ரொம்ப மதிக்கணும், அதான் சொன்ன இல்லைங்களா, வேர் வந்து உள்ளேயெல்லாம் இருக்காது, மேலே இருக்கும். அப்போ வேரில் பட்டுச்சுன்னா வேர் அடிச்சுன்னா செடி காஞ்சிடும். அது கிளைபோசட் அதெல்லாம் கொடுக்கக்கூடாது. கிளைபோசட்லாம் கொடுத்தோம்னா ரொம்ப ப்ராப்ளம்.
1: இப்போ அந்த ஏலக்காயில் வந்து வேர் பாதுகாப்புக்கு
0: அதுதான் மல்ச்சிங் அதுதான் மெயின். மல்ச்சிங் பண்ணுறது அதெல்லாம் சொன்ன இல்லைங்களா, ஒன்று ஒன்று ரொட்டேஷனாக வரும் ஏலக்காயில் பொறுத்த வரைக்கும்.
1: சரிங்க,
0: மல்ச்சிங் வந்து கரெக்டாக பண்ணணும். கல்டிவேஷன் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த 3 வருஷத்துக்கு அப்புறமா நம்ம பாதுகாக்கிறதுல தான் வந்து செடி வெள்ளாமல் ஜெயிக்க முடியும்.
1: இப்போது பூச்சி மேலாண்மை, அந்த 3 வருஷம் காய் எடுக்கிற மட்டும் என்னென்ன பூச்சிகள் தாக்கோ அந்த பூச்சிகள் தாக்குச்சுன்னா எப்படி பராமரிக்கணும், அதுக்கப்புறம் மருந்துகள் வந்து என்னென்ன தெளிக்கிறீங்க பூச்சிக்கு?
0: நம்ம பூச்சி பராமரிப்புன்னு பார்த்தீங்கன்னா அந்த மஸ்ட் வந்து அந்த களை காடு வந்து சுத்தமாக இருக்கணும், அதனால ஒரு பர்சன்டேஜ் கம்மியாகும். ஏன்னா களையில் தான் போய் முட்டை போட்டு அது பூச்சி வந்து இனப்பறக்கம் பண்ணி அதிகமாக வருது. அப்போ அந்த களை சுத்தமாக இருந்துச்சுன்னா ஒரு பர்சன்டேஜ் கம்மி ஆகும். அப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா, பூச்சி மருந்துன்றது வந்து பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது, நிறையா இருக்குது. நான் கொடுக்கறத வந்து பார்த்திங்கன்னா ஸ்பைனுட்ராம்னு சொல்லி கொடுக்குறேன், பேனுன்னு சொல்லுவாங்க. அதுதான் சொறிக்காய்க்கு வந்து, சொறிக்காய் வந்து மார்க்கெட்டில் போகவே போகாது, அதனால ரொம்ப ரொம்ப ரேட்டு கம்மியாகும். அதனால ஸ்பைனுட்ராம் கொடுக்கலாம், இல்லை அப்படின்னா அந்த எக்காலக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இல்லைனா கராத்தே, இதெல்லாம் ஒவ்வொரு டோஸ் மாற்றி கொடுத்துட்ருக்கணும். அதான் எனக்கு 20-21 நாள் கேப்பில் வந்து ரொட்டேஷனாக மருந்து போயிட்டே இருக்கணும். கரெக்டாக கொடுத்தா சொறுக்காயிலேருந்து நம்ம ஜெயிக்க முடியும்.
1: பூச்சி வகைகள் வந்து என்னென்ன வகைகள் இருக்குங்க?
0: பூச்சி மெயினாக நம்ம கமர்ஷியலில் பாதிக்கிறது பார்த்தீங்கன்னா த்ரிப்ஸ்ன்னு சொல்லுவோம், பெயின், அதுதான் வந்து நம்ம சொறுக்காயை உண்டாக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா போரன்னு சொல்லுவாங்க, அதே பார்த்தீங்கன்னா கேப்சூல் போரன்னு சொல்லுவாங்க. நம்ம பறிக்கிற அந்த கேப்சூலில் வந்து உள்ளே இப்போ ஊட்ட போட்டு அந்த புழு இருக்கிற அந்த விதை இதை எல்லாமே சாப்பிட்டு போயிடும். அப்புறம் ஸ்டெம் போரர் சொல்லுவாங்க, அந்த தண்டு நம்ம வளர்கிற ஏலக்காய் தண்டில் வந்து போட்ட போட்டு இருக்கிறதெல்லாம் சாப்பிட்டு அதனாலையும் பூச்சி தாக்கும். மெயினாக அந்த 3 பூச்சி தான் ரொம்ப ரொம்ப ரொம்ப அதிகம். ஏபிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அசுவினின்னு சொல்லுவாங்க. அந்த அசுவினி பார்த்தீங்கன்னா ரொம்ப அது வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு வைரஸை தாக்கும், அதனால ஒரு நோய் வரும், கட்டை மொசைக் வைரஸ்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் செடி அது வளர்ச்சி ரொம்ப ரொம்ப கொண்டு இருக்கும், அதனால இதுக்கெல்லாம் இந்த மாதிரி பூச்சி மருந்தை கொண்டு போயிட்டோம் நல்லது, நல்லா இருக்கும். பூச்சியை பொறுத்த வரைக்கும் இதுதான் மெயினானது, த்ரிப்ஸ் தான் மெயின், த்ரிப்ஸ் போர்டர் தான்.
1: நோய் மேலாண்மை, என்னென்ன நோய் தாக்கோ அந்த நோய்க்கான மேலாண்மை எப்படி பண்றீங்க?
0: நோய் மேலாண்மை பார்த்துட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரொம்ப பெரிய பிரச்சனை பார்த்தீங்கன்னா அழுகல், இதுதான். இந்த அழுகலை வந்து கண்ட்ரோல் பண்றது ரொம்ப ரொம்ப ரொம்ப ரிஸ்க். ஏன்னா நம்ம ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா மலை தான், கடமம் வர அந்த பறிக்கிற ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா பிக்கிங் பண்ற ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா மலை ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த பிக்கிங் பண்ணுற ஸ்டேஜில் அதிகமாக இருக்கிறதுனால என்ன ஆகும், அழுகல் வந்து அதிகமாக ஆகும். இந்த அழுகல் வராமல் இருக்கிறது பார்த்தீங்கன்னா போடோமிக்ஸ்ன்னு சொல்லுவோம், போடோமிக்ஸை வந்து ரொட்டீனாக வந்து நம்ம அந்த 20 டேஸ் கன்டினியூவாக வந்து அடிச்சுட்டே இருக்கணும். 20 நாளுக்கு ஒரு டைம் போடோமிக்ஸ் அடிச்சுட்டே இருக்கணும். அப்புறம் ப்ளூ காப்பர் இருக்குது, அதாவது காப்பர் ஆக்சிக்ளோரைடு, பட் அதை விட பார்த்தீங்கன்னா காப்பர் ஹைட்ராக்சைடு அந்த மாதிரி கொடுக்கலாம், ஒரு ரவுண்டு மாதிரி காப்பர் ஹைட்ராக்சைடு, இல்லைனா ஃபாலிஸ்டைல் அலுமினியம் சொல்லிட்டு இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு கெமிக்கல் ஒவ்வொரு ஸ்டேஜுக்கு மாதிரி நான் போயிட்டுருக்கேன்.
1: இப்போ செடி நல்ல ஊக்கமாக இருக்கணும்னா ஏதாச்சும் ஊக்கிகள் பயன்படுத்துறீங்களா?
0: ஆ, கண்டிப்பாக கொடுத்துட்ருக்கேன். அது என்ஏஏன்னு சொல்லுவாங்க, அதை வந்து கொடுத்துட்டோம், ஃப்ளானோபெக்ஸ்ன்னு சொல்லுவோம், அதை கொடுத்துட்ருக்கோம். அது கொடுக்கலாம், அது கொடுக்கறதுனால ஃப்ளவரிங் நல்லா செட் ஆகும், அந்த ஃப்ளவர் ட்ராப் ஆகாது. அது சீவீட் கொடுக்கலாம், சீவீடு அமினோ ஆசிட்லாம் கொடுக்கலாம். சில கண்ட்ரி வந்து நம்ம எடுக்க மாட்டாங்க, நம்ம பையிங் பண்ணும்போது வந்து இந்த மாதிரி ரொம்ப இது கெமிக்கல்லாம் கொடுத்துருந்தா எடுக்க மாட்டாங்க. அதனால பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ரொம்ப கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம், நான் ரொம்ப கம்மியாக தான் கொடுக்கலாம், நான் ஃபிக்ஸ் இதெல்லாம் வந்து கம்மியாக தான் கொடுக்குறேன். பட் சீவீடு அதிகமாக கொடுக்குறேன், கடல்லேருந்து எடுக்கிற அந்த பாசியை எடுத்து அதை வந்து வளர்ச்சி யுக்தியாக கொடுக்குறாங்க, கமர்ஷியலாக நிறையா இருக்குது. அதை கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா செடி கொஞ்சம் நல்லா பூஸ்டாக, தண்டெல்லாம் நல்லா சூப்பராக இருக்குது.
1: இப்போ வந்து இயற்கை முறையில் வந்து நம்ம பண்ண முடியுங்களா?
0: இயற்கை முறையில் கண்டிப்பாக பண்ணலாம், பட் ஆனால் நிறையா ஸ்ட்ரகிள் வரும். கமர்ஷியலாக நம்ம நினைக்கிற வெள்ளாமை வந்து எடுக்க முடியும், ஏன்னா வந்து ரொம்ப பாதி வந்து நம்ம போய்க்கணும். வரத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு நோயோ ஒரு பூச்சோ வர்றதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இயற்கையாக பண்ணிக்கலாம், வந்த பின்னாடி நீங்கள் கெமிக்கல் ஓரியன்டாக போனால் தான் நம்ம சக்ஸஸ் ஆக முடியும்.
1: நலானி ப்ரீட் வந்து உயரம் வந்து எத்தனை அடி இருக்குங்க?
0: நலானி பார்த்தீங்கன்னா நல்லா மெயின்டைன் பண்ணிங்கன்னா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 5 to 6 அடிக்கு மேலேயே போகும். 6 அடிக்கு மேலேனா அது சும்மா நான் அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன், நல்லா ஹைட்டு போகும் நலானி. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நலானி மைசூர் இதெல்லாம் நல்லா ஹைட்டு போகும். ஏலக்காய் செடி வருஷம் வந்து ஹைட்டு நிறையா ஏறிட்டு இருக்கும், ஹைட்டு நல்லா எப்படியும் 10 அடி 15 அடிலாம் போகும்.
1: ஏலக்காயை வந்து மதிப்பு கூட்டுதல் எப்படி பண்ணுறீங்க?
0: இது நம்ம வெளியே கொடுத்து தான் பண்ணிகிட்டு இருக்கோம், நம்மள்ட்ட தனியாக இல்லை. இதே ஒரு பெரிய பெரிய ஸ்டேட்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களே வந்து பிக்கிங் பண்ணிடுவோம் ஃபஸ்ட்டு, அந்த பிக்கிங் பண்ணிவிட்டு அதை கொண்டு போய் கொடுத்து அது ட்ரையரில் போடுவாங்க. அது ஒரு 40-45 degrees Celsius வந்து ட்ரை ஆகும். நிறைய மணி நேரம் ட்ரை பண்ணுவாங்க. ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா அதை வந்து கிரேட் பிரிப்பாங்க, அப்புறம் பாலிஷ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் தான் பேக்கிங் போகும். அந்த கிரேட் பிரிக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா அதை SBG சொல்லுவாங்க, சூப்பர் போல்டு க்ரீனு, EBG எக்ஸ்ட்ரா போல்டு க்ரீன் சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து 10mm, 8mm அந்த மாதிரி காயில் வரும். ஒரு இடத்த பொறுத்து 10-16 வகையாக பிரிக்கிறாங்க. கிரேட் பிரித்து கொண்டு மார்க்கெட்டிங்கு கொடுக்குறாங்க.
1: மார்க்கெட்டிங் வந்து எங்கே?
0: நாங்கள் எங்கே லோக்கல்லே கொடுத்துட்றோம். நாங்கள் லோக்கல்லே வந்து இங்கேயே கொடுத்து நம்மளுக்கு அங்கேயே கொடுத்து நம்ம காசு வாங்கிக்கிறோம். அவங்களே ட்ரை பண்ணி அவங்க எடுத்துவாங்க. நம்ம பச்சையாக கொடுக்குறோம், ஏன்னா நம்ம பெரிய ப்ராசஸ் அதெல்லாம் பண்ண முடியாது. இது பெரிய பெரிய பெரிய ஸ்டேட் வச்சுருக்கவங்களாம் அவங்கள்ட்ட தனியாக வந்து ஃபேக்ட்ரி இருக்குது, அதில் ட்ரை பண்ணி அப்படி கொண்டு போயிடுறாங்க. நம்ம வந்து பச்சையாக கொடுக்கறது தான் ஃபியூச்சரில் வந்து கண்டிப்பாக பண்ணலாம்.
1: இப்போ 3 வருஷத்துக்கு அப்புறம் காய் காய்க்க ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் கிராப் வந்து எவ்வளோ காய் காய்க்குங்க?
0: இல்லை, நம்ம ஏக்கருக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை எடுக்கிறது அப்படின்னா 400-500 kiloக்கு மேலே எடுக்கணும். ஒரு நல்ல செடியாக இருந்தால், நல்ல ஹெல்த்தி செடியாக 400-500 kiloக்கு மேலே தான் எடுக்கணும். ஒரு ஏக்கருக்கு வந்து இவ்வளோ எடுக்கணும் நல்லா ட்ரை பண்ணது. இப்போ ட்ரை பண்ணுறது அப்படின்னா பார்த்தீங்கன்னா, நீங்கள் 1 கிலோ ட்ரை பண்ணணும் அப்படின்னா, ஒரு ட்ரை பண்ணி வாங்கணும் அப்படின்னா 4 கிலோ வந்து பச்சை காய் போடணும். 4-5 கிலோ போட்டால் தான் 1 கிலோ காய் வந்து கிடைக்கும், பச்சை ஏலக்காய் கிடைக்கும். இது நம்ம பெருசாக நம்ம பிக்கிங் பண்ணும்போது நல்லா பெருசாக இருக்கும், அது ட்ரை பண்ணி வரும்போது தான் அதில் தான் நம்ம MM கணக்கிடுவாங்க. இப்படி அப்படின்னு 10mm வருதா, 8mm வருதா, 7mm வருதா, இல்லை அதுக்கும் கீழே வருதா அப்படின்னு பார்ப்பாங்க. பிக்கிங் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மஸ்ட் பிக்கிங் பண்ணுறது தான். இது வந்து ஆகஸ்ட்லேயே தொட்டுணும், அதாவது ஃப்ளை பிக்கிங்னு சொல்லுவோம். அதை வந்து அடிக்காயில் இருக்கும், அதை பஞ்சு சொல்லுவோம். ஒவ்வொரு பஞ்சிலையும் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்காயில் இருக்கிறது தான் எடுத்துகிட்டு வரணும், அதுதான் முத்தி இருக்கும். ஏலக்காயை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மேலே இருக்க அப்படியே பறிச்சுட்டு வரக்கூடாது, அடிக்காய் அந்த பஞ்சில் இருக்க அடிக்காய், அந்த அடியில் ஒன்று ஒன்று ஒவ்வொரு இதெல்லாம் பறிச்சுட்டு வந்தால் தான் இதை மேலே வர லேட் ஆகும், பிக்கிங் பண்ணுறதுக்கு லேட் ஆகும். அடியில் வந்தது ஒரு முத்தி இருக்கிற காய் தான் எடுக்கணும், ஓரளவுக்கு முத்துனது, ரொம்ப முத்துனதும் செட் ஆகுது, வெடிப்பு வந்துடும். ட்ரை பண்ணும்போது
1: செடியில் எவ்வளோ கிடைக்குங்க ஃபர்ஸ்ட் கிராப்?
0: ஒரு செடி நம்ம எவ்வளோ பேனிக்கல் செட் ஆகுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஈல்டு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனிக்கல் பார்த்தீங்கன்னா ஒரு 10-12 bunch இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா 15-20 காய் வரைக்கும், அதை வச்சு தான் கால்குலேட் பண்ணுவோம்.
1: இப்போ காய் பாதுகாப்பு, ஏலக்காய் எப்படி பாதுகாக்கிறீங்க?
0: காய் பாதுகாப்புன்னு பார்த்தீங்கன்னா அந்த சொரிக்காய் இல்லாமல் பாதுகிட்டாலே இப்போ பெரிய பெரிய போதும். அதனால தான் கமர்ஷியலாக வந்து எடுக்க மாட்டாங்க, வியாபாரிங்களாம் வந்து எடுக்க மாட்டாங்க. சொரிக்காயை வந்து அந்தளவுக்கு மக்களும் விரும்ப மாட்டாங்க, யாருமே வெளியே எக்ஸ்போர்ட் பண்ணுறதும் பார்த்தீங்கன்னா செட் ஆகாது. அதெல்லாம் வந்து அதுக்கு பார்த்தீங்கன்னா தான் சொன்னேன் இல்லைங்களா, ஸ்பைனோட்ராமா இந்த மாதிரி நல்லா கெமிக்கல், நல்லபடியான கெமிக்கல் அடித்தோம்னா போதும், கரெக்டான கெமிக்கல் அடித்தோம்னா போதும். சொரிக்காய்க்கு வந்து பெயின் சொல்லுவாங்க, அதை வந்து கண்டிப்பாக சொரிக்காய் வராமல் பார்த்துக்கணும்.
1: இப்போ மகசூல் அதிகமாக எடுக்கணும்னா என்னென்ன பண்ணணும்?
0: நான் வந்து அதிகமான தொழு உரம் தான் அதிகமாக போடுறேன், கேட்டல் மென்யூர் அதிகமாக போடுறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா சீவீடு, மைக்ரோ நியூட்ரியன்ட்டு இந்த மாதிரி வளர்ச்சி வகைகள் சில டைம் கொடுக்குறேன், தேவைக்கேற்ற மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். அதனால எனக்கு நல்ல ஈல்டும் கிடைக்குது. செடி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேசிங்னு சொல்லுவாங்க, மல்ச்சிங், அந்த ட்ரேசிங், வீடிங், இது மூணும் வந்து ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று ஏலக்காயில். இது மூணுமே ஒன்று ஃபால்ட் ஆனாலும் ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதே ட்ரேசிங் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு டிசம்பர் ஜனவரியில் வந்து ஆஃப் ட்ரேசிங் பண்ணுவேன், அதை அந்த காஞ்ச இலை இலைகளெல்லாம் மேலாம் ஆஃபாக அறுத்து விட்டு எடுக்கிறது. அதனால வந்து பெயின் கம்மியாகும். இதெல்லாம் நம்ம ரொட்டேஷனாக பண்ணால் தான் இந்த பெயின்ன்ற ஒன்று கம்மியாகும், பூச்சி தாக்குதல் வந்து ரொம்ப கம்மியாகும்.
1: ரொம்ப நன்றிங்க. ஏலக்காய் சாகுபடி விவசாய அனுபவத்தை பற்றி ரொம்ப அருமையாக பேசுனீங்க, நன்றிங்க.
0: ரொம்ப நன்றிங்க.
2: இதுவரை ஏலக்காய் சாகுபடி குறித்து கோடலூர் பகுதியைச் சேர்ந்த விவசாயி எம் பாலகிருஷ்ணன் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெற கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் ஜி மகேந்திர பிரபு.
3: தொடர்வது கிராமிய பாடல்.

கிராமிய பாடல் கேட்டீர்கள். தொடர்வது தகவல் களஞ்சியம். லவங்கப்பட்டை குறித்த தகவல்கள் கேட்கலாம். இந்திய சமையலில் லவங்கப்பட்டை முக்கிய பங்கு வகிக்கிறது. லவங்கப்பட்டை மரம் 10 முதல் 15 மீட்டர் உயரம் வரை வளரக்கூடியது. ஏற்காடு 1, SL 63 இதன் ரகங்கள் ஆகும். லவங்கப்பட்டை கடல் மட்டத்திலிருந்து சுமார் 800 முதல் 1000 மீட்டர் உயரம் வரை நன்கு வளரக்கூடியது. இப்பயிருக்கு ஆண்டுக்கு 150 முதல் 250 சென்டிமீட்டர் வரை மழையளவு தேவைப்படுகிறது. விதை, வேர்க்குச்சிகள் மற்றும் பதியன்கள் மூலமாக இனவிருத்தி செய்யப்படுகிறது. ஜனவரி மாதத்தில் பூத்து ஜூன் முதல் ஆகஸ்ட் மாதம் வரை பழங்கள் முதிர்ச்சி அடைகின்றன. நன்கு முதிர்ச்சியடைந்த பழங்களிலிருந்து விதைகள் பிரிக்கப்பட்டு நீரில் நன்கு கழுவிய பின்னர் உடனடியாக விதைப்பு செய்ய வேண்டும். விதைகளை மேட்டுப்பாத்திகள் அல்லது பாலித்தீன் பைகளில் 2 பங்கு மணல், 1 பங்கு மக்கிய தொழுவுரம், 1 பங்கு செம்மண் கலந்த கலவையில் விதைக்க வேண்டும். 15 முதல் 20 நாட்களில் விதைகள் முளைக்க தொடங்கும். விதைத்த 6 மாத காலம் வரை நாற்றங்காலில் நிழல் இருப்பது மிகவும் அவசியம். இம்முறையை காட்டிலும் வேர்க்குச்சிகள் மூலம் செடி உற்பத்தி செய்வது சால சிறந்தது. நன்கு முற்றிய 15 சென்டிமீட்டர் நீளமுள்ள வேர்க்குச்சிகளை IAP 1500 PPM கரைசலில் நனைத்து மேட்டுப்பாத்திகளில் நிழல் அமைத்து நட்டு 60 முதல் 80% வரை செடிகளை 2 மாதங்களில் உற்பத்தி செய்யலாம். நாற்றுகளை மழைக்காலங்களில் நட வேண்டும், அதாவது ஜூன் ஜூலை மாதங்களில். 50 சென்டிமீட்டர் நீளம், அகலம் மற்றும் ஆழம் கொண்ட குழிகளை 2 மீட்டருக்கு 2 மீட்டர் இடைவெளியில் நடவிற்கு 1 மாதத்திற்கு முன்பே எடுக்க வேண்டும். குழிகளில் நன்கு மக்கிய தொழு உரத்தை வளமான மேல் மண்ணுடன் சம அளவில் கலந்து குழிகளை நிரப்ப வேண்டும். ஜூன் ஜூலை மாதங்களில் 12 மாதங்கள் வயதுடைய நாற்றுகளை குழிகளில் நட வேண்டும். முதல் வருடத்தில் மரம் 1க்கு 20 கிராம் தழைச்சத்து, 18 கிராம் மணிச்சத்து, 25 கிராம் சாம்பல் சத்து இட வேண்டும். ஒவ்வொரு ஆண்டும் 2 கிலோ மக்கிய தொழுவுரம், 20 கிராம் தழைச்சத்து, 18 கிராம் மணிச்சத்து மற்றும் 25 கிராம் சாம்பல் சத்தை அதிகரித்து இட வேண்டும். பின்னர் 10 வருடங்களுக்கு பின் மரம் 1க்கு 200 கிராம் தழைச்சத்து, 180 கிராம் மணிச்சத்து, 250 கிராம் சாம்பல் சத்து இட வேண்டும். மே ஜூன் மாதங்களில் 1 முறையும் செப்டம்பர் அக்டோபர் மாதங்களில் மறுமுறையும் சொல்லப்பட்ட உரங்களை 2

0: பிரித்து இடுவது சாலச் சிறந்தது. ஜூன், ஜூலை மற்றும் அக்டோபர் நவம்பர் மாதங்களில் இருமுறை களைகள் எடுக்க வேண்டும். ஆகஸ்ட் செப்டம்பர் மாதங்களில் மரங்களை சுற்றியுள்ள மண்ணை கிளறிவிட வேண்டும். துரித வளர்ச்சிக்கு நிழல் அமைப்பது மிகவும் அவசியம். களைகளை அவ்வப்போது அகற்ற வேண்டும். சிறிய மரங்களின் அடிபாகத்தில் வெட்டினால் அதிக பக்க கிளைகள் தோன்றும். வெட்டிய கிளைகளை சுற்றி மண்ணை மூடினால் மேலும் அதிக பக்க கிளைகளை ஏற்படுத்தும். மழைக்காலங்களில் ஊதா நிறம் கொண்ட பூசணம் மரக்கிளைகளை மடியச் செய்கிறது. இதனை கட்டுப்படுத்த 1% போர்ட்டோ கலவையை தெளிக்க வேண்டும். நாற்றங்காலில் திடீரென செடிகள் கருகி மடிந்துவிடும். காய்ந்த செடிகளை உடனடியாக அப்புறப்படுத்தி போர்ட்டோ கலவை 1% தெளிக்க வேண்டும். கரும்புள்ளிகள் தோன்றி வளர்ச்சி பாதிக்கப்பட்டு இலைகள் உதிர்ந்துவிடும். இதனை கட்டுப்படுத்த 1% போர்ட்டோ கலவை தெளிக்க வேண்டும். தண்டு தொலைப்பானை கட்டுப்படுத்த கார்பரில் 50% 1 லிட்டர் நீருக்கு 2 மில்லி என்ற அளவில் கிளை மற்றும் தண்டுகளில் பூச வேண்டும். மேலும் இலைகளை தாக்கி சேதம் விளைவிக்கும் புழு, சிகப்பு எறும்பு, கரையான்களை தடுக்க லிண்டேன் 1 சத தூளை தூவ வேண்டும். லவங்கப்பட்டை மரம் 10 முதல் 15 மீட்டர் உயரம் வரை வளரக்கூடியது. நடவு செய்த 2 வருடங்களுக்கு பின் ஜூன் ஜூலை மாதங்களில் செடியின் தண்டை தரைமட்டத்திலிருந்து 12 சென்டிமீட்டர் உயரத்தில் வெட்டி அதன் மேல் மண் அணைக்க வேண்டும். இதனால் பக்க கிளைகள் அதிக அளவில் வளரும். 4 வருடங்கள் வரை இம்முறையை ஒவ்வொரு பருவ காலத்திலும் செடிகள் 2 மீட்டர் உயரம் வளரும் வரை தொடர்ந்து செய்ய வேண்டும். 5ஆம் வருடம் முதல் பட்டைகளை.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது தோட்டமும் தொழிலும்.

0: உங்களுக்கு தெரியுமில்லையா, மொபைல் போன்கள் முதல் ஏவுகணைகள் வரை இன்று இந்தியா அனைத்து துறைகளிலும் தனது திறமையை பறைசாற்றி வருகிறது. இன்று நாம் உள்நாட்டிலேயே செமிகண்டக்டர் சிப்களையும் ட்ரோன்களையும் தயாரிக்கிறோம். மேலும் வெற்றிகரமான விண்வெளி பயணங்கள் மூலம் விண்வெளியிலும் நமது மூவண்ண கொடியை ஏற்றுகிறோம்.
1: அனுசந்தான் சே ஆத்ம நிர்பர்தா, சயன்ஸ் ஃபார் செல்ஃப் ரிலையன்ஸ், ஆஜ் யே ஹமாரா மந்த்ர பன் சுகா.
0: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
2: செய்திகள் வாசிப்பவர் சுதா குமரன். பிரதமர் திரு நரேந்திர மோடி G7 உச்சி மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக இன்று பிற்பகல் பிரான்சின் ஈவியான் நகர் சென்றடைந்தார். சுவிட்சர்லாந்து வழியாக ஈவியான் சென்றபோது சுவிஸ் அதிபர் திரு கை பாமலின் விமான நிலையத்தில் பிரதமரை சந்தித்து பேசினார். இரு தலைவர்களும் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வது குறித்து உரையாடினர். பிரதமர் திரு நரேந்திர மோடி தொடர்ந்து 7வது முறையாக G7 உச்சி மாநாட்டில் கலந்து கொள்கிறார். கிராமப்புறங்களிலும் இனி உரிமம் பெற்ற மருந்து கடைகளில் மருத்துவர்களின் பரிந்துரை சீட்டுடன் வருவோருக்கு மட்டுமே இருமல் மருந்து விற்பனை செய்யப்படும் என மத்திய சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது. இது தொடர்பாக மருந்து பொருட்களுக்கான 1945 ஆண்டின் விதிமுறைகளில் மேற்கொள்ளப்பட்ட திருத்தங்கள் மத்திய அரசின் அரசிதழில் வெளியிட்டுள்ளது. இதன்படி கிராமப்புறங்களிலும் இனி மருத்துவர்களின் பரிந்துரை சீட்டுடன் உரிமம் பெற்ற மருந்து கடைகளில் மட்டுமே இருமல் மருந்து விற்பனை செய்ய முடியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 1000 குறைவான மக்கள் தொகை கொண்ட கிராமங்களில் உரிமம் பெற்ற மருந்து கடைகள் இல்லாவிட்டாலும் அங்கு இருமல் மருந்து விற்பனைக்கு அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது இந்த சட்ட திருத்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ஆதார் அட்டையை முறைகேடாக பயன்படுத்துவது குறித்து பதிலளிக்குமாறு மத்திய மாநில அரசுகளுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. குடியுரிமை, வசிப்பிடம் மற்றும் வீட்டு முகவரிக்கான ஆவணமாக ஆதார் பயன்படுத்தப்படுவதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் தலைமையிலான அமர்வு இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. ஆதார் அட்டையை தனிநபர் அடையாள ஆவணமாக மட்டுமே பயன்படுத்த உத்தரவிடுமாறும் மனுவில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. பெண்களுக்கு மாதந்தோறும் 2,500 ரூபாய் வழங்கப்படும் என்ற தேர்தல் வாக்குறுதியை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தமிழக அரசை வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், முதலமைச்சர் திரு விஜய் தலைமையிலான தாவேக அரசு தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றாமல் பெண்களை ஏமாற்றிவிட்டதாக குற்றம் சாட்டியுள்ளார். மேற்கு வங்கத்தில் பிஜேபி அறிவித்த வாக்குறுதியின்படி பெண்களுக்கு மாதம் 3,000 ரூபாய் வழங்கப்பட்டு வருவதை டாக்டர் எல் முருகன் அந்த பதிவில் சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழகத்தில் மின் கட்டமைப்பை வலுப்படுத்த 15,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 231 புதிய துணை மின் நிலையங்களை அமைக்க முதலமைச்சர் திரு விஜய் உத்தரவிட்டுள்ளார். சென்னையில் இன்று நடைபெற்ற எரிசக்தி துறை சார்ந்த ஆய்வுக் கூட்டத்தில் மின் பழுதுகளை சரிசெய்ய 15,000 மின் பணியாளர்களை நியமிக்க வேண்டும் என்றும் அதிகாரிகளுக்கு அவர் அறிவுறுத்தினார். மாநிலத்தில் மின் உற்பத்தி மற்றும் மின் கொள்முதல் போதுமான அளவில் இருப்பதால் மின் பற்றாக்குறை இல்லை என்றும் இக்கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது. இப்பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு காண மின் விநியோக கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கான திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்றும் இந்த ஆய்வுக் கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது. 24 மணி நேரமும் செயல்படும் மின்னக மூலமாக அளிக்கப்படும் பொதுமக்களின் புகார்களுக்கு உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் ஆய்வுக் கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது. மின் தடையை நீக்க 125 குழுக்கள் சுற்றுப்பணியில் ஈடுபடுத்தப்படும் என்றும் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் நடைபெற்ற எரிசக்தி துறை சார்ந்த ஆய்வுக் கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது. தமிழக அரசுக்கு 10,00,000 கோடி ரூபாய் கடன் நிலுவையில் உள்ளதாக மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று மாநில அரசின் நிதிநிலை குறித்த வெள்ளை அறிக்கையை வெளியிட்டு பேசிய அவர், தமிழகத்திற்கு 78,324 கோடி ரூபாய் வருவாய் பற்றாக்குறை உள்ளதாகவும் கூறினார். கடந்த 5 திமுக ஆட்சியில் மாநிலத்தின் கடன் அளவு இரட்டிப்பாகியிருப்பதாகவும் திரு மரிய வில்சன் தெரிவித்தார். அரசுக்கும் பொதுமக்களுக்கும் இடையிலான தகவல் பரிமாற்றத்திற்கான பாலமாக செய்தியாளர்கள் திகழ்வதாக தமிழகத்தின் சேலம் மாவட்ட ஆட்சியர் திரு இளம் பகவத் தெரிவித்துள்ளார். பத்திரிகை தகவல் அலுவலகம் சார்பில் சேலத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர்களுக்கான பயிலரங்கை அவர் தொடங்கி வைத்து பேசினார். ஜனநாயகத்தின் 4வது தூணாக ஊடகங்கள் திகழ்வதாக அவர் குறிப்பிட்டார். ஜனநாயக ரீதியான ஆக்கப்பூர்வமான விமர்சனங்கள் நிர்வாகத்தின் செயல்பாட்டையும் வளர்ச்சியையும் ஊக்குவிக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் தென்மண்டல தலைமை இயக்குநர் திரு பழனிசாமி, நாட்டின் வளர்ச்சி குறித்த தகவல்களை ஊடகவியலாளர்கள் அதிக அளவில் மக்களிடம் சேர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அரசு வளர்ச்சிப் பணிகள், நலத்திட்டங்கள் குறித்த செய்திகளுக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பத்திரிகை தகவல் அலுவலக இயக்குநர் திரு அருண்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பிரான்ஸ் சர்வதேச பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆல்பியா ஜேம்ஸ் பல்லவி இணை இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் நள்ளிரவு 12:30 நடைபெறும் ஆட்டத்தில் பிரான்ஸ் செனகலை எதிர்கொள்கிறது. நாளை அதிகாலை 3:30 நடைபெறவுள்ள ஆட்டத்தில் ஈராக் நார்வேயுடன் மோதுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
3: நிலையத்தில் நேரம் 8:05. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் 101.8 தொடர்வது நினைத்தாலே இனிக்கும்

0: நினைத்தாலே இனிக்கும். நினைவுகளை மீட்டெடுக்கும் இனிய கானங்கள்.
1: என்னோடு பாட்டு பாடுங்கள், எல்லோரும் சேர்ந்து ஆடுங்கள், இசை கோலங்கள் இமைஜாலங்கள் சுகம் தேடுங்கள்.
2: ஏன் நிறுத்திட்டீங்க? பாட்டு நல்லா இருக்கு, இன்னொரு தரம் பாடுங்களேன்.

நேர்களே, இது நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் 9 மணி வரைக்கும் உங்களுக்கு பிடித்த பாடல்களெல்லாம் கேட்கலாம். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்று தாங்க, வாட்ஸ்அப் வழியாகவும் நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு பிடித்த பாடல்களெல்லாம் எங்களுக்கு அனுப்பலாம். 8300191018 அப்படின்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் வழியாக உங்களோட பேர், ஊர், எந்த படத்துலேருந்து எந்த பாடல் வேணும் அப்படிங்கிறதெல்லாம் அழகாக எங்களுக்கு டைப் பண்ணி அனுப்புங்க. கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சியில் அந்த பாடல்களெல்லாம் கேட்கலாம். அது மட்டும் இல்லைங்க, 0423 அப்படிங்கிற நம்பரை ஆட் பண்ணி 2966781 அப்படின்ற நம்பருக்கும், 8300191018 அப்படின்ற நம்பருக்கும் கால் பண்ணி இந்த நினைத்தாலே இன்னைக்கும் நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்த பாடல்கள் எல்லாம் கேட்கலாம். ஓகே, முதல் பாடலாக யாருடைய விருப்ப பாடல் வரப்போகுது அப்படின்னு பார்த்தரலாம். திருப்பூர் மாவட்டம் காளிபாளையம் அப்படின்ற இடத்துலருந்து ரவிச்சந்திரன் ஒரு பாடல் கேட்டு அனுப்பியிருக்கிறாரு. படம் வந்து கன்னிப்பருவத்திலே, பாட்டு வந்து பட்டு வண்ண ரோசாவாம் அப்படின்ற பாடல் இருக்குது இல்லைங்களா, அந்த பாடல் வந்து அவருக்கு ரொம்ப பிடிக்குமாமா, அந்த பாடல் வந்து எங்களுக்காக வழங்குங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாரு. இதோ அவருக்காக முதல் பாடல் அப்படியே சூப்பராக வந்துகிட்டே இருக்குது, தொடர்ந்து கேளுங்க. இது ஊட்டி FM 101.8, இங்கே எல்லாமே செமகிட்டு.

ஸ்டுடியோவில் டைம் சரியா 8:12 ஆயிருச்சுங்க. ஊட்டி எஃப்எம் 101.8 நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சி தான் கேட்டு ரசிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. அடுத்த மெசேஜ் எங்கிருந்து வந்திருக்குது அப்படின்னு பார்க்கலாம். சென்னையிலிருந்து ராஜேஷ் அனுப்பியிருக்கிறாரு. இவருக்கு கோழி கூவுது படத்திலிருந்து ஏதோ மோகம் அப்படின்ற ஒரு பாடல் இருக்குது இல்லைங்களா, அந்த பாடலை வழங்குமாறு கேட்டிருக்கிறாரு. இதோ அவருக்காகவும் எல்லோருக்காகவும் பாடல் வந்துட்டே இருக்குது, தொடர்ந்து கேளுங்க. இது ஊட்டி எஃப்எம் 101.8 எல்லாமே செமகிட்டு.

இன்று ஜூன் 16. சென்னை வானொலி நிலையம் அதிகாரபூர்வமாக தனது ஒலிபரப்பு சேவையை துவங்கிய நாள் இன்று. வானொலி என்பது எளிய மக்களை மட்டுமல்ல, எல்லாரையும் கவர்ந்து இழுக்கும் ஒரு எளிய ஊடகம். அதனுடைய வீச்சு தொடங்கப்பட்டது முதல் இன்று வரை அப்படியேதான் இருக்கிறது. சென்னை வானொலி நிலையம் இன்று 88வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது. முதல் முதலாக 1924 மெட்ராஸ் பிரசிடென்சி ரேடியோ கிளப் என்ற பெயரில் தனியாரால் தொடங்கப்பட்ட இந்த வானொலி நிலையம் 1927 நிதி நெருக்கடிகளின் காரணமாக சென்னை முனிசிபல் கார்பரேஷனிடம் ஒப்படைக்கப்பட்டது. அதன் பின்னர் நகராட்சி நிர்வாகமானது வானொலி நிலையத்தை எடுத்து நடத்தியது. இதற்கு ஒரு தசாப்தம் கழிந்த பின்னர் 1938 ஆல் இண்டியா ரேடியோ மெட்ராஸ் என்ற பெயரில் இந்த சேவை ஒலிபரப்ப துவங்கியது. ரிப்பன் பில்டிங்கில் தனது சேவையை தொடங்கிய சென்னை வானொலி நிலையம் பின்னர் சேப்பாக்கத்திற்கும் இறுதியாக தனது நிரந்தர குடியிருப்பான மயிலாப்பூருக்கும் இடம்பெயர்ந்தது. 1938 தனது ஒலிபரப்பை தமிழ், தெலுங்கு, ஆங்கிலம் மற்றும் உருது ஆகிய மொழிகளில் சேவைகளை வழங்கியது. நாட்டிலேயே முதல் முதலாக துவங்கப்பட்ட பண்பலை ஒலிபரப்பானது சென்னை வானொலியில் தான் நிகழ்ந்தது. 1977 ஜூலை 23 தனது பண்பலை ஒலிபரப்பை துவங்கியது. அதன் பின்னர் 1993 பிப்ரவரி 1 எஃப்எம் ரெயின்போ என்ற புதிய சேனல் தொடங்கப்பட்டு இன்று முழு வீச்சில் எஃப்எம் ரேடியோவாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இன்று ஜூன் 16 சென்னை வானொலி நிலையம் தனது ஒலிபரப்பு சேவையை துவங்கிய நாள்.

0: ஸ்டுடியோவில் டைம் சரியாக 8:20 ஆயிடுச்சுங்க. ஊட்டி எஃப்எம் 101.8 நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சி தான் கேட்டு ரசிக்கிட்டு இருக்கிறீங்க. நேர்களே, நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சிக்கு உங்களுக்கு பிடிச்ச பாடல்கள் எல்லாம் 8300191018 அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் வழியாகவும், 0423 அப்படிங்கிற நம்பரை ஆட் பண்ணி 2966781 அப்படின்ற நம்பருக்கும், 8300191018 அப்படின்ற நம்பரில் கால் பண்ணியும் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான பாடல்கள் எல்லாம் கேட்கலாம். ஓகேங்க, அடுத்த நேயர் யார் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் அன்பரஞ்சமே.
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: கோவை சிறுவாய்ச்சால் நரசிபுரம் என்கே கந்தசாமி.
0: கந்தசாமி சார், சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் இன்னைக்கு உங்களுக்கு?
1: ஐயா, நினைத்தாலேனால எங்களுடைய பழைய பாடல்தான் சார் எனக்கு நினைவு வருங்க.
0: சொல்லுங்க.
1: அந்த வகையில நல்ல ட்ரீட் பட்டிருந்து, அது இருந்தா இது இல்லே, இது இருந்தா அது இல்லே, இந்த பாடல்
0: சூப்பரா இருக்கும் சார். ஓகேங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிடித்த பாடல் வந்துட்டே இருக்குது, தொடர்ந்து கேளுங்க. நன்றி,
1: நன்றி, நன்றி, வணக்கம்.

ஸ்டுடியோவில் டைம் சரியாக 8:25 ஆயிடுச்சுங்க. ஊட்டி எஃப்எம் 101.8 நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சி தான் கேட்டு ரசிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. அடுத்த பாடலுக்கு யார் விருப்பம் தெரிவிச்சிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். திருவள்ளூர் மாவட்டத்திலிருந்து சுமதி அனுப்பியிருக்கிறாங்க. இவங்களுக்கு பிடித்த பாடலாக அலைகள் ஓய்வதில்லை படத்திலிருந்து ஒரு பாடல், காதல் ஓவியம் அப்படின்ற பாடல் பிடிக்கும், அந்த பாடல் எங்களுக்காக கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. இதோ அவர்களுக்காகவும் எல்லோருக்காகவும் பாடல் வந்துட்டே இருக்குது, தொடர்ந்து கேளுங்க. இது ஊட்டி எஃப்எம் 101.8, இங்கே எல்லாமே செமகிட்டு.

ஸ்டுடியோவில் டைம் சரியாக 8:30 ஆயிடுச்சுங்க. ஊட்டி எஃப்எம் 101.8 நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியை தான் கேட்டு ரசிக்கிட்டே இருக்கிறீங்க. நேயர்களை நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்த பாடல்களெல்லாம் நீங்கள் கேட்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னாக்கா 8300191018 அப்படின்ற நம்பருக்கும் 0423 அப்படிங்கிற நம்பரை ஆட் பண்ணி 2966781 அப்படின்ற நம்பருக்கும் நீங்கள் கால் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச பாடல்களெல்லாம் இந்த நிகழ்ச்சியில் கேட்டு ரசிக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, 8300191018 அப்படின்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் வழியாக உங்களோட பேர், ஊர், எந்த படத்துலேருந்து எந்த பாடல் வேணும் அப்படிங்கிறதையும் எங்களுக்கு அனுப்பலாம். இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்த பாடல்களெல்லாம் கேட்கலாம். அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்து யார் மெசேஜ் அனுப்பிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். திருப்பூர் வெள்ளியங்காடு அஜய், அட்சயா, ஹரிஸ் இவங்க எல்லாரும் சேர்ந்து நிழல்கள் படத்திலிருந்து ஒரு பாடல் கேட்டிருக்கிறாங்க. இதோ அவர்கள் எல்லோருக்காகவும் பாடல் வந்துட்டே இருக்குது, தொடர்ந்து கேளுங்க. இது ஊட்டி எஃப்எம் 101.8 எல்லாமே செமகிட்டு.

0: ஸ்டுடியோவில் டைம் சரியாக 8:36 ஆயிருச்சுங்க. ஊட்டி எஃப்எம் 101.8 நீங்கள் கேட்டு ரசிச்சிருக்கிற இந்த நிகழ்ச்சி நினைத்தாலே இனிக்கும். அடுத்த நேயர் யார், எங்கிருந்து வந்திருக்கிறார் அப்படின்னு பார்க்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: இனிய இரவரங்கம் திருப்பூர்லேருந்து மனவைக்கா சந்திரசேகர்.
0: சந்திரசேகர்,
1: ஆமாங்க.
0: ம், சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: பாடல் நெற்றிக்கேங்க, நெற்றிக்கேங்க, ராமனின் மோகனம்.
0: ஓகேங்க, உங்களுக்கு பிடித்த பாடல் உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் வந்துட்டு இருக்கு, தொடர்ந்து கேளுங்க. நன்றி.
1: ஆ, நன்றி.

ஸ்டுடியோவில் டைம் சரியாக 8:41 ஆயிடுச்சுங்க. ஊட்டி எஃப்எம் 101.8 நீங்கள் கேட்டு ரசிச்சுட்டு இந்த நிகழ்ச்சி நினைத்தாலே இனிக்கும். நிகழ்ச்சியின் அடுத்த பாடலுக்கு யார் விருப்பம் தெரிவித்து மெசேஜ் அனுப்பிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். திருப்பூர் கணக்கம்பாளையத்திலிருந்து கவிதா இளங்கோவன் அவர்கள் வந்து மெசேஜ் அனுப்பியிருக்கிறாங்க. அவங்களுக்கு பிடித்த பாடலாக கை கொடுக்கும் கைப்படத்துலேருந்து ஒரு பாடல் கேட்டுக்கிறாங்க. இதோ அவர்களுக்காகவும் எல்லோருக்காகவும் பாடல் வந்துட்டு இருக்குது, தொடர்ந்து கேளுங்கள்.

ஸ்டுடியோவில் டைம் சரியாக 8:45 ஆயிடுச்சுங்க. ஊட்டி எஃப்எம் 101.8 நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியை தான் கேட்டு ரசிக்கிட்டே இருக்கிறீங்க. அடுத்த மெசேஜ் யார் அப்படின்னு பார்க்கலாம். மடத்துக்குளம்பட்டம் திருப்பூர் மாவட்டத்திலிருந்து தாசர்பட்டி அப்படின்ற இடத்துலேருந்து பாலசுப்ரமணியம் அனுப்பியிருக்கிறாரு. இவருக்கு பிடித்த பாடலாக கிழக்கே போகும் ரயில் படத்துலேருந்து ஒரு பாடல் கேட்டிருக்கிறாரு. இதோ அவருக்காகவும் எல்லோருக்காகவும் பாடல்.

0: பாஞ்சாலி பாஞ்சாலி.
1: கோவில் மணி ஓசை தன்னை செய்ததாரோ அவர் என்ன பேர்?

0: ஸ்டுடியோவில் டைம் சரியாக 8:50 ஆயிடுச்சுங்க. ஊட்டி எஃப்எம் 101.8 நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியை தான் கேட்டு ரசிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. அடுத்த பாடலுக்கு யார் விருப்பம் தெரிவித்து பேச போகிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஹலோ, வணக்கம்
1: ஐயா. இரவு வணக்கம் ஐயா.
0: இரவு வணக்கம். யார் அங்கிருந்து?
1: நான் ஈரோடு சூரம்பட்டி வளத்திலிருந்து இளங்கோ பேசுறேன்.
0: இளங்கோவன் சார், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கிறோம் சார். சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
1: பாடலை கேட்டு நினைத்தாலே இனிக்கிற பாடலை கேட்டுக்கிட்டு.
0: ஓகேங்க.
1: நினைத்தாலே இனிக்கிற படத்துல நம்ம ஊர் சிங்காரி சிங்கப்பூர் வந்தா இப்படி பாட்டு கேட்பாங்க.
0: ஓகேங்க.
1: அப்படிங்கிற பாடலை கேட்கலாங்கய்யா.
0: கண்டிப்பா உங்களுக்கு பிடித்த பாடல் ஏதோ வந்துட்டே இருக்கு, தொடர்ந்து கேளுங்க. நன்றி.
1: நன்றிங்கய்யா. இரவு வணக்கம்.

ஸ்டுடியோவில் டைம் சரியா 8:54 ஆயிடுச்சுங்க. ஊட்டி எஃப்எம் 101.8 நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியை தான் கேட்டு ரசிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. நேர்களே, நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. ஓகே, இதோட நம்ம நிறைவு பாடலுக்கு விருப்பம் தெரிவித்து யார் மெசேஜ் அனுப்பியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஊட்டி எடக்காடிலிருந்து ஆனந்தன், சங்கீதா, கணபதி இவங்க மூணு பேர் சேர்ந்து அந்த 7 நாட்கள் படத்துலேருந்து ஒரு பாடல் கேட்டுக்கிறாங்க. இவர்களுக்காகவும் எல்லோருக்காகவும் இதோ பாடல் வரப்போகுது. இந்த பாடலோட இன்றைக்கி நம்ம நினைத்தாலே இன்றைக்கும் நிகழ்ச்சியை நிறைவு செஞ்சுக்கலாம். இது வரைக்கும் வாட்ஸ்அப் வழியாகவும் கால் பண்ணியும் பாடல் கேட்ட எல்லா நேயர்களுக்கும் ஊட்டி எஃப்எம் சார்பாக நன்றி தெரிவிச்சுக்கிறோம்.

0: of Prime Minister Narendra Modi in the last 12 years. During this period, the Modi government carried out many flagship initiatives for the welfare and empowerment of the poor, the farmers, women and youth. Akashvani News brings you a special feature, 12 Saal Vishwas Ke, Vikas Ke, Jan Kalyan Ke. Today, we will focus on Narendra Modi government's zero tolerance policy against terrorism.
1: Last year, on the intervening night of 6th and 7th of May, Operation Sindoor sent a clear message to the world that India does not seek war, but terrorism will not be tolerated. Operation Sindoor drew a new red line that if terrorism is a state policy, it will be met with a direct and forceful response. Targeting strongholds of Lashkar-e-Taiba, Jaish-e-Mohammed and Hizbul Mujahideen, India successfully destroyed 9 major terrorist launch pads located in Pakistan and Pakistan-occupied Jammu and Kashmir. More than 100 terrorists were killed in this operation. There was widespread global support, with numerous global leaders extending their support to India. Talking to Akashvani News, Lieutenant General KJS Dhillon, retired, who was the 15th Corps commander in Jammu and Kashmir, praised the intelligence of government agencies during Operation Sindoor.
2: The intelligence which was gathered over the 15 days period, or the gap in between Pahalgam and terror strikes on 6th-7th May 2025, intelligence was so accurate, acquired by various means, collated, synthesized and then acted upon.
1: Meanwhile, to secure its land borders spanning over 15,000 kilometers across 7 neighboring nations, India today conducts its effective foreign policy guided by the principle of nation first, while simultaneously advancing towards self-reliance in the defense sector. Talking to Akashvani News, Professor Anup Kumar Dey from Silchar said open border was a huge issue in Assam and Narendra Modi government has worked steadfastly to address this issue.
3: Since the Prime Minister Narendra Modi took charge, he highlighted this biggest issue of Assam, and today fencing has been completed in most of the areas. Because of that, not only infiltration from there has been stopped, but also the illegal trade that used to happen from there has been cut off.
1: NDA government remains resolute and deeply committed to a policy of zero tolerance against terrorism. With Anand Kumar, Suparna Saikya, Akashvani News, Delhi.
0: Environment, Forest and Climate Change Minister Bhupinder Yadav today held a detailed review along with Agriculture and Farmers Welfare Minister Shivraj Singh Chauhan on crop residue management. The meeting also discussed prevention of stubble burning in the context of air quality management in Delhi NCR and adjoining areas. In a social media post, the minister said that the review was focused on ways and means to efficiently and effectively manage and monitor and crop residue in a bid to combat air pollution in Delhi NCR. India and Japan have adopted the rules of implementation for the Joint Crediting Mechanism or JCM under Article 6.2 of the Paris Agreement for enhancing cooperation on climate action, greenhouse gas emission reduction and sustainable development initiatives. According to the Ministry of Environment, Forest and Climate Change, the rules of implementation were adopted on 8th of June this year, following the Memorandum of Cooperation signed between the two countries last year for the joint crediting mechanism. Iran today said that the deal to end the war with the United States would also require Israel to withdraw from Lebanon. Iranian Foreign Minister Abbas Araghchi said Israel's continued occupation of southern Lebanon would violate the MOU reached between the US and Iran. US has not clarified whether Lebanon is part of the final agreement. Meanwhile, Israeli Prime Minister Benjamin Netanyahu yesterday described the agreement as US President Donald Trump's decision, noting that Israel had its own priorities and would remain in a buffer zone in Lebanon as long as necessary. India Meteorological Department IMD has forecast thunderstorms accompanied by lightning and gusty winds over Delhi, Haryana, Chandigarh, Punjab, Himachal Pradesh and Uttar Pradesh for tomorrow. Similar weather conditions are expected over Bihar, Jharkhand, Chhattisgarh, Madhya Pradesh, coastal Andhra Pradesh, Odisha and Andaman and Nicobar Islands. The Met Department has issued an orange color warning for heavy to very heavy rainfall over sub-Himalayan West Bengal and Sikkim for tomorrow. The Fencing Association of India, FAI, has officially announced the Indian senior team for the 26th Senior Asian Fencing Championships 2026, which will be held in Delhi from 19th June to 24th of June. Marking a historic milestone, India will host the prestigious continental event for the first time. Over 30 countries and more than 400 top athletes will participate in this high-stakes competition. India's 24-member squad comprises 12 women and 12 men and will be led by CA Bhavani Devi, India's first and only fencing Olympian. In the FIFA World Cup 2026, France will take on Senegal in a Group 1 clash at New Jersey in United States tonight. In another fixture, Norway will face Iraq in a Group 1 encounter at Boston Stadium. And now, before we end the bulletin, the headlines once again. Prime Minister Modi participates in G7 summit in Evian, France. Also to hold bilateral meetings tonight with heads of Canada, UK and UAE to meet US President tomorrow. Agriculture Minister Shivraj Singh Chauhan holds high-level meeting to review preparations for Kharif season. West Bengal Chief Minister Shubhendu Adhikari announces Eastern Frontier Rifles will soon be revived and over 1,000 Gurkha youths to be recruited. India and Japan adopt rule of implementation for joint crediting mechanism under Paris Agreement. Iran says deal to end war with US would also require Israel to withdraw from Lebanon. IMD forecast thunderstorms accompanied by lightning and gusty winds over North India tomorrow. And Indian squad announced for Senior Asian Fencing Championships 2026. That's all in the news at 9. Good night.
4: நேரம் 9:15.
5: ஆகாஷ்வாணி மாநில செய்தி பிரிவு வழங்கும் செய்தி சுடர்.
6: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்தி சுடர் நிகழ்ச்சியில் மத்திய அரசின் 12 ஆண்டு கால சாதனைகள் வரிசையில் திறன் மேம்பாட்டு இயக்கம் குறித்த நேர்காணலின் 2வது பகுதி இடம்பெறுகிறது. இது தொடர்பாக பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொள்கிறார் மத்திய அரசின் திறன் மேம்பாடு மற்றும் தொழில் முனைவோர் அமைச்சகத்தின் தமிழ்நாடு, புதுச்சேரி, அந்தமான் நிக்கோபார் தீவுகளின் மண்டல இயக்குநர் டாக்டர் ஜெயபிரகாசன் அவர்கள். வணக்கம் சார்.
7: வணக்கம் மேடம்.
6: திறன் மேம்பாட்டு பயிற்சி வழங்குவதில் தேசிய திறன் பயிற்சி நிறுவனங்கள் முக்கிய பங்காற்றுகிறது அப்படின்னா அது மிகையல்ல. சென்னை உள்ளிட்ட 5 தேசிய திறன் பயிற்சி நிறுவனங்கள் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஆக மாற்றப்படுவதால் என்ன பயன் சார்?
7: இது ஒரு முக்கியமான கேள்வி, மிகச்சிறந்த கேள்வி. இந்த நேஷனல் ஸ்கில் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட்ன்றது இ பிளேஸ் எ கீ ரோல். ஏன்னா ஒரு ஆசிரியர் தான் அடுத்த தலைமுறையை வழிகாட்டுறதற்கான அந்த மாதிரி இந்த ஆசிரியர் ஐடிஐல ட்ரெயினராக இருக்கிறவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கற இடம் தான் இந்த நேஷனல் ஸ்கில் ட்ரைனிங் இன்ஸ்டியூட். அதுக்கு முன்னாடி 22 நேஷனல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் இந்தியா ஃபுல்லா இருந்தது. கடந்த 12 வருஷத்துல கிட்டத்தட்ட இது ஒரு 33 நேஷனல் ஸ்கில் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டா மாறிடு. ஸோ அந்த PM சேது திட்டத்தின் கீழே இந்த ஆசிரியர் பயிற்சி மையங்கள், அதாவது நேஷனல் ஸ்கில் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் இன்ஸ்ட்ரக்டர் ட்ரைனிங்கை வந்து மேம்படுத்துறதுக்காக 60,000 கோடி 59,000 கோடி ஐடி அப்கிரேட் 1,000 கோடி இந்த 5 சென்டருக்கும். இந்த 5 சென்டர் எங்கன்னா சென்னை, ஹைதராபாத், கான்பூர், லுதியானா, புவனேஸ்வர். இந்த 5 நிறுவனம் தேசிய அளவிலான சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அங்க மாற்றத்துக்கு முடிவு பண்ணிருக்கு. இதன் நோக்கம் உலகத்தர பயிற்சி, புதிய தொழில்நுட்ப ஆய்வகங்கள், இண்டஸ்ட்ரி 4.0 பயிற்சிகள், சர்வதேச ஒத்துழைப்பு மற்றும் பயிற்றுவிப்பாளர் மேம்பாட்டை ஒரே இடத்தில் வழங்குவது. உதாரணமாக இந்த இன்று தொழில்துறைகளுக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ரொபாட்டிக்ஸ், செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங், அட்வான்ஸ் வெல்டிங் போன்ற துறைகளில் திறமிக்க பணியாளர்களை தேடுகிறார்கள். இந்த தேவைகளுக்கு ஏற்ப புதிய பாடத்திட்டங்கள், புதிய ஆய்வகங்கள் மற்றும் புதிய பயிற்சி முறைகள் இந்த மையத்தில் உருவாக்கப்படும். சென்னை NST-யில் தென்னிந்தியாவின் திறன் மேம்பாட்டுக்கான மாற்று அமைப்பாக இல்லாமல் தமிழ்நாடு மட்டுமல்லாமல் புதுச்சேரி, ஆந்திரா, தெலுங்கானா, கேரளா, கர்நாடகா போன்ற மாநிலங்களுக்கும் இது பயனளிக்கும்.
6: தேசிய திறன் பயிற்சி நிறுவனங்களோட பங்களிப்பு குறித்து சொன்னீங்க. கடந்த 12 ஆண்டுகள்ல அப்ரண்டிஷிப் பயிற்சி பெற்றவர்களின் எண்ணிக்கை எவ்வளவு சார்? இந்த பயிற்சி முறையை தொழில்துறைகள் ஏன் விரும்புகின்றன?
7: அப்ரண்டிஷிப் என்பது லேர்ன் வைல் ஏர்ன், படிக்கும் போதே நீங்க கொஞ்சம் ஏர்ன் பண்ணிக்கலாம், ஒரு நல்ல முறை. ஏன்னா ஜெர்மன்ல இதுதான் வந்து டுயல் சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷனே சொல்லுவாங்க. ஜெர்மனில் வந்து நாலு நாள் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணால் ஒரு நாள் மட்டும் இன்ஸ்டியூட்ல இருந்தால் போதும். பட் நமக்கு என்ன பண்ண, நம்ம சிஸ்டத்தில் வந்து கிட்டத்தட்ட அஞ்சு நாளும் கிளாஸ் ரூம் ப்ராக்டிக்கல் வைக்கிறோம், ஆனால் இண்டஸ்ட்ரி எப்படி இருக்குன்னு யாருக்கும் தெரியல. அந்த ஐடிஐ முடிச்ச பிறகோ இல்லை டென்த்து முடிச்ச பிறகோ இண்டஸ்ட்ரியில் போய் ஒரு ஆண்டு காலம் பயிற்சி எடுத்தால் அந்த மாணவர்கள் இண்டஸ்ட்ரி எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு கான்செப்ட் அவங்களுக்கு புரியும். அவங்க அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கும்

0: எப்படி ப்ரொடக்ஷன் எல்லாம் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு. அதே மாதிரி அந்த எம்ப்ளாயர்ஸ்க்கும் ஒரு திறன்மிக்க பயிற்சி மாணவர்களை தேர்ந்தெடுத்து வழியா இருக்கு. கடந்த 12 ஆண்டுகள்ல 54.42 லட்சத்துக்கு மேற்பட்ட இளைஞர்கள் அப்ரன்ஷிப் வாயிலாக தொழிற்பயிற்சி பெற்றுள்ளனர். தொழில்துறையை இந்த பயிற்சியை ஏன் விரும்புகிறாங்கன்னு கேட்டா அவர்களுக்கு தேவையான திறன்களுடன் பணியாளர்களை உருவாக்கி கொள்ள முடிகிறது. ஏன்னா அங்க படிக்கும் போதே அவங்களுக்கு வந்து ஜாப் கொடுங்க, பட் அந்த 1 இயர்ல அவங்க பார்க்கும் போது யாரு எப்படி இருக்காங்க என்ன இருக்காங்கன்னு தெரியுது. இவன் நீங்க கூட அப்ரன்ஷிப் எடுத்து ட்ரெயின் பண்ணிட்டு அதுல 10 பேர் எடுத்தா அதுல 4 பேர் நல்லா இருந்தா நீங்க எடுத்துக்கலாம். இந்த தொழிற்சாலையில் உள்ள எந்திரங்கள், அது உற்பத்தி முறை, பாதுகாப்பு நடைமுறைகள், குழு பண்பாடு அதாவது கொலாபரேஷன், தர கட்டுப்பாடு குவாலிட்டி கண்ட்ரோல் போன்ற விஷயங்களை நேரடியாக அவங்க கத்துக்க முடியுது. அப்ப பயிற்சி முடிச்ச உடனே அடுத்த நாள் அவங்க ஒர்க் ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்கலான்ற லெவலுக்கு இருக்கிறதுனால தான் இந்த அப்ரன்ஷிப் திட்டம் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியா நான் பாக்குறேன்.
1: அப்ரன்ஷிப் பயிற்சி, திறன் மேம்பாட்டு பயிற்சி பெறுவோருக்கு உதவித்தொகை வழங்கப்படுகின்றன, அது எவ்வாறு அவர்களுக்கு வழங்கப்படுகிறது? இந்த பயிற்சி பெற்றவர்களுக்கு வேலை வாய்ப்பு உத்தரவாதம் உண்டா?
0: அப்ரன்ஷிப் திட்டத்தின் மிகப்பெரிய வெற்றின்றது அந்த இளைஞர்களுக்கு படிக்கும் போதே ட்ரைனிங் எடுக்கும் போதே ஸ்டைஃபண்டும் ஒரு பார்ட், அதே சமயத்தில் அவங்க படிக்கும் போதே அந்த 1 இயர் பீரியட்ல வந்து இந்த இப்போ போன முறை சொன்ன மாதிரி அவங்க என்ன ஒரு எப்படி உற்பத்தி பண்றாங்க, எப்படி ஒரு மிஷின் ஆப்ரேட் பண்றதுன்ற ஒரு நேர்முக பயிற்சி அவங்களுக்கு கிடைச்சிருந்ததுனால அவங்களுக்கு தன்னம்பிக்கைன்றது அதிகமா இருக்கு. திறன் எங்க இருக்கோ யாரு வேணாலும் அந்த வேலைக்கு எடுத்துப்பாங்க. ஒரு காலத்துல வந்து அப்ரன்ஷிப் மூலம் வந்து அப்ரன்ஷிப் கிடைக்கிறதே கஷ்டமா, இப்ப ரயில்வேஸோ கோஸ்ட் கார்டெல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி செலக்ட் பண்ணி ஃப்ரீ, ஏன்னா அப்ரன்ஷிப் முடிச்சோன்னு அவங்க ஜாப் எடுத்துக்கிறாங்க. இப்ப இந்த ஸ்டைஃபண்ட்ன்ற பார்ட் போகும்போது 5வதுல இருந்து 9வது வரைக்கும் படிச்சவங்களுக்கு நான் சொன்னவங்களுக்கு 1, 14 வயசுக்கு மேல இருந்தே படிக்கலாம், 2வது நீ படிக்க முடியலன்றதுக்காக வாழ்க்கையை விட முடியாது அதுக்கும் வாய்ப்புகள். சோ 5வதுல இருந்து 9வது வரைக்குமே இருக்கிறவங்களும் அப்ரன்ஷிப் போலாம். அவங்களுக்கு மாசம் 6800 ரூபாய் வரைக்கும் அப்ரன்ஷிப் ஸ்டைஃபண்ட் கொடுக்கறாங்க. 2வது 10வது படிச்சவங்களுக்கு 8200 ரூபாய் வரையும், 12வது படிச்சவங்களுக்கும் ஐடிஐ முடிச்சிருங்க 9600 ரூபாய் வரைக்கும், டிப்ளமோ முடிச்சிருந்தா 10900 ரூபாய், அதே மாதிரி டிகிரி முடிச்சிருந்தா அது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸா கூட இருக்கலாம் இல்ல என்ஜினியரிங் இருந்தா 12,30,000 ரூபாய். இந்த தொகை வந்து மினிமம், ஆனா பல இண்டஸ்ட்ரி அதிகம் சில மறுநாட்டினவங்க அதிகமாக கொடு 18,000, 20,000 கொடுக்குறாங்க. ஏன்னா சில சமயத்தில் ஆளே கிடைக்க மாட்டேன்றாங்க, அந்த நிலைமைக்கு இருக்கனால வந்து அவங்க அதிகமாகவும் கொடுக்குறாங்க. இந்த தொகை வந்து டைரக்டாக டிபிடின்னு சொல்லிட்டு டைரக்ட் பெனிஃபிஷியரி முறையில் செலுத்துறதுனால ஒரு வெளிப்படைத்தன்மை அதிகரித்துள்ளது. அதே சமயத்தில் அந்த இளைஞர்கள் குடும்பத்துக்கு சுமையாக இல்லாமல் திறன் பயிற்சியும் பெற முடியுது.
1: இந்த பயிற்சியின் மூலம் உதவித்தொகைகள் எவ்வாறு வழங்கப்படுகின்றன அப்படிங்கறத சொன்னீங்க. இதுல வந்து மைக்ரோசாப்ட், ஐபிஎம் போன்ற முன்னணி நிறுவனங்களோட எல்லாம் இணைந்து செயல்படுறாங்க, இதோட நன்மைகள் என்ன?
0: என்ன வேணும் இண்டஸ்ட்ரிக்குன்றது இண்டஸ்ட்ரி தான் டிசைட் பண்ணுமே தவிர நாம டிசைட் பண்ண முடியாது. ஒரு காலத்தில் இது வந்து ஒரு சப்ளை டிரைவன் மார்க்கெட் மாதிரி, நாம்புக்கு தெரிஞ்சது எல்லா ட்ரைனிங் கொடுத்தோம் அதுக்கப்புறம் வேலையை தேடணுன்றதை விட இந்த நிறுவனங்களுக்கு என்ன மாதிரி ஆட்கள் தேவைன்றது அவங்களுக்கு தெரியும். ஏன்னா அவங்க தான் அதிகமான வேலை வாய்ப்பு கொடுக்குறாங்க. இன்னும் சொல்லப்போனா கவர்மெண்ட் விட அதிகமா எம்ப்ளாயிஸ் வந்து மைக்ரோசாப்ட், ஐபிஎம் நிறுவனங்கள உலக தரத்தில் இருக்காங்க. அப்போ அவங்களோட சேர்ந்து பண்ணும்போது தெர் இஸ் அ கார்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஒன்று உண்டு. ஒரு 500 கோடிக்கு மேல ஒரு டர்ன் ஓவர் இருந்தால் ஒரு 2.5% வந்து சமூக நீதிக்காக அவங்க பயன்படுத்தணும். அந்த படம் திறன் பயிற்சிக்கு இந்த அப்ரன்ஷிப் ஸ்டைஃபண்ட்ல இருந்து அதே சமயம் ஸ்கில் ட்ரைனிங்க்கு அவங்க பயன்படுத்தலாம். அதனால அவங்களோட சேர்ந்து இந்த ஐபிஎம், மைக்ரோசாப்ட், சிஸ்கோ, ஆரக்கிள் போன்ற முன்னணி நிறுவனங்களை அவங்களே நேர்முகமாக இந்த இளைஞர்களுக்கு பயிற்சி கொடுத்து ஒரு வேலை வாய்ப்பை எனேபிள் பண்ணலாம். அவங்களா கொடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது, தேவையான திறமைகளை உருவாக்கி கொடுக்கறாங்க. இதன் மூலம் தான் கிட்டத்தட்ட ஒரு 24 லட்சம் பேருக்கு மேல கடந்த 5 ஆண்டுகள்ல நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ட்ரைனிங் கொடுத்துருக்கோம் இந்த முன்னணி நிறுவனங்கள் மூலம்.
1: இப்ப இங்க பயிற்சி பெற்றவர்களுக்கு வெளிநாடுகள்ல வேலை வாய்ப்பு உத்தரவாதம் உண்டா சார்?
0: ஈவன் ஸ்கில் இண்டியா இன்டர்நேஷனல் சொல்லிட்டு தனியா அதுக்குன்னு ஒரு ஸ்கீம் ஆரம்பிச்சிருக்கோம். அதன் மூலம் எல்லா நாட்டோட தொடர்பும் திறன் பயிற்சி மேம்பாட்டு கழகம் வந்து அந்த கொலாபரேஷன் எம்ஓயு பண்ணிட்டு இவங்களுக்கு ட்ரெயின் பண்ணி அங்க ஃபாரின் அனுப்புற ஆப்பர்ச்சுன்னு கொடுக்கறாங்க. இது அட்வான்டேஜ்னா ஒரு தனியார் மூலம் போகும்போது அவங்களுடைய பாதுகாப்பு மற்ற பல கேள்விகள் உண்டு. இது இந்திய அரசின் மூலம் போகும்போது அதுக்கான எல்லா உத்தரவாதங்களையும் கவர்மெண்ட் பொறுப்பேற்றுக்குது.
1: இந்த பயிற்சி பெற்றவர்களுக்கு வெளிநாடுகளில் உள்ள வேலை வாய்ப்பு குறித்தும் சொன்னீங்க. இப்ப இந்த திறன் மேம்பாட்டு இயக்கத்தின் கீழ் அரசின் எதிர்கால திட்டங்கள், மேம்படுத்தப்பட்ட திட்டங்கள் என்ன, இதற்காக இளைஞர்களை தயார்படுத்த என்னென்ன நடவடிக்கை எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க?
0: இன்று வந்து உலகம் ஃபுல்லா இந்த 4வது தொழில் புரட்சி, நம்ம இந்த லெபார்டரி ஃபுல்லா அடுத்த ஜெனரேஷனுக்கு நம்ம இளைஞர்களை பயிற்சி கொடுக்க வேண்டிய நிலைமை இருக்கு. அப்போ இருக்கிற உள்கட்டமைப்பு நம்ம அப்கிரேட் பண்ணும். ஒரு காலத்து ஸ்கூல்ல வந்து ஒரு போர்டும் ஒரு சாக் பீஸ் இருந்தா போதும், இன்னைக்கு எல்லாமே ஸ்மார்ட் கிளாஸ் ஆயிடுச்சு, AI கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. குழந்தைங்களுக்கு

0: நீங்க அரை மணி நேரம் டீச் பண்றது ஒரு அனிமேஷன் மூலம் சில விஷயங்களை விளக்கலாம். அப்போ இன்னைக்கு இந்த ஸ்க்ரூ டிரைவர் கட்டிங் பிளேயர்ன்றதை விட அறிவும் திறனும் ஒன்றாக இணைந்து காம்படன்ஸ் லெவல்ல போயிடுச்சு. அப்போ நம்ம என்டையர் இந்த ஐடி இன்ஃபிராஸ்ட்ரக்சரை நாம் டெவலப் பண்ண வேண்டியது இருக்கு. ஏன்னா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இந்த ரொபாட்டிக்ஸ், கிரீன் எனர்ஜி, இந்த 3D பிரிண்டிங், இந்த சைபர் செக்யூரிட்டி போன்ற துறைகளில் வந்து எதிர்காலத்தில் மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சியை நிர்ணயிக்கும். அப்போ நம்ம ஸ்கில் இந்தியா மிஷன் மூலம் இந்த இளைஞர்களை அந்த தொழில்நுட்பத்துக்கு தயார்படுத்தணும், நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணணும். அதனால தான் இந்த PM சேது மூலம் அது 59,000 கோடி, இல்லை 1,000 ITIலையும், இந்த 1,000 கோடி மூலம் 5 NSTIலையும் பயிற்சி மையங்களாக போட்டிருக்கோம். இந்த ஸ்கில் இந்தியா டிஜிட்டல் ஹப்ன்ற ஆன்லைன் மூலம் இந்த ட்ரைனிங்கை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கோம். ஈவன் ஆன்லைன் ட்ரைனிங் ஆல்சோ ஃப்ரீ ட்ரைனிங் இஸ் அவைலபிள் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ். மேலும் இந்த உலகளாவிய வேலைவாய்ப்புக்கான அந்த திட்டங்களும் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. எளிமையாக சொன்னா, நாளைய வேலைக்கான இளைஞர்களை இன்று தயார்படுத்துவது இந்த முயற்சியின் நோக்கம்.
1: 4th கட்ட தொழில் புரட்சி, 5th கட்ட தொழில் புரட்சி, இந்த மாதிரி எதிர்காலத்துல உள்ள தொழில்நுட்பங்களுக்கு ஏத்த மாதிரி நம்ம இளைஞர்களை தயார்படுத்துறதுக்கு இந்த பயிற்சிகள்லாம் இப்பவே வழங்கப்பட்டு இருக்கு அப்படின்றத சொன்னீங்க சார். இப்ப ஸ்கில் இந்தியா டிஜிட்டல் இணையதளம் அந்த போர்ட்டல் பத்தி சொல்லுங்க சார். இதன் சிறப்பம்சங்கள் என்ன? இது எத்தனை மொழிகள்ல வழங்கப்படுகிறது? இது மாணவர்களுக்கு வேலை தேடுவதற்கு எவ்வாறு பயனளிக்கக்கூடியதா இருக்கு சார்?
0: ஏன்னா அந்த ஸ்கில் இந்தியா ஹப்ன்றது திறன் மேம்பாட்டுக்கான ஒருங்கிருந்த கட்டமைப்பு ஆர் டிஜிட்டல் தளம்னு சொல்லலாம். முன்னெல்லாம் வந்து ஒரு வேலை தேடணும்னா ஒரு இடத்துலயும், அப்ரன்ஷிப்புனா ஒரு இடத்துலயும், ட்ரைனிங்னா ஒரு இடத்துலயும் அப்ளை பண்ண வேண்டியது இருக்கு. இன்னைக்கு பயிற்சி, சான்றிதழ், அப்ரன்ஷிப், வேலை வாய்ப்பு, ஆண்டர்பிரினர்ஷிப் எல்லாம் ஒரே ஒரு பிளாட்ஃபார்ம் ஸ்கில் இந்தியா டிஜிட்டல் ஹப், அதில் இணைக்கப்பட்டுள்ளது. இந்த தளம் வந்து 23 இந்திய மொழிகளில் செயல்படுது. 1.5 கோடிக்கு மேற்பட்ட பயனாளர்கள் இதில் பதிவு செய்துள்ளனர். இது திறன் மேம்பாட்டுக்கான டிஜிட்டல் பப்ளிக் இன்ஃபிராஸ்ட்ரக்சர் சொல்லலாம்.
1: ஸ்கில் இந்தியா டிஜிட்டல் ஹப் மூலம் பல்வேறு விஷயங்கள் அதுல கிடைக்குங்கிறதையும் சொன்னீங்க. திறன் மேம்பாட்டு பயிற்சியின் மூலம் உருவான மாற்றங்கள் என்ன? வேலை தேடுவோர் அப்படிங்கிற நிலைமையிலிருந்து வேலை வழங்குவோர் என்ற நிலைக்கு இளைஞர்கள் மாறியிருக்காங்க, இதை பத்தி சொல்லுங்க சார்.
0: திறன் மேம்பாட்டு பயிற்சியில் என்ன மாற்றம் ஏற்பட்டுதுன்னு சொன்னா, இந்த உண்மையான வெற்றி புள்ளி விவரங்கள்ல மட்டும் இல்ல, மக்களின் வாழ்க்கையில எப்படி இந்த மாற்றங்கள் ஏற்பட்டிருக்குன்றதுதான் முக்கியமான விஷயம். பல இளைஞர்கள் வேலை தேடுறவங்களா இருந்த நிலையில இன்று வேலை வழங்குபவர்களாக மாறியுள்ளனர். சிறு தொழில்கள், சேவை நிறுவனங்கள், உற்பத்தி அலகுகள் போன்றவற்றை தொடங்கி பலர் தொழில் முனைவோர்களாகவும் வளர்ந்துள்ளனர். 12.8 லட்சத்துக்கு மேற்பட்டோர் தொழில் முனைவு பயிற்சி பெற்றுள்ளனர். 26,000த்துக்கு மேற்பட்ட புதிய நிறுவனங்கள் உருவாக்கப்பட்டுள்ளது. இதுவே ஸ்கில் இந்தியாவின் சமூக மற்றும் பொருளாதார தாக்கத்தை காட்டுகிறது.
1: திறன் மேம்பாட்டு பயிற்சி அப்படிங்கிறது வேலை தேடுவோரை வேலை வழங்குவோராக மாற்றிருக்கு அப்படின்னு சொன்னீங்க. கிராமப்புற அளவில் திறன் மேம்பாட்டு திட்டம் எந்த அளவு வெற்றி பெற்றிருக்கு சார்?
0: இந்தியாவின் வளர்ச்சிதான் கிராமப்புறத்தின் வளர்ச்சி இந்தியாவின் வளர்ச்சி இல்ல மாற்றியும் சொல்லலாம். இதனால்தான் ஸ்கில் இந்தியா திட்டங்கள் கிராமப்புற மக்களை மையமாக கொண்டு வடிவமைக்கப்பட்டது. அவங்களுக்கு தேவையான ட்ரைனிங் என்ன? பெண்கள் கைவினைஞர்கள், விவசாய இளைய குடும்ப இளைஞர்கள், பழங்குடியினர் போன்ற பல்வேறு தரப்பினருக்கும் பயிற்சி வழங்கப்பட்டுள்ளது. இந்த PM விஸ்வகர்மா திட்டத்தின் மூலம் இந்த பாரம்பரிய கைவிளைஞர்களுக்கும் நவீன கருவிகள், பயிற்சி, சான்றிதழ், கடன் வசதி போன்ற சந்தை வாய்ப்புகளை வழங்கப்பட்டுள்ளது. இதுவரை 24.2 லட்சத்துக்கு மேற்பட்ட கைவிளைஞர்களுக்கு பயிற்சி வழங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் கிராமப்புற வருமானமும் சுயநிதியமும் அதிகரித்துள்ளது.
1: கிராமப்புற அளவில் இந்த திட்டம் எந்த அளவு வெற்றி பெற்றிருக்கு? பாரம்பரிய தொழில்கள் இந்த திட்டத்தின் மூலம் மீட்டெடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறதையும் பார்க்க முடியுது சார். உலக அளவில் திறன்மிக்க இளைஞர்களை உருவாக்க மத்திய அரசு எத்தகைய நடவடிக்கை மேற்கொண்டிருக்கு? ஒர்க் ஸ்கில்ல போட்டியில இந்தியாவின் இடம் என்ன?
0: இந்திய இளைஞர்கள் உலக தரத்திலான திறன்களை வழங்குவதுதான் இதோட ஸ்கில் இந்தியாவோட மிஷனோட நோக்கம். இந்தியாவை உலகின் ஸ்கில் கேபிட்டல் என்று மாற்றுவதுதான் நமது மத்திய அரசின் முதலான நோக்கமாக இருக்கு. இதற்காக ஜெர்மனி, ஜப்பான், ஆஸ்திரேலியா, பிரான்ஸ், சிங்கப்பூர், UAE போன்ற பல்வேறு நாடுகளும் ஸ்கில் மொபிலிட்டி பார்ட்னர்ஷிப் உருவாக்கப்பட்டுள்ளது. ஸ்கில் இந்தியா இன்டர்நேஷனல் சென்டர் மூலம் வெளிநாட்டு வேலை வாய்ப்புகளுக்கான பயிற்சிகளும் வழங்கப்பட்டுள்ளன. வேர்ல்ட் ஸ்கில் போட்டியில் இந்தியா முன்னேற்றம் மிகவும் பெருமைக்குரியது. 2019 இந்தியா 39th இடத்துல இருந்தது இந்த வேர்ல்ட் ஸ்கில்ல. 2024 இந்தியா 13th இடத்தை பெற்றுள்ளது. இந்த 4 வெங்கல பதக்கங்கள் பிளஸ் 12 மெடலி ஆப் எக்ஸலன்ஸ் விருதுகள், இது இந்திய இளைஞர்கள் ஒரு திறனுக்கு ஒரு உலக தரத்தில் இருப்பதை நிரூபிக்கிறது.
1: மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கை காரணமா உலக அளவுல பல்வேறு போட்டிகளை எதிர்கொள்ளும் வகையில் இளைஞர்களை இந்த திட்டம் எவ்வாறு உருவாக்கி இருக்கு? இதுல இந்தியாவோட இடம் என்ன?

0: சொன்னீங்க சார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை நோக்கிய பயணத்தில் திறன் மேம்பாட்டு இயக்கத்தின் பங்களிப்பு என்ன சார்?
1: 2045 இந்தியா ஒரு வளர்ந்த நாடாக மாற வேண்டும் என்பதுதான் பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களின் தொலைநோக்கு பார்வை. இந்த இலக்கை அடைய சாலைகள், தொழிற்சாலைகள், கட்டிடங்கள் மட்டும் போதாது, அவற்றை உருவாக்கவும் இயக்கவும் திறன்மிக்க மனித வளம் தேவை. அதற்கான அடித்தளத்தை அமைப்பதுதான் இந்த ஸ்கில் இந்தியா மிஷன். வேலைவாய்ப்பு, தொழில் முனைவு, தொழில்நுட்ப திறன்கள், உலகளாவிய வேலைவாய்ப்பு, பெண்கள் அதிகாரமளித்தல், கிராமப்புற முன்னேற்றம் ஆகிய அனைத்தும் ஒருங்கிணைக்கும் தேசிய இயக்கமாக ஸ்கில் இந்தியா செயல்படுகிறது. எனவே ஸ்கில் இந்தியா என்பது வெறும் பயிற்சி திட்டம் அல்ல, இது விஸ்கித் பாரத் 2047 நோக்கி இந்தியாவின் மனிதவள புரட்சின்னு சொல்லலாம். ஒவ்வொரு இளைஞருக்கும் ஒரு திறன், ஒவ்வொரு திறனுக்கும் ஒரு வாய்ப்பு, ஒவ்வொரு வாய்ப்புக்கும் ஒரு நல்ல எதிர்காலம் உருவாக்குவதே ஸ்கில் இந்தியாவின் லட்சியம்.
0: கடந்த 12 ஆண்டுகளில் திறன் மேம்பாட்டு இயக்கத்தின் கீழ் மத்திய அரசு இளைஞர்களுக்கு என்னென்ன வாய்ப்புகளையும் தன்னம்பிக்கையும் வழங்கியிருக்கு அப்படிங்கறத நிறைய சொன்னீங்க சார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை நோக்கிய பயணத்துல திறன் மேம்பாட்டு இயக்கத்தின் பங்களிப்பு குறித்து சொன்னீங்க. நிகழ்ச்சியில் பங்கேற்று பல்வேறு தகவல்களை வழங்கியமைக்கு மிக்க நன்றி சார்.
1: மிக்க நன்றி.
2: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

0: ஆகாஷ்வாணி, நேரம் 9:30, அறிவியல் நேரம்.
1: பெண்களும் செயற்கை நுண்ணறிவும். செயற்கை நுண்ணறிவு துறையில் பெண்களுக்கான வாய்ப்புகள் குறித்து கணினித்துறை துணை பேராசிரியர் முனைவர் இ கங்காதேவி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். உடன் உரையாடுபவர் பிரபு அவர்கள்.
2: மேடம், ஏஐ சினிமாவில் காட்டுறதுக்கும் ரியாலிட்டியில் இருக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்?
3: ஏஐ பற்றி நம்ம பல படங்களில் பார்த்துருக்கோம். அதில் ஏஐ வந்து மனிதர்களை போலவே பேசும், அதுக்கு உணர்ச்சிகள் இருக்கும், அன்பு, பாசம், கோபம், இந்த மாதிரி உணர்ச்சிகளை வெளிப்படுத்தும், தானாகவே முடிவும் எடுத்துக்கும். ஆங்கில படங்களில் பார்த்தோன்னா ஏஐயோட பங்கு பயங்கரமாக வெளிப்படுத்தியிருப்பாங்க. தமிழ் படத்துலையும் நிறைய படங்களில் வெளிப்படுத்தியிருக்காங்க. நிறைய விஷயங்களில் அது வந்து வெளிப்படுத்தும். அது சில நேரங்களில் ஆபத்தாகவும் இருக்கும். அதுதான் வந்து சூப்பர் இன்டெலிஜென்ஸ்னு சொல்கிறோம். திரைப்படங்களில் ஏஐ ஒரு சுய அறிவு உள்ள இயந்திரமாக காட்டுவாங்க. ஆனால் நிஜத்தில் ஏஐ என்பது மனிதர்கள் கொடுத்த தரவுகளை மட்டுமே பயன்படுத்தி வேலை செய்யும் ஒரு டெக்னாலஜி தான். திரைப்படங்களில் காட்டுற ஏஐயும் நிஜ வாழ்க்கையில் பார்க்குற ஏஐயும் ரொம்ப ரொம்ப வித்தியாசமானது. திரைப்பட ஏஐ என்பது கற்பனையாகவும் கற்பனைக்காகவும் பொழுதுபோக்கிற்காகவும் ரொம்ப மிகைப்படுத்தப்பட்ட ஒரு விஷயமா தான் இருக்கு திரைப்படத்துல. ஆனா நிஜ வாழ்க்கையில ஏஐன்றது நமக்கு உதவும் ஒரு மெஷின், ஒரு ஜஸ்ட் ஒரு கருவிதான். மருத்துவம், கல்வி, பேங்க், விவசாயம், இந்த மாதிரி பல துறைகள்ல ஏஐ பயன்படுத்தப்பட்டு நம்ம வாழ்க்கை முறைய எளிதாக்கி வருது.
2: மருத்துவத்துறையில ஏஐயோட பயன் என்ன?
3: மருத்துவத்துறையில ஏஐ முக்கியமான பங்கு வகிக்குது. எப்படின்னா ஏஐயே வந்து நோய்களை கண்டறியுது, சரியான சிகிச்சை கொடுக்குது, நோயாளிகளை பராமரிக்குது, மருத்துவமனை மேலாண்மையை கூட ஏஐ பார்த்துக்குது. ஏஐ மருத்துவர்களுக்கு நோய்களை ஃபாஸ்டா, ஈஸியா, துல்லியமா கண்டுபிடிச்சு கொடுக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், கேன்சர் வருது அப்படின்னா முன்கூட்டியே கேன்சர், ஹார்ட் அட்டாக், டயாபெட்டிஸ் போன்ற நோய்களை வந்து ரிப்போர்ட்ஸ், எக்ஸ்ரே ரிப்போர்ட், எம்ஆர்ஐ ஸ்கேன் இல்லை சிடி ஸ்கேன் ரிப்போர்ட்டை வச்சு ஏஐஏ வந்து கணிக்குது. இந்த மாதிரி இந்த பிரச்சனை இருக்கலாம் அப்படின்றத சொல்லுது. மெடிக்கல் இமேஜஸை வச்சு, அல்ட்ரா சவுண்டு, மேமோகிராமு, இந்த மாதிரி விஷயங்களை வச்சும் என்ன பிரச்சனை அப்படின்றதையும் ஏஐஏ நமக்கு கொடுத்துருது. ஒவ்வொரு நோயாளி உடல்நிலையை தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஏற்ப சிகிச்சையையும் பரிந்துரை செய்யுது. மருத்துவர் இல்ல கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ், இந்த மாதிரி விஷயங்களையும் டேட்டாவா ஆராய்ச்சி செய்து புதிய மருந்துகளை கண்டுபிடிக்கவும் உதவி செய்யுது. நிறைய ஃபார்மா கம்பெனிஸ்ல ஏஐயோட பங்கு பெரிய விஷயமா இருக்கு. ரோபோ உதவியோடவும் அறுவை சிகிச்சை மருத்துவர்களுக்கு உதவி புரியும். நோயாளிகளின் உடல்நிலை தகவலை வச்சு எதிர்காலத்துல வரும் நோய்களை முன்கூட்டியே கணிக்கும். இப்போதைக்கு கரண்ட் ஸ்டேட்டஸ் என்ன, ஒரு பேஷண்டோட கரண்ட் ஸ்டேட்டஸ வச்சு இவங்களுக்கு எதிர்காலத்துல என்னென்ன மாதிரி நோய்கள்லாம் வர அப்படின்றதையும் பிரெடிக்ட் பண்ணும். இப்ப ஸ்மார்ட் வாட்ச் அந்த மாதிரி டிவைசஸும் வந்துருச்சு. அந்த டிவைசஸ் வச்சு

0: நெட்ஃப்ளிக்ஸ், யூடியூப் இந்த மாதிரிலாம் நம்ம பார்த்தோம்னா அதில் அந்த மாதிரி தளங்களில் ஏஐயை பயன்படுத்தி நமக்கு பிடிச்ச திரைப்படங்களை பரிந்துரை செய்யும். இப்ப நாம வந்து ஹாரர் மூவிஸாவே ஒரு ரெண்டு மூணு மூவிஸ் பாத்துட்டு வரோம், இல்ல காமெடி மூவிஸாவே பாக்குறோம், இல்ல கார்ட்டூன் மூவிஸ் பாக்குறோம் அப்படின்னா யார் என்ன மாதிரியான மூவிஸ் பாக்குறாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு அந்த மாதிரி மூவிஸாவே, அந்த ரிலேட்டட் மூவிஸாவே அதுவே பரிந்துரை செய்யும். அதே மாதிரி பாட்டு கேட்கும் போதும் ஸ்பாட்டிஃபை, யூடியூப், கானா அந்த மாதிரி சில நிறைய ஆப்ஸ் இருக்கு. அந்த இசை செயலிகளையும் நம்ம என்ன மாதிரியான பாட்டு கேட்கிறோமோ அந்த மாதிரி பாட்டை பரிந்துரை செய்யும். திரைப்படங்கள் தயாரிக்கும் போதும் அதுல எடிட்டிங் பண்றதுக்கும் விஷுவல் எஃபெக்ட்ஸ், அனிமேஷன், பேக்ரவுண்ட் டிசைன் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வச்சு நல்ல குவாலிட்டியான, நல்ல வேகமாக வேலை செய்யக்கூடிய விஷயங்களையும் செய்யறதுக்கு இந்த ஏஐயை பயன்படுத்துறாங்க. வாய்ஸ் ரெகக்னிஷன், ஃபேஸ் ரெகக்னிஷன் இதுக்கும் ஏஐயை பயன்படுத்தி நடிகர்களோட குரலை கூட மாத்துறது, முகத்தை இளமையா காட்டுறது இந்த மாதிரி விஷயத்துக்கும் பயன்படுது. விளையாட்டு துறையில வீடியோ கேம்ஸ்ல ஏஐ எதிரணியில விளையாடும் மனிதனை புத்திசாலியாக செயல்பட செய்யும். இப்ப அந்த மாதிரி செய்யறதால விளையாட்டு இன்னும் சுவாரஸ்யமா இருக்கும். அதனால அங்கேயும் ஏஐயோட பங்கை கொண்டு வந்திருக்காங்க. சோசியல் மீடியால பார்த்தோம்னா சில இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அந்த மாதிரி தளங்கள்ல ஃபில்டர்ஸ் மற்றும் எஃபெக்ட்ஸ பயன்படுத்தி ஏஐ வந்து ஒரு நல்ல விஷயங்களை காட்டுது. நிறைய வாய்ஸ் அசிஸ்டன்ட்லயும் பாத்தீங்கன்னா மனிதர்களை போலவே பேசி நமக்கு சுலபமா எல்லா விஷயத்தையும் செய்ய வைக்குது. நமக்கு தனிப்பட்ட சுவாரஸ்யமான அனுபவத்தை ஏஐ கொடுத்துக்கிட்டே இருக்கு. ஃபியூச்சர்ல இன்னும் அதிகமான செயல்களையும் செய்யும்.
1: மேடம், விவசாய துறையில ஏஐயோட பயன் என்ன?
0: ஏஐ விவசாய துறையில பல வகையில உதவி செய்து விவசாயிகளுக்கு நேரம், செலவு, உழைப்பு இதெல்லாம் குறைச்சு பல மடங்கு விளைச்சல் அதிகரிக்கிறதுக்கு முக்கியமா பங்கு கொடுக்குது. பயிர்களை கண்காணிக்குது. எப்படி பாக்குதுன்னா ட்ரோன்ஸ், சென்சார்ஸ் இதெல்லாம் வச்சு பயிர்களின் வளர்ச்சியை கண்காணிச்சுக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி மண் வளம், மண்ணோட ஈரப்பதம் எந்த அளவுக்கு இருக்கு, மண் தன்மை எப்படி இருக்கு, இந்த செடியில இந்த பயிர் இந்த மண்ணுக்கு ஏற்ப இருக்கா அப்படின்றதையும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸே டிசைட் பண்ணிக்கும். ஆட்டோமேட்டிக்கா நீர் பாய்ச்சுதலும், நம்ம ஒரு ஒரு நேரமும் வெயில் காலம்னா அதிகமா தண்ணி தேவைப்படும், அந்த மண் வளம் எப்படி இருக்கு, ட்ரையா இருக்குன்னா ஆட்டோமேட்டிக்கா வாட்டர் இரிகேட் பண்றதுக்கும் யூஸா இருக்கு. வானிலை தகவலும், மழை, வெப்பநிலை, புயல் இந்த மாதிரி விஷயத்தையும் ஆய்வு செஞ்சு முன்கூட்டியே தெரிவிச்சிடும். பயிர்களோட தகவல்களையும் வச்சு எதிர்காலத்துல விளைச்சல் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றதையும் ப்ரெடிக்ட் பண்ணும். ஏஐயை வச்சு வேலை செய்யும் ஸ்மார்ட் டிராக்டர்ஸ், ரோபோட்ஸ் இதெல்லாம் வச்சும் பயிர் விதைக்கிறது, களை எடுக்கிறது, அறுவடை செய்யறது இந்த மாதிரி பணிகளையும் செஞ்சுட்டு வருது. எந்த இடத்துல எவ்வளவு உரம் போடலாம், எவ்வளவு பூச்சிக்கொல்லி போடலாம், இல்ல எவ்வளவு தேவைப்படும் அப்படின்றதையும் கணிக்கிறது. பயிர்களின் விலைய கூட முன்கூட்டியே கணிக்கும். இப்ப அடுத்த ஒரு 6 மாச காலம் கழிச்சு இந்த மாதிரி பயிர்களை இடணும் அப்படின்னு விவசாயி முடிவு பண்ணா இன்னைக்கு விலை இவ்வளவு இருக்கு, 6 மாதத்துக்கு அப்புறம் எந்த மாதிரி இருக்கும் விலை அப்படின்றதையும் கொடுத்துரும். ஏஐ விவசாயத்தை நவீனமா மாத்திக்கிட்டே வருது. இது விளைச்சலை அதிகரித்து செலவையும் குறைச்சு விவசாயிகளின் வாழ்க்கையை எளிதாக மாற்றுது.
1: மேடம், ஏஐ சம்பந்தமா நம்ம என்ன பேச்சுலர்ஸ் மாஸ்டர்ஸ் டிகிரி படிக்கலாம்?
0: இந்தியாவில ஏஐ, டேட்டா சயின்ஸ், மெஷின் லேர்னிங் போன்ற துறைகள் ரொம்ப வேகமா வளர்ந்துட்டு வருது. இப்ப இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் அதிகமான கோர்சஸா அதை தான் சூஸ் பண்றாங்க. நிறைய கல்வி நிறுவனங்கள்ல இந்த மாதிரி ஏஐ கோர்சஸ்க்கு முக்கியத்துவம் கொடுக்கறாங்க. பிஇ, பிடெக், எம்டெக் இந்த மாதிரி இன்ஜினியரிங் டிசிப்ளின்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் கோர் அடிப்படைன்னு சொல்லுவோம், பேசிக் ஃபண்டமெண்டல்ஸ், அதுல ப்ரோக்ராமிங்ஸ் இருக்கும், சாப்ட்வேர் டெவலப்மெண்ட் இருக்கும், டேட்டா பேஸ், நெட்ஒர்க்ஸ், ஆப்ரேட்டிங் சிஸ்டம், ஏஐயோட பேசிக்ஸ் இதெல்லாமே உள்ளடக்கி இருக்கிறது தான் பிடெக் ஆர் எம்டெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் கோர்சஸ். அதுலயே நம்ம இன்னொரு உட்பிரிவு இல்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் ஸ்பெஷலைசேஷன் அப்படின்னு சொன்னோம்னா பிடெக் ஆர் எம்டெக் ஏஐ அண்ட் டேட்டா சயின்ஸ் வருது. அதுலயும் வந்து பிக் டேட்டா, டேட்டா அனாலிட்டிக்ஸ் மையமா வச்சு நிறைய பாடங்கள் கற்பிக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஏஐ அண்ட் எம்எல் அப்படின்ற கோர்ஸ் வருது. அதுல மெஷின் லேர்னிங்க்கு அதிக இம்பார்ட்டன்ஸ், நிறைய மெஷின் லேர்னிங் அல்காரிதம்ஸ் படிப்பாங்க, நியூரல் நெட்ஒர்க் டெக்னாலஜிஸ், கம்ப்யூட்டர் விஷன் இந்த மாதிரி விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணி அது கோர் டாபிக்ஸா கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் வெறும் டேட்டா சயின்ஸ் மட்டுமே மையமா வச்சு பிடெக் எம்டெக் கோர்சஸும் இருக்கு. அதுல வந்து டேட்டா அனலைஸ் பண்ணும், விஷுவலைஸ் பண்ணும், எப்படி டேட்டாவை ஒரு கிராஃபா பாக்குறது அப்படின்றத பார்க்கும். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லயும் நிறைய கவனம் செலுத்துவாங்க. ஒரு சில கல்லூரிகள்ல வந்து பிடெக் ஆர் எம்டெக் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜின்னு கொடுப்பாங்க. அதுல வந்து சாப்ட்வேர் சிஸ்டம், வெப் டெக்னாலஜிஸ் கிளவுட் கம்ப்யூட்டிங் போன்ற சப்ஜெக்ட்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். இந்த எல்லா கோர்சஸுமே காமனா

0: அண்ணா யூனிவர்சிட்டி அண்ட் அஃபிலியேட்டட் கவர்மெண்ட் காலேஜஸ்ல, மெட்ராஸ் யூனிவர்சிட்டில எல்லாம் இருக்கு. நெக்ஸ்ட் இதெல்லாம் வந்து இன்ஜினியரிங் கோர்சஸ். ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அப்படின்னு போனோம்னா பிஎஸ்சி, பிசிஏ, எம்எஸ்சி, எம்சிஏ இந்த மாதிரி கோர்சஸ்லயும், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஏஐ, டேட்டா சயின்ஸ் இந்த மாதிரி கோர்சஸ் எல்லா யூனிவர்சிட்டிலயும், மெட்ராஸ் யூனிவர்சிட்டிலயும், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ்லயும் இருக்கு. ஐஐடியில பாத்தீங்கன்னா பிஎஸ் இன் டேட்டா சயின்ஸ்ன்னு ஒரு கோர்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுவும் 4 இயர்ஸ் கோர்ஸ். நெக்ஸ்ட் பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இருக்கு. என்ஐடி, ட்ரிபிள் ஐடி, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இந்த மாதிரி யூனிவர்சிட்டிஸ்லயும் பார்த்தோம்னா பிடெக், எம்டெக் வித் கோர் சிஎஸ்சியும் இருக்கு, ஏஐ, டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி, ஐடி இந்த மாதிரி கோர்சஸும் இருக்கு. இந்த கோர்சஸ் எல்லாம் நம்ம எப்படி எழுதலாம்னா ஜேஇஇ எக்ஸாம் எழுதி அதுல இன்ஜினியரிங் சேரலாம். ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸா இருந்தா நம்மளோட 12th ஸ்டாண்டர்ட் மார்க்ஸ் அடிப்படையிலேயே வச்சு அட்மிஷன்ஸ் கொடுப்பாங்க. சோ பேச்சுலர்ஸ் டிகிரியோ இல்ல மாஸ்டர்ஸ் டிகிரியோ படிக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு.
1: மேடம், ஏஐல பிஹெச்டி பண்றதுக்கு என்ன ப்ரொசீஜர்?
0: பிஹெச்டி பண்றதுக்கு எம்எஸ்சி இல்லாட்டி எம்டெக், அதுவும் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ்லயோ, டேட்டா சயின்ஸ்லயோ, ஏஐலயோ இல்ல ஐடிலயோ இருக்கலாம். ஏன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ்ன்றது ஒரு கோரு, அதுக்குள்ள வர ஸ்பெஷலைசேஷன் தான் இது. அதனால எந்த டிகிரி இருந்தாலும் இதுல சேர்த்துக்கிறதுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கு. மார்க் வந்து 55%ல இருந்து 60% வரைக்கும் பிஜி டிகிரியில எடுத்திருக்கணும். சில யூனிவர்சிட்டியில வந்து நெட் கம்ப்ளீட் பண்ணிருக்காங்களா, நேஷனல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இல்ல ஸ்டேட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், JRF இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் முடிச்சவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கறாங்க. அப்ளை செய்யும் போதே எந்த துறையில ஆராய்ச்சி செய்யணும்னு விரும்புறோமோ அதை நம்ம முடிவு செஞ்சுக்கணும். அதுல வந்து இப்ப மெஷின் லேர்னிங்ல தான் குறிப்பிட்டு பண்ண போறேன், இல்ல டீப் லேர்னிங்ல பண்ண போறேன், இல்ல நான் மெடிக்கல் இமேஜ் அனாலிசிஸ் பண்ண போறேன், என்னுடைய ரிசர்ச் வந்து எஜுகேஷன் செக்டர்ல தான் இருக்கும், இல்ல விவசாயத்தை சார்ந்து இருக்கும், இல்ல மருத்துவத்தை சார்ந்து இருக்கணும், அந்த மாதிரி எந்த துறையில நீங்க செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை முதல்ல டிசைட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் சரியான யூனிவர்சிட்டியை தேர்வு செய்யணும். முதல்ல என்ன துறைன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த துறை எந்த யூனிவர்சிட்டியில இருக்குன்னு பாக்கணும். அப்படி பார்க்கும்போது ஃபுல் டைம், பார்ட் டைம்னு ரெண்டு ஆப்ஷன் கொடுத்து இருப்பாங்க. ஃபுல் டைம்னா முழு நேரமும் நம்ம அங்கேயே போயிட்டு பிஹெச்டி பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கு கால அவகாசம் 3 வருஷத்துல இருந்து 5 வருஷம் வரைக்கும் எடுத்துக்கும். பார்ட் டைம், நான் இல்ல நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் ஆனா சைட்ல நான் பிஹெச்டி பண்ணணும் அந்த மாதிரி நினைக்கிறவங்களுக்கு பார்ட் டைம் ஆப்ஷன்ஸும் இருக்கு. அது 4 வருடத்துல இருந்து 6 வருட காலம் வரைக்கும் இருக்கும். அரசு நிறுவனங்கள்ல அண்ணா யூனிவர்சிட்டி, மெட்ராஸ் யூனிவர்சிட்டி, ஐஐடி, என்ஐடி இந்த மாதிரி இடத்துலயும் வந்து இணையதளத்திலேயே நீங்க வந்து பிஹெச்டி நோட்டிபிகேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதுல அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு அடுத்தது என்ன துறைன்னு முடிவு பண்ணணும், அடுத்தது எந்த யூனிவர்சிட்டின்னு பார்க்கணும், எந்த யூனிவர்சிட்டின்னு பார்த்துட்டு அடுத்தது வேலையா வந்து ரிசர்ச் சூப்பர்வைசர் இல்லாட்டி கைடுன்னு சொல்லுவோம், அந்த பிஹெச்டி பண்றதுக்கு முழுசா வழிகாட்டுறவர் யாரு, அப்ப அந்த பேராசிரியர்கள்ல நம்ம தேர்ந்தெடுத்த கல்லூரியில அவங்களோட ப்ரொஃபைல் பார்க்கணும். எல்லா பேராசிரியர்களோட ப்ரொஃபைல் பார்த்துட்டு அவங்க எவ்வளவு பப்ளிகேஷன்ஸ் பண்ணிருக்காங்க, அவங்களோட ரிசர்ச் ஏரியா என்ன. ஏன்னா நாம இப்ப மெஷின் லேர்னிங்னு சூஸ் பண்ணிருக்கோம்னா மெஷின் லேர்னிங் அதுலயே ரிசர்ச் பண்ண பேராசிரியர்கள் யார் யார் இருக்காங்க, அவங்க ஏதாவது ரிலேட்டடா ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிருக்காங்களா, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் பார்த்துட்டு எந்த பேராசிரியர் நம்மளோட ஆராய்ச்சிக்கு ஏத்த மாதிரி இருக்காங்களோ அவங்கள நேர்ல போய் பார்த்து நம்ம இன்ட்ரெஸ்ட சொல்லணும். அவங்களும் ஒத்துட்டாங்கன்னா அடுத்தது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைப்பாங்க. என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல காமனா ரிசர்ச் மெத்தடாலஜி, கம்ப்யூட்டர் ஃபண்டமெண்டல்ஸ், ஏஐ யோட ஃபண்டமெண்டல்ஸ், ஆப்டிடியூட் இது மட்டும் தெரிஞ்சா போதும். என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதிட்டு நெக்ஸ்ட் அதுல செலக்ட் ஆனதுக்கு அப்புறம் இன்டர்வியூ நடக்கும். இன்டர்வியூ முடிச்ச உடனே நம்மளோட ரிசர்ச் ப்ரொபோசலை நம்ம வந்து கொடுக்கணும். அதுல என்ன டைட்டில், நான் என்ன மாதிரியான ப்ராப்ளம் எடுத்திருக்கேன், அதோட ஆப்ஜெக்டிவ்ஸ் என்ன, நான் என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ண போறேன், இப்ப நியூரல் நெட்ஒர்க்கா, டீப் லேர்னிங்கா, அந்த மாதிரி நான் என்ன டெக்னாலஜி, என்ன அல்காரிதம் யூஸ் பண்ண போறேன், நான் எதிர்பார்க்கிற ரிசல்ட் என்ன அப்படின்றதையும் ஒரு ப்ரொபோசல் மாதிரி எழுதி நம்ம சப்மிட் பண்ணோம்னா அட்மிஷன் கொடுப்பாங்க. அட்மிஷன் கொடுக்கும்போது ப்ரொவிஷனல் ஆர்டரை நமக்கு அனுப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத சொல்லுவாங்க. இப்ப நான் சொன்னது எல்லாமே அப்ளை பண்றதுக்கான ப்ரொசீஜர்ஸ்.
1: மேடம், ஒரு பிஹெச்டி ப்ரோக்ராம்ல என்னென்ன ஸ்டேஜஸ் இருக்கு?
0: இது ஒரு நல்ல கேள்வி. ஏன்னா நிறைய பேர் வந்து பிஹெச்டினாலே ரொம்ப கஷ்டமான விஷயம், 5 வருஷம் எடுத்துக்கும், 10 வருஷம் எடுத்துக்கும் சொல்லிட்டு நிறைய பேர் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனா அவங்களுக்கான ஒரு பதிலா தான் இது இருக்கும். பிஹெச்டி படிப்போட கால அளவு ஃபுல் டைம்ல 3-5 வருஷம் வரைக்கும் இருக்கும், பார்ட் டைம்ல 4-6 வருஷம் வரைக்கும் இருக்கும். சிலருக்கு வந்து ஆராய்ச்சியில ஏதாவது சிக்கல் ஏற்படலாம், இல்ல பப்ளிகேஷன் பண்றதுக்கு டைம் ஆகலாம், ஏதாவது ஒரு பேப்பர் பப்ளிஷ் ஆக டைம் எடுத்துக்கலாம், சிலருக்கு டேட்டா கலெக்ட் பண்றதுக்கு டைம் எடுத்துக்கலாம், இல்ல ஃபைனலா தீசிஸ் எழுதுறதுக்கு நேரம் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி காரணங்களால மட்டும்தான் கூடுதலான வருஷங்கள் இல்ல கூடுதலான காலம் தேவைப்படுது. ஆனா நம்ம டே ஒன்ல இருந்தே இதுக்கான ஒரு நேரம், ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரமாச்சும் நம்ம ஒதுக்கி செஞ்சுக்கிட்டே வந்தோம்னா கொடுத்த காலகட்டத்திலேயே நம்மளால அழகா ஈஸியாவும் முடிக்க முடியும். இதுல என்னென்ன ஸ்டேஜஸ் இருக்குன்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து அட்மிஷன், என்ட்ரன்ஸ், இன்டர்வியூ, கைடு செலக்ட் பண்றது. இந்த மூணு ஸ்டெப் தான் அட்மிஷன். அடுத்தது அட்மிஷன் முடிஞ்சிருச்சுன்னா செகண்ட் ஸ்டேஜ் கோர்ஸ் ஒர்க். இது வந்து 6 மாதத்திலிருந்து 1 வருஷம் வரைக்கும் எடுத்துக்கும். இதுல என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மளோட ரிசர்ச் மெத்தடாலஜின்னு ஒரு காமன் பேப்பர், அது என்ன சப்ஜெக்டா இருந்தாலும், பிசிக்ஸ், மேக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், யாரா இருந்தாலும் அவங்களுக்கு இந்த சப்ஜெக்ட் வந்து காமனா இருக்கும். ரிசர்ச் மெத்தடாலஜியை படிச்சுட்டு அட்வான்ஸ்டு சப்ஜெக்ட், நம்ம என்ன ஏரியா எடுத்திருக்கோமோ அதுல இருந்து அட்வான்ஸ்டு சப்ஜெக்ட்ஸ் படிச்சு எக்ஸாம் எழுதணும். அது செகண்ட் ஸ்டேஜ். இது முடிஞ்சதுக்கு அப்புறம் தேர்ட் ஸ்டேஜ்ல வந்து லிட்ரேச்சர் ரிவ்யூ. இருக்கிறதுலே ரொம்ப இம்பார்ட்டன்டான ஸ்டேஜ் வந்து இதுதான். ஏன்னா ஏற்கனவே வெளியான ரிசர்ச் பேப்பர், நம்ம என்ன ப்ராப்ளம் எடுத்திருக்கோமோ அது ரிலேட்டடா ஏற்கனவே என்ன பேப்பர்ஸ் எல்லாம் வெளியாயிருக்கு அது எல்லாத்தையும் எடுத்து படிக்கணும். அந்த ஜர்னல்ஸ் பார்க்கணும். கான்பரன்ஸ் பேப்பர்லயும் இந்த ரிலேட்டட் பேப்பர்ஸ் ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும். அப்ப லிட்ரேச்சர் ரிவ்யூ பேப்பர் வந்து எழுதிட்டு பப்ளிஷும் பண்ணணும். இதுதான் வந்து தேர்ட் ஸ்டேஜ். இதுல வந்து நம்ம புதுசான விஷயம் எதுவும் கொடுத்துருக்க மாட்டோம், ஏற்கனவே இருந்ததை தான் நம்ம ஒரு பேப்பரா எழுதி பார்ப்போம். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஸ்டேஜ் வந்து ப்ராப்ளம் ஐடென்டிபிகேஷன். இப்ப லிட்ரேச்சர் ரிவ்யூல பழைய பேப்பர் எல்லாம், பழைய தகவல்கள் எல்லாம் நம்ம படிச்சிருப்போம். அதுல இருந்து நம்ம ஒரு புதிதான ஒரு ரிசர்ச் ப்ராப்ளத்தை கண்டுபிடிக்கணும். இந்த ஃபோர்த் ஸ்டேஜ்ல இந்த என்ன ப்ராப்ளம்னு கண்டுபிடிச்சிட்டோம்னா, அதுக்கு அடுத்தது ஃபிஃப்த் ஸ்டேஜ்ல ரிசர்ச் ப்ரொபோசல நம்ம வந்து விளக்கி சொல்லணும். யார்கிட்ட சொல்லணும்னா, ரிசர்ச் அட்வைசரி கமிட்டி, ஆர்ஏசி மெம்பர்ஸ் இருப்பாங்க, இல்லாட்டி டாக்டரல் கமிட்டி, டிசி மெம்பர்ஸ் சொல்லுவாங்க, அதாவது அந்த சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட்ஸ் இருப்பாங்க. அவங்க கிட்ட நம்மளோட புது பிரச்சனை என்ன, நான் கொண்டு வந்திருக்கேன், அதோட ஆப்ஜெக்டிவ்ஸ் என்ன, நான் என்ன மாதிரி மெத்தடாலஜி யூஸ் பண்ண போறேன், எனக்கு எந்த மாதிரியான ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்றதெல்லாம் நம்ம அவங்களுக்கு விளக்கி சொல்லிட்டு, அவங்க கிட்ட இருந்து சில விஷயங்கள் அவங்களும் சொல்லுவாங்க, நமக்கு கருத்து சொல்லுவாங்க, சில கரெக்ஷன்ஸ் சொல்லுவாங்க, அதெல்லாம் கேட்டுட்டு அவங்க அப்ரூவல் கொடுத்ததுக்கு அப்புறம் அடுத்த ஸ்டேஜுக்கு போலாம். அதுதான் சிக்ஸ்த் ஸ்டேஜ், ரிசர்ச் ஒர்க் ஸ்டேஜ். இப்ப அப்ரூவல் வாங்கியாச்சு, அடுத்தது இப்ப வேலையை தொடங்கணும். இதுவும் வந்து இம்பார்ட்டன்ட். நான் எப்படி லிட்ரேச்சர் ரிவ்யூ இம்பார்ட்டன்ஸ் சொன்னனோ அதே மாதிரி இந்த சிக்ஸ்த் ஸ்டேஜ் ரிசர்ச் ஒர்க் ஸ்டேஜும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இதுலதான் டேட்டாவை கலெக்ட் பண்றது, டேட்டாவை கலெக்ட் பண்ணிட்டு நம்மளோட ப்ராப்ளம் என்னவோ அதுக்கு ஏத்த மாதிரி கோடிங் எழுதணும். கோடிங் எழுதிட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அதுல ஏதாவது தவறுகள் இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும், டெஸ்டிங் பண்ணணும். அதுக்கப்புறம் வர ஆன்சரை அனலைஸ் பண்ணணும். ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம் நிறைய பேப்பர்ஸ், அவங்க கொடுத்த ஆன்சரை விட நமக்கு நல்ல ஆன்சர் கிடைக்குதா, ஃபாஸ்டா இருக்கா, அந்த மாதிரி எல்லாம் பாக்குறது சிக்ஸ்த் ஸ்டேஜ். இப்ப இதுலயே நம்ம ஓரளவுக்கு நிறைய ஒர்க் முடிச்சிருப்போம். இதுல இருந்து நம்ம என்னென்னலாம் பண்ணிருக்கோமோ அதெல்லாம் ஜேர்னல்ஸ்ல பப்ளிஷ் பண்ணணும். கான்பரன்ஸ், நேஷனல் கான்பரன்ஸ் இல்ல இன்டர்நேஷனல் கான்பரன்ஸ், இந்த மாதிரி கான்பரன்ஸ்க்குலாம் நேர்ல போயிட்டு நம்ம அங்கெல்லாம் பிரசன்ட் பண்ணனும், நம்ம ஐடியாவை எக்ஸ்பிளைன் பண்ணனும். நெக்ஸ்ட் 8th ஸ்டேஜ், இது வந்து தீசிஸ் சப்மிஷன், ஆய்வு அறிக்கை. இந்த தீசிஸ் ரிப்போர்ட் வந்து நம்ம ஸ்டார்டிங்ல ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல இருந்து நம்ம என்னென்னலாம் பண்ணமோ அத எல்லாத்தையும் ரிப்போர்ட்டா ரெடி பண்ணி நம்மளோட ரிசர்ச் சூப்பர்வைசர் கிட்ட காமிச்சிட்டு அவங்க சில கரெக்ஷன்ஸ்லாம் சொல்வாங்க. அந்த கரெக்ஷன்ஸ் முடிச்சிட்டு எக்ஸ்டர்னல் எக்ஸாமினர், ஒரு இந்தியன் எக்ஸாமினர், ஃபாரின் எக்ஸாமினர், ரெண்டு பேர்கிட்டயும் அனுப்பி வைப்பாங்க. அவங்க ஃபைனலா பார்த்துட்டு ஓகே சொன்னதுக்கு அப்புறம் லாஸ்ட் ஸ்டேஜ் வைவா வாய்ஸ், ஃபைனல் டிஃபென்ஸ். அன்னைக்கு தான் வந்து நம்ம ஃபுல் ரிசர்ச்சையும் பிரசன்ட் பண்ணுவோம் எல்லா எக்ஸ்பர்ட்ஸ் முன்னாடியும். அந்த எக்ஸாமினர்ஸ் வந்து கேள்வி கேட்பாங்க, அதுக்கான பதிலையும் நம்ம சொல்லிட்டோம்னா அன்னைக்கே டாக்டர் பட்டத்தையும் கொடுத்துருவாங்க. இது கேட்க தான் பெருசா இருக்க மாதிரி இருக்கும், ஆனா யாரா இருந்தாலும் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இதை வந்து குறுகிய காலகட்டத்திலேயே அழகா PhD முடிக்கலாம்.
1: மேடம், என்னென்ன கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு?
0: எதிர்காலத்துல AIயோட பங்கு பல மடங்கு உயர்ந்திருக்கும். தொழில் வாய்ப்புகள் AI துறையில நிறைய இருக்கு, ஒன்னு ரெண்டு இல்ல நிறைய சொல்லிட்டே போலாம். AI இன்ஜினியர், AIயை அடிப்படையா வச்சு செய்யும் சாப்ட்வேர் அப்ளிகேஷன்ஸ் உருவாக்குறவங்களாதான் AI இன்ஜினியர்னு சொல்லுவோம். இப்ப செல்ஃப் டிரைவிங் காரு இந்த மாதிரி விஷயங்கள், இல்ல வாய்ஸ் அசிஸ்டன்ட உருவாக்குறவங்க, சாட் பாட்டை உருவாக்குறவங்க, இவங்க எல்லாம் AI இன்ஜினியர்ஸ். அடுத்தது பார்த்தோம்னா மெஷின் லேர்னிங் இன்ஜினியர், டேட்டால இருந்து தானாவே கத்துக்கிற ஒரு AI மாடல உருவாக்குறவர் தான் மெஷின் லேர்னிங் இன்ஜினியர். ஃபார் எக்ஸாம்பிள், யூடியூப் சஜஷன்ஸ், மூவி ரெக்கமெண்டேஷன்ஸ்ல அந்த மாதிரி இதுலலாம் மூவி ரெக்கமெண்டேஷன்ஸ் இதெல்லாம் கொடுக்கறது மெஷின் லேர்னிங் இன்ஜினியர். நெக்ஸ்ட் டேட்டா சயின்டிஸ்ட், பெரிய அளவில் இருக்கிற டேட்டாவை ஆய்வு செஞ்சு முடிவு எடுக்கிறவர் தான் டேட்டா சயின்டிஸ்ட். ஃபினான்ஸ், மார்க்கெட்டிங் இந்த மாதிரி துறைகளில் இவங்களுக்கு நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்குது. அடுத்ததாக ஏஐ ரிசர்ச் சயின்டிஸ்ட், ஒரு புதிய ஏஐ

0: தொழில்நுட்பங்களையும் ஆராய்ச்சி செய்பவர் தான் இவர். ரோபோட்டிக்ஸ், ஜென்ரேட்டிவ் ஏஐ இந்த மாதிரி துறைகளில் இவங்களுக்கு நிறைய பங்கு இருக்கு. ரோபோட்டிக்ஸ் இன்ஜினியர், ஏஐ பயன்படுத்தி அட்வான்ஸ்டு ரோபோக்களை உருவாக்குபவர் தான் ரோபோட்டிக்ஸ் இன்ஜினியர். எக்ஸாம்பிள், ஸ்பேஸ் ரிசர்ச், டிஃபென்ஸ், மேனுஃபேக்சரிங் இந்த மாதிரி ஏரியாவில் இவங்க ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அடுத்து என்எல்பி இன்ஜினியர், நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் இன்ஜினியர், மனித மொழியை புரிந்து கொள்ளும் ஏஐ அமைப்புகளை உருவாக்குபவர் தான் இந்த என்எல்பி இன்ஜினியர். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த வாய்ஸ் அசிஸ்டன்ட் எல்லாம் இவங்களோட வேலை தான். கம்ப்யூட்டர் விஷன் இன்ஜினியர், இவங்க இமேஜஸ், வீடியோ இதெல்லாம் புரிஞ்சுக்கிற ஏஐ உருவாக்குறவங்க. இது எதுக்கு பயன்படும்னா, ஃபேஸ் ரெகக்னிஷன், மெடிக்கல் இமேஜ் அனாலிசிஸ் இதுக்கெல்லாம் இந்த கம்ப்யூட்டர் விஷன் இன்ஜினியரோட ஹெல்ப் கண்டிப்பா தேவைப்படும். அடுத்ததா ஏஐ ப்ராடக்ட் மேனேஜர், ஏஐ தயாரிப்புகளை திட்டமிட்டு நிர்வகிப்பவர் தான் இந்த ஏஐ ப்ராடக்ட் மேனேஜர். நெக்ஸ்ட், ப்ராம்ப்ட் இன்ஜினியர், ஏஐக்கு சரியான கேள்விகள் அல்லது ப்ராம்ப்ட்ஸ் உருவாக்குபவர் தான் ப்ராம்ப்ட் இன்ஜினியர். அடுத்தது ஏஐ பிசினஸ் அனாலிஸ்ட், வணிக முடிவுகளை எடுக்க ஏஐ கருவிகளை பயன்படுத்துபவர் இந்த பிசினஸ் அனாலிஸ்ட். இந்த மாதிரி ஏஐ ஃபார்மிங் அனாலிஸ்ட், ஏஐ கேம் டெவலப்பர், ஏஐ கண்டென்ட் கிரியேட்டர், இந்த மாதிரி பல பெரிய நிறுவனங்கள் ஏஐல முதலீடு செய்யறாங்க. வந்து ஏஐ வச்சுதான் நிறைய விஷயங்களை பண்றாங்க. எனவே ஏஐயால் எதிர்காலத்தில் பல வேலை வாய்ப்புகள் உள்ளது.
1: மேடம், பிஹெச்டிக்கும் போஸ்ட் டாக்கும் என்ன வித்தியாசம்?
0: பிஹெச்டின்றது வந்து ஒரு உயர்ந்த கல்வி, பிஜி படிச்சதுக்கு அப்புறம் ஒரு உயர்ந்த கல்வி பட்ட படிப்பு, டாக்டர் ஆஃப் பிலாசபின்னு சொல்றோம். இதுல நாம ஒரு தலைப்புல ஆழமா ஆராய்ச்சி செய்வோம், நிறைய புதுசான சொல்யூஷன்ஸ கண்டுபிடிப்போம், தீசிஸ் ரிப்போர்ட்டும் எழுதுவோம், டாக்டர் பட்டமும் நமக்கு கிடைக்கும். இதுக்கான கால அவகாசம் 4-6 வருடங்கள் ஆகும். ஃபுல் டைம், பார்ட் டைம் எதுல வேணாலும் பண்ணலாம். ஆனா போஸ்ட் டாக்ன்றது வந்து பிஹெச்டி முடிச்சதுக்கு அப்புறம் செய்யற ஒரு அட்வான்ஸ்டு ரிசர்ச். போஸ்ட் டாக் பண்ணணும்னா கண்டிப்பா பிஹெச்டி முடிச்சிருக்கணும். போஸ்ட் டாக்டரல் ரிசர்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பிஎஸ்சி, எம்எஸ்சி, பிடெக் அந்த மாதிரி டிகிரி கிடையாது. ஆனா ரிசர்ச்ல அட்வான்ஸ்டான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். நம்ம போஸ்ட் டாக் படிச்சதுக்கு அப்புறம் பிஹெச்டி படிச்சா டாக்டர்னு பட்டம் போட்டுக்கிறோம். நம்ம பேருக்கு அப்புறம் நம்ம எந்த டிகிரி முடிச்சாலும் பிஎஸ்சி, எம்டெக் அந்த மாதிரி எல்லாம் பேர் போட்டுக்கிறோம். ஆனா போஸ்ட் டாக் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம பேருக்கு அப்புறம் இந்த மாதிரி போஸ்ட் டாக் அந்த மாதிரி எல்லாம் போட முடியாது. ஏன்னா இது வந்து ஒரு டிகிரி கிடையாது, ஜஸ்ட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். போஸ்ட் டாக் செய்பவர் வந்து தனியா ரிசர்ச் ப்ராஜெக்ட் செய்யலாம், அதிகமான ரிசர்ச் பேப்பர்ஸ் பப்ளிஷ் பண்றதுக்கு ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. இன்டர்நேஷனல் ரிசர்ச்சர்ஸ் கூட கொலாபரேட் பண்ணி ரிசர்ச் பண்ணுவாங்க. புது புது நியூ டெக்னாலஜிஸ், இல்ல அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் கிரியேட் பண்ணுவாங்க. பிஹெச்டில நாம வந்து ரிசர்ச் எப்படி பண்றதுன்னு கத்துக்கிறோம், போஸ்ட் டாக்ல நாம எப்படி எக்ஸ்பீரியன்ஸ்டு ரிசர்ச்சா ஆகிறோம் அப்படின்றதுதான் போஸ்ட் டாக்ல இருப்போம். இப்ப டீச்சிங்லயும் ரிசர்ச்லயும் வேலை செய்யணும்னா கண்டிப்பா பிஹெச்டி தேவை. இன்டர்நேஷனல் லெவல் ரிசர்ச் பண்ணணும், பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணணும், இல்ல சயின்டிஸ்ட்ன்ற ஒரு போஸ்ட் கிடைக்கணும், இல்ல காலேஜ்ல ஒர்க் பண்ணும்போதே ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கணும், சீனியர் ப்ரொஃபசர் அந்த மாதிரி ஆகணும் அப்படின்னா அந்த மாதிரி விஷயத்துக்கு போஸ்ட் டாக் வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால பிஹெச்டிக்கும் போஸ்ட் டாக்குக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு.
1: மேடம், ஏஐல என்னென்ன போஸ்ட் டாக் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு?
0: இந்தியால பல அரசு கல்வி நிறுவனங்கள்ல ஏஐ, எம்எல், மெஷின் லேர்னிங், டேட்டா சயின்ஸ், ரோபோட்டிக்ஸ் இந்த மாதிரி துறைகள்ல சிறந்த போஸ்ட் டாக்டரல் ஆராய்ச்சி வாய்ப்பு இருக்கு. ஐஐடி மெட்ராஸ்ல அந்த மாதிரி இடத்துல எல்லாம் ரோபோட்டிக்ஸ் லேப் இருக்கு, ஏஐ ஃபார் ஹெல்த் கேர் லேப் இருக்கு, என்எல்பி நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் லேப், கம்ப்யூட்டர் விஷன் லேப்ஸ் இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் ஐஐடி மெட்ராஸ்ல இருக்கு. இங்க ரெகுலரா போஸ்ட் டாக்டரல் ஃபெல்லோஷிப்பும் கிடைக்கும். விமென்க்குன்னு தனியா ஸ்பெஷலாவும் வச்சிருக்காங்க, அவங்களுக்கு அதிக ப்ரிஃபரன்ஸ் இருக்கு. ஸ்பான்சர்டு ரிசர்ச் ப்ராஜெக்ட்ஸும் கொடுக்கறாங்க. அடுத்ததா இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ்ல பார்த்தோம்னா, நம்ம சேர்றோம்னா போஸ்ட் டாக்கா சேர்றோம்னா நமக்கு இன்டர்நேஷனல் கொலாபரேஷனுக்கு வசதி பண்ணி தருவாங்க. ஒரு ஸ்டாண்டர்டான பப்ளிஷர்ஸ்ல நம்ம பேப்பரை பப்ளிஷ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இங்க நல்ல ஒரு ரிசர்ச் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் அங்க கிடைக்கும். அது மூலமா நம்ம திறமையை வளர்த்துக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கும். ஐஐடி ஹைதராபாத், டெல்லி அந்த மாதிரி எல்லா பிரான்சஸ்லயும் அதிகமான ரிசர்ச் சென்டர்ஸ், ரோபோட்டிக்ஸ் ரிசர்ச் சென்டர், டீப் லேர்னிங் ரிசர்ச் சென்டர், மெஷின் லேர்னிங் ரிசர்ச் சென்டர், டேட்டா அனாலிட்டிக்ஸ் சென்டர் இந்த மாதிரி வசதிகள்லாம் இருக்கிறதால, நல்ல ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கிறதால இதுலலாம் நம்ம போய் சேர்ந்தோம்னாலும் நம்மளோட ப்ராப்ளம்க்கு ஈஸியா சொல்யூஷன்ஸ் கண்டுபிடிக்க வசதிகளை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். என்ஐடி திருச்சியிலயும் அதர் பிரான்சஸ்லயும் பார்த்தோம்னாலும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், சைபர் செக்யூரிட்டி, கிளவுட் கம்ப்யூட்டிங் இதெல்லாம் ஆராய்ச்சி துறைகள்ல என்னென்ன தேவையோ அந்த வசதிகளையும் கொடுத்துருக்காங்க. அண்ணா யூனிவர்சிட்டிலயும் ப்ராஜெக்ட் பேஸ் பண்ணி போஸ்ட் டாக் பண்ணலாம், இல்ல எனக்கு வந்து பேப்பர் எழுதுறத விட ப்ராஜெக்ட் பண்றதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா அவங்க இந்த மாதிரி ஏரியாவை சூஸ் பண்ணிக்கலாம். ஸ்பான்சர்டு ஏஐ ப்ராஜெக்ட்ஸையும் ப்ரொவைட் பண்றாங்க. அது இல்லாம டேட்டா மைனிங், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கோர்சஸோட மையப்படுத்தி நம்ம வந்து போஸ்ட் டாக்கும் பண்ணலாம். போஸ்ட் டாக் முடிச்சதுக்கு அப்புறம் என்ன மாதிரியான வேலை வாய்ப்புகள்லாம் இருக்குன்னா, ப்ரொஃபசர் ஆகலாம், சயின்டிஸ்ட் ஆகலாம், அந்த ப்ரொஃபசர்லயே சீனியர் கிரேட் ப்ரொஃபசர் ஆகலாம், சயின்டிஸ்ட் ஆகலாம், முழு நேரமாவும் நம்ம வந்து சயின்டிஸ்ட் ரிசர்ச் பண்றதுலயே வேலையாவும் இருக்கலாம், ஏஐ ரிசர்ச் லீடா இருக்கலாம். டேட்டா சயின்டிஸ்டுக்கும் இந்த போஸ்ட் டாக் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏஐ ஸ்டார்ட் அப் ஃபவுண்டராகவும் இருக்கலாம். இதெல்லாம் தான் இந்த நிறைய வேலை வாய்ப்புகள் போஸ்ட் டாக் முடிச்சிட்டும் கிடைக்குது.
1: மேடம், ஸ்வயம் ஆப்ல என்னென்ன ஏஐ கோர்சஸ் நம்ம பண்ணலாம்?
0: இந்திய அரசோட இலவச ஆன்லைன் லேர்னிங் பிளாட்ஃபார்ம் தான் ஸ்வயம். இதில் ஐஐடி, என்ஐடி, ஐஐஎஸ்சி, சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் இந்த மாதிரி நிறைய பாப்புலர் இன்ஸ்டிடியூட்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுற கோர்சஸ் இருக்குது. இந்த மாதிரி யூனிவர்சிட்டிஸில் எக்ஸ்பர்ட் டீச்சர்ஸ் ஆர் ப்ரொஃபஸர்ஸை வச்சு நிறைய பாடங்களை கற்பிக்கிறாங்க. ஸ்வயமில் நிறைய அட்வான்டேஜ் இருக்குது. என்னன்னு பார்த்தோன்னா, ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் இது ஃப்ரீ. ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்லை, ஈவன் ஃபேக்கல்ட்டி ஸ்டாஃபுமே படிச்சுக்கலாம், டீச்சர்ஸுமே இதில் ஃப்ரீயாக படிச்சுக்கலாம். ஃப்ரீயாக நமக்கு சர்டிஃபிகேட்ஸும் கிடைக்கும். படிக்கிறது மட்டும் இல்லாமல் எப்பயுமே எல்லா இடத்துலையும் ப்ரூஃப் தான் நமக்கு கேட்குறாங்க, நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் பிளேஸ்மெண்ட் போகிறதுக்கோ இல்லை ஸ்டாஃபுங்க ஏதாவது ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தேடி போகும்போதோ இந்த ஸ்வயம் சர்டிஃபிகேட் இருந்தால் அது நல்ல ஒரு கிரெடிட்டு. அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு காலேஜுக்குமே இது கிரெடிட். அந்த பர்டிகுலர் காலேஜ்ல எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இல்ல எத்தனை ஸ்டாஃப்ஸ் ஸ்வயம் கோர்சஸ் முடிச்சிருக்காங்க அப்படின்னும் போது அதுவும் காலேஜுக்கு கிரெடிட்டா இருக்கு. இதுல வந்து ஏஐ பேசிக்ஸ், எம்எல் மெஷின் லேர்னிங், டீப் லேர்னிங், டேட்டா சயின்ஸ், பைத்தான் ப்ரோக்ராமிங், கம்ப்யூட்டர் விஷன், அட்வான்ஸ்டு கோர்சஸ் இந்த மாதிரி பேசிக்ஸ் மட்டுமே இல்லாம நிறைய அட்வான்ஸ்டு கோர்சஸ் அந்த நான் சொன்ன யூனிவர்சிட்டிஸ் ஐஐடி, என்ஐடி போன்ற யூனிவர்சிட்டிஸ்ல இருக்கிற ஃபேக்கல்டிஸ் வந்து அட்வான்ஸ்டு கோர்சஸ் அழகா டீச் பண்ணி ரெக்கார்டட் வீடியோஸா கொடுத்துருப்பாங்க. இதுல படிக்கிறதுக்கும் ரொம்ப ஃபிளெக்சிபிளா இருக்கும். ஏன்னா ரெக்கார்டட் வீடியோஸ், நாம எப்ப ஃப்ரீயா இருக்குமோ அந்த நேரத்துல அந்த வீடியோஸை எடுத்து நம்ம பாத்துக்கலாம். அந்த வீடியோஸை பார்த்துட்டு அவங்களே வாரத்துக்கு ஒரு முறை அசைன்மெண்ட்டும் கொடுப்பாங்க. அந்த அசைன்மெண்ட்டும் ஈஸியா இருக்கும், ஏன்னா நம்ம வீடியோல என்ன பார்த்தோமோ அதுல இருந்து குவெஸ்டின்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. அந்த அசைன்மெண்ட்டையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். அதுக்கான மார்க் 75% மார்க் இருந்தாதான் நம்ம வந்து எக்ஸாம்ஸும் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுவும் வந்து நம்ம நேரில் போயிட்டு எழுதுகிற கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் இருக்கும். நம்ம வீட்டிலேருந்து எழுதுகிற மாதிரி இல்லாமல் நேரில் போயிட்டு எழுதுகிற மாதிரி இருக்கும். அதனால் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸும் இதை படிக்கிறவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நேரில் எக்ஸாம் எழுதிட்டு மார்க்கும் கொடுத்தாங்கன்னா அந்த சர்டிஃபிகேட்லேயே கோல்டு, எலைட்டு, சில்வரு அந்த மாதிரி ஒரு டிவிஷன்ஸாக பிரித்து கொடுக்கறதால அது இன்னும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மோட்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்குது. அதனால் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே இந்த ஸ்வயம் போர்ட்டலை யூஸ் பண்ணி எவ்வளோக்கு எவ்வளோ கற்றுக்குறாங்களோ அது அவங்களுக்கு நல்லது. ஃப்ரீ சர்டிஃபிகேட்ஸும் அவங்க ஏர்ன் பண்ணிக்கிட்டால் அவங்களுக்கு அது ஃப்யூச்சரில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
1: மேடம், இப்போ காலேஜில் சில பேர் வந்து காமர்ஸ் படிச்சிருப்பாங்க, பாட்னி படிச்சிருப்பாங்க, ஜுவாலஜி படிச்சிருப்பாங்க, இவங்களுக்குலாம் சில சமயம் ஏஐ இன்ட்ரெஸ்ட் வரும், ஏஐ நம்மளும் ஒரு கரியர் லான்ச் பண்ணலான்ட்டு, இவங்க எப்படி ஏஐ கத்துக்கலாம்?
0: இப்பெல்லாம் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ன்றது கம்ப்யூட்டர் சயின்ஸ் மாணவர்களுக்கு மட்டுமே கிடையாது, காமர்ஸ், ஆர்ட்ஸ், மேனேஜ்மெண்ட், எக்கனாமிக்ஸ் இந்த மாதிரி எல்லா துறையில இருக்கிறவங்களுக்குமே ஏஐ துறையில வேலை வாய்ப்பு அதிகமா இருக்கு. எந்த ஏஐ கம்பெனிஸ்லயோ ஏஐ படிச்சவங்களுக்கு மட்டும்தான் வேலை வாய்ப்புன்னு கிடையாது. இந்த மாதிரி காமர்ஸ் ஆர்ட்ஸ் படிச்சவங்களுக்கும் வேலை வாய்ப்பு இருக்கு. ஏஐ கம்பெனிஸ்க்கு கோடிங் மட்டும் கிடையாது, பிசினஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும், நல்ல கம்யூனிகேஷன் இருக்கணும், ஃபினான்ஸ் நாலேஜ் இருக்கணும், டேட்டா அனலைஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும், கிரியேட்டிவிட்டி இருக்கணும். இதெல்லாமும் ஒரு முக்கியமான விஷயமா பாக்கிறதால மற்ற துறையில இருக்கிற ஆளுங்களுக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறாங்க. நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இப்ப ஸ்வயம் மாதிரி இருக்கிற லேர்னிங் சைட்ல பேசிக்கா ஏஐ அவங்க படிச்சுக்கலாம். எல்லாருமே அது ஸ்வயம் மாதிரி இருக்கிற போர்ட்டலை யூஸ் பண்ணி படிச்சுக்கிறாங்க. பைத்தான், டேட்டா அனாலிட்டிக்ஸ் அந்த மாதிரி படிச்சுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம கோடிங்கே இல்லாம எப்படி ஏஐ டூல்ஸ் பயன்படுத்துறது அது எப்படி கத்துக்கலாம் அப்படின்றதையும் கத்துக்கிறாங்க. இப்ப கேன்வா டூல், பவர் பிஐ இந்த மாதிரி டூல்ஸ் எல்லாம் கோடிங் தெரியலனாலும் அவங்களே வந்து ப்ராப்ளம்ஸ்க்கு டெசிஷன் எடுத்துக்கலாம். காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நிறைய வேலை வாய்ப்பு இருக்கு. ஏஐ பிசினஸ் அனாலிஸ்ட், டேட்டா அனாலிஸ்ட், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அனாலிஸ்ட் இந்த மாதிரி காமர்ஸ் ஆளுங்களுக்கு நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்கு. நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஏஐ துறையில வேலை செய்யறதுக்கும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிகிரி அவசியம் கிடையாது. அதே மாதிரி இன்ஜினியரிங் பேக்ரவுண்டும் அவசியம் கிடையாது. அட்வான்ஸ்டு கோடிங்கும் தெரிஞ்சிருக்கணும்னும் அவசியம் கிடையாது. ஆனா என்ன இருந்தா கிடைக்கும், ஏஐ துறையில வேலை கிடைக்கும்னா, டிஜிட்டல் ஸ்கில்ஸ் இருக்கணும், அதை கத்துக்கிற ஆர்வம், இந்த ரெண்டு மட்டும் இருந்தாலே போதும்.
2: இதுவரை பெண்களும் செயற்கை நுண்ணறிவும், செயற்கை நுண்ணறிவு துறையில் பெண்களுக்கான வாய்ப்புகள் குறித்து கணினித்துறை துணை பேராசிரியர் முனைவர் இ கங்காதேவி அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் பிரபு அவர்கள்.
3: இதுவரை அறிவியல் நேரம் நிகழ்ச்சி கேட்டீர்கள். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

ஆகாஷ்வாணி, நேரம் 10:10. சென்னை மத்தியாலை 720 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் நேயர்கள் இனி கேட்கலாம் காற்றோடு கலந்திடவா. நிகழ்ச்சியின் முதலில் ஒலிக்கவிருப்பது நிலாவே வா படத்திலிருந்து ஹரிஹரன் மற்றும் சித்ரா இணைந்து பாடியுள்ள பாடல்.

0: நிகழ்ச்சியில் அடுத்த பாடலை கேட்பதற்கு முன்பாக
1: ஹாய், சென்னை வானொலி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நகைச்சுவை நடிகர் ஜாவா சுந்தரேசன் பேசுறேன். 88 வருடங்களாக நமது காதுக்குள் கச்சக்கென நுழைந்து இதயத்தில் பச்சக்கென ஒட்டிக்கொண்டு தனது வெற்றி பயணத்தை கொண்டாடி கொண்டிருக்கும் சென்னை வானொலிக்கு என் மனமார்ந்த பாராட்டுகளையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் இந்த பிரபஞ்சத்தில் ஒளி அலைகள் இருக்கும் வரை சென்னை வானொலியின் ஒளி அலைகள் இருந்து கொண்டே இருக்கும். எப்பொழுதும் போல் சிறப்பான, சுவையான, பயனுள்ள நிகழ்ச்சிகளை தந்து மக்கள் மனதில் நீங்காது இடம் பிடித்திருக்க வாழ்த்துகின்றேன். இத்தனை வருடம் இந்த சென்னை வானொலி சிறப்பாக செயல்படுவதற்கு உறுதுணையாக இருந்த, வானொலிக்கு பின்னால் உழைத்து கொண்டிருந்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் எனது பாராட்டும் அன்பும். ஆல் தி பெஸ்ட். சும்மா கலக்குங்க.

0: நிகழ்ச்சியில் அடுத்த பாடலை கேட்பதற்கு முன்பாக
1: வணக்கம். நான் எழுத்தாளர் லதா சரவணன், தொழில் முனைவோர். முதல்ல ரேடியோ குழந்தைக்கு என்னுடைய நல்வாழ்த்துக்கள். என்னடா குழந்தைன்னு சொல்றேன் பாக்குறீங்களா? அவங்க தாங்க தினசரி புதுசா கத்துக்குவாங்க, தன்னோட குறும்பான செயல்களால நம்ம ரசிக்க வைப்பாங்க. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, அதிகாலையில தூக்கத்துல இருந்து நம்மளை எழுப்புறது முதல்ல அந்த மெல்லிய இறைச்சலோட கலந்து காத்துல வர்ற அந்த சப்தம் தான் மனிதர்களை இணைக்கும் அந்த ரேடியோவின் குரல். இன்னும் பல நூறு ஆண்டுகள் வாழணும் அப்படின்னு நான் வந்து வாழ்த்துறேன்.

நேரம் இரவு 10:32:32. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை மத்தியாலை 720 கிலோஹெர்ட்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் காற்றோடு கலந்திடவா.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்.
3: நேரம் 11:01. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, ரெயின்போ எஃப்எம் 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, குமரிப்பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3 கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க நட்ராஜ். இந்த ஒரு மணி நேரம் மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் ரொம்ப அழகான பாடல்கள் கேட்டு ரசிக்க போகிறோம். நிகழ்ச்சியோட முதல் பாடலாக செம்பருத்தி படத்திலிருந்து பாடல் கேட்க போகிறோம். மனோ எஸ் ஜானகி இவங்களுடைய குரலில், வாலி அவர்களுடைய வரிகளில், இளையராஜா அவர்களுடைய இசையில பாடல் இதோ.